0: சிவாயரவர். சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
1: தொண்டை நாட்டின்கள் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களுள் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்ற திரு வெண்பாக்கம் என்ற தலம். இத்தலம் திருவள்ளூர் வட்டத்தில் அமைந்திருக்கிறது. சென்னையிலிருந்து பேருந்து மூலமாக திருவள்ளூருக்கு சென்று அங்கிருந்து பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு செல்லும் பேருந்தில் ஏறி இந்த தலத்தை அடையலாம். மக்கள் தற்காலத்தில் இதனை திருவுளம்பூதூர் என்று வழங்குகிறார்கள். தலத்தின் பெயர் வெண்பாக்கம் என்றும் கோயிலின் பெயர் வெண்கோயில் என்றும் வழங்கி வந்ததாக சுந்தரர் தேவார் பதிகத்தினால் நாம் அறிய முடிகிறது. இந்த தலத்தில் பழமையாக அமைந்திருந்த திருக்கோயிலை பூண்டி நீர்த்தேக்கம் அமைக்கும் காலத்தில் அகற்ற நேரிட்ட பொழுது அன்பர்கள் பலர் அங்கிருந்த மூர்த்திகளை கரையில் அண்மையில் கொண்டு வந்து புதியதாக ஒரு கோயில் எழுப்பி அதில் அந்த மூர்த்திகளை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். நீர்த்தேக்கத்தில் உள்ள பழமையான கோயில் அப்படியே அமைந்திருக்கிறது. கரையில் உள்ள கோயிலை மட்டுமே நாம் இன்று தரிசிக்க முடிகிறது. இந்த திருக்கோயில் பூண்டி அணையின் தென்மேற்கு திசையில் அமைந்திருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூர் வந்தபோது கைலாயத்திலிருந்து அனிந்திதையாக இருந்த சங்கிலிநாச்சியார், அனிந்திதை என்ற சேடியார் சங்கிலிநாச்சியாராக ஞாயிறு என்ற தலத்தில் அவதரித்து திருவொற்றியூரில் தங்கியிருந்த காலத்தில் மலர் மாலை தொடுத்து அளிக்கக்கூடிய ஒரு திருத்தொண்டினை செய்து வந்தார். சுந்தரர் திருவொற்றியூர் வந்த காலத்தில் அவரை கண்டு திருமணம் செய்து கொள்ள எண்ணினார். மகிழ மரத்தடியில் இறைவன் திருமுன்னர் என்னை பிரியேன் என்று சத்தியம் செய்துவிட்டு அவரோடு வாழ்ந்து வந்தார். இடவேணி காலத்தில் திருவாரூர் நடக்கும் திருவிழா அவருக்கு நினைவு வரவே திருவொற்றியூரை வணங்கிக் கொண்டு திருவாரூர் செல்வதற்காக புறப்பட்டார் சுந்தரர். ஊர் எல்லையை தாண்டியவுடன் அவர் செய்த சத்தியம் பிழைத்த ஒரு காரணத்தினால் இரண்டு கண்களையும் ஒளியிழந்தார். பின்னர் வழியில் பல தலங்களை வணங்கிக் கொண்டு திருவாரூரை நோக்கி அடியார்களோடு வரும் வழியில் திருவெண்பாக்கத்தை வந்து அடைந்தார். இறைவனை நோக்கி, யான் பிழை செய்திருந்தாலும் அந்த பிழையை பொறுத்து அருள வேண்டியது தேவரீர் அல்லவா, அதை விடுத்து அடியனது கண்ணோலையை பறிக்கலாமா, அதனால் உனக்கு பழி வரும் அல்லவா, இந்த கோயிலில்தான் நீர் இருக்கிறீரா என்று கேட்கும் முகமாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. வெண்பாக்கத்து இறைவர் இப்பதிகம் முடிந்த உடனேயே கோயிலில் தான் இருக்கிறேன், போக வேண்டாம் என்று உரைத்தார். உழவும் போகீர் என்று உரைத்தார். அதோடல்லாமல் சுந்தரருக்கு ஒரு ஊன்றுகோல் ஒன்றையும் தந்தருளினாராம். ஆகவே இந்த தலம் திருவுளம்பூதூர் என்று வழங்கியதாக சொல்கிறார்கள். பெருமானுக்கு ஊன்றுவதோர் கோல் அருளி உழவும் போகீர் என்று சொன்ன காரணத்தினால் ஊன்றீஸ்வரர் என்ற பெயர் வந்தது. அம்பிகை சுந்தரர் இங்கிருந்து காஞ்சிபுரம் செல்லும் வரையில் மின்னல் போல தோன்றி வழித்துணையாக இருந்தபடியால் மின்னொழியம்மை என்று வழங்கப்படுகின்றாள். கனிவாய் மொழியம்மை என்று மற்றொரு பெயரும் உண்டு. இந்த தலம் கிழக்கு நோக்கியது. அம்பாள் தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறாள். சுந்தரர் இடது கையில் கோலுடன் நந்தி தேவர் அருகில் இருக்கிறார். நந்தியின் வலது கொம்பு சிற்று சிறிது உடைந்திருக்கிறது. ஊன்றுகோல் பட்டதால் ஒடிந்தது என்று கூறுகிறார்கள். இத்தலத்தின் தீர்த்தம் குஜத்தலை ஆறு, கைலாய தீர்த்தம். தலவிருட்சம் இலந்தை மரம். இந்த திருப்பதிகத்தில் இறைவனிடம் தனது நிலையை கூறி முறையிடும் போது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமான் மீது அவர் வைத்த எல்லையற்ற ஒரு பக்தியும் புறப்படுமாறு இந்த பதிகத்தை அருள் செய்திருக்கின்றார். இந்த பதிகத்தை கேட்ட இறைவர் கோயிலில்தான் இருக்கிறேன் என்று சொல்லும் அளவில் இந்த திருப்பதிகம் பெருமானுடைய செவிக்கேட்டியது, அருள் வந்தது என்றும் கூறலாம்.

திருவடியே சரண் என்று பொய்யடியேன் பழித்திடனும் பொறுத்திடனீ வேண்டாவோ பையரவா இங்கு இருந்தாயோ என்ன பரிந்து என்னை உய்ய அருள் செய்யவல்லான் உளோம் போயீர் என்றானே. கம்பமரும் கரியுரியன் கரைமிடற்றன் காபாலி செம்பவள திருவுருவன் சேயுழையோடு உடனாகி நம்பி இங்கே இருந்தாயே என்று நான் கேட்டதுமே உம்பர் தனித்துணை எனக்கு உளோம் போகீர் என்றானே. இளங்குணரும் கொன்றை குறிச்சடை மேல் பொலிந்து இழங்க மின் இலங்கு நுண்ணடையாள் பாகமா இருது ஏறி துண்ணி இருபால் அடியார் தொழுது ஏத்த அடியேனும் உண்மைதாய் கட்டலுமே உளோம் போகிறென்றானே. உன்னமதாய் கட்டலுமே அடியேனும் உன்னமதாய் கட்டலுமே உளோம் போகிறென்றானே. கண்ணுதலால் காமனையும் காய்ந்த திரள் கங்கை மலர் தன்னிலவு செஞ்சடை மேல் ஈமலர்ந்த கொன்றையினான் கண்மணியை மறைப்பித்தாய் கண்மணியை மறைப்பித்தாய் இங்கு

பார் நிலவு மறையோரும் பக்தர்களும் பணி செய்ய தார் நிலவு நரும் கொன்றை சடையனார் தாங்கரிய கார் நிலவு மணிமிடற்றீர் இங்கிருந்தீரோ என்ன ஊரறவும் அறைக்கு அசித்தான் உளோம் போகீர் என்றானே வாரிடம் கொள் வனமுறையாள் தன்னோடு மயானத்து பாரிடங்கள் பல சூழ பயின்று ஆடும் பரமாட்டி காரிடம் கொள் கண்டத்தன் கருதுமிடம் திருவுற்றியூரிடம் கொண்டிருந்த பிரான் உளோம் போகீர் என்றானே பொன்னபிலும் கொன்றையினாய் போய்

தாயோ என்ன உன்னலரை கண்டால் போல் உறவும் போகிறேன் என்றானே. மான்களும் சங்கிலியை தந்து மறு பயன்கள் எல்லாம் போன்ற அருள் செய்தளித்தாய் என்றுரைக்க, உலகம் எல்லாம் இன்றவனே தன் கோயிலிங்கு இருந்தாயோ என்ன ஒன்றுவதோர் கோலருளி உழவும் போகிறீர் என்றானே. ஏராறும் பொழிநிலவு பெண்பாக்கம் இடம் கொண்ட காராறும் இடற்றானே காதலித்திட்டு அன்பினோடும் சீராறும் திருவாரூர் சிவன் பேர் சென்னியில் வைத்த

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது விதியை வெல்வது எப்படி. தலைப்பு: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த கூற்றாயினவாறு இறந்துணவும் பதிகம். பாடியிருப்பவர் திருவிடை மருதூர் சம்பந்த தேசிகர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சர்ப்பதோஷத்தால் திருமணம் தள்ளிப்போவதை தவிர்ப்பதற்கு ஓத வேண்டிய திருப்பதிகம் திரு ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளியவை. பண் இந்தளம், ராகம் மாயாமாளவ கௌளை.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவைகள் மாடக்கோயில். பண் காந்தாரப் பஞ்சமம். திருச்சிற்றம்பலம்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதியமாகிய தொடர்பாலதே என்னும் திருக்குறுந்தொகை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: தலம் திருப்பு

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு ஏசரவு, பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருவேசரவு

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை பரணதேவநாயனார் அருளி செய்த சிவபெருமான் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

சாய்க்காட்டு அடுவரேல் திரு சாய்க்காட்டாடுவரே செய்த கையில் திரு சாய்க்காட்டேனில் உருவு பல கொண்டு ஒருவராய் நின்றார் உருவு பலவாம் ஒருவரே உரு

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம். பாடியிருப்பவர் திருச்சிராப்பள்ளி பாலசுப்ரமணியம் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் இட்ட எட்டினில் எழுதிய செந்தமிழ் பதிகம், இட்ட எட்டினில் எழுதிய செந்தமிழ் பதிகம். மட்டுலாம் குழல் பரமுனை மலைமகள் பாகத்து அட்டமூர்த்தியை பொருளற உடைமையால் அமர்ந்து பட்டத்தீயிடை பச்சையாய் விளங்கியது அன்றே. இட்ட ஏட்டினில் எழுதிய செந்தமிழ் பதிகம், மட்டுலாம் குழல் வனமுலை மலைமகள் பாகத்து அட்டமூர்த்தியை பொருளென உடைமையால் அமர்ந்து பட்டத்தீயிடை பச்சையாய் விளங்கியது அன்றே. மையல் நெஞ்சுடை அமணரும் தம்பொருள் வரைந்த கையில் எட்டினை கதுவு சந்தியினில் இடுவார் உயுமோயுது என உறும் கவலையால் உணர்வார் நையும் நெஞ்சினராகிய நடுங்கி நின்று இட்டார். அஞ்சும் உள்ளத்தாராகியும் அறிவிலாமனர் நெஞ்சுடற் பெரும் தீயினில் விழுத்திய ஏடு பஞ்சு தீயிடைப்பட்டது படக் கண்டு பயத்தால் நெஞ்சு தோற பீலிகை சோர்ந்து இலர் என்றார். மானமன்னவன் அவையின் முன் வளர்த்த செந்தியின் ஞானம் உண்டவரிட்ட ஏடு இசித்த நாடிகையில் ஈனம் இன்மை கண்டு யாவரும் வியப்புரை எடுத்தார். பான்மை உன்னையில் பசுமையும் புதுமையும் பயப்ப எடுத்த ஏற்றினர் அவையின் முன்காட்டி அம்முறையில் அடுத்த வண்ணமே ஒத்தலும் அதிசயித்து அரசன் தொடுத்த பீலி முன் தூக்கிய கையறை நோக்கி கடுத்து நீரிட்ட ஏட்டினை காட்டுவேன் என்றார். அருகதாமிட்ட ஏடு வாங்க சென்று அணையும் போதில் பெருகதி கதிவ வெந்து வேந்தமை கண்டமன்னா தருபுணல் கொண்டு சென்று தனிப்பித்தார். அமணர் அங்கு கருகிய சாம்பரோடும் கரியலால் மற்ற என் காண்பார் செய்வது ஒன்றருகிலாதார்.

கையினால் பிசைந்து ஊற்றி பார்ப்பது கண்டமன்னன் எய்திய நகையினோடும் ஏடு இன்னும் அரித்து காணும் பொய்யினால் மெய்யாக புகுந்த நீர் போமின் என்றார்.

ஐயா, நீங்கள் அப்பொழுது அழிந்து தோற்றீர். ஆதலால் அதுவாறு ஆக இப்பொழுது எரியில் இட்ட ஏடு உய்ந்தது இல்லை என்றால் துப்புரவு உடைய நீங்கள் தோற்றிலீர் போலும் என்றார். தென்னவன் நகை உள்கொண்டு செப்பிய மாற்றம் தேரார் சொன்னது பயனா கொண்டு சொல்லுவார். தொடர்ந்தாவது முன்னுற இருகா செய்தோ முக்காலில் ஒரு கால் வெற்றியனும் உடையோ மெய்மை இனி ஒன்று காண்பது என்றார். தோற்கவும் ஆசை நீங்க துணிவியலா சொல்ல கேட்டு இம்மாற்றம் எங்காவது என்று மன்னவன் மறுத்தவின்னும் நீச்சலி விளங்கு வேணி நிறைவேற்றன்பை மன்னர் வேற்றுவாதி இனி என் செய்வது என்றும் மேற்கோள் மேற்கோள் என்பார். நீடுமை பொருளின் உண்மை நிலை என் பெரும் தன்மையெல்லாம் ஏடுரை எழுதி மற்ற அவ் எட்டினை யாமும் நீரும் ஓடு நீர் ஆட்டில் இட்டால் ஒழுகுதல் செய்யாது அங்கு நாடி முந்தங்கு ஏடு நற்பொருள் பறிப்பது என்றாரு என்று அமன்கையர் கூற ஏறு சீர் புகழி வேந்த நன்று அது செய்வோம் என்று அங்கு அருஷைய நணுக வந்து என்று வேல் அமைச்சனாதான் வேறு இரு செய்யும் இவ்வாறு ஒன்றினும் தோற்றார் செய்வது ஒட்டியே செய்வது என்றார். அங்கு அது கேட்டு நின்ற அமணரும் அவர் மேல் சென்று பொங்கிய வெகுளி கூற பொறாமை காரணமையாக தங்கள் வாய் சோர்ந்து தாமே தனிவாகில் அழிந்தோமாகில் வெங்கழியாற்றுவான் இவ்வந்தனே என்று சொன்னாரு. மற்றவர் சொன்ன வார்த்தை கேட்டலும் மலைய மன்னன் செற்றத்தால் உரைத்தீர் உங்கள் செய்கையும் மறந்தீர் என்று பற்றிய பொருளின் ஏடு படர் புனல் வைகை ஆற்றில் பொற்புற விடுவதற்கு போவதே என்று கூற பிள்ளையார் முன் நம்பையும் பொன்பிடத்தில்

விழுமம் தீர்த்த ஞான சம்பந்தர் நயனார் காணும் என்பார் பார்னரும் குதலை செய்ய பவளவாய் பிள்ளையார்தா பால்நரும் குதலை செய்ய பவளவாய் பிள்ளையார்தா மானசீர் தென்னன் நாடு வாழ வந்து அணைந்தார் என்பார் எரிய இடைவாதில் தோற்றது இவர்கிறம் அருகர் என்பார் புரிசடை அண்ணல் நீரே பொருள் எனக் கண்டோம் என்பார் பெருகு ஒளி முத்தின் பைம்பொன் சிவிகைமேல் பிள்ளையார்தாம் வரும் அழகு என்னே என்பார் வாண்ட கண்கள் என்பார் எதமே விளைந்தது இந்த அடிகள் மாறியல்வாள் என்றார் நாதனும் மாறவாயின் நம்பனே காணும் என்பார் போதம் ஆவதும் முக்கண் புராணனை அறிவது என்பார் வேதமும் நேரும் ஆகி விரவிடும் எங்கும் என்பாரே அடிகள் மார் முகங்கள் எல்லாம் அடிந்தன வாரீர் என்பார் கொடிய வஞ்சனைகள் எல்லாம் குலைந்தன போது என்பார் வடிவள் வேர்மாறன் காதல் மாறின வண்ணம் என்பார் விடிவதாய் முடிந்தது இந்த வெஞ்சமன் இருளும் என்பார் நெருப்பினில் தோற்றார் தாங்கள் நீரில் வெல்வோர்களா என்பார் இருப்பு நெஞ்சு உடையவர் என்னும் பிள்ளையாருக்கு எதிரோ என்பார் பருப்பொருள் உணர்ந்தார் தாங்கள் வடுவன வாரீர் என்பார் மறுப்புடை கடுக்கோள் செய்தார் மந்திரியாதா என்பார் ஏடுகள் வைக நன்னீர் இடுவதற்கு அணைந்தார் என்பார் ஓடு நீர் உடன் சேராது நிற்குமோ ஓலை என்பார் நீடிய ஞான சம்பந்தர் நிறுத்தவும் வல்லர் என்பார் நாடலாம் காண இங்கு நண்ணுமா காணீர் என்பார் தோற்றவர் கழுவில் ஏற துணிவதே அருகர் என்பார் காற்றிய அருளின் மேன்மை பிள்ளையார்க்கு அழகிது என்பார் நீக்கினால் தென்னவன் இங்கு நீங்கிய வண்ணம் கண்டார் போற்றுவார் எல்லா சைவ நெறியனை போற்றும் என்பார் இன்னன இரண்டு வாய் ஈண்டினர் எழுத்து சொல்ல மின்ஒளி மணிப்பொன் காம்பின் வெண்குடை மீது போத பன்மணியே சிவிகை தன்மேல் பஞ்சவன் நாட்டு உள்ளோர்க்கு நன்னறி காட்ட வந்தார் நான்மறி வாழ வந்தார் தென்தமிழ் விளங்க வந்த

என்று உலக உய்ய மீள வைகையில் வெல்வான் வந்தான் என்று என்று மணி சின்னங்கள் எண்டிசை நெருங்கி ஏங்க பன்மணி முரசம் தூண்ட வல்லியம் எம்ப பின்னே தென்னனும் தேவியாறு உடல் செல திரண்டு செல்லும் புன்னறி அவனர் வேறு ஓர் உடைவர புகழி வேந்தர் மன்னிய வைகையாற்றில் கரவிசை மறுவ வந்தார் காரழு பருவம் வாய்ப்ப காமுருமகளில் உள்ளம் சீர்கழு கணவன் தன்பால் விரை உறச் செல்லுமாவோ நீர்கள் பவ்வம் நோக்கி நிறை சிறை இழுத்து செல்லும் பார்கள் புகழின் மிக்க பண்புடை வைகையாறு ஆற்றில் நீர் கடுக ஓடும் அருங்குற

துணிந்திட்டார்கள். படுபொருள் இன்றி நெல்லில் பலடிவோர் உள்ளார் மெய் அடுபவர் பொருளை அத்தி ஆத்தி ஆற்றில் கடுகிய புதலை கண்டும் அவாவினால் கையில் ஏடு விடுதலும் விரைந்து கொண்டு வேலை மேல் படந்தது அன்றே ஆறு கொண்டு ஓடும் ஏட்டை தொடர்ந்து எதிரணைப்பார் போல தேரும் மெய் உணர்வு இல்லாதார் கரைவிசை ஓடி சென்றாரு பாரும் அப்பொருள் மேல் கொண்ட பட்டிகை எட்டாது அங்கு நூறு வில் கிடைக்கு முன்னே போனது நோக்கி காணாரு காணவும் எய்தா வண்ணம் கடலின் மேல் செல்லும் ஏடு நானிலா மணர் தம்மை நட்டு ஆற்றில் விட்டு போக சேனிடை சென்று நின்றார் சிதறினார் சிகைத்தார் மன்னன் ஆணையில் வழுவ மாட்டாது அஞ்சுவார் அணைய வேண்டார் வேறு ஒரு செயலிதார் வெறுவுற்று நடுங்கி தம்பால் இரு வந்து எய்திற்று என்னே மன்னவன் எதிர்வந்து எய்தி ஊரிட நெஞ்சில் அச்சம் வெளிப்பட ஒழிப்பார் ஒன்று மாறுகொண்டு இருவிட்டால் வந்தது காண் என்றார் மாசு சேரமணர் எல்லாம்.

0: மதியினில் மயங்க கூற ஆசிலா நெறியில் சேர்ந்த அரசனும் அவரை விட்டு தேசுடை பிள்ளையாதம் திருக்குறிப்பு அதனை நோக்க பாசுரம் பாடலுற்றார். பரசமயங்கள் பார தென்னவன் மாறந்தானும் சிறபுரத் தலைவர் தீண்டு பொன்னவில் ஒன்றையாதம் திருநீர் ஊசப் பெற்று முன்னையும் நீங்கி முதல்வனை அறியும் தன்மை துண்ணினான் வினைகள் ஒத்து துளையன நீட்டலாலே உலகியல் வேத நூல் ஒழுக்கம் என்பதும் நிலவு மெய்நெறி சிவநெறி என்பதும் கலதிவாய் அமணர் காண்கிறாயனும் பலர் புகழ் தென்னவன் அறியும் பான்மையால் அந்தனர் தேவர் ஆனினங்கள் வாழ்க என்று இந்த மெய்மொழி பயன் உலகம் என்புற சந்தவேகிகள் முதல் சங்கரர்க்கு முன் வந்த அச்சனை வழிபாடு மன்னவாம் அந்தனர் தேவர் ஆனினங்கள் வாழ்க என்று இந்த மெய்மொழி பயன் உலகம் இன்புற சந்தவேள்விகள் முதல் சங்கரர்க்கு முன் வந்த அச்சனை வழிபாடு மன்னவாம் வேள்வி நட்பயன் வீழ்வுணலாவது நாளும் அச்சனை நல் உறுப்பு அதலால் ஆளும் மன்னனை வாழ்த்தியது அச்சனை மூலம் அற்று இவை காக்கும் முறைமையால் ஆழதியது என்று ஓதிற்று அயல் நெறி வீழ்க என்றது வேறு எலாம் அரண்பயன் சூழ்க என்றது தொல் உயிர் யாவையும் வாழி அஞ்செழுத்து ஓதி வளர்கவே திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் ஆனந்த மாலை.

0: Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருக்கோத்தும்பி திருத்தில்லையில் அருளியது சிவனோடு ஐக்கியம். மாணிக்கவாசகப் பெருமான் மானுடர்களை கோத்தும்பியாக உருவகப்படுத்தி இறைவனுடைய திருவடி மலரின் நறுமணத்தையும் நறுந்தேனையும் சென்று நுகர்ந்து அருந்தும் பொருட்டு அமையப்பெற்றதாகும். அஃதாவது அடியவர்கள் தங்கள் மனத்தினை சிவபெருமானுடைய திருவடி மலரை பற்றும் விதமாக மற்றும் அவரோடு இரண்டர கலக்கும் விதமான தத்துவத்தை கொண்டு மாணிக்கவாசகப் பெருமான் பாடியுள்ளார். இது 20 பாடல்களை கொண்டது.

செய்பணிகள் கொண்டருளும் தாயானை சக்கே செஞ்சூதாய் கொத்தும்பி நான் தனக்கண் பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாம்.

மறுவார் மலக்குழல் மாதி நொடும் வந்தருளி அருவாய் மறை பயில் அந்தரனாய் ஆண்டு கொண்ட இருவான தேவர்க்கே சென்றூதாய் கொத்தும்பி. நானும் என் சிந்தையும் நாயகனுக்கெவ்விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ் சடையோன் ஆண்டிலனேல் வானும் திசைகளும் மாகடலும் மாயபிரான் தேனும்பு சேவடிக்கே சென்றூதாய் கொத்தும்பி. உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத களி வந்தவன்

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
1: சிற்றம்பலம் இப்போ ஆர்ச்சி கதை நேரம். இன்னைக்கு ஆர்ச்சி என்ன கதை சொல்ல போறேன்? திருநாவுக்கரசர் கதை சொல்ல போறேன், சரியா? திருவாமூர்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல ஒரு நல்ல அம்மா அப்பா. அந்த அப்பா பேரு புகழனார், அம்மா பேரு மாதினியார். அப்பா பேரு என்ன? புகழனார். அம்மா பேரு மாதினியார், சரியா? இந்த அம்மா அப்பாவுக்கு ரெண்டு குழந்தைங்க. அக்கா பேரு திலகவதி, தம்பி பேரு மருள்நீ, சரியா? அக்கா பேரு என்ன? திலகவதி. தம்பி பேரு மருள்நீ. இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க வீட்டில், எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. இந்த நேரத்தில் ஒரு நாள் அவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த நேரத்தில் ஒரு நாள் என்னாலும் திடீர்னு அவங்க அப்பா இறந்து போயிடுவாங்க. அப்பா இறந்து போயிட்டா எவ்வளோ கஷ்டம் குழந்தைகளுக்கு, இல்லையா? அப்பா இறந்ததும் அந்த கவலையிலேயே அவங்க அம்மாவும் இறந்துருவாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறந்துட்டா குழந்தைகளுக்கு எவ்வளோ கஷ்டம். அப்பா ரொம்ப கவலையில் இருப்பாங்க ரெண்டு குழந்தைகளும். இந்த நேரத்தில் பார்த்து அவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாப்பிள்ளையும் இறந்துருவாரு. அப்பா அக்காவுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடும், இனி நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு அழுவாங்க. அப்பா அந்த தம்பி ஓடி வந்து அக்கா கிட்ட, அக்கா அக்கா நான் இவ்வளோ சின்ன பையன், நீங்களும் எனக்கு இல்லை, நான் யாருக்கா என்னை பார்த்துப்பா, அதனால நீங்கள் இருக்கணும்க்கா, நீங்கள் எங்கள் கூட இருக்கணும்க்கா அப்படின்னு தம்பி அழுவாங்க. அப்பா அக்காக்கா, ஆமாம் இல்லை, தம்பி சின்ன பையன், அவனை விட்டுட்டு போயிட்டு அவனை யார் பார்த்துக்குவா, சரி நீ நம்ம தான் நம்ம தம்பியை பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க அக்கா என் தம்பிக்காகவே வாழணும் அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க. இப்போ என்னாகும், அவங்க என்ன பண்ணுவாங்க, சரின்னு தம்பி அக்கா ரெண்டு பேர் மட்டும் இருப்பாங்க. இந்த நேரத்தில் தம்பிக்கு 18 வயசாகும். இப்போ தம்பி என்ன பண்ணுவாங்க, நான் ஹையர் ஸ்டடீஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊரெலாம் செய்கிறோம்ல, காலேஜ் படிக்க போகிறோம்னா வேறு ஊருக்கு போய் படிச்சுட்டு வரோம்ல, அது மாதிரி தம்பி என்ன பண்ணுவாங்க, பாடலி நகருங்கிற ஊரில் போய் படிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. அக்கா என்ன பண்ணுவாங்க, திருவதிகைங்கிற கோயிலில் அங்கே ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது, அந்த கோயிலில் அக்கா என்ன பண்ணுவாங்க, நல்ல கோயிலை நல்ல பெருக்கி சுத்தம் பண்ணி கழுவி கோலம் போட்டு அப்புறம் அங்கே ஒரு நந்தவனம் வச்சு அந்த நந்தவனத்தில் நல்ல பூச்செடி எல்லாம் வச்சு, நந்தவனம்னா என்னன்னு தெரியுமா, கார்டன், ஓகே? அந்த கார்டனில் நல்ல பூச்செடி எல்லாம் வச்சு அதுக்கு நல்ல தண்ணி ஊற்றி வளர்த்து பூவெல்லாம் பறித்து அழகாக மாலையாக கட்டி சாமி போட்டு அப்படியே சிவத்தொண்டு செஞ்சு செஞ்சு அந்த கோயிலையே தங்கிடுவாங்க. தம்பி என்ன பண்ணுவாங்க, வெளியூருக்கு படிக்க போனாங்கல்ல, அவங்க அங்கே நல்லா படித்து அப்புறம் சமண சமயத்துக்கு மாறிடுவாங்க. அப்படியே இத்தனை நாளும் சிவபெருமானை வணங்குற சைவ சமயத்தில் இருந்தாங்கல்ல, அதை விட்டுட்டு அப்படியே சமண சமயத்துக்கு மாறி அங்கே நல்லா படித்து தர்ம செயலருங்கிற பெரிய பட்டம் பெற்று அவங்க நல்ல ஒரு உயரமான பதவியில் இருப்பாங்க. வருஷம் ஆயிடும். இந்த கோயிலில் சாமிகிட்ட, சாமி என் தம்பி இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டானே, இப்போ தம்பி இப்படி போயிட்டானே, தம்பியை திருப்பிட்டு கொடுக்காமே, தம்பியை திருப்பி கொடுங்க சாமின்னு கேட்டு கேட்டு அழுது அழுது விண்ணப்பம் வச்சுட்டே இருப்பாங்க சாமிகிட்ட. அப்படின்னா இப்படியே வருஷம் 40 வருஷத்துக்கு மேலே ஆயிரும், தம்பி திரும்ப வரவே மாட்டாங்க. அக்கா அழுதுட்டே இருப்பாங்க, சாமிகிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவார் சாமி, கனவுல வந்து அக்காவோட கனவுல வந்து, நீ கவலைப்படாத, உன் தம்பி இப்போ சைவ சமயத்துக்கு திரும்பி வர்றதுக்கான பழமெல்லாம் முன்னாடியே செஞ்சு வச்சிருக்கான், அவன் அம்மா நல்லவன் தான், இப்போ அவனுக்கு சூளை நோயின்னு ஒரு நல்ல வயிற்று வலியை கொடுப்பேன், ஒரு பெரிய வயிற்று வலியை கொடுப்பேன், கொடுத்து அவனை நான் சைவத்துக்கு கொண்டு வருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு அக்காவோட கனவுல வந்து சாமி சொல்லிடுவார். சொல்லிட்டு அங்க தர்மசேனருக்கு ஒரு தீராத வயிற்று வலியை கொடுத்துருவார் சாமி. தர்மசேனர் வயிறு வலி தாங்க முடியாது, வயிற்றை பிடிச்சிட்டு துடிப்பாரு, எந்த மருந்து சாப்பிட்டு குணமாகாது, என்ன செஞ்சும் குணமாகாது. அங்க இருக்கிற சமணர்கள்லாம் எதோ வைத்தியம் எல்லாம் செஞ்சு பார்ப்பாங்க, ஒன்னுத்துக்கும் அடங்காது அந்த வயிற்று வலி. அவருக்கு வயிற்று வலி தாங்க முடியாம துடிச்சு துடிச்சு அப்பதான் அக்காவோட ஞாபகம் வரும். என்ன பாரு, அக்காவை கூட்டிட்டு வந்தா சரியாயிடும் அப்படின்னு நினைப்பாரு. என்ன என்ன பண்ணுவாங்க, தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு எங்க அக்காவை கொஞ்சம் கூட்டிட்டு வரியா அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாரு, பாடலி நகர்லேருந்து திருவதிகைக்கு வந்து அவங்க அக்கா முன்னாடி நிற்பாங்க. அவங்க அக்காவுக்கு தான் முதலே தெரியுமே, சாமி தான் சொல்லிட்டாரு கனவுல இல்லையா, அதனால இது ப்ராப்ளம் தீங்குழவோ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்லுவார், ஆமாக்கா உங்க தம்பிக்கு ரொம்ப வயிற்று வலி தாங்க முடியல, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே அக்கா சொல்லுவாங்க, நான் வர மாட்டேப்போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு போய் அவங்க தம்பி தம்பிட்டு போய் சொல்லுவாங்க, உங்க அக்கா வரல அப்படின்னு. அப்போ தம்பி சொல்லுவாங்க, எங்க அக்கா தானே வரல, என்னையே வர வேண்டாம்னு அக்கா சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ஒரு ராத்திரியா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு கிளம்பி ஒரு நல்ல வேரொத்துமையை வச்சு நல்லா பொத்திட்டு இருட்டோட இருட்டா அப்படியே வயிற்று வேற வலி வேற இல்லையா வயிற்று பிடிச்சிருட்டு ஒரு வழியா தட்டு தடுமாறி வந்து திருவதிகைக்கு வந்து அக்காட்ட வந்துடுவாங்க. வந்தானே அக்கா என்ன பண்ணுவாங்க, சாமியை நல்லா நினைச்சு சரியா சிவபெருமான நினைச்சு, சாமி என் தம்பியோட இந்த நோய் குடும்பம் சாமி அப்படின்னு நல்லா வேண்டிட்டு தம்பிட்ட கிளைநீதி கொடுப்பாங்க. அப்படியே வயிற்று வலி எல்லாம் சரியாக போயிடும், அப்படியே வயிறெல்லாம் அப்படியே வலி எங்க போச்சுன்னே தெரியாது, அவ்வளோ நல்லாயிடும். தம்பிக்கு அப்படியே சாமி எனக்கு இவ்வளோ பெரிய கருணை செஞ்சுட்டே சாமி அப்படின்னு தம்பி அப்படியே சாமி திருவடியில் விழுந்துருவாங்க. குற்றாயினவாறு விளக்க நிலையின்னு ஒரு பதிகம் பாட ஆரம்பிப்பாங்க, அதுதான் அவங்களோட முதல் பதிகம். சரியா என்ன பார்த்தது, கூற்றாயினவாறு விளக்ககிளி அப்படிங்கிற பாட்டு. சரியா அந்த பாட்டு பாடி முடிப்பாங்க. அப்புறம் அக்கா சொல்லுவாங்க, நீ சிவன் கோயில சுத்தம் பண்ற வேலைய நீ உன்னோட வேலையா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லுவாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து அவரு சிவன் கோயில நல்லா சுத்தம் பண்ணுவாரு, அப்புறம் சபை மேல நிறைய பாட்டு பாடுவார். இப்படி திருநாள் கரைத்த நமக்கு கிடைப்பார். சரியா இந்த நேரத்தில் சாமி என்ன பண்ணுவார் தெரியுமா, அவரையே வந்து சாமி சொல்லுவார், உன் பேர் இனிமே திருநாவுக்கரசு, எல்லாரும் உன்னைய நாவுக்கரசு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சாமி தர்மசேனர் அறந்தவருக்கு திருநாவுக்கரசுங்கிற பேரை வச்சிருவாரு. இப்போ திருநாவுக்கரசு நமக்கு கிடைச்சிட்டாரு. சரியா இப்போ என்னாச்சு, சமணர்கள்ட்டிருந்து தர்மசேனர் என்ன பண்ணிட்டாரு, கிளம்பி ஓடி வந்துட்டாரு இல்லைங்க. அதை பார்த்தோன்னே சமணர்களுக்கு பயங்கர கோபம், சத்தியா இவன் ஓடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட போய் சொல்லி கொடுக்குறாங்க. ராஜா ராஜா தர்மசேனர் இப்படி விட்டுட்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டு அங்கே போய் சைவனா மாறிட்டாரு, அவரை விடக்கூடாது, அவருக்கு சரியான தண்டனை கொடுத்து ராஜா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராஜாவும் ஆமா ஆமா அப்படித்தான் செய்யணும் அப்படின்னு அறிவு இல்லாம அவனும் தலை தலை ஆட்டுறான். என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்றாங்க, ரெண்டு பேர் அனுப்பி இந்த திருவதிகளை அனுப்பி திருநாவுக்கரசரை கூட்டிட்டு வர சொல்றான். திருநாவுக்கரசர் சொல்றாரு, நான் யாருக்கும் குடியல்ல, நான் வரவதில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. யாருக்கும் குடியல்லோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன் போ அப்படிங்கிறார். அப்ப அங்க வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க வரலன்னா ராஜா எங்களை அடிப்பாருங்க, நீங்க தயவு செய்து வந்துருங்க, நாங்க உங்களை கூட்டிட்டு போல, ராஜா சொல்லிதான் நாங்க வந்திருக்கோம், நாங்க உங்களை கூட்டிட்டு போகாம வெறுங்கையோட போனா ராஜா எங்களை அடிப்பாருங்க அப்படின்னு வந்தவங்க எல்லாம் ரொம்ப வேண்டாங்க. அப்ப திருநாவுக்கரசர் நினைக்கிறாரு, சரி பாவம் இவங்க என்ன பண்ணுவாங்க, ராஜா தானே கூட்டிட்டு வரப்பினாரு, இவங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கிளம்பி போறாரு. போனா அவங்க என்ன பண்றாங்க, அந்த சமணர்கள் சொல்லி கொடுக்குறாங்க ராஜாவுக்கு, இவனை விடக்கூடாது, உனக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு நீக்கரை, நீக்கரைன்னா என்ன தெரியுமா,
2: சுண்ணாம்பு பார்த்துருக்கீங்களா நீங்க குட்டி பசங்க? சரி, சுண்ணாம்பு பார்த்துருக்கீங்களா? உருளையா மெல்ல மெல்லையா கல்லு மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு ட்ரம்ல போட்டு தண்ணி ஊத்துனா அப்படியே தண்ணி தர தர தர தர தரன்னு கொதிச்சு சூடு வரும் பாரு, அப்படி கொதிக்கும். அதுக்கு அது சுண்ணாம்பு சூட தாங்கவே முடியாது, கையை வச்சா பொத்துரும், அப்படி ஒரு சுடும். சரியா, அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு அதைத்தான் பயன்படுத்துவாங்க. இப்ப நம்ம எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறோம்ல, அது மாதிரி அப்ப அடிக்க மாட்டாங்க. இந்த சுண்ணாம்பு தண்ணியை தான் அடிச்சு செவத்துக்கு அடிப்பாங்க அந்த காலத்துல எல்லாம். சரியா, அப்படி ஒரு என்ன பண்றாங்க, அது மாதிரி ஒரு கொடுமையான சூடு தர்றாங்க. சுண்ணாம்பு எடுத்து ஒரு ரூம் நிறைய நிரப்பி அதுல நிறைய தண்ணியை ஊத்தி தர தரன்னு அது குடிச்சு சூடு கிளம்புற நேரத்துல சுண்ணாம்பு கரைசல உள்ள தூக்கி போடுறாங்க. போட்டு வெளியில கதவை பூட்டிடுறாங்க. நல்ல உள்ள சூடுல சாகட்டும் அப்படின்னு ரொம்ப நல்லா நிக்கிறாங்க. வழியில நமக்கு என்ன பண்றாரு, நம்ம சிவபெருமான் அப்படியே மனசுல நினைச்சு பெருமான வணங்கி அப்படியே அஞ்சு எழுத்து மந்திரத்தை சொல்லி சாமி மேல பாட்டு பாடி அப்படியே பெருமான நினைச்சிருக்காரு. என்ன ஆகுது, அஞ்சு எழுத்து மந்திரத்தை சொல்ல சொல்ல என்ன ஆகுது, அஞ்சு எழுத்து மந்திரம்னா என்ன முதல்ல, ந ம சி சரியா, இந்த அஞ்சு எழுத்து மந்திரத்தை சொல்லி அவர் அப்படியே சாமி மேல பாட்டு பாடி இருக்காரு. அப்ப என்ன ஆகுது, அந்த சூடு அவருக்கு ஒண்ணுமே தெரியல, அப்படியே குழு குழு குழு குழு குழு இருக்கு அவருக்கு. ஆக்சுவலா சூடு என்ன பண்ணணும், அப்படியே பொக்கலம் பொக்கலமா ஆக்கணும் இல்லையா, ஆனா அப்படி செய்யல. அவருக்கு அப்படியே ஒரு குழு குழுன்னு ஒரு மரத்தடி வைக்கிற மாதிரி அப்படியே கூட இருந்துச்சு. ஏழு நாள் கழிச்சு அந்த சமணர்கள் வெளியே கதவை திறக்கிறாங்க, உள்ள செத்துருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு திறக்கிறாங்களா, பார்த்தா உள்ள அப்படியே ஃப்ரெஷ்ஷா பூ மாதிரி கலந்துருக்காரு நம்ம அவகாசப்படுமா. அதிர்ந்துட்டாங்க, எம்மாடி ஏழு நாள் உள்ள போட்டு இவங்க ஆளுக்கு ஒண்ணுமே ஆகலையே, எப்படி இது அப்படின்னு அப்படியே அதிர்ந்து போயிட்டு, சரி இவனை இது ஒண்ணுல தப்பிச்சுட்டான், இனி உடம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் சொல்றாங்க. ஒரு நல்ல சாதத்துல நல்ல பாய்ச்சலை கலக்கி அந்த விஷ வச்ச சோறை குடுத்துருவோம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. என்ன பண்றாங்க, சோறுல நல்ல பாய்ச்சலை கலக்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம நாவகாச பெருமான் என்ன பண்றாரு, அப்படியே சாமிய மனசுல நினைச்சு சிவபெருமான மனசுல நினைச்சு அஞ்சு எழுத்து மந்திரத்தை அப்படியே உருகி உருகி சொல்லி அப்படியே சாமி மேல பாட்டு பாடுறாரா, அப்படியே அந்த சோர்ல இருக்க நஞ்செல்லாம் முடிஞ்சிருது, சோர்ல இருக்க விஷம் எல்லாம் முறிஞ்சு அப்படியே அமுதம் போல ஆயிடுது அந்த சோர். சரியா, அதையும் பார்த்து சமணர்களுக்கு காட்டம் தாங்கல, என்ன இதுல இயற்கை பாய்க்கானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இதை விட வேற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ராஜா கிட்ட போய் ஐடியா கொடுக்குறாங்க. ராஜா, ராஜா இவரை நல்ல கழுத்து வரைக்கும் மண்ணுல மூடிடுவோம், ஒரு குழி தோண்டி இவரை அந்த குழிக்குள்ள இறக்கி கழுத்து வரைக்கும் மண்ணு போட்டு மூடிடுவோம், தலை மட்டும் தலை பூமிக்கு மேல இருக்கட்டும். அப்ப யானையை வேகமா அனுப்பி யானையோட காலை வச்சு இவரோட தலையை கிக் பண்ண வச்சிருவோம், இவர் செத்து போயிடுவாரு அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. சரி, ராஜாவும் அதையே செய்யறாரு. என்ன பண்றாங்க, அவரை நல்ல மண்ணுக்குள்ள நிக்க வச்சு ஒரு குடி தோண்டி மண்ணுக்குள்ள நிக்க வச்சு அப்படியே கழுத்து வரைக்கும் மண்ணு போட்டுட்டாங்க. மேல மேல மட்டும் தலை மட்டும்தான் தெரியுது. இப்ப யானைய வேகமா ஏறி விடுறாங்க. அந்த யானை அப்படியே ஓடி வருது, எல்லாரும் சுத்தி நின்று பாத்துட்டு இருக்காங்க. யானை வருது, கிக் பண்ண போகுது போகுது, கிக் பண்ண போகுது கிக் பண்ண போகுதுன்னு அப்படியே எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்களா. யானை ஓடி வருது, ஆனா பெருமான் கிட்ட வந்தோடனே நாவகாச பெருமான் கிட்ட வந்தோடனே அப்படியே நின்றுது. நின்றுட்டு என்ன செய்யுது, அப்படியே சாந்தமாகி நாவகாச பெருமான மூணு தடவை அப்படியே வலம் வந்து வணங்கிட்டு அப்படியே சைலண்டா ஒரு தொந்தரவு கூட கொடுக்காம போயிடுது. எல்லாருக்கும் ஆச்சரியம், சுத்தி நிக்கிறவங்க அத்தனை பேரும் எப்படி இது சாத்தியம், எப்படி இது முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு ஒரு நேரமும் அவங்க சிவபெருமானுடைய பாதத்தை மனசுல நினைச்சு அஞ்சு எடுத்து மந்திரத்தை சொல்றதுனால சாமி காப்பாத்துறாரு அப்படிங்கிறது அவங்க தமிழர்களுக்கு எங்க புரியும் இல்லையா, அதுதான் அறிவே இல்லாததுகளாச்சே. சரி, இப்ப என்னாச்சு, இந்த மூணு இயற்கை பாய்க்காரா இன்னும் நாலாவது அவங்க ட்ரை பண்றாங்க. என்ன செய்யறாங்க, ஒரு நல்ல பெரிய கல் எடுத்து அந்த கல்லுல நாகரச பெருமானை உட்கார வச்சு நல்ல கயரை வச்சு நல்ல கட்டி டைட்டா கட்டி அந்த கல்லை கொண்டு போய் கடலுக்குள்ள போடுறாங்க. நீங்க என்னைக்காவது கல்லை தண்ணிக்குள்ள போட்டு பார்த்துருக்கீங்களா? ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து அதுல ஒரு கல்லை போட்டு பாருங்க, அந்த கல்லு உடனே அடியில போய் முங்கி உட்காந்துக்கும். பார்த்துருக்கீங்களா? போட்டு பாருங்க நாளைக்கு, சரியா? அப்படி எப்பவுமே கல்ல தண்ணிக்குள்ள போட்டா அது முதல்ல அடியில போய் உட்காந்துடும், முழுகிடும், அது எப்பவும் மேல வராது இல்லையா? அதனால இவங்க நினைக்கிறாங்க இந்த கல்லுல போட்டு இந்த ஆள் கல்ல கட்டிட்டோம், அதனால இந்த கல்லு முழுகும் போது இந்த ஆள் தண்ணிக்குள்ள முழுகி கடலுக்குள்ள முழுகி செத்துப்படுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு கொண்டு போய் போடுறாங்க. போட்டா இவர் என்ன பண்றாரு, எப்போதும் போக நம்ம சிவபெருமான நினைச்சு மனசுல அப்படியே சிவபெருமான் பாதத்தை நினைச்சு அஞ்செழுத்து அழகால சொல்லிட்டே பாடிட்டே இருக்கார். அப்ப என்ன அது கல்லு முழுகவே இல்லை, முழுகாதது மாத்திரம் இல்ல, அழகாக அப்படியே மேல ஃப்ளோட் மாதிரி வந்துருச்சு. நீங்க எல்லாம் ஸ்விம்மிங் படிச்சிருக்கீங்கல்ல, அப்ப நீங்க எல்லாம் ஸ்விம்மிங் போட்டு போகும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃப்ளோட் ஒன்று போட்டுருக்கீங்கல்ல ரவுண்ட, அந்த ஃப்ளோட் போட்டுட்டு நீங்க வந்து முழுக மாட்டோம், ஏன் அது மிதந்துட்டே இருக்கும், நம்மளும் அதோட சேர்ந்து மிதந்துட்டே அப்படியே ஸ்விம்மிங் கத்துக்குறீங்க இல்லையா? அப்படிதானே ஸ்விம்மிங் கத்துருக்கீங்க நீங்க சின்ன பிள்ளைல. அது மாதிரி கல் அப்படி ஆயிடுச்சு, கல் ஃப்ளோட் மாதிரி ஆறுது அதிசயம் தானே, அது மாதிரி ஆயிடுச்சுருங்க. ஆயிடுச்சு இந்த கல் அப்படியே தெப்பம் போல மிதந்து ஃப்ளோட் போல மிதந்து அழகா அப்படியே நாகரச பெருமான எந்த தொந்தரவும் இல்லாம கொண்டு வந்து அப்படியே அழகா கரையை சேர்த்தோம், சரியா? சமணர்கள் அவ்வளவுதான் ஆடி போயிட்டாங்க, இனி இவரை ஒண்ணும் செய்ய முடியாது, இவருக்கு பெரிய பவர் ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடி புரிஞ்சு எல்லாம் ஓடி போயிடுச்சுங்க. அதனால அப்புறம் நாகரச பெருமான சமணர்கள் தொந்தரவு பண்ணல, சரியா? நாகரச பெருமான் நம்ம பெருமானையே நினைச்சு நினைச்சு சிவபெருமானையே நினைச்சு அஞ்செழுத்து மந்திரத்தையே சொல்லி எல்லா கஷ்டத்துல இருந்தும் வின் பண்ணி வந்துட்டார் இல்லையா? இதனால என்ன தெரியுது, அஞ்செழுத்து மந்திரத்தை விடாம சொன்னா, நமசிவாய மந்திரத்தை விடாம சொன்னா, த மோஸ்ட் பவர்ஃபுல் மந்திரம் நமசிவாய இல்லையா, அதை நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கஷ்டம் கூட நம்ம கிட்ட வரவே வராது. ஒருவேளை வந்தா கூட அதுவே நன்மையா மாறி நமக்கு நல்லதை செஞ்சுட்டு போயிடும், சரியா? நாளைல இருந்து ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? நீங்க அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு வேலையை செஞ்சு பாருங்க, அது எவ்வளவு ஈஸியா உங்களுக்கு முடிக்க முடியுதுன்னு நீங்களே அப்புறம் ஆட்சிக்கு போன் பண்ணி சொல்லுவீங்க, சரியா? பாக்கலாமா? சரி, இப்போ கதை நேரம் முடிஞ்சது, தூங்க போகலாம். தூங்க போகும்போது குழந்தைங்க என்ன செய்யணும், நம்ம சிவைய நம்ம சிவைய சொல்லிட்டு தூங்கணும், சரிங்களா? இதுவே தினமும் அப்படி செய்யணும். எழுந்திருக்கும் போது என்ன செய்யணும், நம்ம சிவைய நம்ம சிவைய சொல்லி எழுந்திருக்கணும், சரியா? சரிங்களா? ஓகே, தூங்கலாம், தட்டு தூங்கலாம்.
3: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamarosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
4: திருச்சிற்றம்பலம், தலம் திருக்கேதாரம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளை செய்த திருவான்மியூர் திருக்குறுந்தொகை 8 பாடல் ஆதியும் அரணாய். பாடியிருப்பவர் திருமதி காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

தோற்றம் உடைய அடியும் முடியும் தொடர்வரீர். தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும்

சிவாயனம். சைபுண்டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு ஆனைக்கா திருப்பதிகம் மூன்றாம் திருமுறை, பண் கௌசிகம், பதிகம் வாணிக்காவில் வெண்மதி, அருளியவர் இந்திரா திரு ஞானசம்பந்தர், வழங்குபவர் ஜெகன் மோதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு ஆனைக்கா திருப்பதிகம் இரண்டாம் திருமுறை. பண் இந்தளம். அருளியவர் எம்பிரான் திரு ஞானசம்பந்தர். வழங்குபவர் ஜெகன் ஓடுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

மங்கைகளை வைத்த மைந்தர் திருவடிகள் போற்றி போற்றி. பண்ணி நேர்முடி மங்கை பங்கினன் ஆகிய அண்ணலாகிய ஆணைக்காவுடைய ஆதியார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிக்கப்படும். திருவாணிக்கா திருத்தலத்திற்கு திருஞான சம்பந்த பெருமாள் செய்த முதல் திருப்பதியும் பண் இந்தளம்.

திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த முதல் திருமுறை திருவேலிமிழலை தலத்தில் பாடி அருளி செய்த பதிகம் பண்குறிஞ்சி ராகம் ஹரிகாம்போதி.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்யின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள்: தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: குருவருளும் திருவருளும் கிடைப்பதற்கு இணங்க நால்வர் பொற்றால் வணங்கி அருளாளர்கள் அருளி தந்த திருமுறைகளில் மூவர் அருளிய பாண்டி 14 தலங்களாக கருதப்படும் பாண்டி நாட்டு திருப்பதியங்களில் விண்ணப்பம் செய்வதற்கு இறைவன் திருவருளாலும் சைவம் இணையதள குழுவினராலும் ஏற்பாடு செய்யப்பட்டும் விண்ணப்பம் செய்வோர் தேவார இசைமணி, தேவகோட்டை ஆனா முத்தையா தேசிகர், பன்னிசை வித்வ சிவன்மணி காரைக்குடி ஆனா சோமசுந்தர தேசிகர், பன்னொன்ற இசைப்பாட அன்பர்கள் திருமுறை பதியங்கள் கேட்டு வாழ்வில் எல்லா நலமும் பெற இறைவனை வேண்டி பாராயணம் விண்ணப்பம் செய்கிறோம். திருச்சிற்றம்பலம்.

கூடிய 14 தளங்களில் கொண்ட திருமுறை பாடல்கள் தற்பொழுது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. முதலாவதாக திரு ஆலவா என்னும் திருத்தலத்தில் திரு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்துள்ள நீளமாம் இடற்ற என்ற பதியும் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்யின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள்: தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்துள்ள மூன்றாம் திருமுறையில் திரு ஆலவாய் திருப்பதியும் மானினேர் வீடு

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்யின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பாண்டிய நாட்டு திருப்பதிக பாடல்கள். பாடியிருப்பவர்கள்: தேவகோட்டை திரு முத்தையா தேசிகர் அவர்கள் மற்றும் காரைக்குடி திரு சோமசுந்தர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்துள்ள மூன்றாம் திருமுறை பண் கௌசியம் செய்யனே திரு ஆளவாய்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

చిత్తంబులు పార్వతీపదే అరుక్కడరాయ పాదకు సాంబాల్ కడంబువనేశ్వరుడయ్య పెరుంగరుణయనాలే சிதம்பர புராணம் திருச்சிற்றம்பர சருக்கத்திலே 70வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். பரமேஸ்வரனுடைய எல்லையில்லாத தன்மையினாலே இந்த பூமியிலே வந்து வாழும்படியான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. பூமியில வாழ்கின்றவர்களெல்லாம் வாழ்கின்றவர்கள் அல்ல, பூமியிலே வாழ்கின்றவர்கள் எல்லாமே வாழ்கின்றார்கள் என்று சொல்ல முடியாது. வாழ்கின்றவர்கள் சிலர், இருந்தும் வாழாதவர்கள் பலர். அதனாலே பூமியிலே வாழ்கின்றவர்கள் என்பவர்கள் சிவபெருமானை சிந்திப்பவர்கள் வாழ்கின்றார்கள், சிந்திக்காதவர்கள் வாழாதவர்கள் என்கிறார். வாழ்ந்தார்கள் ஆவாரும், வல்வினையை மாய்ப்பாரும், தாழ்ந்து உலகம் இயக்கத் தகுவாரும் யாரென்றால் சூழ்ந்தமர செந்தரஞ்சி ஏத்தும் திருவார் பெருந்துறையை நன்றிரஞ்சி ஏத்தும் அமர்கிறார். திருப்பெருந்துறையே யாரு வாழ்த்துகிறார்களோ வணங்குகிறார்களோ அவர்கள் தான் உண்மையாக வாழ்கிறார்கள். அப்படி சிவபெருமானை சிந்திக்கின்றவர்கள் வாழ்கிறார்கள், சிந்திக்காதவர்கள் வாழவில்லை. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்லனை கொண்டு ஆழ்கின்றாய், ஆளாமற் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய், கேடு உனக்கு சொல்கின்றேன் வருகிறார். வீழ்கின்றாய் நீ அவளை கடலாய வெள்ளத்தே என்பது. அதனாலே வாழ்வு என்பது சிவனை சிந்தித்துக் கொண்டே வாழ்வு, அது இறைகளோடு இசைந்த இன்பம், இன்பத்தோடு இசைந்த வாழ்வு. சுந்தரம் இறைகளோடு இசைந்த இன்பம், இன்பத்தோடு இசைந்த வாழ்வு என்பது சுந்தர திருவாரூர் தேவா. அதனாலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் சிவபெருமானுடைய திருவடியை சிந்தித்துக் கொண்டு அவனை வணங்கி வாழ்த்தி அவன் பெருமையை கேட்டுக்கொண்டு வாழ்கிறதான் வாழ்க்கை. இந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு சுவாமி தந்திருக்கிறார், அதுல சந்தேகம் இல்லை. அது வந்து சித்தியாரில் சிவபெருமான் எழுந்தருளியிருக்கிற ஆலயங்கள் எல்லாம் சென்றறிஞ்சி சிவனடியார்கள் திருவடியை வணங்கி வாழ்கின்றவர்கள் சீவன்முத்தர்கள். சிவனடியார்களை வணங்கி சிவன் எழுந்தருளியிருக்கிற ஆலயங்களை வணங்கி இந்த இரண்டு இடங்களில்தான் சிவபெருமான் பிரகாசமாக எழுந்தருளியிருக்கிறார். சிவனடியார் திருவிடத்திலும் சிவாலயத்திலும் சிவபெருமான் எழுந்தருள். அதை எப்படி சொல்லுகிறார் என்றால், செங்கமல தாளினர்கள் சேரலுட்ட திரிமலங்கள் அருத்தீசன் நேசருடன் தெரிந்திருப்பு அங்கவரும் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அறநினைவே தொழுது இறங்கி ஆடிப்பாள். அங்கவரும் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அறநினைவே தொழுதிறங்கி ஆடிப்பாடி எங்கும் யாம் ஒருவருக்கு எடியோமல்லோம் யாவருக்கும் மேலானோம் என்று இருமாப்பேரி திங்கனுடையார் அடியார் அடியோம் என்று திருந்திடுவர் சிவஞான செய்தியுடையோரே என்பது சிவஞான சக்தியார். அதனாலே இப்படி சிவபெருமான் எல்லா இடங்களிலும் நேக்கமர நிறைந்திருந்தாலும் கூட அவன் எழுந்தருடைய இருப்பது ஆலயத்திலும் சிவனடியார் திருவிடத்திலும் என்பதுதான் சிவஞான பூதத்தினுடைய முடி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிலே சுவாமி கைலாயத்தில் எழுந்தருடைய இருக்கிறார் என்று எல்லா நூலும் இருந்தது. கைலாயத்தில்தான் சிவபெருமானை வணங்கி மகாவிஷ்ணு கேட்கிறார், நேராக கேட்கிறார், சிவபெருமானை நேராக கண்டு வணங்கி சுவாமியே கைலாயத்தில் எழுந்தருடைய இருக்கிறீர்கள், சில சிற்றம்பலத்தில் நான் ஆனந்ததாண்டம் ஆடுகிறேன் என்றும் சொல்லுகிறீர்கள், சிற்றம்பலத்தை விட்டு நீங்காது இருக்கிறோம் என்றும் சொல்லுகிறீர்கள், இப்ப உங்களுக்கு இங்கேயும் இருக்கிறீர்களா அங்கேயும் இருக்கு, உங்களுக்கு மிக பிரியமான தலம் எது, இது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேணும் என்று கேட்டார். அதுக்கு சுவாமி சொல்லிக் கொண்டு வருகிறார், தலங்கள் எல்லாம் சொல்லுகிறார், நான் எழுந்தருளில் இருக்கிற தலங்கள் எல்லாம் இப்படிப்பட்டது என்று செவ்வருமானி தான் எழுந்தருளில் இருக்கிற திருத்தலங்களை எல்லாம் சொல்லுகிறார். அதுல முதல்ல இந்த கைலாயத்தை பற்றி சொல்லுகிறார், இடர் உற்றவர்க்கு
அப்பருகாமியை திரும்பி அனுப்பிச்சுட்டார். அதனாலே இடர் உற்றவர்கள், துன்பத்தை உற்றவர்கள் துன்பத்தை நீக்கிக் கொள்ளும். அங்கதானே போறாங்க. ராமாயணத்துல கூட விஸ்வாமித்தர் சொல்றாரு, யாருகிட்ட சொல்றாருன்னா தசரதன் கிட்ட. அவர் செய்த யாகத்துக்கு தாடக முதலான அசுரர்கள் வந்து யாகத்தை அழிச்சு விட்டாள், செய்ய விடாம தடுத்து விட்டாள். அந்த ராட்சசர்களை வெல்லுவதற்காக ராமனை வந்து கேட்கிறாரு. அப்போது சொல்றாரு விஸ்வாமித்தரும், என் போன்ற முனிவர்களும் தேவர்களும் துன்பம் வந்துருச்சுன்னா நேர கல்லாயத்துக்கு போவாங்க. அதன் பிறகு வந்து திருப்பார்கடலுக்கு வருவார்கள், அப்புறம் பெருமலோகத்துக்கு வருவார்கள், இந்திரன்ட வருவாங்க, அப்புறம் உனக்கிட்ட வருவாங்க. இப்படி படிப்படியா எங்கன்னு சொல்றாரு. முதல்ல கைலாயத்தை சொல்லி அடுத்தாற் போல திருப்பார்கடல் மகாவிஷ்ணு, அடுத்தாற் போல பிரம்மதேவன், அப்புறம் இந்திரன், அப்புறம் உன்னிடத்துல வருவான். உன்னத்துல வருவார் என்று சொல்றது புரியுதா? தசரதன் கீழ்கோர்ட், தசரதம் கீழ்கோர்ட், பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்து மாதிரி தசரதம். அந்த கைலாயம் சுப்ரீம், நடுவில் இருக்கிறதுல ஹைகோர்ட், மற்ற கோர்ட்டுகள், கைலாயம் சுப்ரீம். சுப்ரீம முதல்ல சொல்றாரு, என்ன நய முனிவரும் எமையவரு இடையூறு ஒன்று உடையரானால், என்ன நய முனிவரர் என்போன்ற முனிவர் எமையவரும் தேவர் இடையூறு ஒன்று உடையரானால் பன்னகமும் நகுவெள்ளி பணிவரை, வெள்ளிப்பணிவரைங்கிறது கைலாயம், பன்னகமும் நகுவெள்ளி பணிவரையும் பார்க்கடலும் பதுமவிட தன்னகர், பதுமபிடங்கள் தான் பரமலோகம் தாமரை, பதுமவிட தன்னகரும் கற்பக நாட்டு அணிநகரும், கற்பக நாட்டு அணிநகரும் தேவலோகம், கற்பக நாட்டு அணிநகரும் மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழுண்டோர் இகழ் கடந்த புலவு வேறோய் என்பது கம்பராமாயணம். இப்படியெல்லாம் வந்து துன்பம் வந்துவிட்டால் கைலாயம் பார்க்கடல் இப்படி மேலிருந்து கீழே வர்றாரு. கைலாயம் எப்படி சொல்றாரு பத்தியா? முதல்ல கைலாயம் சொல்றாரு பாத்தீங்கன்னா, கார் சொல்றது கம்பநாட்டு ஆண்டவர். கைலாயம் பார்க்கடல் பிரம்மன் இந்திரன் தசரதன், இப்படி போனா தசரதன்ல இருந்து தசரதனுக்கு மேல இந்திரன், இந்திரனுக்கு மேல பிரம்மா, பிரம்மாவுக்கு மேல விஷ்ணு, விஷ்ணுவுக்கு மேல சிவபெருமான். எங்க சொன்னாலும் கம்பர் மாத்திரம் சிவபெருமான முதல்ல சொல்லுவார், சிவபெருமான முதலிலே சொல்லுவார். ஆகையினாலே அப்படி இடர் உற்றவர்கள் இடர் நீங்கவும், இமையோர் முதல் தொழுது உயிர்ந்திடவும், தேவர்கள் எல்லாம் வந்து கண்டு தொழுது உயிர்ந்திடவும், தொடர புவனங்களும் நன்னறியை சூழும்படியாம் வாழுங்கிறியாம், எல்லா புவனங்களும் நன்னறியிலே வாழும்படியாக இந்த கைலாயங்கிரி உதவி செய்கிறது. அடர் பொறிப்பறை கடல் மூழ்கியை மூழ்கினர் சென்று ஆறும்படி வந்து ஏறுங்கரை, பருவிக்கடலிலே மூழ்கினவர்கள் வந்து ஏறுகின்ற கரையாக இருப்பது, முத்திக்கரையாக இருப்பது கைலாயம். கைலாச பதவி தானே கடைசியாக சொல்றது, கைலாயத்தில் கைலாயத்தில் இருந்தார். ஏறுங்கரையாம் ஏறுங்கரைமை கடவுட்கிரி என்பன உட்புகளும் கடவுட்கிரி இக்கைலக்கிரிய, அதனாலே இந்த கிரிக்கு கடவுட்கிரி என்றும் பெயர், கைலக்கிரி என்றும் பெயர் என்று கைலாயத்தை பற்றி சொல்லுகிறார். மற்றைய கிரிகள் எல்லாம் வணங்கும்படியான தன்மையுடையது இந்த கைலாயங்கிரி என்று சொல்லி, அதற்கு மேலே உலகத்தை படைத்தவனாகிய பிரம்மாவும் நீ அழியால புகழுங்கின்ற புகழுக்கு இடமாக இருப்பதும் புலி உடையதாகி வழங்குவது கேதாரயம் என்ற தலம். இது கைலாயத்தின் ஷாரல் கேதாரம், கேதாரம் கேதாரயம் என்ற திருத்தலம். அது உமாதேவி பூஷித்து கேதாரன் என்ற ஒரு முனிவன் பூஷித்து அதனால கேதாரம் என்று பெயர் வந்தது. உமாதேவி பூஷித்து ஒரு பாதியை பெற்றது அந்த கேதாரம். அது கேதாரத்துக்கு ஞான சம்பந்தர் தேவாரம் இருக்குது, சுந்தர தேவாரம் இருக்குது. கீழ்மேலூரன் தான் திரு கேதாரம் என்பது சுந்தர தேவாரம். அப்படிப்பட்ட கேதாரம், பூதாதி படைத்தவனி முதலோர் புகழும் புகழில் புலி வைதியவ கேதாரம் எனும் தலநீர் கழிகூர் கேதாரம் என பெயர் பெற்று உயரும்
அகமனு நெறிமா முனிவன் மிகுமன்புடனே தகுவந்தன செய்து ஆதாரம் என கருதிப்பணிய அவனுக்கு அருள் செய்து அமர்கின்றனால் கேதாரம் என்கின்ற ஒரு முனிவன் பூஷித்த தலம் என்று அந்த கேதாரலிங்கத்தை பற்றி சொல்லி அதற்கு மேலே தலனின் பிறகு தவமா முனி முனி தன் சாபத்தொடர்வால் வசுதேவனுக்கு வசுதேவனர் குலகன் உலக உல நந்தனான பிறப்பிடையுள் புலமைந்தருடன் முடிவெய்தி மிகும் புலமுன்றி நின் பதமெய்திட முன் பொற்பாவுதம் பொலிவே நெறியும் நலனும் புகழும் பெருகும் சோமநாதன் திகழுண்ட உன்னகரம் சோமநாதன் என்கின்ற ஒரு சேத்திரம் அது வந்து அது மேற்கு கடற்கரையில் இருக்கிறது சோமநாதம் என்கின்ற கடற்கரை சோமநாதம் அதனால அந்த சோமநாதம் என்கிற தலம் திருக்கு முனிவருடைய சாபத்தினாலே விஷ்ணுவுக்கு பத்து பிறப்பு உண்டாகியது திருக்கு முனிவருடைய சாபத்தினாலே பத்து பிறப்பு உண்டாகியது அந்த பத்து பிறப்ப உண்டாகிவிட்டதே என்று சொல்லி சிவருமாரை பூசித்து அதன் பிறகு அவர் அனுக்கிரகத்தரால் அஞ்சு பிறப்பு நீ அதிரணையாகும் அஞ்சு பிறப்பு உயிர்தனையாகவும் பிறப்பாய் என்று சொல்லி அது உலகத்துக்கு உபகாரமா இருக்கட்டும் உங்களுடைய பிறப்பு ஆனா அவன் போட்ட சாபப்படி நீ பிறந்துதான் ஆகணும் அப்படின்னு சுவாமி காஞ்சி புராணத்தில் மச்சம் மீனும் ஆமை சிங்கம் குதிரை பிரமாதமான அவதாரம் போறார் மச்சம் ஆமை மீன் குதிரை பஞ்சு அது மனித உயர்நிலை அகிரேன அகிரேனுங்கிறது அந்த மிருகங்கள் மிருக வர்க்கம் இப்படியாக நீ பெறப்படுப்பாயாக சுவாமி அனுக்கிரகம் பண்ணினார் அந்த படியை நீ வசுதேவனுக்கு பிள்ளையாக கிருஷ்ணனாக நீயும் பரராமனுமா அவதரித்து உன்னுடைய சந்ததிகளோட பூஜித்து வரம் பெற்ற தலம் அந்த சோமநாதம் அந்த குலத்தில் இறந்த உடனே பஞ்சேந்திரியங்களும் சந்தோஷிக்கத்தக்க அளவில் வைகுண்ட பதவியும் முன்பெறச் செய்து மேன்மையும் முத்திக்கு வழியும் நன்மையும் மகிமையும் மிகுந்தோங்கு என்று சோமநாதம் என்னும் பெயரை உடையது மேற்கு சமுத்திரக்கரையில் பிரகாசம் பொருந்திய ஓர் நகரம் மேற்கு கடலிருந்து கிழக்கு கடல் வரையிலும் இருக்குது எமயத்திலிருந்து இலங்கையிலிருந்து நம்ம சாமி எமயத்திலிருந்து எமயத்தில் இருக்கிற சாமி எந்த சாமி நம்ம சாமி தான் இலங்கை வெளியே இருக்குது மேற்கு கடல் இருந்து கிழக்கு கடல் இருக்கு இதெல்லாம் வெளிநாடுகளிலும் இருக்கு அங்கங்கே மறைவாக இருக்கிறது இந்த சமயம் மற்ற சமயம் ஊங்கி இருக்கிறபடியினாலே அங்கே மறைவாக அங்கேயும் உண்டு சொல்லுங்க இப்படி மற்ற சொல்றாங்க வெளிநாட்டிலேயும் சொல்லிட்டு இருக்கு ஆசிர் பயிலும் பூசர் புலன் என்ற அந்த கரண பந்தங்கிடுவோர் மாசக்கடையும் பரமுத்தி அவன் மானப்பெறுவோர் பெருமாறருட பூசத்தனை தீர் நேசத்து உலகம் பழியா மறைநூல் வழியாலமணி பூசித்திடுமை காசிப்பதியை புவனாதிபனன் அமர்கின்றனவார் அதாவது காசிப்பதி என்கின்ற ஒரு பதி இருக்கிறது அந்த பதியிலே பஞ்சேந்திரியங்களை வென்று மனம் புத்தி சித்த அலங்காரம் ஆகிய அந்த கரணங்களை எல்லாம் தன்னிடத்திலே ஒடுக்கி ஜனன மரணங்களை அறுத்து களங்கமற்ற மோட்சம் பெறும் பொருட்டாக கங்கா நதிக்கு மேற்கரை வருண நதிக்கும் சிந்து நதிக்கும் நடுவில் ஆனந்த கரண பஞ்சகோஷத்தில் இறக்கும் ஜீவராஜனது வலது செல்லில் மந்திரார்த்தமாகிய பிரணவத்தை நாம் உபதேசம் செய்து நம்முடைய சாரூக பதவியை தருகின்றோம் அதனால் இது காசிப்பதி காசியில் இறக்கின்றவர்களுக்கு பஞ்சாச்சரத்து உபதேசம் பண்ணி சாரூக பதவியே கொடுக்கிறார் அது சரண மரணங்களை தீர்த்துக் கொள்வதற்கு விருப்பமுடன் உலகங்கள் நம்மை புகழத்தக்கதாக வேதாகம் விதிப்படிக்கு நீ பூசை செய்து கொண்டிருக்கும் நன்மையாயி காசி மாநகரில் விஸ்வநாதலிங்கமாய் இருந்துள்ள கோக்கரணம் என்கின்ற
போகரணம் என்கின்ற திருத்தலம், அதுவும் கடற்கரையில் இருப்பதுதான். அது மேலை செலதி பாலத்திடையும் உண்கோ நகர்வோல் உண்கோகரண தேல திகழ்வானவராய் உளர் வந்து இவை வந்தன செய்திட யாம் உறையும் தாளக்கிரியும் பெரிதென்பதுவும் தனையே நினைவார் வினை சார்வதுவும் பாலத்து மொழி பறையாம் உறையும் பதியும் திருநீடு பருப்பதமே. அதனாலே அந்த கோகரணத்தில் நாம் எழுந்திருக்கிறோம். அந்த கோகரணம் என்பது இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் வந்து பூசித்து வரம் பெற்றுக் கொண்டு செல்லுகின்றபதியாக இருப்பது. ராவணன் கைலாயத்திலிருந்து நம்மிடத்திலிருந்து ஒரு சிவலிங்கத்தை வாங்கிக் கொண்டு சென்றான். அந்த கோகரணத்துக்கு வந்தவுடனே அதை கீழே வைத்துவிட்டு வேறு பூஜை வேறு காரியங்களுக்காக செல்லும் போது மறுபடியும் வந்து சிவலிங்கத்தை எடுத்தால் எடுக்க முடியவில்லையா, கைனால எடுக்கும்போது குழஞ்சு வச்சான். இந்த ஜிங்கம் பசுவின் காது போல இருக்கலாம், பசுவின் காது போல சிவலிங்கம். லிங்கங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமா இருக்கு, ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமா சிவலிங்கம் இருக்கு. பசுவின் காது போல குழஞ்சு போச்சு. அது கர்ணம்னா காது, கர்ணம்னா காது, கோன்னா பசு. அதனாலே கோகரணம் சூடா கால்களார் பயணன், கால்களார் பயணன்கள் கரைக்கண்டன் உரை கோல கோபுர கோகரணம் சூடா கால்களார் பயணன்கள் என்பது திருவங்கமாறு. கோகரணத்துக்கு ஞானசம்பந்தருடைய பதிகம் இருக்குது, ஞானசம்பந்தருடைய பதிகம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த கோகரணத்துல இருக்கிறோம். அதற்கு மேல இந்த மண்டலத்திலேயே மலைகளுக்கு எல்லாம் பெரிதாகவும் நினைத்தவருடைய பாவங்களை எல்லாம் போக்கத்தக்கதாகவும் இருப்பது ஸ்ரீசைலம் என்கின்ற திருப்பருப்பதம். ஸ்ரீசைலம் அது தேவாமிர்தம் போல வசனிக்கும் பிரமராம்பிகையுடன் நாம் எழுந்தருளி இருக்கிறோம். வீட்டுக்காரம்மால அப்படி பேசுவான்னு ஒரே சொல்றாரு. அவர் பேசுறது தேவாமிர்தம் போல இருக்குமா, தேவாமிரதம் போல பேசுவார் எங்க வீட்டுக்காரி, அவளோட நான் எழுந்திருந்து இருக்கிறேங்கிறார். பிரமராம்பிகைன்னு அம்பாள் இருக்கு, பெரிய மலை, ஒரு பருப்பதம் எழுந்திருந்து இருக்க. வடவே உருந்திய மல்லிகார்ச்சனும் பெயருடைய மலை, அதுக்கு மல்லிகார்ச்சனமும் பேரு, பருப்பதமும் பேரு, ஸ்ரீசைலமும் பேரு. அப்படிப்பட்ட தலம் அதெல்லாம் தரிசிக்கணும். அப்படிப்பட்ட அந்த திருப்பருப்பதத்தில் எழுந்திருந்து இருக்கிறோம். அதற்கு மேலே தேனார் அருவி தானத்திரள் சே திருவேங்கடம் என்று உயரோங்க நின்று தானா நெறிகூர் அறிவால் எமினி அன்பால் வழிபட்டெங்கூடுருக தானா நெனுமார் இகழ்வோர் புகழும் தகுபொன் முகலி கரையில் புலியில் காணார் கருதன் கைலக்கிரியன் காலத்தை எமக்கால் உற்பதியே. அதனால நீ திருவேங்கடமலையிலிருந்து, நீ திருவேங்கடமலையிலிருந்து திருவேங்கடம் சிவாலயம் தான், அது பிரத்யேகமா இல்லாம மறைவா போயிருச்சு.

துறந்து அது நீங்கி தொண்டகங்கடு மால் சுவாமி தன் மால்வரை துறந்து பண்டு தான் ஒரு வேங்கடகிரியையும் பார்த்தான். கந்தபுரான் வழிகட பிரலத்தில் சொல்றார் கட்சி பண்டு தான் வரும் அம்மா கிட்ட பிணங்கிக்கிட்டு இந்த பழம் கொடுக்கலன்னு பிணங்கிக்கிட்டு பாதாள வழியாக வந்து திருவேங்கட மலையில ஏறினாராம். கைலாயத்திலிருந்து பாதள வழியாக வந்து திருவேங்கட மலையில வந்து ஏறினாராம். பண்டு தான் வரு வேங்கடகிரியையும் பார்த்தான். பண்டு முன்னே தான் வரு வேங்கடகிரியையும் பார்த்தான் என்பது கந்தபுரான். இதில் வேங்கடம்ங்கிறதே சிவனுக்குரியதான். கடம்னா காடு, வேகுன்ற காடு, கோயில் சொல்லுது. வேங்கடம் புரியுது இல்ல, திருமால் தண்ணியில தானே நடப்பாரு. வேங்கடம்னா காடு, கடம்னா காடு, வேகரகாடு, வேகரகாடு வேங்கடம், வேங்கடம் வேகும் காடு வேங்கடம் உண்டு. காடு கடம்னா காடுப்பா, வேங்கடம்னா வேகுன்ற காடு. அது யார் வேகு? அது சிவனுடைய கோயில் சுடுகாடு. ஆகையினால இந்த பேரே கொடுத்தமில்ல பெருமாளுக்கு. அதனால அப்படி திருவேங்கட மலையிலே நீ இருந்து கொண்டு நம்மை வணங்குவதற்காக, நீ இருந்து கொண்டு நம்மை வணங்குவதற்காக நாம் திருக்காலத்தில் எழுந்து இருக்கிறோம் அப்படி சொல்றாரு. உன் ஜௌரியத்துக்காக நான் திருக்காலத்தில் என்பது அந்த திருக்காலத்தை கைலாசகிரியின் மேல் புற்று அடிகாரத்தில் கள்ளிச்சி மரங்களில் மேற்கு முகமாய் எழுந்தருடைய இருக்க நம்மை கள்ளிச்சி மரங்கள் இருக்காராம் காலத்தில் சிலந்தி யானை அரவு பத்தி உடனே பூஜிக்கும் அவர்களுக்கு முத்தி அளித்து ஐந்தலனாகம் படகுரித்திருப்பது போல உருக்கொண்டு காலத்திலிங்கம் என்றும் வாயுலிங்கம் என்றும் பெயர் பெற்று வசிக்க தகுந்ததாக இருக்கின்றது திருக்காலம். காலங்கள் அறிந்து நம்மை பரவி கடவுட்டரோடு உயர் அத்திகிரி பால் அன்புடன் என்று ஆர்வம் கொடு பணிய படியில் படர்கோடரமா மூலந்தனில் உலகும் உயிரும் உழுதும் தருவாள் உழுதர்ச்சனையா ஏழும் தவமும் பயனும் பெறையாம் இச்சித்துறையும் கச்சிப்பதியே. நல்ல சொந்தமா பாடுறார். காலங்கள் அறிந்து நமை பரவி கடவுட்டரோடு உயரத்தீரி இதால காலம் அறிந்து சுவாமியை வணங்குகின்ற காலம் தெரிந்து அந்த காலத்துல கடவு கூட்டத்தோடு தேவ கூட்டங்களோட நீ வந்து வணங்க, நீ அத்திகிரியிலே இருக்க. அத்திகிரிங்கிறது எங்க இருந்தது? காஞ்சிபுரத்தில் பெருமாள் இருக்கிற ஊர் அத்திகிரியின் வீர் யானைமலை. அத்தினா யானை, கிரினா மலை. யானைமலையில் நீ இருந்து நம்மை வணங்குவதற்காக வரதராஜன் என்கிற பெயரோடு நீ இருந்து சேவித்துக் கொண்டது. காஞ்சிபுரத்தில் ஒற்றை மாவரத்துக்கு அடியிலே உமாதேவி நம்மை பூசிக்க நாம் காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு இருக்கோம். கஷேத்திரங்கள்லாம் நம்முடைய கஷேத்திரங்கள்லாம் அளவில்லாத பெருமையுடையதா இருக்கு. நூல்கள் அப்படிலாம் சொல்லி இருக்கு. அதுக்கு பிரத்யட்சமா அந்த மூர்த்திகளும் அந்த தலங்களும் அந்த வரலாறுகளும் வெகு சிறப்பா இருக்கு. வெகு சிறப்பா வேற எந்த தளத்துக்கு இந்த சிறப்பு எல்லாம் கிடையாது கிடையாது. அதை நன்றாக தரிசிக்கவும் வழியவும் வாழ்த்தவும் வணங்கவும் காணவும் சிலருக்கு கொடுத்து வச்சிருக்கு, பலருக்கு கொடுத்து வைக்கல. அதனுடைய அருமை மலையாள் உடனோடு உருவாய் உறைதும் மகுடாசுரனும் உயர்ந்தானவர் தொலையா வரமும் முறமும் தலையும் தூளும் கடலும் தாடும் துணி துணிபட்டு உலையா உளிய கலையான் மகிழ்ந்து உடையாள் புனையும் தொடைவாதை விரு மலையா மறைகற் மலையாமலையா மறைகற் கலைமாதவர்வே

0: அசுரபுரத்துல மகுடாசுரம் மகுடம்னா இருக்கும், மகுடம்னா இருக்கும், ஊர் மகுடம் செய்கிறீம்பார் அருணகிரிநாதர். அப்படிப்பட்ட மகுடாசுரனை சங்கரித்து துக்க அருள் பெற்றதும் தேவர்கள் எல்லாம் வணங்கிக் கொண்டிருப்பதும் உமாதேவி ஒரு பாகத்தை பெற்றதும் மாதவர்களும் தேவர்களும் வணங்கிக் கொண்டு எப்போதும் செவித்துக் கொண்டிருப்பதாயிருப்பது மிகுந்த அருளையாயிருப்பது அருணாசலம் என்று சொல்கிறார். அருணாசலம்னா தான் தெரியுமே, அருணாசலம் திருவண்ணாமலை. அப்படி திருவண்ணாமலையிலே ஜெயலிங்கமாக திரும்பியிருக்கிறோம். பிரமணம் நாளுக்கு எட்டாதவனாய் உனக்கும் புத்தனாகிய பிரமனுக்கு எட்டாமல் எழுந்தது எட்டாத மலை அண்ணாமலை. அண்ணாமலை என்றால் எட்டாத மலை. உரு காதலினால் உலகந்தொட யாம் உரைகின்றது, உரு காதலினால் உலகந்தொட மிகுந்த காதலினாலே உலகம் துடும்படியாக பெரியோர்கள் எல்லாம் துடும்படியாக உரைகின்றது. புலனில் வெளியே மருகா நெறிமை சிவபோதமிகும் மாசற்றவர்கள் தான் வசிப்பதும். ஏனாலே புலன்வெளியிலே செல்லாதவர்களாயிருக்கின்ற சிவஞானம் மிகுந்தவர்களாயிருக்கின்றவர்கள் குற்றமற்றவர்களாயிருப்பவர்கள் தரிசிப்பதற்கு சிறுகாலுடனே அருகால் மேலும் சீதப்புலி மோதத்தொகைவின் குருகாபமையூர் மகுடக்கமலும் கொற்றந்துகளும் கோப்பற்பதமே. கோப்பற்பதம் என்கின்ற ஒரு தலம் இருக்கிறது திருவண்ணாமலைக்கு பக்கம். கோப்பற்பதம்னு ஒரு தலம் இருக்கிறது, ராமர் கோபர்வதம் சொல்லுகிறது. அந்த தலத்திலே சித்தத்தை உலகிலேயே செல்லவிடாமல் நம்மிடத்திலேயே செலுத்துகின்ற சிவயோகிகள் வாசமாயிருக்கின்றார்கள். அவர்கள் வணங்குவதற்கு நாம் வாசமாக இருக்கிறோம். சிவயோகிகள் வாசமாக இருக்கிறார்கள், அவர்கள் வணங்குவதற்காக நாம் அதிலே வாசமாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட தலம்தான் கூப்பற்பதம் என்கின்ற தலம். கூப்பற்பதம் என்பது பாடலில் கிடைக்கல, கூப்பற்பதம் வடுவிந்து வினை பகை சாய்தரவன். அதனாலே இந்த வினை என்பது நமக்கு பொல்லாத சத்துரு. சத்துருனா நாம தான் அந்த சத்துரு உண்டு பண்ணணும். வினைன்னு இருக்குதுல்லப்பா, அந்த வினை வந்து நமக்கு சத்துரு. ஆனா சத்துருவை யாரு உண்டு பண்ணா நம்ம தான் உண்டு பண்ணணும். மன வாக்கு காயங்களால பாவங்களை செய்து அந்த பாவம் வினையா மாறிக்குது. அது யார் மூலமா உண்டாச்சு? நம்ம மூலமா தான். அந்த வினை நமக்கு பகையாது, அதனாலதான் நமக்கு வெளியில பகை வர்றது இந்த பகையினாலே. அப்புறம் பிறவி உண்டாகுது, துன்பம் உண்டா, எல்லாம் வினைதான் காரணம். வினைதான் வினைதான் அப்புறம் விதியா வர்றது. வினை என்பதுதான் ஊழல் சொல்றது, விதி வினை விதியாக வருது. செய்த வினை முன் ஜென்மத்தில் செய்த வினையை தலை கடிச்சுடுற அத விதி. இந்த வினைக்கு இன்ன பலன்னு விதிச்சது விதிக்கிறது. விதி என்பதுதான் பிரம்மனுக்கே போயிடும், விதிக்கிறதா அவனுக்கு வேலை. அதனால விதி கந்தர் அனுபவம் இல்லை அருணகிரிநாதர். இந்த உடம்பை யார் படைச்சா? பிரம்மா. அதை விதி காணும் உடம்பை விடாவினை, விதி காணும் உடம்பை, விதியாகிய பிரம்மனால படைக்கப்பட்ட உடம்பை விடாவினை. அருமையான வைக்கியம் விடாவினை. வினையை செய்து கொண்டே இருக்கிறேன், உடம்பு விடாமல் வந்து கொண்டே இருக்கிறது. வினையை செய்து கொண்டிருக்கிறேன், வினைக்கு தகுந்தவாறு அவன் உடம்ப படைச்சிருக்கிறான். அவன் மேல குத்தம் இல்லை, யார் மேல? பிரம்மா மேல குத்தம். விதி காணும் உடம்பை விடா வினையில், உடம்பை விடாத வினையுடைய, வினையை விடாமல் இருக்கிற உடம்பு விடாமல் வருகிறது. வினைப்புறை விதி காணும் உடம்பை விடா வினையே கதி காண மலர் கடல் என்று அருள்வாய். சிவகதியாயும் திருவடியைக்கான உங்களுடைய திருவடி எப்பொழுது அருள்வாய்? காணும்படியாக செய்வார். மதிவாள் முதல் வள்ளிய அல்லது புதியா வரதா சொலவு. வள்ளியை தவிர வேற யாரையும் இருக்காதவரை அப்படின்னு சுவையா பாடுறாரு, கருத்தா பாடுறாரு. கத்தர் சின்ன சின்ன வாக்கியம், கருத்து நல்லா இருக்கு. புதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா மலன்பு. சிவபெருமானுக்கு இலக்கணம் சொல்றாரு பாருங்க, ரெண்டு வழியில சிவபெருமானுக்கு விமலன் பேரு, மெய்யா விமலா உடைப்பா. அந்த விமலன் எப்படிப்பட்டவன்னா, விமலன்கிற சொல்லாலே மலம் இல்லாதவன் பொருள். விமலன் எப்படிப்பட்டவனா, உதிக்கவும் மாட்டான், மறிக்கவும் மாட்டான், நினைக்கவும் மாட்டான், மறக்கவும் மாட்டான். உதியான பரத்தல், உதித்தல்ல பரத்தல், பரத்தலும் இல்லை இறத்தலும் இல்லை, உதியா மரியா உணரா மறவா. மறக்கிறது இல்லை, நினைக்கிறதும் இல்லை. நமக்கு நாலு உண்டு, உதிக்கிறது இருக்குது, மறக்க மறிக்கிறது இருக்குது, நினைக்கிறது இருக்குது, மறக்கிறது இருக்குது. நமக்கு ஜீவனுக்கு இதெல்லாம் உண்டு, சிவனுக்கு அதெல்லாம் இல்லை. உதியா மரியா உணரா மறவா. விதிமால் அறியா, விதியாகிய பரமன் மாலும் அறியா, விமலன் புதல்வான். அழகான இலக்கணம், சின்ன பாட்டில் சிவனுக்கு இலக்கணம் அப்படின்னு சொல்றாரு கடவுள். உதியா மரியா உணரா மறவா, விதிமால் அறியா, விமலன் புதல்வா. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையவனாய் விளங்குகின்ற விதியும் விதியும் வினை வினை அந்த விதியினால விதிக்கப்பட்ட வினை தொலையவும், வினை தொலையவும், மாயை கலையா வழி எய்திடவும், மாயையாகிய அஞ்ஞானங்கள் தொலைந்து போகவும், தடுவும் கரும மலம் மற்றிடவும். அதனாலே உயிரை தொடர்ந்து இருக்கின்றதாக இருக்கிற மலம் அற்று போகும், மலம் அற்று போகும். வினைப்பகை சாயவும், மாயை கலையவும், மலம் அற்று போகவும், தற்போது அறவும். தற்போதுனா சிவபோதம், சிவபோதம் சித்தடி சித்தடி தொலையவும், சிற்போதம் மிகவும், சிவபோதம் மிகவும், சிவபோதம் தொலையவும், சிவபோதம் மிகவும், சிவஞானம் மிகுதியாகவும், துழுகும்படி மிகுந்து ஒழுகும்படி. அந்த சிவஞானம் பொங்கி வழியும்படி, ஒழுகும்படி பொங்கி வழியும்படியும், இதுபோல் உலதோ இலை என்று உயர்மா மறைநூல் முடுகும். இது போன்ற ஒரு தலம் இருக்குமா என்று சொல்லும்படியாக, இல்லை என்று இது போல தலம் வேறு இல்லை என்று சொல்லும்படியாக வேதாகம நூல்கள் முதலும், வேதாகம முதலான நூல்கள் எல்லாம் முழுதும் தெரிந்த மாணவர்கள் அகலாமல் இருக்கின்ற முதுகுன்ற என்கின்ற பதி அப்படின்னு ஒரு தனிச்சிறப்புடையது. தமிழ்ல முதுகுன்றம், வடமொழியில விருத்தாசிரம். விருத்தாசிரம் தான் வேணாங்கிறது, முதுகுன்றத்துக்கு டிக்கெட்டு கொடுன்னு யாரு கேட்கிறார்? விருத்தாசிரத்துக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க கேட்கிறார். அது ஒண்ணும் பண்ண முடியலையே, வடமொழி வேண்டான்னு அதெல்லாம் மாத்தணும் இல்ல. விருத்தாசிரம் தான், ராமேஸ்வரம் வடமொழிதான், வேதாரண்யம் வடமொழிதான், சிதம்பரம் வடமொழிதான், அதெல்லாம்
1: நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: தலம் திரு திருத்தியும் திருவேள்விக்குடியும் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த மூன்றாம் திருமுறை பண் சாதாரி ராகம் பந்தூராளி திருச்சி.

புரிதரு சடையினரே, புலி உரி அறையினரே, பொடி அணிந்து திரிதரும் இயல்பினரு, திரிபுரம் ஒன்றையும்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய ஆசைப்பத்து

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட்டாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்புகழில் சிவன் அருள்கள். வழங்குபவர் சிவ சித்ராமூர்த்தி மற்றும் குழுமத்தினர். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: ராவணனுடைய வாழ்க்கையிலும் அந்த சிவபெருமான் பெரிய சிவபக்தன் இல்லையா ராவணன், அவனுடைய வாழ்க்கையிலும் வீரர்கள் புரிந்திருக்கிறார். அறுவரை எடுத்த வீரன் நெறிவட விரக்கள் மூணும் அரண். ராவணன் வந்து கையிலே பெயர்த்தெடுக்க பாகம் பார்க்கும் பொழுது இறைவன் தன்னுடைய விரலை ஊன்றி அந்த மலையை அவன் பெயர்த்தெடுக்க முடியாமல் செய்தான் என்பது புராணம். ராவணன் தெரியும் நமக்கு, இலங்கையை ஆண்டு கொண்டு வந்த அந்த நாள்ல குபேரனுக்கு சண்டை போட்டு அவனுடைய புஷ்பக விமானம் அவனுடைய பெரிய பெரிய நிதி அதெல்லாம் கவர்ந்துட்டான். கவர்ந்துட்டு அந்த புஷ்பக விமானத்தில் வருகிறான். வரும்பொழுது வழியில பார்த்தா பெரிய மலை, இந்த விமானம் அதை தாண்டி போக முடியாது. இப்ப அவனுக்கு கோபம் வந்துருது, நான் வந்துட்டு இருக்கேன் பேரரசன் ராஜாதிராஜன், நான் வந்துட்டு இருக்கேன், இந்த மலை அந்த மலை இந்த வழியில என்னுடைய வழியை தடுத்து நிற்கிறதே அப்படின்னு சொல்லி. நம்ம நந்தி தான் நம்ம ஹீரோ வச்ச. நம்ம நந்தி என்ன சொல்ற, ஏன் உனக்கு நீ இந்த வழியா வந்த, நீ அன்னூர் சுத்தி போ, இப்படி போ, அப்படி போ, இது இதை தடுப்பு, இதை நிறுத்ததுன்னா நீங்க தான் நிற்பியா, நீ அதுதான் மலையை பெயர்த்து எடுத்து வைக்க முடியுமா, நான் மலையை பெயர்த்து எடுப்பேன், நீ என்ன சொல்றது, ஏ குரங்கு மூஞ்சி அப்படியே திட்டுற. அப்படியா வருவான் உனக்கு நிச்சயமாக, உனக்கு குரங்கினால்தான் மரணம், உனக்கு குரங்கு தான் வந்து உனக்கு மரணம் தரப்போறது அப்படின்னு நந்தி சாபம் விட்டு. இவன் போனா போயிட்டு என்ன எழுதி யோசிக்கல, பெரிய சிவபக்தன், அப்படி ஒரு சிவபக்தி, எவ்வளவோ இதெல்லாம் பண்ணி யாகங்கள்லாம் பண்ணி சிவனுக்காக நிறைய இது பண்ணியிருக்கான், அப்படிப்பட்டவனுக்கு ஒரு அகங்காரம் வந்திருக்கு. அந்த ஆணவத்தினால அந்த மலையை பெயர்த்தெடுக்க அவன் முற்பட்ட பொழுது மலை குலுங்கின போது பார்வதியெல்லாம் பயந்து போய் இறைவனை கட்டிக்கிறா, இது மாதிரி என்ன இப்படி மலையே குலுங்குறதே அப்படின்னு சொல்லி உடனே பெருமான் அந்த அறுவரை எடுத்த வீரன் நெறிபட விரற்கள் ஊனும் அரண் அப்படின்னு அந்த கால் கட்டைகளை பெறுதலை அவர் அழுத்திய பொழுது அவன் அதில் சிக்குண்டு விட்டான். அடியில் அவனோட கை மாட்டிந்து அழறான், ஓன் அழறான். அருணகிரிநாதர் ஒரு பாட்டுல ராவணன்னு மூணு தரம் பாடுவார், ஒன்னு வந்து ராவணன் அவன் ராஜன், ஒன்னு வந்து இராவண்ணன், ராத்திரி நான் கருப்பா இருக்கணும் அதனால இராவண்ணன், இரவினுடைய வண்ணமுடையவனா, இன்னொன்று இராவணன்னா ஓன்னு அழுவான், ஏதாவது கஷ்டம் வந்துட்டா பெருசா அழுவானா, கை சிக்கி போச்சு அவனு பெருசா குரல் எடுத்து அழறான். அழுத உடனே வாகிசமுனிவர் சொல்றார், ஒரு வழியும் இல்லை, நீ மாட்டிலாச்சு, நீ வந்து பழக்கணும்னா நீ சாமதானம் பாடு சொன்ன உடனே அவன் வந்து தன்னுடைய அந்த அருந்த அந்த கையில விரல் அருந்திருக்கையா அந்த நரம்பை வைத்து கொண்டு தன்னுடைய கையை ஒரு தண்டமாக்கி தன்னுடைய ஒரு தலையை அதில் வச்சு அவன் வந்து சாமகானம் வாசிக்கும் பொழுது சாமகானத்தை கேட்டு இறைவன் அவனுக்கு சந்திரகாசம் என்ற வாழையும் 33 கோடி வாழ்நாளையும் கொடுத்தார் என்பது புராணம். அதுவே அதையும் பாடியிருக்கார், வலித்து தோள்மலை ராவணனானவன் எடுத்த போது உடல் கீழ் விழவே செய்து மகிழ் பொற்பாதம் அப்படின்னு இறைவனை ஒரு சிதம்பர பாட்டுல அருணகிரிநாதர் பாடியிருக்கார். இதையே சிவபுராணத்துல வந்து இந்த கதையை வந்து சற்று ஒரு மாறுதலாக சொல்லியிருக்கு. அவன் என்ன பண்ணான், ஒரு கிட்டத்தட்ட 9000 ஆண்டுகள் அவன் தவம் பண்ணான். தவம் பண்ணிட்டு ஒரு 1000 ஆண்டு ஆகும்போது ஒரு தலையை வெட்டி வருவான், ஒரு தலையை வெட்டி சிவனுக்கு தவம் பண்றான். அப்படி சிவன் தான் கேட்ட வரமெல்லாம் சிவன் தர வேண்டும், அதுக்கு இப்படிதான் பண்ண போறேன் அப்படின்னு ஒவ்வொன்றா வெட்டிட்டு 10வது வரம் வர சமயத்துல இறைவன் அவனை தடுத்தாட்கொண்டு அவனுக்கு வரங்களை எல்லாம் வழங்கினான் என்பது அந்த சிவபுராணத்தில் குறிப்பு. அந்த மாதிரி வழங்கின உடனே நாரதருக்கு ஒரு பயம் வந்து போச்சு, இவர் பாட்டுக்கு வரத்தையெல்லாம் கொடுத்துட்டார், ஏக்கர வரத்தையெல்லாம் கொடுத்தாச்சு, இவன் ஏற்கனவே மண்டகரம் முடிச்சு நடக்கிறான், இவன் இந்த மாதிரி நடந்தான்னா போச்சு, அப்புறம் உலகத்துல உயிர்கள்லாம் அவ்வளவுதான், இவன் எப்படியான அடக்கி ஆகணுமே, அவருக்கு தெரியாத சூழ்ச்சியா நேரம் உங்ககிட்ட வரான், அப்பா என்ன எல்லாம் நல்ல தவம் எல்லாம் பண்ணி வரங்கள்லாம் வாங்கிட்டேன், ஆமாமா சிவபெருமான் எனக்கு எல்லா வரங்களையும் அழிச்சு விட்டுறேன், நான் தான் உலகத்திலேயே நான் தான் தெரியும் எல்லாம், அப்படி எனக்கு வரங்களையெல்லாம் அழிச்சுட்டார், சரி உனக்கு வரங்களை எல்லாம் அழித்து விட்டார்னு நீ சொல்ற, அது நிச்சயம் தானா உனக்கு அவன் தந்தாருங்கிறது நீ ரொம்ப நம்பறியாத, ஏன் அப்படி கேட்டுட்ட, நீ ஒன்னே ஒண்ணு பண்ண, உனக்கு தந்த வரங்கள் அதெல்லாம் உண்மைனா இந்த கைலாய மலையை போய் நீ தூக்கு, தூக்கி பாரு, நான் தூக்க முடியுமான்னு பாரு, அப்பதான் உனக்கு கொடுத்த வரங்கள்லாம் பறிக்க போறதுங்கிறது உனக்கு தெரியும், இல்லாட்டா நீ அவர் சொல்றதை நீ நம்ப வேண்டாம். அவனுக்கு சிவனுக்கு எதிராக விஷயம் கிட்ட போய் வெத்தி வச்சுட்டார். இவன் என்ன பண்ண, அப்படியா நான் நிச்சயமா பண்றேன், அதுல என்ன பெரிய விஷயம், ஆனா ஒண்ணு எடுத்த திருப்பி இடத்துல வைக்கணும், நீ மாதிரி எடுத்து அப்படியே போட்டுட்டு போயிடாத, எடுத்து பாரு, தூக்கி பாரு, தூக்கி பார்த்து அது வந்ததுன்னா சரி உனக்கு கிடைச்ச வரங்கள்லாம் இருந்தான், திரும்பி அதே இடத்துல வைக்கணும், ஆனா அதான் ஒரு கண்டிஷன், அதுக்கு என்ன நான் பண்ணிடுறேனே நேரா போனா மலையை தூக்கிட்டான். மலையை தூக்கினா மலை நடுங்க, அப்படியே பார்வதி எல்லாம் நடுங்கிற, அவன் நின்றுட்டு இருக்கா, விழப்போற, எல்லாரும் தேவர்கள் எல்லாம் ஆடுற, அப்படியே நிற்க முடியல யாராலையும். இது வந்து இந்த ராவணன் பண்ற வேலை தான் அப்படின்னு பார்வதி சிவன் கிட்ட சொல்றாரு. அப்படியா, சரி, இவனுடைய அந்த 20 கைகளையும் நசுக்குவதற்கு ஒரு மானுடன் விரைவிலேயே தோன்றுவான். என்ன அவன் பண்ணிக்கிட்டோம், என்னென்ன பண்றது, இவனுக்கு அழிவுகாலம் ஒரு மனிதன் கையில வரப்போறது, இவனுடைய 20 கைகளும் அன்று நெறிந்து எல்லாம் இவன் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தார். இவனுக்கு அதெல்லாம் தெரியாது, இவன் பாட்டு சாபத்தை வாங்கி சாபம் கொடுத்தது தெரியாது. மலையை தூக்கினா, ஆஹா, அப்ப நாங்க என்ன கடத்த வரங்கள்லாம் நிஜம்தான், அப்ப அந்த நாரத சும்மாவது நம்ம ஏமாத்திருக்காரு கொத்து நாங்க கீழே வச்சு அம்பட்டு போயிட்டான். இதுதான் சிவபுராணத்தில் வருகின்ற ஒரு கதை. இந்த மாதிரி இருக்கும் பொழுதும் கூட சிவபெருமான் வந்து அவனுக்கு அந்த, அதாவது முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கதையின்படி அவனுக்கு நிறைய அவனை காப்பாத்தி சந்திரவாசம்லாம் கொடுத்து நடனமாடினார் அப்படின்னு ராமாயணத்திலேயோ வேற புராணத்திலேயோ எல்லாம் சொல்லவே இல்லை, சம்பந்த பெருமான் பாடியிருக்க. இதுக்கப்புறமும் உயங்கராக மானடத்தான், இராவணன் தோல் எரித்து உயங்கராக மானடத்தான் அப்படின்னு நடனமாடினார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை ஞான சம்பந்தர் சொல்லியிருக்கார். உயங்கராகம்னா புஜங்கம்னா பாம்பு இல்லையா, சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஆதிசங்கரர் வந்து அந்த செந்தில ஆண்டவன் சன்னதியில் அந்த பாம்பு வளைந்து கொண்டு போகும்பொழுது அதை பார்த்து அந்த இதுலயே முறையிலேயே அந்த இதுல லயத்துல அவர் வந்து சுப்பிரமணிய புஜங்கத்தை இயற்றினார் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். புஜங்கம் என்பது பாம்பு. இந்த இடத்துல ராவணன் தோல் நெறித்து புயங்கராக மானடத்தான் அப்படின்னு பாடுறார். இன்னொரு இடத்துல மலையெடுத்த வாழ் அரக்கன் நீதியினால் நிகழ்வித்து நின்றாடும் காதலினான் அப்படின்னு கைச்சினத்துல பாடுறார். இது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அந்த தேவாரத்துல இந்த குறிப்புகளை அவர் வந்து சிவபெருமான் நடனமாடியதாக சொல்லியிருக்கார். அப்பர் சொல்றது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் என்ன சொல்றார், இவன் வந்து மலையை எடுத்தான், எடுத்துட்டு கை நசுங்கி தெரியா கச்சி ஏகம்பவோன்னு கூப்பிட்டான், காஞ்சிபுரம் ஏகம்பரேஸ்வரரை கூப்பிட்டானா ராவணன் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லியிருக்கார். இலங்கை வேந்தன் ராவணன் சென்று தன் விலங்களை எடுக்க, மலை விலங்கள்லாம் மலை எடுக்க விரல் ஊன்றலும், சுவாமி கட்டைகளை ஊன்றலும் கலங்கி கச்சி ஏகம்பவோ என்றலும், கச்சி ஏகம்பவோன்னு அலர்னானான், நலங்குள் செலவழித்தான் எங்கள் நாதன். சரி போயிட்டு வாங்கி போ, பழிச்சு போ அப்படி செலவுன்னா, முன்னால காலத்துலாம் எங்க வீட்டுலலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, செலவு செலவுனா விடை பெறதா போயிட்டு வா அப்படின்னு சொல்றது, செலவுங்கிற வார்த்தை அதுதான் சொல்லுவோம். இந்த மாதிரி நலங்கோள் செலவு அழித்தான் எங்கள் நாதன் அப்படின்னு ஏகாம்பரேஸ்வரரை பத்தி பாடும்பொழுது அப்பர் பெருமான் இந்த தேவாரத்தில் இப்படி சொல்லியிருக்காரு. இலங்கை வேந்தன் ராவணன் சென்று தன் விலங்களை எடுக்க விரல் ஊன்றலும் கலங்கி கச்சி ஏகம்பவோ என்றலும் நலங்கோள் செலவு அழித்தான் எங்கள் நாதன் அப்படின்னு அதுல சொல்லியிருக்கார். இது மாதிரி நம்ம நிறைய லீலைகள் பார்த்து கொண்டு போகும்பொழுது வளையல் விற்ற லீலையும் அருணகிரிநாதர் பாடியிருக்கார். செட்டி என்று சிவகாமி தன்பதி, மதுரைன்னு சொல்லல, செட்டி என்று சிவகாமி தன்பதி கட்டு செங்கை வளை ஊரும் எந்தை அப்படின்னு முருகன அது சிவபெருமான அழகா சொல்லியிருக்கார். தாருகாவன திருஷிகள்லாம் அவருடைய அந்த அழகை பார்த்து விட்டாடந்தரை பத்தி நம்ம பார்க்கலாம் அப்படின்னால, அந்த விட்டாடந்தரை பார்த்து அந்த அழகில் மயங்கி கை வளைகள் எல்லாம் நெகிழ்ந்து விட்டன, நெகிழ்ந்து கீழே விழ அந்த அளவுக்கு வேற தாபம் அந்த சிவபெருமானுடைய அழகை பார்த்து மயங்கி விட்டார்கள். கோபம் வந்துருத்து வாழ்க்கலாம், அது எப்படி நீங்க அந்த மாதிரி ஆகலாம், நீங்க வந்து போய் மதுரையில் சென்று வைசிய பெண்களாக பிறங்கள், அந்த வைசிய குலத்தில் நீங்கள் பிறந்து வரும்பொழுது சிவபெருமான் வளையல் செட்டியாக வந்து உங்கள் கையில் வளையிட்டு உங்களுடைய சாபம் எல்லாம் அன்னைக்குதான் தீரும்னு. அதே மாதிரியாக நமக்கு இதெல்லாம் சொன்னா உடனே அந்த பழைய சினிமா தான் நோனும் இல்ல, சிவாஜி கணேசன் நோனும், யாரோ குழந்தை எல்லாம் சிவா ஜி சொல்றாரு, இவர் சொல்வார் பிரபாந்த வாரியார், சிவாஜி சிவாஜி யாரு சிவன், சிவன் யாருன்னா சிவாஜின்னு நான் குழந்தை. ஏன்னா அந்த சினிமா அவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது இல்ல, குழந்தை சொல்றது ரொம்ப கரெக்ட் அப்படின்னா வாரியா சுவாமிகள் என்ன சிவா ஜி அப்படின்னு சொல்றா குழந்தைலாம் அப்படின்னு ஜி போட்டு சொல்லுவோம் இல்லையா வடநாட்டுல அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இங்க அது இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, அப்பா மாதிரியே நிறைய விஷயங்கள் அவருக்கும் உண்டு. எப்படி இவர் வந்து பித்தா அப்படின்னு அடி எடுத்து கொடுத்தார், அது மாதிரி அவர் முத்து அப்படின்னு அடி எடுத்து கொடுக்குறார், அது மாதிரி எல்லாம் நிறைய ஒற்றுமைகள் வரும். அதை பார்க்கும்போது இந்த இடத்துல முருகன் கூட வளையல் செட்டியாக வந்தான், வந்து வள்ளிக்கு திருட்டு வியாபாரம் செய்ய செட்டி அப்படின்னு சிதம்பரம் சேர் கோவையில் வரும், போரூர் சன்னதி முறையில் வரும், திருட்டு வியாபாரம் செட்டின்னுட்டு முருகனும் அது மாதிரி வந்து யாருக்கும் தெரியாமல் இரவு வந்து அவனுடைய தோழி பெண்களுக்கும் வள்ளிக்கும் வளையல் அடுக்கி சென்றார் அப்படின்னு அதுல அந்த கந்த புராணத்தை கொடுத்து சாந்தம் ஒரிஜினலா வர சாந்தத்தில்னா அது கிடையாது, வடமொழி புராணத்துல அந்த மாதிரி கிடையாது, இதுல அந்த கந்த புராணத்துல அவர் வந்து அதை சொல்லியிருக்கார். அதாவது வளையல் அது மாதிரி வளையல் செட்டியாக வந்து சுவாமி அந்த வியாபாரம் செய்ததையும் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். இப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுது நம்ம இந்த ஒரு சின்ன பாட்டுதான் கதிரகாமத்துல பாடின பாட்டு, ஒரே பாட்டுல சில பாட்டுல எல்லாம் சிவபெருமானுடைய 4 வீர செயல்கள் வந்துடும், மொத்தம் நமக்கு 8 அட்ட வீர செயல்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, 8 இடங்கள் எட்டு இடங்களையும் எட்டு வீரச்சேவரை பெருமான் ஏற்றுத்தான். நம்ம ஒண்ணு பார்த்தோம், திரிபுர சம்ஹாரம் திருவதிகளை பார்த்தோம், அதே மாதிரி இந்த கஜ சம்ஹாரம் மூர்த்தி இல்லையா, வள்ளுவூர், அந்த மாதிரி எட்டு வீரச்சேவருக்கு. அது நம்ம நேரம் இருந்தா பின்னால நம்ம அதை பார்ப்போம். அந்த மாதிரி சில பாடல்கள் வந்து இவர் என்ன பண்றாருன்னா, ஒரே பாட்டுல வந்து ஒரு மூன்று நாலு வீரச்சேவர்களை வச்சு பாடிப்பார். ரொம்ப அது அந்த பாட்டு வார்த்தைகள் சந்தம் வந்து ரொம்ப அழகான சந்தம். குருநாதர் அதை இசையமைத்து கொடுத்திருக்குது, அது அதுக்கு மேல அழகா இருக்கும். புறத்தார் வரத்தார் சரச்சேகரத்தார் புறத்தாமிதித்தே வருபோது, புறத்தார் முப்புறங்களை வந்தவர், வரங்களை பெற்றவர்கள், சரச்சேகரத்தார் நிறைய சரம் அம்புகளை எல்லாம் சேர்த்து வச்சிருந்தார் சண்டை போடுறதுக்கு வேண்டி. சரச்சேகரத்தார் புறத்தான் எதிர்த்தே வருபோது பொறுத்தார். அந்த ஒரு திருவிழாக்கள்ல மட்டும்தான் சாமி வந்து பொறுத்து பார்த்தாராம். ஏன்னா அந்த மூன்று அரக்கர்கள் இருந்தாலே அந்த லீடர்ஸ், அவன் மூன்று பேரும் ரொம்ப பெரிய சிவபக்தர்கள். இவனால புத்தி வந்துடும், இவன் ஒன்றும் அந்த மாதிரி பண்ண மாட்டான், இனிமேல் இந்த தொழிலை நிறுத்திவா அப்படின்னு சாமி பொறுத்து பார்க்கலாம். அந்த ஒரு திருவிழாக்கள் மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு. பாக்கிலாம் நினைச்சதுக்குள்ள நினைச்சிரு, காமனையெல்லாம் கண்ணு முடித்த ஆச்சரியம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்குள்ள காமனை எரிச்சுட்டாரு இல்லையா, அது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. அந்த காசனை வச்சது தக்ஷ யஜ்ஞத்துல போனதெல்லாம் இதுக்கு மட்டும்தான் பொறுத்தாராம் சாமி. அன்னைக்கு நான் சொல்லியிருக்கார், பொறுத்தார் பறித்தார் போர்க்கோலம் கொண்டார் சிரித்தார் எரித்தார் பொறித்தார். ஒரு சாமனை பொறித்தா தானே அப்புறம் திரும்பி அதை வராங்க பண்ண முடியாது. நுதல் பார்வையிலே, அதான் நுதல் விழி கூத்துன்னு பார்த்தோம் இல்லையா. கறித்தோல் உரித்தார் வெறித்தார் தரித்தார், அது ஒண்ணு. கருத்தார் மருத்துவர் மதனாரை கறிக்கோலம் விட்டார், அந்த காமனை கறி கறியாக்கிட்டார் சாம்பலாக்கிட்டார் அப்படின்னு பாட்டுல, ஒரே பாட்டுல ரெண்டு மூணு அந்த மாதிரின்னு அந்த மாதிரி பாடல்கள் இருக்கு. கருத்தார் மருத்துவர் மதனாரை, மருத்துனா காற்று, மருத்துவர் மதனாரை கறிக்கோலம் விட்டார்னு சொல்லிட்டு எப்படி இந்த முருகனை சொல்றாரு பாருங்க. பின்னாலே கணுக்கான முத்தை, அப்படிப்பட்ட சிவனுக்கு அந்த நெற்றிக்கண்ணிலிருந்தான் அந்த காமனை எரித்தார், அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த நெருப்பு தான் உப்புறங்களை எரித்தது, அந்த நெற்றிக்கண்ணில் அதே நெற்றிக்கண்ணிலிருந்து தான் முருகன் தோன்றினான் அந்த அகிலிருந்து. அதனால அவன கணுக்கான முத்து, அந்த கண்ணிற்கு முத்து போன்றவனேன்னு இந்த வார்த்தையை ரொம்ப அழகாக கொண்டு சொல்லியிருக்கார். இன்னொரு பாட்டையும் அதே மாதிரிதான் மூணு நாலு வீரச்சேகர் வருகின்றது. காலனிமை பாதம் எடுத்தே உதவிட்டே, காலசம்ஹாரத்தில் காலால உதைச்சு அவனை அழித்தார். மதனை காய எரித்தே, மதனையும் வெற்றிக்கண்ணால எரிச்சிட்டார். விதியின் தலையூடே காசினியில் காண இறப்போர், பிரம்மானுடைய தலையை கிள்ளி எடுத்துட்டார். கிள்ளி எடுத்துனா அதுக்கு மதியை சூடி எரித்தேறி கூப்பிடுறது பாருங்க. சிவபெருமானே சிவபெருமானே நம்ம சிவசிவா சிவசிவா அவனதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. மதிய சூடி மதியை சூடி எருத்தேறி எடுத்துலேறிவர்களும் வகித்து ஒரு தேக்கடல் மீதில் ஆழமிடற்று. இந்த நஞ்சுண்டு அவர் நடனமாடினார், அது ஒரு விஷயம் இருக்கு. நஞ்சுண்டு நடனமாடினது அந்த ஆழத்தை இடத்தில் ஏற்றுக்கொண்டார். ஆனை உரித்தோலை உடுத்து ஈமம் அது உச்சாடி, ஈமம் அப்படின்னா ஈம கடைசி செயல்கள் ஈம செயல்கள் சொல்லுவாங்க. ஈம ஈமம்னு அந்த சுடுகாடுன்னு அர்த்தம், ஈமம் அது உச்சாடி அப்படின்னு கூப்பிடுறார். மதியை சூடிங்கிறார், எரு தேடிங்கிறார், ஈமம் அது உற்றாடிங்கிறார். இடத்தே உமை பெற்றருள் வாழ்வே. சரி, இப்படின்னா அவர் வந்து வீரச்சேகர பண்ணினாருன்னு அந்த பாட்டில் நம்ம பாக்குறோம் இல்லையா. அது இந்த சிதம்பர செய்யுட் கோவையில ஒரு அருமையான ஒரு கருத்து வருது. சரி, இதெல்லாம் அவர் பண்ணினாரே, காலனை உதைத்தார், என்ன வின் மதனை வென்றது அடர் வெளியே, இந்த மதன் மன்மதனை கண்ணால் எடுத்தார். சரி, ஒன்னார்தம் பொன்னையில் தீ மடுத்தது இந்நகையே, சிரிப்பு ஒரு அருமையான சிரிப்பனால முப்புறங்களை எடுத்தார். பூமி அணிவன் தார் முடி கொய்தது கூர் உயிரே, கூர்மையான நகத்தால் அவனுடைய தலையை கிள்ளி எடுத்து விட்டார். ஆர் உயிர் உன் கூற்று உயிர் உண்டது அடித்தளமே, காலால் மதனை அடித்தார். சரி, இவனும் பண்ணினாரு, இவருக்கு என்னத்துக்கு ஆயுதம், இவர் எதுக்கு இந்த ஆயுதம் எல்லாம் கையில் வச்சிருக்காருன்னு நான் பாடுற. பரசும் பினாகமும் சூலமும் என்னே கரமல சேர்ப்ப குடல், எதுக்கு இந்த பரசு இதை வச்சிருக்கார், பினாகத்தை வச்சிருக்கார், சூலத்தை வச்சிருக்காரு, எதுக்கு இவர் கையில எல்லாம் வச்சிருக்காரு, ஒண்ணுமே இல்லாம ஆயுதமே இல்லாம இவ்வளவும் பண்ணியாச்சு. அது மன மனோதர்மம் அவருடைய இது, இந்த மாதிரியான எண்ணங்கள் சிலருக்கு வரும். இப்போ அந்த எட்டு வீர செயல்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப அந்த எட்டு தலங்களுக்கும் எப்படி ஆறுபடை வீடுகளுக்கெல்லாம் நம்ம போறோமோ அது மாதிரி அந்த எட்டு தலங்களுக்கும் போனோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம அது மாதிரி ஒரு இதை கொண்டு வரணும் இல்லையா. சிவத்தலங்களுக்கு நிறைய பேர் தேவார தலங்களுக்கு போயிருக்கீர்கள். இப்ப நான் வந்து அருணகிரி உலா எழுதும் பொழுது திருப்புகழ் தலங்களுக்கு கொடுத்த சொன்ன, நீங்க பெருமாள் கோயிலுக்கு போறது இல்லை, உங்களுக்கு பெருமாள் மேல போகும், ஐயோ கடவுளே பெருமாள் மேல நான் கோச்சிருந்தா நான் யாருக்கப்புறம் கோச்சுக்கிற அளவுக்கு எனக்கு தகுதியா திருமான் மேல் அதுவே சொல்லவே கூடாது. ஏன்னா சிவத்தலங்களில் சிவன் கோவில்களில் தான் முருகன் சன்னதி உண்டு, அந்த முருகன் சன்னதியில் தான் அருணகிரிநாதர் பாடி இருக்கிறார். அதனால நீங்க இப்படிலாம் தப்பா எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த வீரச்செயல்கள் அட்ட வீரச்செயல்கள் அந்த நடந்த இடங்களுக்கு நம்ம சிவனடியார்கள் ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக போக வேண்டும். அதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா எப்பவுமே நம்ம ஒரு குறிப்பா வச்சிருப்போம், நவகிரக ஸ்தலங்கள் அப்படின்னு ஒரு, அது நாலு தரம் போயிட்டு இருந்திருப்போம், அறுபடை வீடுகள் ஒரு எட்டு தரம் போயிட்டு இருந்திருப்போம், திருப்பதிக்கு போயிட்டு இருந்திருப்போம். இப்படியும் நிறைய இடங்களுக்கு போகும்போது நம்ம இது மாதிரி நம்ம சிவன் அடியார்கள் அந்த அட்டவீர தலங்களுக்கு நிச்சயமாக சென்று இறைவனை வழிபட வேண்டும் என்பது ஒரு என்னுடைய ஒரு ஆசை, தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அதன்படி நம்ம நேற்றில் பார்த்தோம் இல்லையா, திரிபுரம் எரித்தது, திரிபுரம் அதனை ஒரு நொடி அதனை எரிசெய்தருடைய சிவன் வாழ்வே அப்படின்னு திருவதிகை. அப்புறம் யானைத்தோல் போர்த்தியது நம்ம பார்த்தது வழுவூர். தட்ச யஜ்ஞம் அழித்தது திருப்பரியலூர்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து சில இடங்கள்லாம் தேவாரத்திலேயோ திருப்புகழிலையோ கொடுத்த பெயர் இப்போது இருக்காது. சில தேவார அன்பர்கள் திருப்புகழ் அன்பர்கள் யாராவது கேட்டால் அவள் கரெக்டாக சொல்லுவான். நான் ஊர் பக்கம் போனோம்னா உடனே அந்த பேர் வந்து கீழ்ப்பரியலூர், கீழ்ப்பரசலூர், அந்த ஊருக்கு பேர் கீழ்ப்பரசலூர். அங்குதான் தட்ச யஜ்ஞத்தில் அந்த சிவபெருமான் வீரபத்ர தேவி பலரையும் அந்த சிவனை கூப்பிடாத அந்த இதுக்காக தண்டனை கொடுத்த இடம், தட்ச யஜ்ஞம் நடந்த இடம் அது அந்த திருப்பரியலூர் என்ற இடம். காமனை எரித்தது, காமனை எரித்துக்கிறனால குறுக்கை மயிலாடுதுறையினா இருக்கு, அந்த பக்கத்துல இருக்கு, அந்த இடத்துல காமனை எரித்து அவர் நடனமாடினார். அந்த இடத்துக்கு பேர் கூத்தன் வாழ்க்கை அப்படின்னு ஒரு இடமே இருக்கு. திருக்குறுக்கைன்னு பேர், அது கொறுக்கைன்னு சொல்லுவா, குறுக்கை அதனுடைய பேர் தேவாரத்தில் இதெல்லாம் குறுக்கைன்னு வரும், கொறுக்கைன்னு சொல்றது வழக்கம் உண்டு அந்த ஊர்ல, அப்படிதான் எழுதி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் கொறுக்கை. அந்த இடத்துல வந்து காமனை எரித்த அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, அது ஒரு வீலை. அது மாதிரி பிரம்மன் சிரம் அறிந்தது. இப்ப நம்ம வந்து திருவையாறு போவோம், திருவையாறு போவோம், திருவையாறுல போய் உள்ள கச்சேரி கேட்போம், இல்லைன்னா சாமி பார்த்து வந்துடுவோம். ஆனா சப்த விடங்க, சப்த ஸ்தலங்கள், சப்த விடங்கம் திருவாரூர்னா திருவையாறு பக்கத்துல ஏழு ஸ்தலங்கள் இருக்கு. அந்த அந்த திருவாரூர் கோவிலோட சேர்ந்த இதுதான் சாமியினுடைய அந்த ஊர்வலம் உற்சவம் எல்லாம் வரும்பொழுது கண்ணாடி பள்ளத்துல சுவாமியை ஊர்வலம் எடுத்து இந்த எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவோம். இந்த ஏழு இடத்துக்கும் போய் திருவையாறு சேர்த்து ஏழு இடம், அதுல ஒண்ணு வந்து பிரம்மன் சிரமறிந்த திருக்கண்டியூர். ரொம்ப எல்லாமே கிட்டத்தட்ட தான் இருக்கு, ஆனா ஒரே நாள்ல போகிறது ரொம்ப கஷ்டம். என்னன்னா பூஜை செய்யறவங்களுக்கு வந்து சில சமயம் அந்த அவ்வளவா அங்கெல்லாம் கூட்டம் இருக்காது. அப்புறம் ரெண்டு மூணு கோவில்ல பூஜை பண்ற இருக்கிறதுனால ஒவ்வொரு கோவிலா போய் பூஜை பண்ணும்போது சில சமயம் நம்ம போகும்போது கோவில் நடையை சாத்தியிருக்கும். அதனால நம்பரை முதல்ல வாங்கி வச்சு அது அவங்கள்ட்ட கேட்டு எந்த டைம்ல வருவாங்க கேட்டுதான் போக முடியும். ஸோ ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் ஒரு இரவாவது அங்க தங்கிதான் இந்த ஏழு இடங்களையும் நம்ம பார்க்க முடியும். திருவையாறு அடுத்து அதுல ஒன்று திருக்கண்டியூர். திருக்கண்டியூர் வந்து பிரம்மனுடைய சிரத்தை இப்ப பார்த்தோம் இல்லையா, விரல் நகத்தால் கிழி எடுத்து கையில் வைத்துக் கொண்டார். அதைத்தான் அவர் பாடியிருக்கார், விதியின் தலையூடே காசினியில் காண இறப்போர் அப்படின்னு எல்லாரும் காத்து பிச்சை எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி காலனை உதைத்தது, அது நம்ம பார்த்தோம் இல்லையா, கால சம்ஹாரம் அது வந்து திருக்கடவுர். அப்புறம் ஜலந்தரனை தடைந்தது, ஜலந்தரன் வந்து திருவிற்குடி, அந்த இடத்துக்கு பேரு திருவிற்குடி. அதாவது ஜலந்தரன் தடிந்தது அப்படின்னா ஜலந்தரன் வந்து சிவபெருமானுடைய வேர்வையிலிருந்து தோன்றி சமுதிரத்தில் தோன்றிய ஒரு அசுரன் தான். ஆனா அகங்காரம் தலைக்கு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அகங்காரம் ஆயிடுச்சு. ஒரு நாள் வர சிவனை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு வர வாசல்ல நம்ம நந்தி மாதிரி தான் இன்னொருத்தர் யாரோ இருக்கா வாசல்ல இருந்து அப்படியே சிவபெருமானை பார்க்கணுமா, எதுக்காக வந்திருக்கேன், எல்லாரையும் நான் இது பண்ணியாச்சு, திருமாலை அரி அயன் எல்லாரையும் நான் டிஃபிட் பண்ணி அவங்க எல்லாம் தோக்கடிச்சு அவங்கள எல்லாம் அடைச்சிட்டேன், சிவபெருமான்கிட்ட என்னுடைய வீரத்தை காட்டணும் அப்படின்னு. சரி சரி, அப்போ அதுக்கு அந்த மாதிரி சுலபமா நீ சிவபெருமானை பார்க்க முடியாது, ஒரு சின்ன டெஸ்ட் அதை பண்ணி நீ பாஸ் ஆயிட்டேன்னா தாராளமா நீ போய் சிவபெருமானை பார்த்துக்கோ அப்படின்னு அந்த கிழவர் நிக்கிற அவர் என்ன பண்ணாருன்னா காலால நிலத்தில் ஒரு சக்கரத்தை வரைந்து மறந்து கொடுக்கற, சக்கரத்தை வரைந்து சொல்லி வரந்தது போறாதுன்னு இந்த காலால வரைஞ்சிருக்கேன் பாரு இந்த சக்கரம், இதை வந்து நீ எடுத்து தலையில வச்சுக்கோ, அது உன்னால முடியும்னா நீ சிவபெருமானை பார்க்க போலாம். இது ஒரு பெரிய காரியமா, எனக்கு ஏராளமான சிவனுடைய வரம் எல்லாம் பெற்றுருவனாச்சே, இது பெரிய காரியமான எடுத்தான் அந்த சக்கரத்தை அப்படியே தலைமையில வச்சு அமுத்திட்டான். சும்மா எடுத்தா போறாதா, எடுத்து போன தலைமையில வச்சு அமுத்தின உடனே சக்கரம் அப்படியே அவனை ஊராக தடிந்து விட்டது, ஜலந்தரனை தடிந்து விட்டது. அவ்வளவுதான் ஜலந்தரனுடைய அழிவு அந்த சக்கரத்தால நடந்தது. அந்த சக்கரம் பெற வேண்டிதான் திருமால் பூஜையை பண்ணும் பொழுது அந்த ஒரு மலர் குறையும், அந்த மலர் குறைஞ்ச உடனே தன்னுடைய கண்ணை எடுத்து அர்ச்சிக்க வந்தபொழுது சிவபெருமான் அவருக்கு அந்த கண்ணை கொடுத்தார் என்பது நம்முடைய புராணம். ஜலந்தரனை தெரிந்தது, அவனி வெகு காலமாய் வணங்கி உள் உருக வெகு பாச கோஷ சம்பிரம அதிவல கடோர ஜலந்தரன் நொந்து வீழ அப்படிங்கிறது அருணிநாதர் பாடியிருக்கிறார். அதான் திருவிற்குடி, அது திருவிற்குடியில் அந்த வீரச்சேரி. அப்புறம் இறுதியாக பார்க்கும்போது அந்தகாசுரன் அதம், அந்தகாசுரன்ங்கிற அந்த அந்தகன் அந்த பேர் அந்தகாசுரன், அவன் யமன் இல்ல, அவன் பேர் அந்தகாசுரன். அந்த அவனை தடிந்தார் சுவாமி பாடம்பார் திரிசூல நீடந்த நீடந்தகார வீர அப்படிங்கிறது. திருக்கோவிலூருங்கிற இடமும் இந்த திருநாவலூர் திருவெண்ணை நல்லூர் அங்கெல்லாம் போனோம்னா திருக்கோவிலூரும் அங்கதான் இருக்கு. அதாவது விழுப்புரத்தை ஒரு மையமா வச்சுட்டு போனோம்னா அருணகிரிநாதர் பாடின ஒரு ஏழு எட்டு தலங்கள் அங்க இருக்கு, எல்லாமே சிவத்தலங்கள் தான், எல்லாமே தேவாரம் தலங்கள் தான். ஒன்றோ ரெண்டோ ஏதோ வைப்பு தலமாக இருக்கலாம். அந்த மாதிரியே நம்ம வந்து எப்பவுமே அந்த மாதிரி ஒரு யாத்திரை போகும்பொழுது ஒரு மயிலாடுதுறையை மையமாக வச்சுண்டு அங்கே போனோம். அது மாதிரி திருவாரூர் அதை மையமாக வச்சுண்டு அங்குள்ள கோவில்களுக்கெல்லாம் போகலாம், சப்தவிடங்கள் ஸ்தலங்களுக்கு போகலாம். அது மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நம்ம அந்த பிளான் பண்ணி போகும்பொழுது இந்த மாதிரியான கோவில்கள்லாம் சாமிக்கு போனால் சிவபெருமானுக்கு ஒரு பூ கூட இருக்காது, சில சமயத்தில் ஒரு இலை கூட இருக்காது, ஒரு விரிவ இலை கூட இருக்காது. இப்போ பூ கொண்டுடாமல் வந்துட்டோமே நான் அப்போ தான் மண்டலம் வரைக்கும் எண்ணெய் இருக்காது, கொஞ்சம் எண்ணெய் வாங்கி வந்தீங்களா விளக்கில் விடுறது, சரி எண்ணெய் வாங்கி விளக்கில் விடுவோம். அது வருத்தமாக இருக்கும் சாமி பார்க்க. அப்போ நம்ம ஏன் போன கோவிலுக்கே திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கோம், நான் நாசியம் வச்சு நின்றுடாதீங்களா. எல்லா கோவிலுக்கும் திரும்ப திரும்ப போன கோவிலுக்கே நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா. இது மாதிரியான இடங்களை தேடி பிடித்து நம்ம அடியார்கள் சிவ தொண்டர்கள் இது மாதிரியான தலங்கள் எங்கே இருக்குன்னு கேட்டு அதனுடைய ஒரு வரைபடத்தை வச்சுட்டு அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போய் அந்த சிவபெருமானை நம்ம நிச்சயமாக தரிசனம் பண்ணும் பொழுது அவருடைய அந்த வீரர்கள் எல்லாம் நமக்கு அப்படியே ஒரு வரைபடம் மாதிரி வரிசையா எல்லாம் இந்த இடம் இந்த இடத்துக்கு போனேன் இந்த இடத்துக்கு போன இந்த இடத்துக்கு போனோம் எட்டு இடத்துக்கு போனேன்னு அந்த எட்டு இதே புராணங்கள்ல நம்ம இன்னும் விரிவா படிக்கலாம். இப்ப நம்ம பாக்குறது வந்து ஒரு சுருக்கம், அந்த காசனையும் வசித்தான் அப்படின்னு ஒரு லைன்ல வசிச்சிருக்க முடியுமா, காலனையும் அடித்தாருன்னு ஒரு இதுல ஒரு வச முடியாது. அதனுடைய புராணம் இன்னமும் டீட்டெயிலா இருக்கும். ஆனா அருணகிரிநாதன் இப்படி எல்லாமே பாடிட்டார், அதுதான் சொல்ல வரேன். அந்த திருப்புகள்ல வந்து நமக்கு ஈரைகள் பற்றின இந்த மாதிரி குறிப்பு இருக்கு. இந்த குறிப்புகளை வைத்துக்கொண்டு நாம் அந்தந்த கோவில்களுக்கு போவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் வேண்டுகோள். இது இதெல்லாம் பாடி ஆயுதம் இல்லாம நடந்தது அப்படின்னு பாடினார் இல்லையா, அதையும் பார்த்தோம். அதே மாதிரி இந்த குகை நமசிவாயர்னு ஒருத்தர் இருந்த நேற்று கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, குகை நமசிவாயர் குரு நமசிவாயர் அவர் கூட அது மாதிரி பாடியிருக்கார். இந்த திருவண்ணாமலையில யானை திரை கொண்ட விநாயகர்னு ஒண்ணு பாக்கிறீங்களா, யானை திரை கொண்ட விநாயகர்னே விநாயகர் இருக்கார், பேரே அவருக்கு தான். அது வந்து அவன் என்ன பண்ணிட்டான்னா, முகிலன் ஒரு ராஜா இருந்தா அவன் வந்து சிவனடியார்களை ரொம்ப தொந்தரவுனான். அவன் நம்ம கோவில் போக விட மாட்டான், அவன் எதாவது பூஜை பண்ணா அதுக்கு இடையூறு பண்ணுவான், அந்த மாதிரிலாம் ரொம்ப அவன் கஷ்டப்படுத்திட்டு இருந்தப்போ இவர் பாடுற ஒரு நாளைக்கு அந்த கேட்கிறார் குகைநமசிவாயர், சூலம் கரத்திருக்க ஜோதி மழு வாழிருக்க ஆனமுண்ட காலத்து அருள் இருக்க இன்னா சோனேசர் தரித்தது என்னவோ. ஏன் சோனேசர் வந்து இப்படி பண்ணாம வந்து ஒண்ணுமே பண்ணாம இப்படி விட்டு வச்சுட்டாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அவன் ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படின்னு ரொம்ப வேண்டி பாடின போது திருவண்ணாமலையில் ஈஸ்வரன் அந்த முகிலன் அரசனுடைய கனவில் வந்து அப்படியே பிள்ளையாரை ஏவி விட்டு பிள்ளையார் போய் அவருடைய கனவுல வந்து அங்க யானைகளாக ஒரே யானை இன்னைக்கு எக்கச்சக்கமா யானைகளா கனவு வருதே அப்படின்னு எல்லாரையும் பெரியவாடையெல்லாம் ஜோசியர்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறான், ஏன் இப்படி உனக்கு யானை கனவு, நீ கணேசருக்கு ஏதோ பண்ணல போய் எல்லாம் பண்ணு அப்படின்னா நிறைய யானைகளை அவன் கப்பம் கட்டி அந்த கோவில் திருவண்ணாமலை கோவிலுக்கு நிறைய யானைகளை பரிசாக அளித்தான். அதனால அந்த பிள்ளையார் வந்து அவரை போய் பயப்படுத்தினார் இல்லையா, அது சிவபெருமான் சொன்னதுனால. அதனால வந்து யானை திரை கொண்ட விநாயகர் அப்படின்னு திருவண்ணாமலை கோவில்ல அந்த விநாயகர் அங்க வீற்றிருக்கிறார். அதே மாதிரி நம்ம இந்த பிட்சாடனர் பார்த்தோம் இல்லையா, அந்த பிரம்மனுடைய தலையை கிள்ளி அதை வந்து கையில் எடுத்துட்டு போய் இது பண்ற பிச்சை எடுக்கிறார். இந்த பிட்சாடனர் அப்படின்னு பார்க்கும்போது அதுல பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து சாமி பிச்சை எடுக்கிறார், அதுதான் நம்ம அபிராமி பதிகத்துல அவட அழகா பாடியிருக்க முடியாது இல்லையா, நீருலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று அபிராமி பதிகத்துல அபிராமி பற்ற பாடுறார், நீருலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று நித்தமாய் முக்தி வழிவாய் நியமமுடன் 32 வளர்க்கின்ற நீயி மனைவியாய் இருந்தும் தேவிட்ட கேட்கிறார் அம்பி கேட்ட 32 வளர்க்கின்ற நீ மனைவியாய் இருந்தும் என்ன பண்றாராம் அவர் ஹஸ்பண்ட் என்ன பண்றான், வீடு வீடுகள் தோறும் ஓடி புகுந்து கால் வேசற்று லஜ்ஜையும் போய் வெண்துவில் அரைக்கணிய விதியற்று, அது கூட உடுத்திக்காம வெண்துவில் அரைக்கணிய விதியற்று நிர்வாணமாக வேடமும் கொண்டு கைகோர் ஓடேந்தி நாடெங்கும் உள்ளம் தளர்ந்து நின்று உன்மத்தனாகி அம்மா. நாங்க பாடும்போது அந்த அம்மா அப்படின்னு கூப்பிடுவோம், நீங்க அம்மான்னு கூப்பிடாம அதை எப்படி ஒப்பிக்க முடியும் உங்களால அப்படின்னு கேட்பான் அந்தர்கள் தான். அதனால அம்மான்னு நம்ம தனியா வந்து உன்மத்தனாகி உன் கணவன் எங்க எங்கும் மையம் புகுந்தேங்கி விளங்குகின்றது எது சொல்வாய், ஏன் உழைகின்றான் உன்னுடைய கணவன் வீடு விடா பிச்சை எடுக்கிறானேம்மா, ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறார் அப்படின்னு அந்த உரிமையோட அபியாமை பற்ற அதை கேட்கிறார். இந்த மாதிரி பிச்சை எடுத்தாருன்னா அதனுடைய உட்கருத்து பிச்சாடனர்னா திருவண்ணாமலையில வந்து பிச்சை இளையனார் அப்படின்னு போடுறோம். அது முதல்ல ஆரம்பத்துல யாருமே தெரியல பிச்சை இளையனார்னா யாரா இருக்க முடியும். அப்புறம் யாருக்கு கேட்டனா அது பிச்சாடனர் கோலம் அப்படின்னா பார்க்கும்போது பிச்சாடனர் கோலம் பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக இருக்கும், அந்த அழகை கண்டு அவர்கள் மயங்கினார்கள் அப்படின்னு தாரு காவன ரிஷிகளுடைய பத்னிகள் அப்படிதான் அந்த கதை போறது. இந்த இடத்துல அந்த பிச்சாடனர் வந்து பிச்சை எடுக்கிறார், வீடு விடா வந்து பிச்சை எடுக்கும் பொழுது பிச்சை எடுத்ததோடு அல்ல அவளுக்கும் பிச்சை போட்டுட்டு போறாராம். என்ன பிச்சை எடுத்தார், காம குரோத லோக மோக மதம் ஆச்சரியம் காமம், தகாத காமம், ஆசை, அகங்காரம், ஆணவம் எல்லாத்தையும் எல்லாரும் அதுல பிச்சையில பாத்திரத்துல போட்டார். இவர் திரும்பி பிச்சை அவாளுக்கு போடுறாரு. என்ன போடுறாரு? அன்பு, பண்பு, அறிவு, கற்பு, நல்ல நிலைத்த பக்தி, இது மாதிரியான நல்ல குணங்களை எல்லாம் அவர்களுக்கு இவர் திரும்ப பிச்சையா போடுறாராம். அப்படிப்பட்டவர் பிச்சாரணர். சரி, பிச்சாரணரை ஏன் நிர்மாணமாக காட்ட வேண்டும்? மனதில் உள்ள இந்த அகங்காரம் அழுக்குகள் அனைத்தும் தொலைத்து அந்த இறைவன் கொண்டு வந்த பாத்திரத்துல நான் போட்டுட்டேன்னு வச்சுக்கோனேன், அப்புறம் எனக்கு உள்ள இருக்கிறது என்ன? என் மனசு நிர்வாணம் தான். நிர்வாணான்னு சொல்றா இல்லையா, அதுதானே அது, அந்த முக்தி தானே அது இல்லையா. என் மனசு என்ன ஆகும்? ஒரு அழுக்கும் அது இல்லை, எல்லாத்தையும் நான் குடிச்சேன். சுவாமி வந்து கேட்டார், அவருடைய பிச்சையை நான் அவர் எங்கிட்ட இருந்ததெல்லாம் அவர் வாங்கிட்டாச்சு, வாங்கி போயிட்டார். பிச்சாடுங்க, எனக்கு எல்லாம் நல்ல குணங்களா கொடுத்துருக்காரு. அப்ப என்ன, எனக்கு முழு அழுக்கே இல்லை மனசுல, முழு நிர்வாணம். அதைத்தான் பிச்சாடனர் கோலம் காட்டுகிறது. இந்த பிச்சாடனர் கோலம் ரொம்ப அழகா பாக்கணும்னா இந்த சிதம்பரம் கோவில பாக்கணும். கிழக்கு கோபுரத்துல மேல கொஞ்சம் நிமிர்ந்து பாக்கணும். மேல நிறைய சிற்பங்கள். நம்ம இந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஒருத்தர் எங்களை ஒரு வாக் த்ரூ கூட்டிட்டு போனா மயிலாப்பூர்ல, ஒரு 8 கோவில் பாக்கலாம் வாங்க, நடந்து போலாம். எல்லாம் முடிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, பாருங்க ஒவ்வொரு கோபுரத்தையும் நான் ஏன் இவ்வளவு நேரம் நிக்கிறேன்னு நினைச்சு போறீங்க. ஏன்னா இந்த கோபுரத்துல இந்த சிற்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா சில கோவில்கள் ரொம்ப அழகா இருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு நினைச்சாங்க. ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே கோபுரத்தை வாட நாளைக்கு கண்ணில் போய் நம்ம உள்ள போயிடுவோம் இல்லையா, எனக்காவது நின்று அப்படின்னு சொன்னப்பறம் நாங்க ரெண்டு ஒரு நாளைக்கு அங்க நின்று அந்த கப்பாலி கோபுரத்தை அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். கூட்டம் சேர்ந்து போச்சு, என்ன பாக்குறேன் இல்ல, அதுல இருக்க சிற்பங்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். அது இங்க இங்கிருந்து பார்த்தா அவனு புரியுமா? புரியுமே, அந்த கதை தெரிஞ்சா புரியும். விட்டாண்டன் நின்றுட்டு இருக்காரு, உங்களுக்கு விட்டாண்டனோட கதையை தெரிஞ்சாலே நீங்க பாக்க முடியும். என்னமோ அங்க சிவபெருமா யாரோ ஒருத்தர் அப்படி நின்று இருக்கா, நிர்வாணமாக அங்க நிறுத்திட்டு இருக்கா அப்படின்னு நம்ம போயிடுவோம். அந்த பிச்சாரணர் கோலத்தை சிதம்பரத்தில் கிழக்கு கோபுரத்தில் பார்க்க வேண்டும், சற்று அண்ணாந்து பார்க்க வேண்டும். பார்க்கும்பொழுது காலில் செருப்புலாம் போட்டுருக்கேன், சிற்பியோட நினைச்சு பார்க்கணும். காலில் அழகா செருப்பு, கையில சூலம், சூலத்திலிருந்து மைப்பீடு தொங்கி இருக்கும். அப்படி ஒரு அழகு பார்க்க பார்க்க ஒரு எந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு அழகாக அந்த பிச்சாரணர் இருப்பேன். சரி, கழுத்து ரொம்ப வலிக்கிறதா கோயம்புத்தூர் போனோம்னா அங்கே நிறைய சிற்பங்கள், அந்த நடராஜ சபையில வந்து ரொம்ப அழகான சிற்பங்கள், அதெல்லாம் தொட்டு எல்லாரும் கெடுத்துறான்னு சொல்லிட்டு இப்ப அழகா கூண்டுக்குள்ள போட்டு எல்லா சாமியும் நம்ம எல்லாம் வெளியில ஃப்ரீ சாமி எல்லாம் கூண்டுக்குள்ள எல்லாருக்கும் பெரிய பெரிய கூண்டை போட்டாச்சு, யாரும் கை வைக்க முடியாது. என்ன ஒரு அழகான சிற்பம், ஒன்னொன்னும் உருதுவ தாண்டவ சிற்பம் எல்லாம் பார்க்க வேண்டியது அந்த கோயம்புத்தூர்ல அந்த பேரூர் சபையில தான். அதுல இந்த பிச்சாண்ட கோலம் கிட்ட நின்று பார்க்கலாம், ரொம்ப அழகா இருந்ததுலாம் ரொம்ப கிளியரா. அதுதான் நேற்று நான் சொன்னேன் இல்லையா, அந்த கல்லு கூட சிற்பியோட கைக்கு நெகிழ்ந்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பாவம், அந்த உடம்பினுடைய வளைவுகள், அவருடைய அழகு, ரொம்ப அழகான ஒரு சிற்பம் அங்க பாக்கலாம். உருத தாண்டவத்தையும் அந்த ரொம்ப அழகான இடத்துல கோயம்புத்தூர்ல நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். முக்கியமா நம்ம காஞ்சிபுரத்துல சிவபெருமானுடைய நீரே, அதை பத்தி தெரிஞ்சுட்டே ஆகணும் நம்ம. அது ஒரு சுருக்கமா நம்ம பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் அம்பிகை தவம் செய்தது ஒரு பெரிய ஒரு புராண கதை. எப்படி நம்ம தவம் வந்தது? அவ வந்து ஒரு வினாடி, ஒரு வினாடி நமக்கெல்லாம் ஒரு வினாடின்னு அவளுக்கு ஒரு ஒரு கண நேரத்தில் இறைவனுடைய கண்ணை பொத்திட்டான். பின்னால் உலகம் இருந்து போச்சு, பிரபஞ்சம் இருந்து போச்சு, பஞ்சம் நமக்கு ஒரு கணம் அப்படிங்கிறது, கடவுளுக்கு ஒரு கணம் அப்படிங்கிறது வந்து பிரபஞ்சத்துக்கு பெரிய ஒரு காலம், அது பெரிய ஒரு யுகம். அது அப்படியே பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. என்ன மனம் தெரியல, நீ போய் காத்தியான முனிவர்கிட்ட போய் அங்க போய் பெண்ணாக பிறந்து தவம் செய்து பின் அப்பந்தான் நீ என்னை வந்து அடைய வேண்டும் சிவபெருமான் அவளை ஒதுக்கி வைத்து விட்டார். பார்வதி தேவி அந்த காத்தியான முனிவருடைய ஆசிரமத்தில் குழந்தையாக பிறக்கிறாள். காத்தியாயினி என்ற அந்த பெயருடன் வளர்ந்து வருகிறாள். அதற்கு பிறகு அன்னபூரணியாக காசியில் வந்து வரும்பொழுது பஞ்சம் தலைவிரித்தாள். காசியின் ஐயன் கொடுத்த இரு நாள் நெல் கொண்டு அறங்கள் எல்லாம் செய்து அங்கே இருக்கிற பஞ்சத்தை எல்லாம் நிவர்த்தி செய்துவிட்டு தொடர்ந்து நடந்துட்டே வரார். காத்தியாயின முனிவர் வந்து இவர் கையில நிறைய பொருட்கள் கொடுத்துருக்கார். கங்கை மணல், அது மாதிரி ஒரு கொடை, ஒரு விசிறி, இந்த மாதிரி தவம் செய்யறதுக்கு வேணுங்கிற பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு சொல்ற, இந்த பொருட்கள் எல்லாம் நீ அப்படியே வச்சுக்கோ, இது வந்து ஒரு குறிப்பிட்ட தலைமுறை பொழுது இந்த பொருட்களில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு உனக்கு தவம் செய்வதற்கான பொருட்களாக இது எல்லாமே மாறிடும், அந்த இடத்தில் நீ தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு அனுப்பிச்சுட்ட. அப்படிதான் வந்துட்டு இருக்கும் பொழுது தண்ணி இல்ல, சந்தியாவந்தனம் பண்ணணும் போது முருகன் தண்ணி வேளா தண்ணி எடுத்து கொடுத்தான் செய்யாறு என்று நம்ம சென்னை கருவில சேய் ஆறு அது அப்படிங்கிற இடம் இருக்கு. அதை நான் தாண்டி அவ காஞ்சிபுரத்துக்கு வரும்பொழுது அந்த காத்தியாயின முனிவர் சொன்னபடி எல்லாமே அந்த பொருட்கள் எல்லாமே மாறத் தொடங்கிட்டு கங்கை மணல் வந்து லிங்கங்களாக மாறிவிட்டன. அந்த சாமரங்கள், சாமரம் வந்து ரெண்டு செடிப்பெண்களாக மாறி எல்லாமே அவளுக்கு தவம் செய்யக்கூடிய இதாக மாறும் பொழுது கம்பையாற்றின் நதியில் கம்பையாற்றின் கரையில் வருகிறாள். அந்த கம்பை ஆறு வந்து பூக்களையும் பொன்னையும் மணியும் அடிச்சு கொண்டு வரலாம். அம்பிகை தவம் பண்றதுக்காக அந்த ஆற்று வெள்ளம் அத்தனை பொருட்களையும் கொண்டு அவள் இருக்கும் இடத்தில் வைத்திருக்கும் போது அவள் மணல் லிங்கம் அமைத்து அங்கே பூஜை செய்கிறாள். அந்த ஒரு சின்ன குறிப்பு, அது சொல்லாம இருக்க முடியல. கம்பையாறு என்னன்னு இப்ப எங்க கேட்டுக்கூடாது. கம்பையாறு எங்க இருக்கு மேடம், நீ இவ்வளவு சொல்றேன் கம்பையாறு பத்தி இல்லை. கம்பையாறு அப்படிதான் அது பற்றி போய்விட்டது. ஒரு குளமாக தேங்கி அந்த கோவில் வளாகத்திலேயே அதை பார்க்கலாம்னு சொன்ன போது நாங்க அதுக்காக சில ஏற்பாடுகளோடு போனோம். அது எங்க இருக்குன்னா அங்க பூட்டி இருக்கும் அந்த கதவு, பார்க்கிங் லாட்ல இருக்கும், அதுக்குள்ள நம்ம போக முடியாது. நம்ம வெளியில இருந்து பார்க்கலாம்னு சொன்னதுனால வெளியில இருந்து எட்டி பார்த்தோம். வெளியிலிருந்து எட்டி பார்த்தா அங்க குளம் இருக்கு, ஆனா தண்ணி இல்லை, தூர்ந்து போயிடுச்சு. ஸோ கம்பையாறு வந்து நம்ம பார்க்க முடியாது. அந்தர்வாகினியாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று புராணங்கள் சொல்வது போல அது நிலத்தடியில் அந்தர்வாகினியாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில் மணல் லிங்கம் அமைத்த பொழுது சுமாத்ரா சுவாமி ஒரு விளையாடல பண்றார். உடனே கங்கையை அப்படியே ஏழி விட்டுட்டார். கங்கையை ஏழி விட்ட உடனே பெருமெள்ளம் வருது. பெருமெள்ளம் வந்த உடனே மணல் லிங்கம் இல்லையா, அது கரைஞ்சு போயிடுது. மணல் லிங்கம்னு அவன் நினைக்கலையே, சிவனையே தான் இருக்காருன்னு. என் பெருமான் இங்க இருக்கார், அவருக்கு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கா நினைத்து நான் தவம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவ பாத்துட்டு உடனே என்ன பண்ணிடுறா, அப்படியே அந்த முதல்ல வந்த தண்ணிய வந்து அவளுடைய தோழிகள் ரெண்டு பேரும் தன்னுடைய கபாலத்துல வச்சு விட்டான். இப்பவும் அந்த ஏகாம்பரேஸ்வர கோவில்ல அந்த பிரளயம் தடுத்த காத்த மாதா என்ற பெயர் அந்த சேவி அந்த பெண் அந்த தேவியை நம்ம பார்க்கலாம். இவருக்கு விளையாடல் ஜாஸ்தியாச்சு, இன்னும் நிறைய தண்ணி ஏவின போது தேவி சென்று அவரை அப்படியே அழைச்சு விட்டார். மணல் லிங்கம்னு அவர் நினைக்கல, எம்பெருமானுக்கு ஊர் வந்து விடக்கூடாது, இவ்வளவு பெரிய பிரளயமாக வெள்ளம் வரும்பொழுது அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடக்கூடாது என்று அவர் தழுவி கொண்ட பொழுது அவருடைய வளைக்கை தழும்பும் முளைத்தழும்பும் அவர் மேல் பொழுது. அவர் அழலுறும் மேனி அல்லவோ, அவருக்கு அழலுறும் மேனி மரகதம்னு வரும் ஒரு பாட்டுல பெண்ணாகம்னு அழலுறும் மேனின்னு அப்படியே அழல், அது இரும்பு மேனி. அவருக்கு அந்த இரும்பு மேனியை தேவிக்காக குழைத்து கொண்டாராம் சுவாமி. அந்த தன்னுடைய உடம்பை குழைத்து கொண்டார் அபிராமி. அந்தாதி பாடும்போது எப்பவுமே நான் சொல்லுவேன், கடைசி இதுல பாடும்போது குழையை தழுவியன்னு பாடக்கூடாது, குழையத்தழுவிய குழையத்தழுவிய கொன்றை என்றார் கமல் கொங்கை வள்ளி. கொன்றை மலர் ஒரு ஆண் கடவுளுக்கு உள்ளது. அந்த கொன்றை மலர் இவள் மீது எப்படி அதன் வாசனை வந்தது? ஏனென்றால் இறைவன் அவளை குழையத்தழுவி கொண்டார், தன் உடலை குழைத்து கொண்டு அவளுக்கும் அவளுடைய மெத்தந்த தனத்திற்கும் வளை கைகளுக்கும் ஊறுவராமல் இருப்பதற்காக குழைய அவளை தழுவிக்கொண்டார். இதை அருணகிரிநாதன் அழகான பாட்டுல பாடியிருக்கார். நதிகள் அகத்தில் பயந்து கம்பர் மெய்பருக இடத்தில் கலந்திருந்தவள் அருணகிரிநாதன் சொல்றார். இறைவர் மாற்றற்ற செம்பொன் வடிவம் வெற்று பிரிந்து பிரியும் பொழுது அவர் கரிய நிறமாக வருகிறார். பின்னால் தான் கௌரியாக அந்த வெண்ணை நிறம் அவளுக்கு, அந்த பொன்னிறம் பின்னால் தான் அவளுக்கு அமைகிறது. இறைவர் மாற்றற்ற செம்பொன் வடிவம் வெற்று பிரிந்து இடவமேல் போனா போறதுன்னு கொடுத்துட்டா இருப்பான் வாகனத்தை கஷ்டப்படையே போ ரிஷபத்து மேல பிக்கோ இடவமேல் கச்சி வந்த உமையாள் தன் இருளை நீக்க தவம் செய்து அருளை நோக்கி புழைந்த இறைவர் குழையத்தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கை வள்ளி என்று அழகா அபிராமி பட்டம் பாடியிருக்கார். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். அது மாதிரி இந்த நரசிங்கமாக வந்தபொழுது அந்த ஒரு லீலை செய்து அந்த நரசிங்கத்தின் உக்ரத்தை தணித்தது கூட அவர் பாடியிருக்கிறார். சிங்கமதாக திரிந்த மால் தெருவம் பொடியாக பறந்து சீரிய சிம்புளதாக சிறந்து ஹா ஹா என வருகோ அப்படி பாடியிருக்கார். ஒரு சர்வபக்ஷியாக வந்தார். சர்வேஸ்வரரை நம்ம பார்க்கணும்னா கும்பகோணம் அருகில் திரிபுவனம் என்ற ஒரு அழகான பாலனமான கோவில் இருக்கு. ஆயிரம் வருஷம் அந்த வெளியிலாம் சிவபெருமானோட இந்த லீலைகள் எல்லாம் அப்படியே அந்த சிற்பமாக புடை சிற்பமாக பூரா அப்படியே சுத்தி வந்தோம்னா அந்த தவன் பூரா அந்த சிற்பங்கள் அவ்வளவு அழகான சிற்பங்கள். கடவுள் அருளால அது வந்து சிதைந்து போகாமல் நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். அந்த மாதிரியான சிற்பங்கள் நிறைய அங்கே இருக்கு. எந்த கோவிலுக்கு போனாலும் கொஞ்சம் டைம் எடுத்துன்னு அந்த சிற்பங்களுடைய அழகை நம்ம நிச்சயமாக ரசிக்க வேண்டாம். அப்படி மனசுல பதிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு போகாட்ட கூட மனசுல நினைச்சிருந்தா இப்போ நாங்களாம் டெல்லியிலே நிறைய வருஷம் வளர்ந்த வாய்ப்பும் மனசுல ஏதாவது நினைச்சிருந்தானா அப்படியே அந்த உத்தர சுவாமி மலை சுவாமியான கண்ணுனால வந்துருவான். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து மனசுக்குள்ள கிரகிச்சிருந்தோம். அந்த மாதிரி இந்த சிற்பங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த பெருமானுடைய லீலைகள் எல்லாமே நமக்கு நினைவுக்கு வரும். அது மாதிரியான மால் கெருவம் பொடியாக சர்வேஸ்வர சர்வப்பட்சியாக எப்படிப்பட்ட சர்வப்பட்சி அது பாருங்க. எட்டு கால்கள் வலிய சிறகுகள் மனிதனுடைய உடம்பு இப்படி ஒரு விதமான ஒரு பிராணி. அந்த பிராணி வந்து அந்த திரு அந்த நரசிங்கத்தின் உக்ரத்தை உடனே திருமாலை அடக்கினார் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. திருமால் நரசிங்கமாக வந்தபோது அந்த நரசிங்கம் அந்த இரத்த வெளியினால் வந்த அந்த உக்ரத்தை அவர் அடக்கினார் என்பதையும் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். அதே மாதிரி அந்த விழி கண் மலரால் அவர் அர்ச்சனை செய்த போது கண் தந்தது அதையும் பாடியிருக்கார். நிறைய இது மாதிரி லீலைகள்லாம் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். இப்ப நம்ம முதல்ல பாட்டை கேட்டோம் இல்லையா, காசி ராமேஸ்வரம் ரத்னகிரி சர்பகிரின்னு அந்த லிஸ்ட் எடுத்து வச்சிருந்தாலே இன்னைக்கு கூட பேசலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு வீரர்கள் என்ன பண்ணியிருக்காரு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணாதது என்னன்னு பார்க்கும்போது கச்சி மதுரை பரிகள் பார்த்தோம், பாவை அங்கெல்லாம் வந்து ஜம்புகேஸ்வரம்னுட்டு நாவல் வெண்ணாவல் மரத்தடியில் சிவபெருமான் அந்த முனிவருக்கு காட்சி கொடுத்தார். அதே மாதிரி மூதூர் அப்படின்னு திருப்பன வாசல் ஒரு இடம் பெரிய லிங்கம் அங்க அவ்வளோ பெரிய லிங்கம், அதுக்கு வந்து ஒரு வசனமே உண்டு அந்த ஊர்ல, 3 முழம் 30 முழம் ஒரு சுற்று, அந்த சிவனுக்கு 3 முழம் ஒரு சுற்று, ஆவுடையாருக்கு 30 முழம் துணி வேணாமா, அவ்வளோ பெருசா இருப்பான் அந்த ஆவுடையார், அது சுற்றிலும் 30 முழம் வேணும், 3 முழமும் ஒரு சுற்று 30 முழமும் ஒரு சுற்று அப்படின்னு அந்த ஊருக்கு கணக்கு இருக்கு. இது மாதிரி அருணகிரி திருத்தணியை சேர்ந்து நாகை நாகப்பட்டினம் அந்த பாட்டில் வருது நாகைப்பட்டினம், அது எடுக்கும் பொழுது அங்க இந்த காரோணம் அப்படிங்கிறது நிறைய இடங்கள் உண்டு. காயாரோகணம் என்பது சிவன் வந்து அந்த அடியாரை தன்னோட சேர்த்துனுட்டார், இந்த லிங்கத்தில் சென்று மறைந்து விட்டார்கள், தன்னோட சேர்த்துட்டார்கள்தான் காயாரோகணம், அது காரோணம்னு சொல்லிப்படுது நாகை காரோணம் அப்படின்னு பார்க்கும்போது குண்டலிங்க முனிவர் அங்கிருந்து அவரை பூஜை செய்த போது இறைவன் அவரை தன்னோட கூட ஏற்றுக்கொண்டு அப்படியே அந்த லிங்கத்தில் சென்று அவர் மறைந்து விட்டார், அது காரோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. காழி வேலூர் பழனிகிரி குறுக்கை நம்ம பார்த்தோம், காமதகனம் திருநாவலூர் திருவெண்ணைநல்லூர் வெண்ணைநல்லூர் சிவன் அடுத்தடுத்து ஆட்கொண்டே தம் அப்படின்னு சொல்லி கடைசியில காதல் சோலை வளர்ப்பிலுரை முத்தர்புகள் தம்பிரானே சோலைமலைய ஜீவன் முக்தர்கள் வாழ்கின்ற தலம், ஜீவன் முக்தர்கள் வந்து போற்றுகின்ற தலம் சோலைமலை என்று சோலைமலையை பாடியிருக்கலாம்.
2: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
0: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பிறப்பென்னும் பேதமை இந்த பிறக்கிற வரைக்கும் அறியாமை புட்டாள். இது நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்புதறிவு, அது சிறப்புங்கிறது எதுப்பா, செம்பொருளுங்கிறது எதுப்பா, எதுப்பா செம்பொருள்னா செவப்பா, சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. நீங்க அந்த சிறப்பென்னும் செம்பொருள் என்பது யாது, எப்படி காண்றது? சிவ சிவ விடின் வேலை நஞ்சுன் இப்படி வந்து இப்படி எதுக்கு சொன்ன பழைய தரும் ஆபரன் இங்க சொல்ல வந்தா அப்படி கூட்டம் அப்பா பழைய தரும் ஆபரன் இவன் எல்லாம் இந்த மனுஷன் வந்து அங்க அவரு இந்த பொழிவித்தீங்களையுமே அவர் ஏத்தங்கிறது இந்த மேற்கோளா சொல்ல வந்தேன் அதை விட்டுடுங்க, எது திலப்பதி யார்த்த விட்டுருங்க போட்டோம். இந்த மனுஷனுக்கு நல்லா புதுசு புதுசா போடலாம் பணம் இருக்குது, இருந்தாலும் எதை போட்டிருக்காருன்னா எப்போ கிமுல போட்ட ஒன்றை அதே அணிய போட்டிருக்காங்க, எது போன். மனுஷனுக்கு ஏன் நல்ல அருமையா மைனஸ் செயின் போடக்கூடாது, ஒரு லாங் செயின் அப்படி கூடாது, அதுக்கு மனுஷனுக்கு முடியலையே என்று அப்படி ஒரு பொருள் அந்த படிப்புல. ஆனா வந்து புகழ்ச்சியில் என்னன்னு கேட்டா பழைதரும் வேதங்களையே அவன் அணிகளாக அணிந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய மார்பில் இருப்பது வேதங்கள் அல்லவா என்று சொல்லி போச்சு. எனவே இது படிப்பது போலும் போச்சு, பார்த்தா மேம்போக்கில் அவனை நான் இப்படியெல்லாம் திட்டுவேன்னு சொல்றாரு, ஆனால் உண்மையை நோக்கினால் இப்படியெல்லாம் போட வேண்டும் என்ற ஒரு பொருளும் இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் ரொம்ப அருமையான பாடம். அடுத்த பாட்டும் அப்படிதான் அல்லவா, அடுத்த பாட்டு இல்லை அதுக்கு அடுத்த பாட்டு அப்படி வரும். படிப்பில் நின் பாத படந்தொடும்பு எய்தி விழப்படித்து விழித்திருந்தேனி விடுதி கண்டாய். உன்னுடைய திருவடி எப்படிப்பட்டது, பழிப்பில் நின் பாதம். அருமை அருமை. யாராலும் எந்த ஒரு தருணத்திலும் பழிக்க இயலாத திருவடி திருவள்ளுவர் முதல் அந்த பத்து குரல்ல ஏழு குரல் திருவடியை பற்றி சொல்லியிருக்கார். ஏழு குரல். மலமிசை ஏகினான் மானடி கற்றதனாலாய பயனுங்கள் வாலறிவன் நற்றாள் நல்ல தாள்னு சொன்னார். தனக்கும் இல்லாதான் தாள் அறவாழி அந்தனன் தாள் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாள் இறைவன் அடி. பொண்ணு இருக்கானேப்பா கொண்டு இருக்குப்பாங்க. அதெல்லாம் எங்க குட்டி தள்ளீங்க? எங்க குட்டி தள்ளி எப்படி புறக்கணிச்சீங்க? எப்படி புறக்கணிச்சீங்க? இவ்வளவும் கொட்டிருக்கானு நாங்களா சொல்றோம். முருகா முருகா சும்மா வெறுப்பி தூளி தனமா அடித்தா இவன் கேட்பான். படிப்பில் நின் பாதம். அதனால படிப்பதற்கு இயலாத ஒரு பாதம் திருவடி. பரிமையில் எழுதுனா ரெண்டாவது குரல் அல்லவா, முதல் குரல் ஆதிபகன் முதற்றை அது திருவடி சொல்லப்படாத குரல் மூன்று, திருவடி சொல்லப்பட்ட குரல் ஏழு, ஏழு மூணு பத்து. ஆமா சொல்லப்படாத குரல் முதல் குரல் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றையே உள்ளது அடுபட்டு. ரெண்டாவது குரல்லையே கற்றதனாலாய பயனன்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரனின் நற்றாள் அப்படின்னா எந்த முண்டானதுனா நற்றால் என்னது நல்ல திருவடி தலையில கொண்டு போடுங்கட. அது என்ன நல்ல திருவடி? என்ன நல்ல திருவடி? பாழா போன பரிமையாளர் அதுதான் பரிமையான திட்டி பிரயோஜனம் இல்லை. அவங்க இருக்கிற அறிவுக்கு மண்டிடுங்கட. பிறவி பிணிக்கு மருந்தாகலின் நற்றாள் என்றார். ஏன் அவருடைய நல்ல திருவடின்னு சொன்னார்னாரு, ஓன் திருவடியும் என் திருவடியும் மலத்தையும் மேய்ச்சிக்கிட்டு ஜானியும் மேய்ச்சிட்டு வந்துடும் திருவடி. உன் திருவடின்னு பேர உனக்கு காலுன்னு பேர் பட. ஆனா அவர் நற்றாள். ஏன் எல்லா உயிரிலும் எண்ணிறந்த உயிருடைய பிறவியாகிய அந்த பிணிக்கு மருந்துட அவன் திருவடியில். இந்த பிறவிங்கிற பிணி நீங்கணும்னா அந்த திருவடி தான்டா கதி. அதனால நற்றாள் என்றார் என்று அவனுக்கு புத்தி போச்சு. உனக்கு என்ன போச்சு? நற்றால் நல்ல திருவடி. தொழாரின் தொழாவிட்டார் கற்றதனால் கற்றதனால் ஆய ஆய பயன் பயன் என்கொள். உன்னை கொள்றத என்ன கொள்றது தொட மட்டும் என்கொள். படிக்கணும் சார் படிக்கணும். செம்மாந்த உரையை படிக்கணும். வழியில போறதெல்லாம் படிச்சு பிரதிமன் நான் அந்த திருவடியை கண்டவன் அல்ல. ஆனா திருவள்ளுவர் உடன்பாடு அந்த திருவடி காணல நம்ம காணலதான். நீங்க பாத்திருக்கலான்னு கேட்டா இல்லதான் இல்லாததுதான் அவ்வளவு குறைபாடும் கண்டிருந்தா அப்படி ஏன் இங்க வர்றோம்? ஏன் இங்க வர்றோம்னு. அதனால இதெல்லாம் பாடிக்கணும். சும்மா வெறுமனை போட்டு செய்யப்படாது. எனவே படிப்பில் நின் பாதம் பழந்தொழும்பு எய்தி பழந்தொழும்புங்கிற பழந்தொழும்புன்னா பழமையான அடிமை. அது என்னது? அப்ப உன் திருவடிக்கு இன்னைக்கு நேர்த்து அடிமை இல்லை, வழி வழியா அடிமை இருக்கணும். உடனே என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ. இதெல்லாம் குறை இருக்கு. இதெல்லாம் குறை. என்று நீ அன்று நான் உன்னடிமை. அதனால உனக்கு கிபி கிமு அப்பாற்பட்டவன். அடியனுடைய உயிரும் நான் சுந்தரமூர்த்தி கிமு கிபிக்கு உட்பட்டவன் தான். ஆனா அடியனுடைய உயிர் கிபிக்கு முக்கு அப்பாற்பட்டது. உடம்புக்கு வயசு உண்டு, உயிருக்கு வயது வயது. அதான் என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ. அதான் படிப்பில் பாத பழந்தொழும்பு. பழந்தொழும்பு இன்னைக்கு நேர்த்த அடியவன் அவன். என்னைக்கோ அதே அன்னைக்கே நாம அடியவன் தான் பாரதி. அவன் தெய்வீக உணர்வுடையவன்.

ஒரு பய பேச மாட்டானே. இவ்வளவு பாரதியார் விழா வருது, சமய உணர்வு பத்தி எந்த பாரதியாரோட யாராவது பேசியிருக்காங்களா? பேச மாட்டாங்க. விடுதலை விடுதலை விடுதலை, பிறையருக்கும் இங்கதையும் பிறையருக்கும் விடுதலை. அதையும் பேசு, இதையும் பேசு, இதையும் பேசு. பூமியில் எவர்க்கும் ஈனி, அது ரொம்ப அருவறுப்பு. போதுண்டா சுவாமி, சங்க காலத்துல மூவேந்தரோடு இருந்தோம், அப்ப அடிமையா இல்லை. அவனும் குடிதழி கோலோச்சினான், நாங்களும் அடிதழி நின்றோம். அவன் போன பிறகு இந்த பாழா போன முதல்ல பல்லவன் சமண தழுவுன இவன் வந்தான், பல்லவன் வந்தான். பல்லவன் வந்து ஒழிச்சு கழிச்சு கட்டின நாலஞ்சு நூற்றாண்டுல, கிபி 4-5 மீட்டர் கட்டணும். மீண்டும் சோழராட்சியெல்லாம் வந்தது, 9 ஓகோன்னுது, 10 ஓகோன்னுது, 11-12 அடி வாங்கிட்டு அடி வாங்கிட்டு. உடனே அடி வாங்கினோடனே எல்லாம் சோழனும் போனான், சேரனும் போனான், பாண்டியன் மட்டும் போனான் இருந்தான். ஓடினான் ஓடினான், வாழ்க்கையின் கரையோரத்திற்கே ஓடினான். தென்காசிக்கு போட்டான், தென்காசி பாண்டியர். 14 15 இஸ்லாமிய ஆட்சி வந்தது, இஸ்லாமிய ஆட்சி வந்தது. அப்புறம் விஜயநகர் ஆட்சி வந்தது, அப்புறம் கம்பியனியார் ஆட்சி வந்தது. இதே வேலையாடங்களுக்கு இனியாவது பூமியில் எவர்க்கும் ஏனி அடிமை செய்யோம். 14-20 வரைக்கும் 6 போய் கொண்டுட்டான். இனியாவது பரிபூரணனுக்கே அடிமை செய், நல்ல ஆன்மீக உடனும் அதனால சொன்னான், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம், ஆடுவோமே பல்லு. அருமையாக இசைத்தாங்க மகாபாவிகள். இந்த 15 கூட வைக்க மாட்டேங்கிறான். பாத பழந்தொழும்பு, இது அதனால பழமையான அடிமை. என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ, இதாரே அப்படிப்பட்ட அடிமை. எய்தி விட பழித்து விழித்திருந்தேனி விடுதி கண்டாய், அப்படிப்பட்ட பழம் அடிமை இருந்தும் நான் இடையிலே விழுமாறு நடந்து கொண்டேன். ஏ உன்னை நினைக்காமல் இருந்து விட்டேன், அதனால நான் இடையில விழுந்துட்டப்பா. அப்படி விழுந்தாலும் என்னை விட்டு விடாதே, என்னை விடுதி கண்டாய். என்ன பெண்ணே அப்படி விழித்த பெண்மணி.

மேல என்னன்னு கேட்டா அருமையான கொண்டச்சடை கடையில மந்தாகினி கங்கை கங்கை வேறு இருக்குது. இதெல்லாம் அணிந்திருக்கிறாய் எப்பொழுதும். மந்தார மந்தாகினி நுந்தும் பந்த பெருமை தழிச்சீரை நீரில் பிறைக்கலம் சேர்ந்தரு சேரவணி. ஆனா அதுல ஒரு விளையாட்டு, ஆறு காசுல கல்யாணம் அதுல ஒரு வானவேடிக்கைன்னு பழமையான சொன்ன மாதிரி இங்க அருமையான திருச்சடை, கங்கையும் இருக்குது பிறையும் இருக்குது அல்லவா. இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இந்த பிறை சமயத்தில் அப்படி கங்கையில் அப்படியே அப்படி போமா போனா எப்படி இருக்கும்னு கேட்டா, தழிச்சிறை நீரில் பிறைக்கலம் சேர்ந்தரு தாரவணி. இந்த கங்கையில இந்த பிறை அப்படியே போறது எப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன மரக்கலம் போற மாதிரி இருக்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல இந்த பிறை போகுது. ஏய் பாரப்பா, வாழ்க்கை எனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் கூட சொல்லலாம். அப்படி அருமையா அந்த கங்கை ஒரு கடல் போல, இந்த பிறையானது ஒரு மரக்கலம் போல இருக்கிறது என்று இப்படியும் அந்த போற்றி போழ்ந்தார் இந்த பாட்டுல. அடுத்த பாட்டு மீண்டும் அந்த படிப்பது போல போச்சு. என்ன தாரகை போலும் தலைத்தலை மாலை தளலரப்பூன் வீரையன் தன்னை விடுதி கண்டாய். தாரகை போலும் தலைத்தலை மாலை, தலைமாலை இருக்குதே அதுல என்ன, தாரகை போலும், தாரகைன்னா விண்மீன்கள். இங்க எல்லாம் வெண்மையான தலையை வந்து தலைமாலையா போட்டிருக்கான். இதெல்லாம் பளிச்சு பளிச்சு பளிச்சு பளிச்சு நல்லா மின்னுதா, மின்னது எப்படிங்கன்னா எல்லாம் மேல வந்து இது இருக்குது நட்சத்திரம், அது மின்னம் மின்றமே டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவை ஒண்டர் வாட்டி வார்னூர் அந்த அதுல பாடு அல்லவா. அப்படி இந்த நட்சத்திரங்கள் அப்படியே தலையிலே அப்படி மின்ற மாதிரி இருக்குதான். தாரகை போலும் தலைத்தலை மாலை, அப்புறம் அதுலயே தடல் அரப்பூன் பாம்பு வேற அரமண பாம்பு, இப்படிவற்றையெல்லாம் வைத்திருக்கின்ற வீர தலைமையானவனே, என்னை விட்டுடுதி என் தன்னை விட்டுடு விடுதி கண்டாய். என்னை விட்டுடாதப்பா, அப்படி விட்டுட்டா வீடில் என்னை மிக்கார் ஆரடியான் என்னின். அப்படி விட்டுட்டா என்னடா பண்ணுவ அப்படி கேக்குறியா, நல்ல திருவண்ணாமலை போவேன் சரிதா, ஒவ்வொரு தெருவா போவேன், எல்லாரும் கண்ணும் படும்படியா திருநீர் அணிஞ்சுட்டு போவேன். அவங்களா கேட்கும்போது யார் ஒரு நல்ல அடியவர் போல இருக்கு அப்படின்னு சும்மா பார்த்தாலும் கூட, ஐயா என்ன யாரு அடி யாருக்கு அடிமைன்னு கேக்குறீங்களா என்னாரு. இந்த உத்தரகோஷம் அங்கே இல்ல ஒரு சிவபெருமான ஒரு ஆளு, அவனுக்கு அடியவன் ஆயிரத்து சஞ்சி நிக்கிறேன் சஞ்சில் நிக்கிறேன் பாருங்க என்ன நல்லா பாருங்கயா அப்படின்னு நான் சொல்ல போறீங்கிறேன். பாவம், யார் அடியான் என்ன நீ யாருப்பான்னு கேட்டா, இந்த உத்தரகோஷம் அங்கே இருக்குல்ல அதுல ஒரு ஆள் இருக்காருல்ல சிவபெருமாமா, அந்த ஆளுக்கு அடியவையா, உங்க மாதிரி உங்களுக்கு அடிவனா இருந்ததுன்னா மூணு வேளை சாப்பாடு நிம்மதியா இருக்குமா, நல்லா இருக்கலாம சட்ட கண்டேமா இப்படியா கிடக்குற என்று உன்னை சொல்லி நான் படிப்பேன். இப்படி பேசுனெல்லாம் வேற யாரும் இல்லை, சுந்தரர் போவார் இப்படி போனாலும் கூட அது ஒரு விதமான படி நட்பு, இது ஒரு விதமான நட்பு. அதான் நீ யாருடைய அடிமைன்னு கேட்டா இன்னாருடைய அடிமைன்னு சொல்லி அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ உத்தரகோஷம் அங்கல்லையா சிவபெருமான் எட்டு கண்ணு விட்டுறியுது அது அப்படி இருக்கும்போது இவன் அப்படி பாவம் அலையறான் பாவம் மனுஷன், அந்த ஆள் கவனிக்கலையா, ஏன் கருணை கருணைங்கிறாங்க, அந்த கருணை உடையவர் இவ்வளவு போய் அணுவீங்கள என்ன மோசமான ஆளா இருப்பாரு உத்தரகோஷம் அங்கே இருக்கிறாள் அப்படின்னு திருவண்ணாமலை நாலு பேர் சொல்லுங்க. அப்ப சிவபெருமானை படிக்கணுமா இப்படி எல்லாம் சொல்லுங்க. இப்படியும் திருவாசகம் சில இடங்களில் இருக்கின்றது என்பதை பார்க்கணும். சரி அடுத்தது பாருங்க, சிரிப்பிப்பன் ஊர் சிரிக்க வச்சிருவேங்கிறது, சிரிப்பிப்பன் ஊர் சிரிக்க முடியாது செஞ்சிருவேன், ஏன் அங்கங்கும் இப்படி சொல்றது அதனால, சிரிப்பிப்பன் சீரும் பிழப்பை தொடும்பையும் ஈசற்கன்று விரிப்பிப்பன் அப்படின்னு. நான் இப்ப கோமா இருக்கிறதும் நான் இது வரைக்கும் அடிமையா இருந்ததும் யாருக்குன்னா அந்த ஆளுக்கு தான் ஐயா, உங்களை சொல்றேனா நீங்க இவனுக்கு ஆட்கொள்ளுங்கன்னு சொல்றேனா, நீங்க புதியவங்க எனக்கு உங்களும் சம்பந்தம் இல்லை, அந்த பழமையான ஆடு என்ன அப்படி இருந்து விட்டுட்டாருன்னு என்ன அர்த்தம், பெய்ய உத்தரகோச அப்படி சிவபெருமான் போய அப்படின் பாவம். எனவே தொழும்பையும் என்னுடைய அடிமையையும் ஈசற்கண்டு விரிப்பெண், ஆனா பாருங்க இன்னைக்கு நேத்தல்ல அப்போ எடுத்து நான் அவருக்கு அடிமையா இருந்துட்டு இருக்கிறேன். அவரை போய் கேட்டீங்கன்னா எப்படி பா நீ வந்து அவரை பிச்சை ஆளை வச்சிருந்தாரு எங்க

0: பாட்டு எங்க இருக்குன்னு தெரியாது பல்லவா. பாரதியார் பாட்டு தான் மடைய இதெல்லாம் கூட வைக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவருடைய பிறந்த தின நாள்ல
1: தொழும்பையும் ஈசற்கண்டு விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய்.
0: என்னை விட்டுடாதப்பா, அப்படி உன்னை என்னை விட்டு விட்டால் விடின் ஊர் புற திட்டுவேன். எப்படி வெங்கரியின் உரிப்பிச்சன் என்ன பண்ணுவோம் தெரியுமா, திருவண்ணாமலையில வந்துகிட்டு வந்துட்டு நல்ல குமரன் கோயில்ல என்னைக்கு இங்க மாதிரி பேச்சோ அன்னைக்கு இங்க வெளியில நின்று வேண்டியது. ஐயா நீங்க எல்லாம் நெத்தியில என்ன பண்ணிருக்கீங்க தெரிய அறிஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு யாரு ஆண்டவன்
1: சிவபெருமானம்.
0: ஆமா நீங்களும் உங்க சிவபெருமானம் அப்படின்னு. ஏயா அந்த ஆளு ஏதேனும் மனுஷனா இருக்கார பத்திய, உடம்புல என்ன போட்டிருக்காரு, யானத்தோலை. இங்க எவனாவது யானத்தோல் போடுவானா ஐயா? நல்ல அருமையா நீங்க சாரதா சில்க் கம்பெனியில போய் கேட்டீங்கன்னா சிவபெருமானுக்குன்னா பீஸ் பீஸா கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு யானை தோலை போட்டு மனுஷன், அது வந்து ரத்தம் இல்ல, அதுல நாலு நாளை போட்டு வாடடிக்காது. ஒரு எதை போத்திக்கிறதுன்னு தெரியுதா உங்களுக்கு? வெங்கரியன் உரிப்பிச்சன் யானை தோல் போட்டுருக்கிறவன். சரி அதுதான் தொலைஞ்சு போட மனுஷன். தோல் உடைப்பு வெங்கரியன் உரிப்பிச்சன் தோல் உடை தோல் உடைப்பிச்சன் இது வந்து போத்திக்கிறான். இடுப்புல என்ன இருக்குன்னு கேட்டா என்னமோ புளித்தோல் இருக்கு, மேல வந்து யானைத்தோல் கீழே புளித்தோல். ஐயா நம்ம கூட ஒரு நாலு மலை வேஷ்டி துவைச்சு கட்டப்படாது, இதை போட்டிருக்கேன் ஐயா இந்த ஆளு பாவம். தோல் உடை பிச்சன். அடுத்தது நஞ்சவும் பிச்சன் உடை இப்படி உணவு என்னன்னாரு, சரியா மத்தியானம் 12 மணி ஆயிடுச்சுன்னா யாரும் பார்க்காத போது விஷத்தை எடுத்து தின்னுக்கிட்டே இருப்பான். இவ்வளவு ஒரு அரைப்படி சாதத்துல கேட்கட்டா தரமாட்டாங்க, அது சாப்பிடலாம்ல, விஷத்தை சாப்பிட்டு விட்டுருக்கேன். உடையும் சரியில்லை உணவும் சரியில்லை, சரி போகட்டும் ரெண்டும் வேண்டாம். அப்புறம் அடுத்தது என்னது, ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் தங்குற இடம். ஐயா ஒரு பாத்திங்க அட்டாச்சோட ஒரு ரூம் எடுத்துக்க கூடாது, இவ்வளோ தகுதி இல்லை இந்த மனுஷனுக்கு. ஒரு பாத்திங் அட்டாச்சு வச்சு நல்ல ஒரு ரூம் எடுத்துக்கிறது, அல்லது நல்ல ஒரு அடியொரு வீட்டில் மாடி வீட்டில் ஐயா நான் தங்கிக்கிறேன்னு கேட்டால் எத்தனையோ பேர் தாங்குவாங்கள. ஊர்ல எல்லாம் போய் சுடுகாட்டு இருக்குல்ல அங்க போய் நின்று ஆடிட்டு இருக்கிறான். ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் அப்படின்னு அடுத்த வரிதான் அவர் கண்களில் நீர் வரும், நீர் வரும். சரிப்பா இப்படி எல்லாம் சொல்றியே அந்த ஆறு அந்த பித்துக்குழியினர் என்னையும் ஆள் உடைப்பிச்சன். அந்த வரியில கண்ணில் தண்ணி விட்டுருக்க, அப்படிப்பட்டவன் தான் என்னை ஆட்கொண்டவன் பிச்சன் என்று இப்படி பேசுவாராம். இல்லை இது இந்த ஒரு நான்கு ஐந்து பாட்டு திருவாசகத்திலே ஒரு புதுமையான அமைப்புடையது. ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று இயேசுவனி. உடனே சொல்ல பெருமானி இப்படியெல்லாம் நான் வாயில திட்டினதுனால நீ உண்மையாவே அப்படி ஆயிடுவியா? மேல வெங்கரியின் உரிப்பிச்சன் என்ன அர்த்தம், யானைத்தோலை வந்து உரிச்சு ஆடை இல்லாம போத்திக்கிட்டார. ஆட அவர் நினைச்சாருன்னா உலகத்துல இல்லாத ஆட அத்தனையும் அணிஞ்சிக்க முடியும். ஆனால் இது தாருகாவனத்து முனிவர்கள் இந்த யானையை விட்டு அவரை கொல்ல முடிய செஞ்சாருலாம். இவர் என்ன பண்ணாரு, இவரை கொல்ல முடியுமா அங்க வந்தது, அது அப்படி இப்படி தலையெல்லாம் அப்படி ஆடிட்டு வந்தது. இங்க வான அப்படியே எடுத்தார், என்னமோ இதை வாழைப்பழத்துல உரிக்கிற பாருங்க தோல் அது மாதிரி உரிச்சுட்டாங்க. அவ்வளவு ஆற்றல் உடையவர்ப்பா. வெங்கரியின் உரிப்பிச்சன் தோல் உடைப்பிச்சன் அதுவும் அப்படித்தான். தாருகாவனத்து முனிவர் விட்ட மான் விட்டாங்க, அது அது தோலை எடுத்து கட்டிட்டான் மான் உடைப்பிச்சன். அப்புறம் அடுத்தது என்ன, நஞ்சு உன் சுடுகாடு என்பது இங்க என்னன்ன, எல்லா உலகையும் ஒரு கால எல்லையில் ஒடுக்கி தான் மட்டுமே நிற்கின்ற இடம் சுடுகாடு. எல்லா உயிரினங்களையும் ஒரு கால எல்லையில் தன்பால் ஒடுக்கி தான் மட்டுமே நிற்பான். அந்த அரங்கு எப்படி இருக்கும், யாரும் இல்லாத தனிக்காடா இருக்கும். அப்படி இருக்கும் அத்தனை பேரையும் ஒரு காலத்துல ஒடுக்கியும் மீண்டும் அவர்கள் எது எது எதுக்காக ஒடுக்கிறான், எதுக்காக ஒடுக்கிறான் அந்த உலகத்தை, சித்தாந்தம் தெய்வ சித்தாந்தம், ஒடுக்குவது இளைப்பாறுவதற்காக. எல்லா உயிரினங்களையும் ஒரு காலையில் ஏன் ஒடுக்குறான்னா, அவன் என்ன பண்றது, எருவாய் கருவாய் தனிதே உருவாய் இதுவே தொடர்வாய் வெறி போல இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இப்படி பிறந்தது. அவன் இப்படி சுவாமி எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொன்னோடனே வாங்கடா ராஜா ஓய்வெடுத்துங்கன்னு சொல்லி ஒடுக்கிறார். இந்த ஆன்மாக்களுடைய அமைப்பை ஒடுக்கிறதுன்னா ஓய்வு பெறுவதற்காகவே தவிர, ஓடலி விட்ட மாதிரி ஓடலி. ஓடலி விடுறது எதுக்குன்னு கேட்டா, ஏன்டா ஜூன் மாதம் திறந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஃபர்ஸ்ட் தேர்வு எழுதிங்க, அப்புறம் அடுத்ததுல இப்ப செகண்ட் செமஸ்டர் எழுதிங்க, அப்ப நாலு இப்ப நாலு படிச்சு ஓயாம நாங்களும் நடத்தி ஓயாம நீங்களும் படிச்சீங்களா? ஆமா சார். இல்லை நான் ரெண்டாவது செமஸ்டர் முடிஞ்சு போச்சாடா? முடிஞ்சு போச்சு. சரி, இன்னும் ரெண்டரை மாதத்திற்கு லீவ் அப்படிங்கிற விடுமுறை. ஏன் பாவம் இங்க உக்கம் வந்து வந்து வந்து வந்து வந்து காலையில இருந்து உள்ள ரெண்டு இட்லி எடுத்துட்டு வந்து மத்தியானம் தின்னுட்டு சமயத்துல வந்து அவசரமாச்சுன்னா இங்க வந்துட்டு ஒரு காவியை குடிச்சிட்டு உட்காந்துருப்பான். இப்ப இந்த ரெண்டரை மாசமாவது நீ உண்டு, சாப்பாடு உண்டு, உங்க வீடு உண்டு இருங்கடா அப்படிங்கிற ஓய்வு கொடுக்கறதுக்கு விடுறமே தவிர தெரியுது. அது போலத்தான் ஒடுக்குவது நாம் இளைப்பாடுவதற்காக. அதில் ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்று சொன்னோடனே சுடுகாட்டில் இருக்கும்னு அர்த்தம் இல்லை, இந்த உலகத்தை எல்லாம் ஒடுக்கிய விதில அந்த இடத்துல யாரும் இல்லைங்கிறதா சுடுகாட்டு அர்த்தம். அப்படி யாரும் இல்லாமல் தான் மட்டுமேயாக இருந்து அந்த உயிர்களுக்கு ஒடுக்கத்தை கொடுத்து அதன் வாயிலாக ஓய்வினை வழங்குவான், இளைப்பார வைப்பான். அப்படிப்பட்ட பெருமான் அல்லப்பா. எனவே பார்த்தீங்கன்னா ஏசினது போல் ஆனா பாராட்டி விட்டார். அடுத்த பாட்டில் கடைசியில் சொல்லிவிட்டார், ஏசினும் யான் உன்னை ஏத்தினும். பெருமானி தப்பா நினைக்காதப்பா, சிவபுராணத்தில் என்ன சொன்ன, உமைச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, இப்படியெல்லாம் அங்கே வாழ்த்தினார். இங்கே நாலஞ்சு பாட்டில் ஏசினார். இப்படி ஏசினாலும் வாழ்த்தினாலும் பெருமானி என் பிழைக்கே குழைந்து வேசருவேனி விடுதி கண்டாய். நீயா விட்டுட்டு போனே, உனக்கு என்ன சுமையா இருப்பனா? கிடையாது. நான் இருக்க வேண்டும் என்பது ஏதோ திருவுளம் பற்றி நீ நினைச்சிருக்கிற அல்லவா? நான் எனக்கு அது இருக்க முடியாமையினால நான் அப்படி புலம்புறேன். கொஞ்ச நாள் இங்க இருப்பா என்று சொன்னது ஏதோ என்னுடைய நன்மைக்காகத்தான் செஞ்சிருக்கிறேன். இருந்து நான் அதை உணர முடியாமையினாலும், அந்த பிரிவு துன்பம் தாங்க முடியாமையினாலும் இப்படிலாம் சொல்றேன். என் பிழைக்கே குழைந்து வேசருவேணி விடுதி கண்டாய். பாவம், இது மன்னிப்பு, மன்னிக்கப்பது போல. என் பிழைக்கே குழைந்து வேசருவேணி விடுதி கண்டாய், செம்ப வளவிற்பில் தேசுடையாய். உன் உடம்பை பார்த்தா பவளம் போன்ற மீன், அந்த செவந்தா செவமையான பவளம் போன்ற இதை பார்த்தா அப்படி எப்படி அடுக்கணும் எப்படி இருக்குமோ அதுபோல செக்கச்சுவேன் இருக்குது. செம்ப வளவிற்பில் தேசுடையாய், அப்புறம் என்னை ஆள் உடையாய், என்னை எல்லாம் அடிமையாக உடையவன், சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சினால முண்டாய். நீ விஷம் உண்டதெல்லாம் தெரியாதனமாப்பா உண்ட, இந்த பாடா போன ஏனைய உயிரல் எல்லாம் வாழணுங்கிறதுக்காக நீ சாப்பிட்ட, இதெல்லாம் அடி எனக்கு தெரியாதா? என்னமோப்பா என் வாயில வந்து திட்டிக்கிட்டப்பா. அதனால காய்ச்சின் சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சினால முண்டாய். ஆனா நீ நினைச்சா அமுது உன்ன கடையவனே, நீ அமுது எல்லாருக்கும் தர்ற, அந்த அமுதத்தை நீ சாப்பிடணும். எனவே நீ விஷத்தை சாப்பிடணும்னு உன் தலையெழுத்து இல்லப்பா, ஏதோ அந்த சந்தர்ப்பத்துல சாப்பிட்டு காமிச்ச அவ்வளவுதானே தவிர, நீ அமுது உன்ன கடையவனே. ஏ, நீ உங்ககிட்ட யாரெல்லாம் அடியாரா இருக்காங்களோ அவங்களுக்கே நீ தெரிவியே. வழங்குகின்ற ஐக்கிய உன் அருள் அறமுதத்தை வாரி விழுங்கினேன் விக்கினேன். நீ கொடுத்த அமுதம் நான் சாப்பிட்டு விற்க முடியாயிருக்கு, அதனால உனக்கு என்னப்பா பஞ்சம், நீ அமுதமே சாப்பிடலாம்ப்பா. ஆகவே நஞ்சுண்டது உயிர்களுக்காக தவிர சோத்துக்கு வேற வழி இல்லாமல் அல்லப்பா. அதனால ஏசினும் யானுன்னு ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்ட, என்னை விட்டுடாதப்பா. ரொம்ப அருமையான பந்தம். இந்த பிரிவாற்றாமையில் அவரால் தவிக்கிற தவிப்பு வேற எதுவும் இல்லை. அதான் நீர்த்தல் விண்ணப்பம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு சோமாசி மாறநாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: மிகச் சுருக்கம் ஒரு ஐந்தே பாடல் அமைந்திருக்கிறது. சூதம் பயிலும் பொழில் அம்பரில் தூய்மை தூய வாய்மை வேதம் பயிலும் மறையாளர். நல்ல மறையாளர்னா அந்தன கூடத்தில் தோன்றியவர் திரு அம்பர் மாலம் அவருடைய ஊர். அந்த ஊரில் தோன்றிய பெரியவர். ஏதம் குடியுமையில் செற்றவர்க்கு அன்பர் வந்தால் பாதம் பணிந்தார் அமுதூற்று பண்பிருக்கார். யார் வந்தாலும் அரியல் வந்தாங்கன்னா அவர்களை வணங்குவார், அவருக்கு அமுது ஊட்டுவார். அது முதிர்ந்த பணியாக கொண்டார். யாடின் மொழியால் தனிப்பாகரை போற்றும் யாகம் ஊடின் முறைமை வழுவாது உலகங்களான ஏழு மோப்ப புரிந்து இன்புறச் செய்த பெற்றால் வாழும் திறம் ஈசர் மலக்கரல் வாழ்த்தல் என்பார். அப்புறம் யாகம் செய்வார். யாகம் செய்வது என்னன்னு கேட்டீங்கன்னா அது இதுல கூட பெருமானின் இணைந்தவாறு எல்லாம் பெருமானுக்கென்றே உரித்தாக்குகின்ற அந்த யாகம் சிவவேள்வின்னு பேர். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருவாவூர்துறையில பெற்ற பணத்தை எதுக்கு சொல்றார்? அப்பாவுக்கு சிவவேள்விக்கு என்று சொன்னார். ஏன்னா சிவனை நோக்கி செய்கிற வேள்வி சிவவேள்வி. இப்ப தக்கன் செய்த வேள்வியோ மற்ற இந்த அறக்கல் செய்த வேள்வி எல்லாம் வேறு வேள்வி வேறு வேள். ஆனால் வந்து நம்முடைய இவர் செய்த சிவவேள்வியாக செய்தார். சிவவேள்வினா சிவபெருமானையே தலைமையாக நோக்கி செய்கின்ற வேள்வி. இப்ப திரிபுரத்தவரெல்லாம் செய்த வேள்வின்னு கேட்டீங்கன்னா திரிபுரத்தவர்கள் எல்லாம் அழித்தது காரணம் என்ன? சிவனை நோக்கி அல்லாத வேள்வி செய்தாரே அவங்க அழித்தார். அப்ப வேள்வின்னா அவரை நோக்கி செய்கின்ற வேள்விதான் வேள்வி. மற்ற தெய்வங்கள் நீக்கி செல்வதோ அல்லது மாதிரி அதுல வந்து உயிர் தொலை மற்றதெல்லாம் செய்வதோ அதெல்லாம் தவறு. அதனால அதுல இருக்கிற அந்த மாதிரி இருக்கிற யாகம் இருக்குதே நல்ல வேள்வியில வேறு சிலர் நோக்கி செய்கின்ற வேள்விக்குல ஆட்டையே தூக்கி போடணும். உயிரான இருக்கிற ஆட்டை அதுவும் வேள்வின்னு தான் பேரும். அந்த வேள்வி வேள்வி அல்ல, அது செய்ய வேண்டியும் அல்ல. அதனால அவற்றை தூக்கி செய்கின்றவர் அவிசொறிந்து ஆயிரம் வேட்களின் ஒன்றன் உயிர் செலுத்து உண்ணாமை நன்று திருவள்ளுவர். இந்த மாதிரி ஆயிரம் வேள்வி செய்யறதை விட ஒரு உயிரை வாழ்நாள்ல தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு நான் கொன்றேங்கிறது இல்லையா என்று சொன்னா அதுவே தெரியும் அப்படி செய்த. ஆகவே இவர் அந்த மாதிரி நல்ல யாகமும் செய்தாராம் நம்முடைய சோமாசிமாரன். எத்தன்மையராயினும் ஈசனுக்கு அன்பறிந்தால் அத்தன்மையர்தாம் நம்மை ஆழ்பவர் என்று கொள்வார். சித்தம் தெளிய சிவன் அஞ்செடுத்தோதும் வாய்மை நித்தம் நியமம் என போட்டு நறியில் நின்றார். ரெண்டே ரெண்டு வைத்துக் கொண்டார். என்னன்னா யார் பெருமானுக்கு அன்பரோ அவருக்கு மிகுந்த அன்பு செய்வார் ஒன்று. இரண்டாவது திருவைந்தெழுத்து இடையராது ஓதுவது. திருவைந்தெழுத்து இடையராது ஓதுவதிலும் அடியார்களை வணங்குதலும் இரண்டையும் தன்னுடைய வாழ்வினுடைய குறிக்கோளை வைத்துக் கொண்டார். அப்படி வைத்துக் கொண்டவர் சீரும் திருவும் பொடியும் திருவாரூர் எய்தி. சரிங்களா, சீரும் திருவும் பொடியும் திருவாரூர்ங்கிறார். நீங்க சீரும் திருவும் பொடியும்னு என்ன ஞாபகத்து வருது? பல்லாண்டு வரும். சீரும் திருவும் பொடியும் சிவலோகநாதனை தேவடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றார். அதனால இதுல என்ன, பன்னிரெண்டாம் தேய்க்கிழார் திருவாக்கில் காணும் திருமுறை தொடர்கள் என்று ஒரு ஆய்வு பண்ணலாம். ஏனைய பதினோரு திருமுறைகள்ல இதெல்லாம் எடுத்தாங்க. ஏன்னா பதினோரு திருமுறை ஆசிரியர் இவருக்கு முந்தியவர் முந்தியவர் அதுல ஒண்ணு மாற்றணும். இவர் தான் பிந்தியவர் பன்னெண்டாம் நூற்றாண்டு பொழுது திருவிசிப்பு ஆசிரியருடைய வரலாறு இவர் வாயில வரல, ஆனாலும் அவர் வாக்கு வந்திருக்கு. அப்ப சீரும் திருவும் பொலியும் சிவலோகநாதன் சேவடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றார். அது பாருங்க, சீரும் திருவும் பொடியும் திருவாரூர் எய்தி. திருவாரூருக்கு சென்று ஆரம்பிகள் மாவின் அணுக்க வந்தொன்றற்கு அங்க சென்றவர் என்னன்னு கேட்டா, சுந்தரர் திருவாரூர்ல எப்பொழுது இருந்தார் வாழ்ந்தார் என்று தெரிந்த காலத்தினால அவர் அவர் காலத்தில் எட்டாம் நூற்றாண்டு வாழ்ந்தனால அவர் மீது அவருக்கு அன்பு ஏற்பட்டது. அப்போ தன் வாழ்நாள் அறிவர் என்றால் அன்பு, வாயில ஓதுவது என்றால் திருவேந்திரத்தில். இப்படி இருந்தவர் திருவாரூர் சென்ற பிறகு சுந்தர பெருமானத்திலும் மிகுந்த அன்பு கொண்டாராம். அணுக்கவன் தொண்டற்கன்பால் தாரும் பெருநன்பு சிறப்படைந்து தங்கி ஆறும் விசும்பும் பணியும் பதம் பற்றியுள்ளார். அங்கேயே தங்கி அவருக்கு வேண்டிய அணுக்க தொண்டராகவும் இருந்திருக்கிறார். இப்படி எல்லாம் வாழ்ந்தனுடைய சோமாசிமாரர் துன்றும் புலனைந்துடன் ஆறு தொகுத்த குற்றம் வென்று. இந்த ஐந்துமாறு அடக்கியுள்ளார், ஐந்துமாறு அடக்கியுள்ளார் இல்லையா கண்ணப்பர். அரும்பெரும் சோதியாலும் எந்தையார் காலத்தை மலையில் இரவுந்தில்லை. அதனால திருக்காலத்தில இரவுங்கிறதே கிடையாது. ஏன்னா ஐந்து மாறு அடக்கியுள்ளார் அரும்பெரும் ஜோதியாலும். என்னக்கு ஐந்தையும் ஆறையும் அடக்கிறது அப்படின்னு கேட்ட, ஐந்தையும் ஆறு அடக்கிறது. திருவள்ளுவர், உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் பரன் என்னும் வைப்பு கோர்வித்து. இந்த ஐந்து கொடிகளையும் அடக்கணும், மெய்வாய்க்கண் மூகுத்து. அப்புறம் ஆறு அடக்கி உள்ளார், அது என்னது? ஆறு குற்றம். திருவள்ளுவர் குற்றம் கடிதல் ரெண்டு முதல் ரெண்டு குரல், செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கும் பெருமிதம் இருக்கு, இவரிடம் மான்பிறந்த மானமும் மானா உகையும் ஏதம் இருக்கு. ரெண்டு குரல்ல ஆறு குற்றம் சிவஜீவன் பொருள். அதுக்கு இவரலும் மானா மாண்பும் இதெல்லாம் சொல்லும்போது, அது மானா மானம்னா சீ கொடுத்து மானம் கட்ட மானம்னு இருக்கும். அது என்ன சார், மானத்துல மானம் மானம் கட்ட மானம் ஒண்ணு இருக்கா? எல்லா திருவள்ளுவர் தான். இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உகையும் ஏதம் இறக்கி. இதெல்லாம் அந்த குற்றம் எல்லாம் ஆறும் கூடாது. இதெல்லாம் யார் எழுதுனா? இவெல்லாம் எப்படி எழுதுவாங்க? மானா உகையின மாற்றியப்படாத சிரிப்பு மகிழ்ச்சின்னு இருக்கும். என்ன மாற்றியப்படாத? மாற்றியப்படாத மானம். தந்தை தாய் என்று இவரை வணங்குதலுக்கு, ஏய் பொங்கல்பா அப்பா அம்மா வணங்கணும்னு சரி, அவர் என்ன பெற்றார் அதனால என்ன வளர்த்தார் அவருக்கு எதுக்கு வணக்கம்? மேலும் நான் யாரையும் வணங்கி பழக்கமே இல்லைன்னா இது மானம் கட்ட மானம். அதனால அந்தனர் சான்றோர் அருந்தவத்தோர் தந்தை தாய் என்று இவரை வணங்காமையும் பரிமையான போய் காலில் விழுங்கினா இல்லைன்னு எழுதினாலும் நீங்க எழுதி காட்டுங்க உங்க காலில் நான் விழுங்க. அந்தனர் சான்றோர் அருந்தவத்தோர் தந்தை தாய் என்றிவரை வணங்காமையும் முடிக்கப்படாதாயினும் கருதியது முடித்தே விடுதலும் என்பன மானம் மாண்பிறந்த மானம் கட்ட மாணவன். ஒரு செயல் ஐயா இது தொடங்கினா நடக்காதுன்னு பல பேர் சொல்றாங்க. வேணாம் சார், வேணாம், இருக்கிற பணம் கூடும், நான் சொல்றேன் கேளுங்க, எனக்கு ஒண்ணும் இல்லை சொல்றாங்க. பல பேர் அறவரை சொல்லி கூட நான் தொட்டா தொட்டதான் செய்யறேன், அது மானம் கட்ட மாணவன் தான். அது போல இவங்களை எல்லாம் வணங்காதிருந்தால் அது மானம் கட்ட மாணவன் கூட. நான் சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்டால் பதிக்க கூடாது, நமது ரெண்டு கண்களும் அவங்க திருவடியில படணும். ஆமாமும் சும்மா தண்டால் கூடாது. தண்டால் பதிக்க வெளியேதான் அப்பா அம்மா. இந்த இரு கண்களும் சத்தியம் சொல்றேன், அவங்க திருவடியில அப்படியே பொருந்தும், அப்படி வணங்கணும். ஆமாமா, அவங்க எல்லாம் வந்துட்ட, இங்க வந்துட்ட பெருமானி அப்பண்ணி அம்மை நீ என்றார் சம்பந்தர். தந்தை நீயே தாயும் நீயே சங்கரனே அறியே. இதெல்லாம் நம்ம திருப்பணந்தால விடாமல் வர்றாங்க. அது இந்த தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு சொன்னா நம்ம சொல்லிங்க சவாதிதான் தெரியும், நல்லாவே இது பண்ணுவாங்க, அல்ல ரொம்ப அருமை. அப்படி இருக்கும்போது இப்படி பெருமானையே தாயும் தந்தையும் ஆக்கிறதுங்கிற அமைப்புல நம்ம அன்னையும்புதான் முன்னறி தெய்வம் தானே. நல்ல பொங்கலோ தீபாவளியோ மற்ற நேரத்திலேயே வணங்கி கொண்டோ அல்லாம் பெரிய ஒரு சான்றிதழ் வாங்கணும், தேர்ச்சி பெற்றோம், தேர்ச்சி பெற்றவொடனே அது எங்க வைக்கணும்? பெருமான அவங்க திருவடியில் வைக்கணும். போற்றியன் வாழ்முதலாகிய பொருளை என்று இல்லைங்களா? நீ பெரிய எம்மையா இருக்கலாம், எம்மையா இருக்கலாம், இந்த எம்மையெல்லாம் யாரால எம்மேன்னு நீ கத்துறதெல்லாம் நோட் நோட்டா அவுத்து பணம் கொடுத்துட்டு தானே இல்லன்னு எம்மேவா என்னத்தை கத்துவேன். அதனால என்னென்று கொண்டார் குய்வுண்டாம் குய்வில்லை நின்று கொண்டவன். அதனால அப்படி வணங்கணும். எனவே எதுக்க சொல்ல வந்து எப்படி விட்டேன், ஆறு குற்றம். அந்த ஆறு குற்றத்துல இது ஒண்ணும் இவரலும் மாண்பிறந்த இவரல் கஞ்சத்தனம் அர்த்தம். அதுக்கு அருமையான தமிழ் சொல்ல என்ன, இவரல் வல்லினரானா பொண்ணு மாண்பிறந்த மாணவம் மானா உகையும் ஏதம். மானா மகிழ்ச்சிப்பட தேவையில்லாத உகை மகிழ்ச்சி படுறது, அது அளவு கடந்த சிரிப்பு. எப்ப பார்த்தாலும் சிரிச்ச புலப்பா போடும்னு சொல்லணும்ல, தொட்டதுக்கெல்லாம் சிரிச்சிருந்தா சிரிச்சு போடணும், சிரிக்க வேண்டியதற்கு சிரிக்க வேணும், சிரிக்க வேண்டாதற்கு அழுத்தமாக வரும். மானா உகையும் ஏதம் இருக்கு, இந்த அறுவையை குற்றம். எனவே ஐந்து மாறு, அதனால அதுதான் ஐந்து மாறு அடக்கியுள்ளார் அரும்பெரும் சோதியாலும் எந்த யார் திருக்காலத்தில் மலையினில் இரவந்தில்லை. திருக்காலத்தில இரவெல்லாம் பகலா இருக்குமா கண்ணப்பர் இருக்கிறதுல, ஏன் அப்படின்னாரு? இதனால அங்கங்க இருக்கிற அந்த மணிகளுடைய பாம்புகள் மற்றவை எல்லாம் அப்படி மணியை உமிழ்ந்து வைக்குமா, அந்த அரும்பெரும் மணிகளாலும் ஐந்து மாறு அடக்கி உள்ளால் அரும்பெரும் ஒளியினாலும். இந்த ஐந்து உரன் என்னும் தோட்டியால் உறைந்த மெய்வாய் கண்மூக்கு செவிகளை பொறிவடி செல்லாதும் இந்த காமம் வெகுடி மயக்கம் போன்ற ஆறுவை குற்றங்களையும் இல்லாதிருக்கிற ஞானியர்கள் அங்க அப்படியே தவம் செய்வார்களாம். எங்க காலத்தில அந்த காலத்திய விமல் செய்வதனால அவங்க ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி இருக்கு. அந்த ஒளியினாலும் எங்கள் காலத்தி மலையினில் இரவொன்றில்லை. எந்த யார் மலை காலத்தி மலையில் இரவொன்றில்லை, இரவுங்கிறதே கிடையாது. அப்ப நல்ல ஞானிகளுடைய அந்த ஒளி இருக்குமானால் அது இருட்டு போயிடும். யாரு சேர்க்கலா? அதான் அந்த ஐந்தாறு தான் இங்கேயும் சொன்னார். எங்க இருக்கு? துன்றும் புலனைந்துடன் ஆறு தோத்த குற்றம் வென்று. அப்ப ஐந்து பொறிகளையும் அடக்கி ஆறு குற்றங்களையும் தவிர்த்து இங்கிது நன்னெறி சேரும் விளக்கம் என்றே வன் தொண்டர் பாதம் தொழுது. பாத்தீங்களா, ஒரு பக்கம் நல்ல சிறந்த குணங்கள், இன்னொரு பக்கம் பொதுவாக இதுவரை அடிவரை தொழுதார். இப்ப திருவாரூர் போன உடனே சுந்தர பெருமானை கேட்ட உடனே சுந்தரரே அவருக்கு அவருடைய அடிமை ஆயிட்டார். மீளா அடிமை உமைக்கே ஆளாய் என்று அவர் வணங்கிட்டாராம். இப்படி பாதம் தொழுது ஆன சிறப்பு வாய்ப்ப என்றும் சிவ நிலவும் சிவலோகத்தில் இன்பமுற்றார். இப்படி வாழ்ந்த பெரியவர் ஒரு கால எல்லையில் சிவலோக இன்பத்தை உற்றார். இப்படி முடிச்சவன் சருக்கம் முடிச்ச உடனே ஒவ்வொரு சருக்கம் நிறைந்த பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வணக்கம் சொல்லுவார். யாரு சேர்க்கிறார்? ஏ அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த திருத்தொண்ட தொகை எப்படி இருக்குது என்றால், இன்னார்க்கும் என்னார்க்கும் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியன். அப்புறம் அடுத்தவரி ஆரூரில் ஆரூரன் அம்மானுக்கான. எனவே திருவாரூரில் இருக்கிற பெருமானுக்கு அடியவனாகியான் இவர்களுக்கெல்லாம் அடியேன் அடியேன் அடியேன் சொல்லுவார். அப்ப கடைசிவரில் என்ன சொல்றார்? திருவாரூர் பெருமானுக்கு அடியவனாகிய யான் அப்படிங்கிறார். அதனால சுந்தரமூர் சுவாமிகளுக்கு வணக்கம். இப்படிலாம் ஒரு இலக்கியம் எங்க இருக்கு? ஒரு திருத்தொண்ட தொகை தொகையாய், நம்பி ஆண்டார் நம்பிகள் அந்த அருமையான நூல் வகை வகையாய், அதற்கு விரி விரியாய். அதெல்லாம் சில பேர் யாருமெல்லாம் தனித்தமிழ் நூல், ஆனா வந்து சாதாரண உலக மக்களை பாடிட்டு ராமாயணம் பாரதம் எல்லாம் நல்லா இந்த நூல் தான் எல்லாம் மொழிபெயர்ப்பு. முன்ன ஒரு தாத்தா போயிருக்கிறான், பின்னால நீ முன்னையே போன நான் பின்னையே வரேன்னு வந்துட்டு. ஆனால் முன்னும் இல்லாமல் முன்னை பழம் பொருட்கும் உன்னை பழம் பொருளாய் பின்னை புதுமைக்கும் பேர்த்து மப்பெற்றியதாயி இருப்பது ஒரே நூல். அதனால இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமி வணங்கி சொல்றாரு. பனையும் தடமும் புடைசூடும் ஒற்றியூரில் பாகத்தோர் துணையும் தாமும் பிரியாதார் தோட தம்பிரானாரை இணையும் சங்கொங்கு சங்கிரியார் எழில்மென் பனைத்தோல் எய்துவிக்க அணையும் ஒருவர் சரணமே சரணமாக அணிந்தோமே. திருவற்றியூர் வந்தவுடனே இன்னொரு பெண் திருமணம், யாரு? சங்கிலியார் அல்லவா. திருவற்றியூரிலே பெருமானுடைய அந்த திருவருளினாலே சங்கிலியாரை மீண்டும் மனம் புணர்ந்த நம்முடைய பெருமான் சுந்தரர். அவரை அணையும் ஒருவர் பனித்தோல் எய்துவிக்க அந்த பெருமான் அருள் செய்தான். திருவற்றியூர் பெருமான் அருள் செய்ய அந்த திருவற்றியூர் பெருமானையே நினைந்து கொண்டிருக்கும்படியான ஒருவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. அவர் சரணமே அரணமாக அடைந்தோமே. அவர் திருவடிகளையே அரணமாக, எனக்குரிய பாதுகாவலாக, அரண பாதுகாப்பு தானே, எனக்குரிய பாதுகாப்பாக அடைந்தோம் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமி வணக்கம் சொல்லி இந்த சர்க்கத்தை நிறைவேற்றினார்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

gotta

சங்கரா என்னில் வானவர்க்கு எல்லாம் நிலையனே, அலை நீர்விடம் உண்ட நித்தனே, அடையார்புறம் எரித்த சிலையனே, என செத்திடப்பணியாய்

அன்பராயி மற்றருந்தவம் முயல்வார் அயனா.

மறைமேவிய சிவனே ஆட்டுத்தேவர்தம் விதியொளி தன்பாலையனே என்றும் அருள்வழி இருப்பேன். நாட்டுத்தேவரும் நாடரும் பொருளே நாதனே

是一个人。

எடுத்து எம் அமுதே நாயினேன் உனை நினையவும் மாட்டேன். நவச்சிவாய என்று உன்னடி பணியா பேயனாயிலும் பெருநெறி காட்டாய் பிறகுலாம் ஜடை பிங்ககனேயோ சேயனாயி நின்று அலறுவது அழகோ திருப்பெருந்துரை மேவிய சிவனே போது ஏறையன்புரு கடற் கிடந்தோன் புறந்தராதிகள் நிற்க மற்றென்னை கோது மாட்டினின் குறைகளல் காட்டி குறிக்கொள் என்று நின் தொண்டரில் கூட்டாய் யாது செய்வதென்று இருந்தனன் மருந்தே அடியனே நிடற்படுவதும் இனிதோ ஜிதவார் புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துரை மேவியே.

இனிது அண்டாய் காலன் அருயிர் கொண்டவும் கடலாய் கங்கையாய் எங்கி தங்கிய கையாய் மாறும் ஓலமிட்டலது அம்மலர்க்கே மறக்கணேனையும் வந்திடப்பணியாய் சேலு நீளம் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே அழித்து வந்தனக்கு அவவெந்தருளி அச்சம் தீர்த்தனின் அருட்பெருங்கடையில் திளைத்தும் தேக்கியும் பருகியும் உருகேந்திருப்பெருந்துறை மேவிய சிவனே வளைக்கையானுடு மலரவன் அறியா வானவா மலை மாதுருவாக களிப்பெலா மிக கலங்கிடுகின்றேன்.

0: மாணிக்கவாசகன் மலடி வாழ்க. அருட்கடலாகிய கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாலே சிவத்தருமோத்திரத்திலே இன்று சுவர்க்க நரக வியல் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். ஏழாவது இயல், இது சுவர்க்க நரக இயல் என்பது இந்த இயலினுடைய தலைப்பு. சொர்க்கம் நரகம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, சொர்க்கம் நரகத்தை பார்த்தவர்கள் கிடையாது, நூல்களிலே கேட்டவர்களை தவிர யாரும் நரகத்துக்கு போனவே இப்படித்தான் இருந்துச்சுன்னு வந்து சொல்றவனும் இல்லை. சொர்க்கத்துக்கு போயிட்டு நான் வந்தேன், அப்படி இருக்குது சொர்க்கம், இப்படி இருக்குது சொர்க்கம்னு சொல்ற ஆளும் கிடையாது, யாரும் பார்த்த ஆட்கள் இல்லை. ஆனால் சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். யாரு? பெரியவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். நமன் தமர் நரகத்திடல் உற்றனன். யார் சொல்றா? சுந்தரர். கொடுக்க கிற்றிலே நுண்பொருள் தன்னை குற்றம் செற்றம். இவை செற்றம்னா கோபம். கொடுக்க கிற்றிலே நுண்பொருள் தன்னை குற்றம் செற்றம். இவை முதலாக விடுக்க கிற்றிலே வேட்கையும் சினமும் வேண்டில் ஐம்புலன் எந்தசம் அல்ல நடுக்கம் உற்றதோர் மூப்பு வந்து எய்த நமந்தவர் நரகத்திடல் அஞ்சு இடுக்கம் உற்றனன் உய்வகை அருளாய் இடைமருது உரை எந்த பிரானே நமந்தமர் நரகத்திடல் அஞ்சு இடுக்கண் உற்றனன் உய்வகை அருளாய் இடைமருதுரை எந்த என்று பாடுகிறார் சுந்தரன். அதனாலே அவர்கள் சொன்னதெல்லாம் பொய் அல்ல என்று தானே நாம நம்ப வேணும். அவங்க பொய்யை சொல்ல மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஞானிகளுக்கு எல்லாமே தெரியும். சொல்லுலகம் எல்லாம் தான் உள்ளே தோன்று என்கிறார் சித்தியாரில். ஞானிகளுக்கு எல்லாமே அவங்களோட உள்ளத்துல தெரியுமா? எல்லா உலகமும் அவங்களுடைய உள்ளத்திலே தெரியும். சூரியகாந்த கல்லி நடத்திய செய்ய சுடதோன்றி இடச்சோதி தோன்றுமா போல் ஆரியனா ஆசானந்த அருளால் தோன்று அடிஞான ஆன்மாவில் தோன்றும் தோன்றும் தூரியனான் சிவன் தோன்றும் தானும் தோன்றும் தொல்லுலகம் எல்லாம் தான் உள்ளே தோன்றும். நேரியனாய் பரியனுமாய் உயிர்ப்பீராயங்கும் நின்ற நிலை எல்லாமும் நிகழ்ந்து தோன்றும் என்பது சிவஞானிஸ்தியார். தூங்கி கண்டார் சிவலோகமும் தம்முளை என்பது திருமந்திரம். அதனால ஞானிகளுக்கு அங்க போகாமலே அவர்களுக்கு எல்லா உலகமும் அவர்களுக்கு உள்ளத்துள்ளே தெரியும், ஞானக்கண்ணாலே காண்பார். ஆகையினாலே என்று சொன்னால் சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு, சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு. அது சித்தியாரில் வந்து எப்படி சொல்றாருன்னா, அருளினால் உரைத்த நூலின் வழிவராது அதன் மஞ்சையில் சௌரவான் அருளினாலே எல்லையில்லாத கருணையினாலே அருளி செய்த வேத சிவாகமங்களாகிய நூல்களின் வழியாக நின்று தர்மத்தை செய்யாதவர்கள் புண்ணியத்தை செய்யாதவர்களை அருளினால் உரைத்த நூலின் வழி வராது, நூலில் சொல்லப்பட்டபடி நடவாமல் அக்கிரமமாக நடப்பவர்கள் அப்படி சொன்னால் நன்றாக விடணும். அக்கிரமமாக நூலிலே சொல்லப்பட்ட தர்ம நெறியில் நடவாமல் அதர்ம நெறியிலே நடப்பவர்கள் அருளினால் உரைத்த நூலின் வழி வராது அதன் செய்யில் இருளுலான் நிறைய துன்பத்து இட்டிரும்பா வந்து இருப்பார். இருள் செறிந்திருக்கின்ற நரகத்திலே போட்டு அவர் செய்த பாவத்தை தீர்ப்பார். அதைத்தான் ஆறு இருள்ங்கிறார் திருவள்ளுவர். அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும், அடக்க அமரருள் உய்க்கும் அது சொர்க்கம், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் என்கிறார் திருவள்ளுவர். அவருக்கும் அந்த சொர்க்க நரகம்லாம் தெரியுது. அதனாலே இப்படி இருளுலாம் நிறைய துன்பத்திட்டு ரும்பா வந்திருப்பான், பொருளுலாம் சுவர்க்கம் மாறி போகத்தால் புனியந்திருப்பான், சொர்க்கம் முதலான தேவ உலகங்களிலே செலுத்தி புண்ணியஞ்சிதான் மாக்களை செலுத்தி அங்கே போய் இருந்து இந்த புண்ணியத்தை திருத்திட்டு வான்னு சொல்லி அங்கே அனுப்புவான். நீ செய்த புண்ணியத்தை அங்கே போய் அனுபவிச்சுட்டு வா பணக்கார ஊட்டிக்கு போய் அனுபவிக்கிறாப்பல,
1: பணக்கார ஊட்டிக்கு போய் குழு குழுன்னு அனுபவிக்கிறாள். அதனால அதுபோல நீ புண்ணியத்தை செய்த ஆன்மாவாய நீ சொர்க்கத்திலே சென்று தேவ உலகங்களிலே சென்று அங்கே இருக்கிற சுகத்தை அனுபவித்து விட்டு வா என்று சொல்லி அங்கே அனுப்புவானா.
0: பொருளுலாம் சுவர்க்கமாறி போகத்தார் புண்ணியம் தீர்ப்பன், மருளுலாம் மலங்கள் தீர்க்கும் மருந்து இவை வைத்தியன் நாதம் என்பது சித்தியார். அதனாலே இப்படி சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு. சொர்க்கத்துக்கு காரணம் புண்ணியம், பாவத்துக்கு காரணம் நரகம், நரகத்துக்கு காரணம் பாவம், நரகத்துக்கு காரணம் பாவம், சொர்க்கத்துக்கு காரணம் புண்ணியம். அதனால பாவம் உண்டு புண்ணியம் உண்டு, பாவத்துக்கு நரகம் புண்ணியத்துக்கு சொர்க்கம். நல்வினை தீவினை உண்டு, பாவம் உண்டு புண்ணியம் உண்டு, சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு, முன்ஜென்மம் உண்டு பின்ஜென்மம் உண்டு, தெய்வம் உண்டு. இதெல்லாம் ஆத்திக கொள்ளு, இதெல்லாம் உன்னோட இல்லைன்னு சொல்றது நாத்திக கொள்ளு. நாத்திகனுக்கு நாத்திகனுக்கு என்ன வித்தியாசம்னா இதான், இதெல்லாம் உண்டுன்னு சொல்றவன் இவன், அவன் இல்லேன்னு சொல்றான். ஆத்தியம் உண்டு, சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு, பாவம் உண்டு புண்ணியம் உண்டு, நல்வினை உண்டு தீவினை உண்டு, தெய்வம் உண்டு, மறுபிறப்பு உண்டு என்றெல்லாம் சொல்லுவது ஆத்தியம். இதெல்லாம் உன்னோட இல்லேன்னு சொல்லாதவன் நாத்திகன். இது உலகத்தார் சொல்லுகிறார்கள் உண்டு என்று, உலகத்தார் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் உண்டு என்று. உலகத்தார் சொல், உலகத்தார் என்றால் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். இதை இல்லேன்னு சொல்லுகிறவன் பேயோட ஒண்ணுன்னாரு திருவள்ளுவர். உலகத்தார் உண்டன்பான் இல்லன்ப, உலகத்தார் உண்டென்பது இல்லன்பான் வையத்து அழகையாய் வைக்கப்படும் என்பது திருக்குறள். அழகா பேய். ஆகையினால பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை, சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை, கடவுள் இல்லை, மறுபரப்பு இல்லை என்றெல்லாம் சொல்லுவது வந்து பேயோட ஒன்னா வைக்கணும் எப்படி சொல்றவனே அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். ஆகையினாலே சொர்க்கம் உண்டா உண்டு கட்டாயம், நரகம் உண்டா உண்டு. இவன் செய்த பாவத்தை தீர்க்கணும், எங்க போய் தீர்க்கிறது? இங்கேயும் தீர்த்து அங்கேயும் தீர்க்கிறேன், இங்கேயும் தீர்த்து தீராமே அங்க போய் தீர்க்கிறேன். இப்ப தக்கயாகத்தில் கலந்த தேவர்களுக்கு அப்பவே தண்டனையை தந்தாரு. அந்த தண்டனை போதாதுன்னு சொல்லி சிவத்ரோகம், சிவனை நிந்தித்த இடத்துல இருந்த பாவம் தீராமல் சூரபன்மனால 108 யுகம் தேவர்கள் அல்லல் பட்டார்கள். நிந்தித்த இடத்துல, சிவனை நிந்தித்த இடத்துல இருந்தபடுகிறாரே, அப்பொழுதே மூக்கு போய், கண்ணு போய், காது போய், காலு போய், கை போய், உயிர் போய், தலை போய், எல்லாம் போய் கூட பாவம் தீரல. அதற்கு மேல பாவம் மிச்சம் இருந்து அந்த பாவத்தை தீர்ப்பதற்காக சூரபன்மனை உண்டு பண்ணி அவன் மூலமாக அவர்களை சிறையில் ஊட்டு 108 யுகம் வருத்தினார். சிவனை நிந்தித்த இடத்துல இருந்த பாவம், நிந்தித்தவன் இருந்த இடத்துல இருந்த பாவம். ஆகையினாலே இப்படி வந்து பாவம் என்று சொன்னால் அந்த பாவத்துக்கு பலன் உண்டு. புண்ணியம் என்றால் புண்ணியத்துக்கு பலன் உண்டு. திரையை விதைத்தவன் தினைய இருப்பான், வினையை விதைத்தவன் வினைய இருப்பான், அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. ஆனா சில காலத்து தெரியாம இருக்கலாம், அவனுக்கு ஏதோ நல்ல திசா புத்தி இருந்து ஒரு யோக காலம் இருந்துச்சுன்னா அது வரலையும் பாவம் செஞ்சவன் நல்லா இருந்துகிட்டு இருப்பான், துரியோதனை மாதிரி இருந்துகிட்டு இருப்பான். அப்புறம் எல்லாம் சேர்த்து வட்டி முதல்மா அங்க வாங்கி விடுவான், விளங்குதா? புண்ணியம் செய்தவனுக்கு இங்க தெரியாம இருக்கலாம், புண்ணியம் செய்துகிட்டு இருக்கிறனே நன்மை இல்லையே, கஷ்டமா இருக்கு, துன்பமா இருக்கு, புண்ணியத்துக்கு பலன் இல்லையே என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். அது வந்து முன்ஜென்மத்தில செய்த வினையை தீர்த்து கொண்டிருக்கிறார், அவன் முன்ஜென்மத்தில செய்த புண்ணியத்தை தீர்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு சுகத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கான் பாரு, அக்கிரமத்தையும் செய்வான், நல்லாவும் இருப்பான். அப்புறம் பாக்க என்னமோ நீங்க சாமி சாமிங்கிறீங்க, வேறோட ஊருங்கிறீங்க, நீங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அவனை பாரு அக்கிரமா பண்றான், அநியாயம் பண்றான், தென்னை 4 கடா போடுறான், சாராயத்தை குடிக்கிறான், பிரமாதமா இருக்கிறான், பணமா கூட்டுது அப்படின்னு சொன்ன, ஆமா ஆமா நல்லா தான் இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான், ஆனா நன் நெறியில இல்லை, ஆனா நல்லா இருக்கிறான், நல்ல நெறியில இல்லை நல்லா இருக்கிறான். அது இந்த நல்லா இருக்கிறதுக்கு இந்த காசு பணத்தோட அவன் புழங்கிட்டு இருக்கிற காரணம் முன் ஜென்மத்துல செய்த புண்ணியம், அதை அனுபவிச்சு தீக்கிறான். இப்ப நம்ம வந்து பாவத்தை அனுபவிச்சு தீக்கிறோம், முன்ன ஜென்மத்துல செய்த பாவத்தினுடைய பலனை அனுபவிச்சு தீக்கிறோம். நமக்கு பாவம் தீருது, அவனுக்கு புண்ணியம் தீருது, நமக்கு பாவம் தீருது, அவனுக்கு என்ன தீருது? புண்ணியம் தீருது. நமக்கு பாவம் தீர்ந்தா என்ன வரும்? புண்ணியம். அவனுக்கு புண்ணியம் தீர்ந்தா பாவம் வரும். எது தீருதுன்னு பார்க்கணும், எது வருதுன்னு பார்க்கணும், தீர்றதும் வருவது. அதனாலே அப்படி பாவமும் புண்ணியமும் உயிர்கள் மனம் பார்த்து காயங்களாலே செய்து கொண்டுதான் இருக்கிறது, அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. பாவமும் புண்ணியமும் மனவாக்கு காயங்களாலே பாவத்தையும் புண்ணியத்தையும் உயிர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறது, செய்யாமல் இல்லை, யாரும் செய்யாமல். மனத்தால நினைக்கிறது, வாக்கினால பேசுவது, செயலாலே செய்வது ஆகிய மனவாக்கு காயங்களாலே பாவத்தையோ புண்ணியத்தையோ செய்து கொண்டுதான் இருக்கிறது. பாவத்தையும் புண்ணியத்தையும் செய்யற ஆன்மாக்கள் உண்டு, மனவாக்கு காயங்களாலே பாவம் புண்ணியங்களை செய்யற ஆன்மாக்கள் உண்டு, பாவத்தை மாத்திரம் செய்யற ஆன்மாக்கள் உண்டு, புண்ணியத்தை மாத்திரம் செய்யற ஆன்மாக்கள் உண்டு. என்னெல்லாம் ஞாபகமாக கேளுங்க. மன வாக்கு காயங்களாலே பாவத்தையே செய்கின்ற ஆன்மாக்களும் உண்டு, அப்படி ஆள் இருக்கிறான். புண்ணியத்தையே மன வாக்கு காயங்களால செய்கின்றவனும் உண்டு, பாவமும் புண்ணியமும் செய்யறவனும் உண்டு. ஒரு பக்கம் பார்த்தா புண்ணியத்தை செய்வான், இன்னொரு பக்கம் பாவத்தை பண்ணுவான். மிச்சரம் மிச்சராது, மிச்சரம் மிச்சர் மிச்சர் கலப்பு. ஆகையினாலே இப்படிப்பட்ட பாவ புண்ணியங்களுக்கான பலனை கட்டாயமா தருகின்றவன் ஒருவன் இருப்பார், அதுல சந்தேகமே கிடையாது. அரசனம் செய்வது ஈசன் அருள்வழி, அரும்பாவங்கள் உரையில் வைத்து தண்டம் தீர்ப்பான் என்று சித்தியார். அதனாலே இப்ப அரசன் என்ன பண்ணுகிறான் என்றால், பாவத்தை செய்தவனே அக்கிரமத்தை செய்தவனே சிறையில இட்டு அவனுடைய பாவத்தை தீர்க்கிறான். அதனால அதற்கு மேல நல்லநெறியில் இருந்து நல்ல பட்டம் முதலானதை பெற்றவனே அவனுக்கு நல்ல பதவியை கொடுத்து அவன் நல்ல ஸ்தானத்துல உட்கார வைக்கிறான். இது அரசன் செய்யறத நாம கண்ணார பாக்குறோம், விளங்குதா? அதே போல ஈஸ்வரனாகி அரசனும் பாவம் செய்த ஆன்மாக்களை நரகத்துல போட்டும், புண்ணியம் செய்த ஆன்மாக்களை சொர்க்கத்துல வைத்தும் அந்த பாவ புண்ணியங்களை தீர்க்கிறார். இதில் சந்தேகம் கிடையாது. இந்த ஜென்மத்திலேயே அந்த பாவ புண்ணியத்தையும் அனுபவிக்கிற ஆன்மாக்கள் உண்டு. குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சுண்ட களவெல்லாம் செற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்ணமே சுந்தரர். எப்படி குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சுண்ட களவெல்லாம் செற்றொருவரை செய்த தீமை, ஒருவரை செய்த தீமை இம்மையே வரும் திண்ணமே சுந்தரர். நீங்க சுந்தர தேவாரம் நிறைய படிக்கணும், நிறைய தர்மத்தை சொல்றாரு, நிலையாமை சொல்றாரு. ரெண்டு கொண்டாட்டி கட்டினவர் தான் ராஜா தான், அவருக்கு சிஷியர்கள் இருந்தாலும் கூட நிலையாமை அவர் சொல்ற மாதிரி யாரும் சொல்லல, அப்படி சொல்றாரு சுந்தரர். தர்மத்தை நிறைய சொல்றாரு, நிலையாமை நிறைய சொல்றாரு. நிலையாமை இல்லையா? மத்தையேறி மன்னர் சூழ வருவீர்கள், எவ்வளவு செல்வது இந்த ஒரு வரியிலே. மத்தையேறி மன்னர் சூழ வருவீர்கள், ஏழைகள் சும சாதாரண மனிதன் சூழ வருகின்றவன் அல்ல, மன்னர்கள் சூழ மத்த யானையில ஏறி வருபவன். அப்படின்னா அவன் எப்படி பேரரசன், ராஜாதிராஜன், மன்னாதி மன்னன், சித்திரரசன் எல்லாம் சூழ்ந்து வர யானை மேல ஏறி வருகிறான். அவனை என்னன்னு சொல்றது அவனுடைய செல்வத்தை. மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், செத்த போதில் யாரும் இல்லை சிந்தையுள் வைமின்கள், செத்த போதில் யாராவது மன்னர் இந்த சூழ மன்னர் சூழ வந்தானா, அத்தனை மன்னர்கள் யாராவது தடுப்பானா அல்லது போவானா? செத்த போதில் ஆறும் இல்லை சிந்தையுள் வைமின்கள், வைத்த உள்ளம் மாற்ற வேண்டாம். இந்த புத்தி அப்படியே இருக்கட்டும்னாரு, இந்த புத்தி அப்படியே இருக்கட்டும். இப்ப நிலையாமைய நான் சொன்னேன் அல்லவா, ஞாபகத்துல வச்சுங்க. அங்கிட்டு போய் புத்திய மாத்திக்காதீங்க. மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், செத்த போதில் ஆறும் இல்லை சிந்தையுள் வைமின்கள், வைத்த உள்ளம் மாற்ற வேண்டா, வஞ்சமனத்தீரே அத்தர்வோயில் எதிர்கொள்வாடி என்பது அடைவோமே. தோற்ற உண்டேல் மரணம் உண்டு, தோற்ற உண்டேல் மரணம் உண்டு, துயரம் மனை வாழ்க்கை மாற்ற உண்டேல் வஞ்சம் உண்டு, நெஞ்ச மனத்தீரே நேற்றரு ஏற்ற நிலகண்டர் நிறைபுணல் நீழ்ச்சடைமேல் ஏற்றர் ஓயில் எதிர்கொள்வாடி என்பது அடைவோமே. அதனாலே உயிர்கள் வந்து அது செய்கின்ற நல்வினை தீவினை ஆகிய செயல்களினாலே இப்பிறவியிலையும் அந்த பலன்களை பெறும், மறுபிறவியிலையும் பெறும், சொர்க்கத்துக்கு போய் பெறும், நரகத்துக்கு போய் பெறும். அப்படியாப்பா, அது எந்த அளவுக்கு அந்த பாவம் இருக்கிறது, எந்த அளவுக்கு புண்ணியம் இருக்கிறது, அதை எங்கெங்கே எல்லாம் வச்சு அதை அனுபவிக்க வைக்கணுங்கிற கணக்கு அவனுக்கு தந்திரி. அதனாலே இப்ப அனுபவிச்சு தீராம இருக்கிறவனையும் உண்டு, இந்த வரையில அனுபவிச்சு தீராமல் இருக்கிறவரையும் உண்டு. மறுபிறப்புல அனுபவிக்கிறது, அப்புறம் நரகத்துக்கு போய் அனுபவிக்கிறது, இதே போல சொர்க்கத்துக்கு போய் அனுபவிக்கிறது. இப்படி ஆயால அந்த வினையினுடைய வலிமைக்கு தக்கவாறு அந்த வினைகள் வேலை செய்யும். அதனாலே தான் வினை என்பதை செய்ய வேண்டியது எது செய்ய வேண்டும் என்றால் நல்வினையே செய்ய வேண்டும், தீயவனை செய்யவே கூடாது. பொல்லாங்கு என்பவை எல்லாந்தவர் என்றார் போல தீவினை என்பது செய்யவே விடாது. மனத்தால தீய நினைக்கப்படாது, வாக்கினால தீயதை பேசப்படாது, காயத்தினால தீயதை செய்யப்படாது. வந்து அது செய்யும் போது அவனுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த பாவிக்கு எப்படி தெரியும்னா, அவனுக்கு ஒரு பெருமையா தெரியாத அவனை பாரு, என்னமா அவனை வந்து அடிஷம் பாரு, என்னமா அவனை பேசினேன் பாரு என்று சொல்லி அவனுக்கு இன்பமாக தெரியும், அவனுக்கு இன்பமாக தெரியும். அப்புறம் நீ பிடிச்ச மிரட்டி விடுவான், மிரட்டி போட்டான்னா இவனுக்கு என்ன மாதிரி ரொம்ப பெருமையா திரும்பாரு, நான் எப்போ இவன் நம்பாரு, அசந்து ஓடி பயந்து ஓடிவிட்டான் என்று இவன் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான் பாரு. அது நம்ம குமர உருவரரு வஞ்சித்து ஒழுகும் அதிலிகாழ்னார், வஞ்சித்து எல்லாரையும் ஏமாற்றி கொண்டு திரிகின்ற அறிவில்லாதவர்களை என்னார். வஞ்சித்தொழுகும் அதிலிகாள் யாவரையும் வஞ்சித்தோம் என்று மகிழன், ஏமாத்திட்ட பாத்தியா என்று சொல்லி மகிழாது. யாவரையும் வஞ்சித்த எங்கும் உளன் ஒருவன், எங்கும் உளர் உன்னையும் அவனையும் எல்லாரையும் வஞ்சித்து ஒருத்தருக்கும் தெரியாம எங்கும் இருக்கிறாள் ஒருத்தர் இருக்கிறான். யாவரையும் வஞ்சித்த எங்கும் உளன் ஒருவன் காணுங்குள் என்றெஞ்சி அங்கம் குலைவது அறிவு. ஐயோ அவனுக்கு தெரியுமே, அவன் பார்த்து விடுவானே, நாம செய்ததே பேசினதே என்று சொல்லி அவன் கண்டு விடுவானே என்று சொல்லி கொலைவது அறிவு. வஞ்சித்தொழுகும் மதியிலிகாள் யாவரையும் வஞ்சித்தோம் என்று மகிழனும், யாவரையும் எங்கும் உளவன் ஒரு வஞ்சித்த எங்கும் உளன் ஒருவன் காணுங்கொல் என்றெஞ்சி அங்கம் கொலைவது அறிவு. ஐயோ அவனுக்கு தெரியுமே நாம் செய்கிற பாவம் என்று சொல்லி நீ நோவது அறிவுன்னாரு, பயப்படணும் அறிவு. அதனால் நீதி நீதி விளக்கம். ஆகையினாலே இப்படி பாவ புண்ணியங்களை வந்து செய்வதிலே உயிர்கள் வந்து வேகமாக செய்து கொண்டுதான் இருக்கிறது. பாவத்தை செய்கிறவன் செய்து கொண்டே இருக்கிறான், புண்ணியத்தை செய்கிறவன் செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் இதற்கு பலன் உண்டு என்பது எல்லா நூல்களும் சொல்லப்படுகிறது. எதை நீ விதைத்தாலும் கட்டாயமாக அது விளையும், விளையும், விதைத்தது விளையும். ஆகவே இப்படி நீ பாவத்தை செய்வதனாலே கட்டாய நீ துன்பத்தை அனுபவித்தே தீரவனும், புண்ணிய செய்வதனாலே இன்பத்தை அனுபவித்தே தீரவனும், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அது கால தாமதத்துல வந்து கொண்டு இருக்கலாம், காலதாமதமாக இருக்கலாம். இப்ப துரியோதனன் அக்கிரமங்களையே செய்தான், அநியாயத்தை பண்ணினான், அவன் நாட்டிலே இருந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தான், சந்தோஷமாக இருந்தான். பாண்டவர்கள் தர்ம நெறியில் இருந்தார்கள், அவர்கள் காட்டிலே சென்று துன்பத்தை அடைந்தார்கள், பிறகு என்ன ஆனார்கள்? ஆகையினாலே இப்படி பாவ புண்ணியங்களுக்கு பலன் வந்தே தீரும். அப்படிப்பட்ட பாவம் இது, புண்ணியம் இது என்று சொல்லி அதற்கு இப்படிப்பட்ட பலன் என்று பேசுவதுதான் இந்த சொர்க்க நரக இயல் என்கின்ற இந்த அதிகாரம். ஆகையினாலே இப்படிப்பட்ட இந்த அதிகாரத்துல இதை சொல்லுகிறவர் முருகன், கேட்கிறவன் அகத்தியர். சொல்லுகிறவன் முருகன், கேட்பவர் அகத்தியர். அதனாலே எதுக்கு அவன் சொன்னா இவன் கேட்டானா, நமக்கு அவத்தான் அறிந்த அதிபாதகமாதி அடைந்த அடைந்த அடைந்தார் யமன் உலகத்தில் செறிந்து சிவந்த விழிகண்டு யமன் உலகதனை செறிந்து சிவந்த விழிகண்டு சித்தங்கலங்கி செயலழிந்து பிரிந்து புணர்ந்து பலவழியை பிடித்து தூதர் அடித்தெறிய மறிந்து நிறைய குழி வீழ்ந்து வருந்தும் விதத்தை வகுப்பதன். அதையாலே பாதகம் அதிபாதகம் உபபாதகம் என்று பாதகங்களை பல வகையாக சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பாதகங்களை செய்கின்றவர்கள் எங்கே செல்லுவார்கள் என்றால் யமன் உலகத்துக்கு செல்லுவார்கள். புண்ணியம் செய்யறவன் யமன் உலகத்துக்கு தான் போய் ஆகணும், அங்கதான் சங்ஷன் பிரிச்சு விடுறது. யமன் உலகம் தான் சங்ஷன், பெரிய சென்ட்ரல் ஸ்டேஷன். அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போயிட்டான், இந்த பக்கம் போறவன் இந்த பக்கம், அந்த பக்கம் போறவன் அந்த பக்கமா பிரிச்சு விடுறது. எங்கே யமன் உலகம், பாவம் செய்தவனும் சரி புண்ணியம் செய்தவனும் சரி. ஆகவே அப்படி பாவத்தை அதிபாதகத்தை செய்தவர்கள் எங்கே செல்லுவார்கள்? யமன் உலகத்துக்கு செல்லுவார்கள். அப்படி யமன் உலகத்துக்கு சென்றால் இந்த பாவிகளை கண்ட உடனே யமனுக்கு கண் சிவந்து போகுமா? பாவிகளை கண்ட உடனே யமனுக்கு கண் சிவந்து போகுமா? வருபவர்கள் ஓலை கண்டு நமனுடைய தூதர் என்று மடிபிடியதாக நின்று தொடர்போது மயலது பொலாத வம்பன், மயலது பொலாத வம்பன் விறகுடைய நாகும் என்று வசைகள் உடனே தொடர்ந்து அடைவார்கள். கருவி அதனால் எரிந்து தசைகள் தனையே அறிந்து கரிய புனலே சொரிந்து விடவேதான். கழு முனையிலே இரண்டு விடுமெனும வேலை கண்டு கடுகி வர வேணும் என்றன் முனைவேதான் என்பது கதிர்காம திருப்புகள். ஆகையினாலே இப்படி வந்து யமன் உலகத்துக்கு செல்லுவார்கள். சென்ற உடனே யமன் இந்த பாவிகளை கண்டு கண் சிவந்து கோபித்து அவர்களை வந்து விசாரிக்க கூட இல்லாம, விசாரிக்க கூட அவனை இல்லாம உடனே அந்த யமதூதர்கள் உத்தரவு போடுவான், இவனை கொண்டு நரகத்துல போட்டுருவான்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 1 திருமுறை 131 பதிகம் 10 பாடல், மேனியில் சீவரத்தாரும். ஓம் சிவாய நமா.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளுருள் இலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 75 பதிகம் 10 பாடல் ஏவி இடர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தலம் திருக்குடந்தை கீழ்கோட்டம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம். திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல்
3: 4 திருமுறை 75 பதிகம் 3 பாடல், கள்ளனேன் கள்ளத்தொண்டாய்.
2: ஓம் சிவாய நம.
0: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 4 திருமுறை தனித்திருநேரிசை.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளுருள் இலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஐந்தாம் திருமுறை 93வது பதிகம் 8வது பாடல், துஞ்சும் போதும் எல்லியும் பகலும். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகமாகிய மரக்கிற்பனே என்னும் திருக்குறுந்தொகை.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம், திருக்கைலாய போற்றி திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்க்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: தொண்டை நாட்டில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்கள் 32 நூல். தேவார மூவர் பதிகங்களும் பெற்ற தலங்களுள் திருவொற்றியூரும் ஒன்று. இறைவன் சாமவேதமாகவே ஆனவன், சாமத்து வேதமாகி நின்றதோர் சயம்பு தன்னை. அப்படிப்பட்ட சுயம்புமூர்த்தி சாமவேதன், சாமகீதன். அப்படிப்பட்ட இறைவனை எப்பொழுது வணங்க வேண்டும், அவனை வணங்குவதற்கு எந்த வேளை ஏற்றது என்றெல்லாம் கேட்பவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. அதை இங்கு குறிப்பிடுகின்றார். ராவும் ஏகாந்தம் இடையறாமல் இராப்பகலாக அவரை வணங்கலாம், ஏகாந்தமாக வணங்கலாம், நினைக்கலாம், அவருடைய நாமாக்களை இயம்பலாம். அப்படி எம்புவர்களுக்கு ஹோமத்துள் ஒளியதாகும். அந்த ஹோமகுண்டத்துள் எழுந்தருளியுள்ள ஒரு ஜுவாலை வடிவாக பெருமான் காட்சியளிக்கின்றான். அவ சிவஜோதி. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிட்டும். ஆறு சமயங்களாக நின்றபவன், ஆறு சமயங்களுக்கும் ஒரு தலைவனாக நிற்பவன் சிவபெருமான், சுயம்புவாக நிற்பவன். அந்த அப்படிப்பட்ட ஈசனை கழலடி பரவுவார்களுக்கு இந்த உமை உருவாகனாக கூடிய ஒற்றையூர் பெருமான் அருள் செய்வான் என்பதை இந்த திருநேரிசி நமக்கு குறிப்பிடுகின்றது. இந்த திருநேரிசி பாடல்கள் வரும்பொழுது நமக்கு சில உதாரணங்கள் மூலம் மிக தெளிவாக புரியும்படியாக பெருபெருமான் உபதேசம் வழங்குவார். எடுத்துக்காட்டாக

காம்பில்லா மொழி போல கருதிற்றே முகுக்கமாட்டேன். பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனை ஓம்பி நீ உய்யக்கொள்ளாய் ஒற்றியூருடைய கோவே. பாம்பின் வாயில் அகப்பட்டு கொண்ட தேரை தான் இறக்கப்போவதாகவா நினைக்கிறது, ஏதேதோ நினைக்கின்றது, தான் வாழப்போவதாக நினைக்கின்றது. அப்படி நாம் நம்முடைய யாக்கை நிலையாமையை தெரியாதவர்களாக, உணராதவர்களாக, அதை உணரும் விதியில்லாதவர்களாக நாம் காலத்தை கழிக்கின்றோம் அல்லவா? அப்படிப்பட்ட அடியார்களாகிய நம்மை பெருமான் ஒருவனே காத்தார்களோ அல்லவன். ஓம்பி நீ உய்யக்குள்ளா என்று நம் பொருட்டாக, நம் சார்பாக பெருமானை துதிக்கின்றார் நாவரசர். இப்படிப்பட்ட மனித வாழ்க்கை ஒரு கடலில் ஓடும்பொழுது பாறை தாக்கி கவிழ்ந்து விடுகிறது. அப்பொழுது எதை நினைப்பது? உன் ஒருவனையே நினைக்க வேண்டும். நீதான் அப்பொழுது எங்களை காப்பாற்றி கரையேற்ற முடியும் என்று அருமையான கருத்தோடு ஒரு பாடல் அமைந்திருக்கிறது. மனம் எனும் தோணி பற்றி மதி என்னும் கோலை ஊன்றி சினம் என்னும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும்போ

ஆய் ஒற்றியூருடைய கோவே, ஒற்றியூருடைய கோவே. திருநாவுக்கர் சுவாமிகள் பாடிய இத்தலப்பதிகங்களுள் நகைச்சுவையாக பாடிய ஒரு பாடலை நாம் இங்கு நினைக்கத்தக்கது. அதாவது அப்பர்பெருமான் சொல்கின்றார், இங்கு அரைக்கண் உடையவர்கள் யாவருமே இல்லை, ஆனால் இந்த இமயமலை என்னும் குன்றரை கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? குலமகளான அம்பிகைக்கு ஒரு பாகம் கொடுத்தான் அல்லவா? அப்பொழுது தனக்கு மூன்று கண்கள் இருக்கும் பொழுது ஒரு பாகம் அவளுக்கு கொடுத்துவிட்டபடியால் பெருமானுக்கு வலது பக்கம் உள்ள ஒரு கண்ணும் நெற்றியில் உள்ள ஒரு கண்ணில் பாதியும் தான் எஞ்சியது. அதாவது ஒன்றரை கண்ணன் என்று குறிப்பிடுகின்றார் நகைச்சுவையாக. இப்படிப்பட்ட ஒன்றரை கண்ணனை நீங்கள் கண்டதுண்டோ? இல்லையானால் இங்கு வந்து இந்த பெருமானை தரிசிக்கும் பொழுது தரிசியுங்கள் என்று நகைச்சுவையாக குறிப்பிடுகின்றார். இன்று அரைக்கண் உடையார் எங்கும் இல்லை, இமயம் என்னும் குன்று அரைக்கண்ணன் குலமகள் பாவைக்கு கூறையிட்ட நாள்

தாண்டகவேந்தர் என்று திருநாவுக்கர் சுவாமிகளை குறிப்பிடுவது உண்டு. இந்த தரத்தின் மீதும் குறுந்துகை பதியங்களை பாடிய அப்பர் பெருமான் ஒரு தாண்டகத்தையும் அருளி செய்திருக்கின்றார். அதில் பெருமானை என்னவென்று விவரிப்பது, வர்ணிப்பது, புகழ்வது, பேசுவது என்று யாரால் அறுதியிட்டு கூற முடியும்? எதை உதாரணமாக காட்ட முடியும்? நாம் கண்ணுக்கு எதிரே தெரியக்கூடிய எதையாவது உதாரணம் சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் அவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்ட, அவற்றையெல்லாம் கடந்தவனாகியபடியால் கடவுளாக இருக்கிறான். ஆகவே இந்த உணரக்கூட முடியாத ஒரு அரிய பொருள், அரிய பொருளே அவிநாசியப்பா என்று திருமறைகள் முழங்குகின்றன. அப்படி இந்த உணர்வறிய ஒற்றியூருடைய கோவை ஒவ்வொரு காணக்கூடிய பொருளாக சொல்லியும் அவருக்கு ஒரு நிறைவு ஏற்படாமல் அவற்றை குறிப்பிட்டு அது இல்லை என்று சொல்லுகிறார். அதாவது இந்த பாடலை நாம் நோக்கும் பொழுது நன்றாக கவனிக்கலாம். மண்ணல்லை விண்ணல்லை வலயம் அல்லை மலையல்லை கடல் அல்லை வாயு அல்லை எண்ணல்லை எழுத்து அல்லை எரியும் அல்லை இரவு அல்லை பகல் அல்லை யாவும் அல்லை

அரிய ஒற்றியூர் உடைய கோவேயே, ஒற்றியூர் உடைய கோவேயே, ஏ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொண்டை நாட்டு யாத்திரையாக வந்தபொழுது திருவொற்றியூரை வந்தடைந்தார். அப்பொழுது கைலாயத்தில் ஆலால சுந்தரராக இருந்தபொழுது இறைவனுடைய திருவிளையாடலால் அம்பிகையினுடைய தோழிகளான கமலினி அனந்திதை ஆகிய இருவரையும் பூங்காவில் ஒரு கணம் கண்டு அதன் பயனாக கமலினி பறவையாராகவும் அனந்திதை சங்கிலியாராகவும் பிறக்கும்படியாயிற்று. அவ்விருவரையும் மனம் செய்து கொண்டு எம்மிடத்தில் வா என்று இறைவன் அருள் செய்தபடியால் திருநாவலூரில் அவதாரம் செய்து ஆதிசிவ மரபில் வந்து நம்பியூரராகவும் பந்துண்டராகவும் தம்பிரான் தோழராகவும் வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனுடைய அருளால் கமலினியாகிய பறவையாரை திருவாரூரில் மனம் செய்து கொண்டார். பின்னர் இங்கு வந்தபொழுது அந்த இறைவனுடைய திருவுள்ளத்தின் குறிப்பின்படி அருகிலுள்ள ஞாயிறு என்ற ஊரில் அவதாரம் செய்த செங்கிலியார் இங்கு வந்து தொண்டாற்றிக் கொண்டிருந்த பொழுது திருக்கோவிலில் கண்டதாகும். அந்த இறைவனுடைய ஆணையின்படி செங்கிலியாரை விரும்பி மனம் செய்து கொள்ளும் ஒரு நிலை ஏற்பட்டது. அப்பொழுது சுவாமியினுடைய திருவிளையாடலால் பிரகாரத்தில் உள்ள மகிழ மரத்தில் அருகில் அந்த திருமணம் நடைபெற்றது. அந்த மகிழ மரத்தில் பெருமான் அந்த கணத்தில் எழுந்தருளியிருந்தாராம். இதனையெல்லாம் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பவர்கள் சேக்கிழாரருடைய பெரியபுராணத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, உணர வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய ஒரு கருத்துக்கள் ஏராளமாக அமைந்துள்ளபடியால் சேக்கிழாரை விட யாரால் சொல்ல முடியும்? ஆகவே அந்த மூலபாடத்தை கருணை கூர்ந்து நிதானமாக கற்றோர்கள் மூலமாக கற்றறிந்து மகிழ்வார்களாக, அருள் பெறுவார்களாக. இப்படி செங்கிலியாரை மனம் புரிந்து கொண்டு மும்முறை அந்த மரத்தை வலம் வந்து திருவொற்றியூரை நீங்குவதில்லை என்று சபதம் செய்து பின்னர் திருவாரூரில் திருவிழா நெருங்கவே அதனை காண வேண்டும் என்ற பெருவிருப்பால் அந்த சபதத்தையும் மறந்து திருவொற்றியூர் எல்லையை தாண்டும் பொழுது அந்த சபதம் மீறிய காரணத்தால் இரண்டு கண்களையும் இழந்தார். உடலில் ஒரு அருநோயும் ஏற்பட்டது. அதோடு மீண்டும் திருவொற்றியூருக்கு வந்து இந்த பெருமானை பார்த்து ஒரு அற்புதமான ஒரு திருப்பதிகத்தை அருளி செய்கின்றார். தனக்கு கண் கொடுத்து அருள வேண்டும் என்று நெஞ்சார துதிக்கின்றார். பெருமான் அதை கழாதவர் போல வாழாயிருந்தார். அப்பொழுது பாடிய அந்த 10 பாடல்களும் இரத்தனங்களாகவும் மணிகளாகவும் ஒளிகின்றன. நாம் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேறு இந்த தமிழ் மொழி செய்த ஒரு தவம் இந்த பதிகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதனை பாராயணம் செய்பவர்கள் கண்மொழி பெறுவார்கள், கண் நோய்களிலிருந்து நீங்க பெறுவார்கள் என்பது பெரியோர்கள் அனுபவத்தால் கூறுவதாகும். அப்படி பெருமானை கரைந்து உருகி பாடிய ஒரு திருப்பதியம் இது.

உனக்கு ஆளாய் காதற் சங்கிலி காரணமாக எட்டினால் திகழும் திருமூர்த்தி என் செய்வான் அடியேன் எடுத்து உரைக்கேன் பட்டம் நாகிலும் திருவடிப்பிழையேன் பிழைப்பனாகினும் திருவடிக்கு

கங்கை தங்கிய சடை உடை கரும்பே கட்டியே பலர்க்கும் களை கண்ணே அங்கை நெல்லியின் பழத்திடை அமுதே அத்தா என் இடல் ஆர்

என்னும் ஓர் உறைவானே இன்று கொண்டது ஓர் சுற்றம் ஒன்றானால் யாவராகில் என் அன்பு உடையார்கள் தோன்ற நின்று அருள் செய்தளித்திட்டால் சொல்லுவாரை அல்லாதன சொல்லாய் மூன்று கண்ணுடையாய் அடியேன் கண் கொள்வதேயே கணக்கு வழக்கு ஆகில் ஊன்றுகோல் எனக்கு.

ஊன்றுகோல் எனக்காவது ஒன்று அருளாய் ஒற்றியூர் என்னும் உருறைவானேயே. வழித்தலைப்படுவான் முயல்கின்றேன், உன்னைப் போல் என்னை பாவிக்க மாட்டேன். சுழித்தலைப்பட்ட நீர் அதுபோல சுழல்

தீர்த்து அருள் செய்யாய் ஒற்றியூர் என்னும் உருவுரைவானே. மற்று தேவரை நினைந்து உன்னை மறவே ஏன், எஞ்சினாரோடு வாழவும் மாட்டேன், பெற்றிருந்து பெறாது ஒழிகின்ற பேதையேன் பிழைத்து

நோய் உறுபணி தவிர்த்து

நினையாய். கங்கை ஆயிரம் முகமுடையாளை சூடினாய் என்று சொல்லிய புக்கால் தொழும்பனேன் உனக்கும் சொல்லலும் மாமேயே. வாடி நீயிருந்து என் செய்தி மனனே வருந்தி யான் உற்றவள் வினைக்கு அஞ்சி ஊடினால் இனி ஆவது ஒன்று உண்டே ஊற்றியூர் என்னும் உருறைவானேயே. மகத்தில் புக்கது ஓர் சனி எனக்கு ஆனாய் மைந்தனே மணியே மணவாள. அகத்தில் பண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழையேல் போ குருடாயன தரியேன். முகத்தில் கண் இழந்து எங்கனம் வாழ்கேன். முகத்தில் கண் இழந்து எங்கனம் வாழ்கேன் முக்கண்ணா முறையோ மறை ஓதி உகைக்கும் தன்கடல் ஓதம் வந்து உலவும் ஒற்றியூர் என்னும் உருறைவானேயே. ஓதம் வந்து உலவும் கரை தன்மேல் ஒற்றியூர் உரை செல்வனை நாளும் ஞாலம்தான் பரவப்படுகின்ற நான் மறை அங்கம் ஓதியனாவன் சீலம்தான் பெரிதும் மிகவல்ல சிறுவன் வந்தொண்டன் ஊரன் உரைத்த பாடல் பத்து இவை வல்லார் தாம் போய் பரகதி திண்ணம் நண்ணுவர் தாமே ஏ.

அருணகிரிநாதர் இந்த தலத்தின் மீது முருகப்பெருமானுடைய புகழை பரவுமுகமாக இரண்டு திருப்புகழ் பாடல்களை அருளியுள்ளார். அதிக நடராஜர் பரவு குருராஜ அமரர் அமரர் குலநேச குமரேசா சிறகர கபாலர் அறிவை உருபாகர் திகழ்

0: தேவர் பெருமாளே, பெருமாளே என்று வரும் ஒரு பாடலின் பகுதி இங்கு இந்த பெருமானுடைய தலம் ஆதிபுரி என்று வழங்கப்பெற்றது என்ற குறிப்பே உடையது. இத்துணை சிறப்புக்களை உடைய இந்த தலத்தை அன்பர்கள் நேரில் கண்டு அனுபவித்து ஆனந்தித்து பல்வேறு நலன்களையும் பெறுவார்களாக திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஐயாறு, பண் தக்கராகம்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருச்சிறுகுடி, திருமுக்கால் பண் சாதாரி.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருமயிலாடுதுறை, பண் சாதாரி, திருச்சிற்ற

தலம் திரு ஆவடுதுறை. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம். இந்த பதிகம் திருநாவுக்கரசு நாயனார் திரு ஆவடுதுறை தலத்தை முதல் முறையாக வழிபாடு செய்தபொழுது பாடியருளிய பதிகம்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகமாகிய லிங்கபுராண திருக்குறுந்தொகை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஆறாம் திருமுறை அடையாள திருத்தாண்டகம்.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய்.
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது புணர்ச்சி 10. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
1: புணர்ச்சி 10.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம்
1: திருச்சிற்றம்பலம் shyum.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு ஆயுள் பரீட்சை. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் ஆயுள் பரீட்சை.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளிச் செய்த திருத்தொண்டர் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

பெருவாக்கு சிவனை அளித்த வீர கடகரி முன்புதல் பந்தி இவழி வைத்த வீரர்க்கு வெந்தி கருப்புவில் வீரனை வெற்றி கொண்ட சோரக்கு எனது உள்ள நல்லு செய்த

ஆயும் இடுதரும கோற்று ஒத்து கோணல் கோல் போய் குருடனு கள் பெற்றவை சாத்தி திரியுள் பழமொழியாவிர்.

அரண் சேவடிக்கே பொருள் அமைத்து இன்ப கவி பல பாடும் புலவர்களே புலமல்லியம் மல்லை சிங்கள

கழல் முடி நரசிங்க முனையரசல் நரசிங்க முனை அரசல் திறமே திறல் அமர் மீள் படுக்குள்

நேருயல்லால் குன்று வளைத்த சிலையால் தமக்கு கொடுத்தனே கொடுத்தால் முதலைக்குள் பிள்ளைக்கு உயிர்

பலமுகடு கொங்கி கனகம் அணிந்த ஆதித்த குல முதலோர் திங்கட் சடையரே தமரதியல் தமரதில் செல்வ

புகழ் கழற்சிங்கள் கழற்சிங்கள் தல் தேவி முன் ஒத்தலுமே எழில் ஏழ்குமிழ் மலர் மூக்கரில் தான் எந்தி எம்புவரால்

கவிகளில் முதற் குறிப்பு பணித்த நல தொண்டத்தொகை முதல் தில்லை இலைமலில் அணித்துகள் உண்மை திருநீந்த வம்பராவார் கொண்ட சீர் இணைத்தனர் பொய்யடிமை கரை கண்டன கடல் சூழ்ந்தபின்

0: திருச்செந்தல்வலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிழா பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: எம்பிரான் திருநாவுக்கரசு நாயனார் புராணம். பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: அறந்தரு திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி.
3: திருச்சிற்றம்பலம்.
4: மாடவீதி அலங்கரித்து மறையோர் வாயின் மணிவிளக்கு நீடு கதலி தழை பூகம் நிறைத்து நிறை பொற்குடம் எடுத்து

மேலை அமர்ந்த செங்கனக குன்ற வில்லியார் மகிழ்ந்த கோயில் வலமா வந்து திருமுன்றில் வணங்கி முன் எய்தி முக்கச் சக்கரு சடை மவுலி

தருளி பிள்ளையார் தமக்கும் நாவுக்கரசருக்கும் கனவில் கையில் மானும் மழுவுடன் காண எழுந்தருளி செய்ய சடையாறு திருவீழி மிழலை உடையார் பிள்ளையார் தமக்கும்

படிக்காசு வைத்தார் மிடலை நாயகனாறு. விண்ணின்று இழிந்த விமானத்தின் கிழக்கும் மேற்கும் பீடத்தில் அண்ணல் புகழி ஆண்டகையார்தமக்கும் ஆண்ட அரசினுக்கும் நன்னும் நாள்கள்.

மிழலை இறைய வருவாள் இமயப்பாவை திருமுறைப்பால் தேசம் உய்ய உண்டவர் தாம் திருமாமகனாராதலினால் காசு

ஈசன். திருமுலைப்பால் தேசம் உய உண்டவர்தாம் திருமாமகனாராதலினால் காசு வாசியுடன் பெற்றார் வாகீசர். கைத்துண்டாகும் படிமையினால் வாசியில்லா காசு படி பெற்று வந்தார் வாகீசர். ஆறு சடை மேல் அணிந்து அருளும் அண்ணல் வைத்த படிக்காசால் ஈரிலாத பொருளுடைய இருவருடைய திருமடங்கள்

செல்வத் திருமறைக்காடு எல்லை இல்லா சித்தினார் திருமறைக்காடு சேர்ந்தாரு. மன்றல் விரவு மலர்ப்புன்னை

போத கழிக்கான பாங்கு நெருங்கும் அப்பதியில் அறவச்சடை அந்தணனாரை அகிலமறைகள் அச்சனை செய்வக் கதவம் திருக்காப்பு செய்த அந்நாள் முதல் இந்நாள் வரையும் அடைத்தே நிற்

திரு காப்பு செய்த வாயில் தொடர்வு அகற்ற வல்ல அன்பர் அணையாமை மருங்கு ஓர் வாயில் வழியெய்தி அல்லல் தீர்ப்பார்தமை அருச்சிப்பார்கள் தொழில்

அப்பரிசை அறிந்தருளி ஆழி தோணிபுரத்து அரசர் ஓங்கு வேதம் அருச்சனை செய் உம்பர்விரான.

களி சிறப்ப ஆண்ட அரசும் சிவக்கன்றும் இன்ப வெள்ளத்திடை மூழ்கி எழுந்து உள்புகுந்து தம்பெருமான் முன்பு பணிந்து போற்றி இசைத்து பரவி மொழி மாலைகள் பாடி என்புகரைய உள்ளுருகி இறைஞ்சி அரிதிற்புறத்து இணைந்தாறு புறம்பு நின்ற வாகீசர் புனிதரருளால் இக்கதவம் திறந்தும் அடைத்தும் செல்லு நெறி திருத்தமலையாள் திருமுலையிற்கறந்த ஞானம் குழைத்து அமுது செய்த புகழ்

செல்வ மறைக்காட்டு மணியின் பாதம் மனத்தின் கண் உன்னீ துயிலும் பொழுதின் கண் உமையோர் பாகமுடையவர் தாம் பொன்னின் மேனி வெண்ணீரு புனைந்த கோலப் பொலிவினொடும் துன்னீ அவர்க்கு வாய்மூறி

நீடும் திருவாய்மூரடைந்து நிலவும் கோயில் வலம் செய்து சூடும் பிறையார் பெரும் தொண்டர் தொழுது போற்றி துதி செய்து நாடும் காதல் வளர்ந்து ஓ

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: வஜ்ராங்கித பாண்டிய சருக்கம். பாண்டிய வளநாடு. தோடு கமல் சந்தன வனத்திட துளைந்தே நீடு தமிழின் சுவையளைந்து நெடுநாளாய் ஆடுமயில் அன்னவர்கள் அன்ன நடை போலே வாடைமிசை தென்றல் புகும் வையை வளநாடு. வெவ்விருகணார் இடையை மின்னென மருண்டே செவ்வி பெரு கேதகை செறிந்தலரும் நாடு. நவ்வியனையார் அழகம் நள்ளிருளதென்றே மவ்வலருகே அலரும் வையை வளநாடு. பாண்டியன் பெருமை. அந்த வளநாடர் பெருமான் அரசர் கோமான் இந்திரன் முடி கிடையெறிந்த வளை வீரன் நிந்தை அகல் தென் கையிலை நெற்றி விழி போலே முந்திய திசை கரிமுகத்தெழுதி வைத்தோன். பாண்டியன் பண்பு நலம்.

அர்ச்சடைக்கண்ணிதன் கானகத்தொழி யாமனை காப்பவன் தங்கள் நாயகனைத் தலை சூடிய எங்கள் நாதர் அடித்தலை ஏத்தினான் பொங்கு நன்றி அறிந்தது போற்றுவார் இங்கிவர்கிணை யாவரும் இல்லையே. பாண்டியனின் முத்துவளம் பத்துவார் திசை மீதும் படர் புகழ் வித்துவாரி இறைக்கின்ற மென்மை போல் நத்துவாரியில் வாரினர் நல்கிய முத்துவாரி இறைத்திடும் முன்றிலான். பாண்டியன் புகழ் ஆடலர்ந்த அரசன் புகழ் கடற்கு ஓடுகின்ற கலம் கதிரோட்டு தேர் கூடு செக்கர் பவளக் கொடிகளே நீடுதிக்கினர் நீரின் மனிதரே. வஜ்ராங்கதன் எச்சராஜ

ஒரு மன்னவன் பாண்டியன் கொடை படையில் தோற்ற அரசரை பல்சிறை இடையில் போட்டனன் என் கை வியப்பதோ கொடையில் தோற்றிடும் கொண்டலையும் சிறை இடையில் போட்டனன் என்றதிருக்கவே. வஜ்ராங்கதன் வேட்டையாட வடதிசைக்கு வந்தது. நாட்டு மவ்வரசன் ஒரு நாளிலே வேட்டையாட விரும்பி நன்னாகியே முட்டு சேனை கறி பறிமொய்த்திட ஒட்டினான் பறி உத்தர திக்கிலே. யானைகள் வெருண்டது. துங்க

என்னவே புலி கடம்பை வேட்டை வீருமம்புலியின் குல மென்மையான் வீருமம்புலியின் குலம் விட்டினான் ஆறில் ஒன்று கடமை கொண்டாள்பவன் ஆறில் ஒன்று கடமை கொன்றானாரோ. மானையும் கலைமானையும் வளைத்தது சேரமான் இனம் தன்னை சிதைத்தவன் சேரமான் இனம் தன்னை சிதைத்தனன் வாரமாய்கலை சங்கம் வளர்த்தவன் வாரமாய்கலை சங்கம் வளைத்திட்டான். புனுகு பூனையைத் தொடர்ந்தது சோனை போல் மத மாறி சொரிந்திடும் யானை தேர்ப்பறியாள் முதல்லாகிய தானை பின்னிடத்தான் தனிவாஜி மேல் காணனாவியைக் கண்டு தொடர்ந்தனன். புனுகு பூனை விழுந்தது அந்த நாவி அகன்றருணாச்சலத்து உந்தியே வலமாய் விரைந்தோடலும் முந்திவாஜி அதன் பின் முடுக்கினான் கந்த நாவி விழுந்தது கண்முனே. விழுந்த புனுகு பூனை தேவர் உடலோடு எழுந்தது பச்சை நாவி பருகினர் போல் விழுந்து அச்சனாவி தன் நாகம் விடுத்தெழில் பிச்சை வேந்தர் துதிக்க விமானம் மேல் இச்சை மேனி கொண்டேகி எழுந்ததே. குதிரையும் இறந்து புஷ்ப விமானத்தில் ஏறியது மேவும் அந்த அரசன் விழுந்திட மாவும் வீழ்ந்து வடிவு தனை துறந்து ஓவியர் கெழுதா உருக்கொண்டொரு பூவிமானம் அதேறி பொலிந்ததே. வஜ்ராங்கதன் வருந்தியது கைவிலங்கனை ஆண்பறி காலின் வீழ்ந்து அவ்விலங்கை அரசனைப் போலவே செவ்விலங்கள் அடியினில் தேம்பினான் வெவ்விலங்குடன் ஓடின் விழார்களோ. காந்திசாலி கலாதரன் பாய்ந்த நாவி பறிப்பெயர் போய்ப்பழம் காந்திசாலி கலாதர பேர் வடைத்து ஆய்ந்த நண்போடு அருவியம் கண்ணரார் மொய்ந்தணைந்து மகிழ்ச்சியின் மூழ்கினார். அன்ன வீரர்கள் அவ்விடம் நின்றுழி ஒன்னலர்க்கும் உராத்துயர் உய்த்திடும் மன்னர் மன்னவன் மற்றது வந்த ஆறு என்ன என்ன என்றேங்கி இறங்கினான். விஞ்சையர் பாண்டியனிடம் கூறியவை விஞ்சை மன்னர் விமானத்தராகியே தஞ்சம் இல்லவன் தன் புடை சூழ்ந்து நீ அஞ்சல் அஞ்சல் என்றங்கை அமைத்தனர் பஞ்சவன் மகிழ் ஓடும் பகருவான். நீவீர் யார் சொல்லும் நீதி யாய்வரும் நீயவரித்துயர்க்கு ஆதி காரணம் யாது வருந்துயர் போதுமாறுது போதியும் என்றவன் ஓத ஓத கலாதரன் ஓதுவான். விஞ்சையர் விளம்பிய வரலாறு வாய்ந்த சாலி மதுரையின் மன்னனே எய்ந்த விஞ்சையர் யாங்கள் இவன் பெயர் காந்திசாலி கலாதரன் என் பெயர் ஆய்ந்த நண்பினர் ஆய்விளையாடினோம். மேருமலையை அடைந்தது மாறவேளும் வசந்தனும் போலவே ஆறவே பிரியாதுரை நாளிலே சேர ஊழ்வினை சென்று தொடர்ந்திட மேருமால் வரை சாரலின் மேவினோம். துருவாசர் ஆசிரமம் மாச்சரியமிக்க துருவாசமுனி வாழும் ஆச்சிரமம் மேல் அருகில் அந்த முனி தானே நீர்ச்சொரிய நெஞ்சுருகி நின்ற மரமெல்லாம் புச்சொரியும் நந்தவன மீதி நிடைபுக்கே. துருவாசரின் கோபம் புக்கவன் அதிர்ச்சிறு புதர்களை மிதித்தான் மிக்கவினையேனும் அதன் மென்மலர் பறித்தேன் அக்கணமுணர்ந்து முனி அங்கி விழியாலே கக்க ஒளி மிக்க ஜடை கட்ட விழ வந்தான். முத்துமணியாம் என முகத்தினில் வியர்ப்ப வித்துருமம்பைத்தனைய மெல்லிதழ் துடிப்ப உத்தரியம் வீழ்வதை அடிக்கடி உயர்த்தி சித்திர அழல் பொறிதெறிக்க இவை சொன்னான். செந்தபனர் தம் கதிர் உராது சிறுகாலும் நந்து மறுகாலும் ஒரு காலும் இது நன்னா முந்திலை உதிர்ந்து புலராது முடிவெய்தாதிந்தவன மீதொருவர் எய்த எளிதாமோ. துர்வாசர் இட்ட சாபம் சேவினார்கினிய பூஜைக்கு அணிமலர் செலுத்தும் காவில் பாவிகாள் புகுந்தன் கோபக் கனலிடை பஞ்சதானீர் மேவிய துரங்கம் ஆகின்று இவர் குறைவிடத்தை இந்தான் நாவியாய்ப் பிறப்பா என்றான் நாள் வளர் வரித்த என்னை. சாபம் தீரும் நாள் சொல்லியது கோபமே தபமதாக பலித்திடும் கொடியோனிட்ட சாபம் மேல் வரவே நாங்கள் இருவரும் தளர்ந்து ஞான தீபமே அருளே அன்பர் செல்வமே.

0: வனும் மொழிவான் இந்த தனிவரும் சாபம் சோணாச்சலத்தினை வலம் செய்தால் போம். மனிதரும் சுரரும் போற்றும் மலைவலம் புரிகை தானும் இனிமயாம் பாண்டி நாட்டின் இறைவனால் எய்தும் என்றார். கனிக்காக வலம் வந்தோர் கதை. என்றொரு கதையும் சொல்வான் எரியழல் கிரியதாக நின்றயம் இறைவன் முன்னாள் நெடுவனக் கடவுள் இந்த மன்றல் சேர் கனியைத் தன் சேய் இருவரும் வருந்திக் கேட்க இன்றுலக அனைத்தும் சூழ்ந்தோர்க்கு அளிப்பமென்றிரையும் சொன்னான். கந்தனும் கணபதியும் வலம் வந்தது. கந்தனும் மயிலில்லேறி கடல் உலக அனைத்தும் சூழ முந்தினான் கரிய யானை முகத்தவன் எழுந்தெல்லோர்க்கும் தந்தையாம் தனது தாதை தனைவலம் புரிந்தான் தந்தை மைந்தனைத் தழுவி வேண்டும் வரத்துடன் கனியும் நீந்தான். தம்மை வலம் செய்த கணபதிக்கு கனி. வேலினால் கடிது மேவி கனிதர வினவ நம்மை காலினால் வலமாயிந்த கரிமுகன் வந்தான் ஏழு தாளமே வலம் செய்தாலும் பலபல தபம் செய்தாலும் பாலகா நமைச்சூழ் தெய்வ பலத்தினுக்கிணையோ பார்க்கின். மலைவலம் வருதலின் உயர்வு. செம்மலை உருவாம் நம்மை தினம்பலம் புரிந்தோர் வேதன் தம்மிலும் அதிகம் மாயோன் தனக்கு மேல் அதிகம் பார்க்கில் உம்மிலும் அதிகறிந்த உமையினும் அதிகர் மைந்தா எம்மிலும் அதிகம் என்றான் எவர்க்கும் மேல் அதிகம் நானோன். மலைவலம் வருவோர் பெரும்பேறு. மாசிலா நமது மேனி வரைதன கமரர் தாமும் பூஜனை புரிய மாட்டார் அதை வலம் புரிந்த வேறுக்கு ஆசையாய் அளிக்கும் பூஜை நமக்கினிதளிக்கும் பூஜை கூசுமார் இழைத்த தீங்கு நமைச்சையும் கொடுமையாகும். மலைவலம் வந்தோம் பழைய கோலம் பெற்றோம். என்பது மொழிந்தானத்தன் எனச் சொல்லி முனிவன் போனான் பின்பதன் படியே நாவி புறவியாய்ப் பிறந்தோம் இன்று தென்புவி உடையாய் நின்னால் திருமலை வலமும் பெற்றோம் மின்பொலி பழைய கோலம் படைத்தெழில் விமானத்தானோம். குதிரை ஏறி வலம் வந்ததால் பாவம் வந்தது. எங்கள் தம் வரவிது உண்பால் இடுக்கண் வந்தடைந்ததிந்த வெம்கனல் வரையை மாவின் மிசை வலம் வருகையாலே பொங்கியதுவும் பூஜை புரிந்திடில் போம் என்றோதி தங்களூர் புகுந்தார் காந்தி சாலியும் தானுமாக. பாண்டியனின் பரிவாரம். வேழமும் பரியும் தேரும் வீரரும் சுவடு நாடி சூழமந்திரிகளோடும் சூழ்ந்தனர் துயரம் தீர்ந்தான் தாழையும் கமுகின் காடும் தவளவான் கதிரைத் தீண்டும் வாழையும் கரும்பின் சாற்றின் வளர்ந்திடும் பையை நாடன். மகனை அரசாளச் சொன்னது. அரதனாங்கதனாம் மைந்தன் தனைக்கடிதழைப்பித்தாதி பரதனாம் எனப் இப்பாறை புறையெனப் பகந்தான் சீல விரதனாங்கதனைக் கேளா அதன் முனம் விடைபெற்றானை இரதம் நான் மருங்கும் சூழப் பதிபுகுந்திரைமை செய்தான். மைந்தன் அனுப்பிய பொருளால் பூஜை திருப்பணி செய்தது. முறையினால் இறையின் வந்த கனகமும் முத்தும் தெவ்வர் திரையினால் அளந்த பொன்னும் தினந்தொறும் களிற்றின் மேலே இறைவனாம் தனது தாதைக்கு அளித்திட இறைவன் வேணி பிறையினார் இனிய பூஜை திருப்பணி பெரிதும் செய்தான். பர்ணசாலை அமைத்து மலைவலம் வந்தது. செய்தபின் தவமதாகி கௌதமாச்சிரமத்தோர்வால் எய்திய பன்னசாலை இயற்றினம் பாவம் தீர்க்கும் மைதவழ்மிடற்றார் கண்பாய் மலைவலம் செய்யும் நாளந்த கைதவர்க்கெதிரே வந்தான் கைதவர்க்கெதிரே வாரான். ரிஷபவாகனக் காட்சி. அணிச்சிறு பிறையும் போதம் அருள் பொழி விழியும் நீல மணிக்கரை மிடரும் நாலு புயங்களும் மலர்க்கைமானும் கணிச்சியும் விடையின் மீதில் இருப்பதும் கண்டென் பாவ பிணிச்சிறை விடுப்பதென்றோ எனச் சொல்லிப் பெரிதும் தாழ்ந்தான். பாண்டியன் நாவாரப் பாடியது. அண்ணாமலை உடையாய் மழவிடையாய் அணிசடைசே தண்ணாமலை உடையாய் எமை உடையாய் நுதல் தழுவும் கண்ணாமலை உடையார் வினை கடவார் அறிவர் இதற்கு உண்ணாமலை உடையாய் உமை உண்ணாமுலை தலைவா. செய்யாதது செய்தேன் என்றானுக்கு அருள் தந்தார். மையாகிய வினையேன் உனை உருமாவினில் வளமாய் செய்யாதது செய்தேன் இது தீரென்றுரை செய்தான். பொய்யாதவன் மொழிகின்றது கண்டே அருள் பொழிவுற்று ஐயானனமுடையான் மழவிடையான் இவை அருள்வான். மதியாமையாகிய பாவத்தை தீர்த்தான். மன்னா மகபதி நீயமை மதியாதொரு குலிசம் அன்னாள் விடல் உற்றாய் அதனாலே நரர் வடிவாய் இன்னாதன பெற்றாய் இனி இமையோரதிபதியாய் பொன்னாடனை அன்றே வரம் பொழிந்தே இறை மறைந்தார். அருணாபுரி நினைவோர் சிவன் வடிவாகுவர். அருணைப்பதி வளமிப்படி அருணாபுரி நினைவோர் மரணத்துகள் அடையார் சிவன் வடிவாகுவர் என்றான். கருணைக்கொரு கடலே பரகதி பெற்றனமென்றே சரணத்திடை பணிந்தான் நமன் தனைவாட்டிய தவத்தோன். இக்கதை கேட்ட பலன் இக்காதையின் பொருளானதோர் எழுத்தாகிலும் தெளிந்தோர் தக்காருடன் படித்தோர் சிவசாயுஜியம் பெறுவார். முக்காலமும் இது கற்றவர் வினவிப் பொருள் முடிப்பார் புக்கார் சிவகதி என்பது புதுமை பொருள் அன்றே.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: அம்மா, நேற்று எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் நல்லவேமா, அவன் வந்து அளவுக்கு அதிகமா கோவப்படுவாமா, அதனால அவன் கூட ஃப்ரெண்ட் வச்சுக்கவே எல்லாமே பயப்படுவாங்க. எல்லாமே பயப்படுவாங்க. அப்படி அளவுக்கு அதிகமா கோவப்படுறது தவறு தானே?
1: ஆமா, கண்டிப்பா தவறு. ஆனா நம்மளே அறியாம சில நேரங்கள் வந்து நம்ம அளவுக்கு அதிகமா கோபப்படுறோம். ஆனா அதனுடைய விளைவு வந்து நமக்கு அப்போ தெரியறது இல்ல, அதுக்கப்புறம் தெரியற போது அது எவ்வளவு கடுமையானதா இருக்கும் அப்படிங்கறதுக்கு உதாரணமா இங்க ஒரு அசுரன் கதை இருக்கு. கேக்குறியா?
0: கேக்குறேன்.
1: அந்த அசுரன் பேரு ஜலந்தராசுரன். அவன் எப்படி உருவானான்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன், சரியா? அதாவது இறைவனுடைய ரூபங்கள் வந்து ரொம்ப சிறப்பானது இல்லையா? அப்படி இருக்கும்போது பெருமான் என்ன செய்யறாரு, ஒரு நாள் வந்து கைலை மலையில உமையம்மையுடைய உட்கார்ந்து இருக்கிறாரு, உமையம்மையோட இருக்காரு. அப்போ இந்திரன் இருக்காருல்ல, இந்திரன் என்ன பண்றா, நான் தான் பெரியவன், என்னை விட இந்த சிறந்த வந்து தெய்வம் இந்த உலகத்திலே கிடையாது, உங்ககிட்ட வஜ்ராயுதம் இருக்கு, நான் வந்து வெள்ளை யானையை வச்சிருக்கேன், நான் தான் வந்து ரொம்ப சிறந்தவன், இந்த உலகத்துக்கே ஈரேழு லோகத்திலே நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு பெரிய அகந்தை அவனுக்கு வந்துருச்சு, அகங்காரம் வந்துருச்சு. சிவபெருமான் தான் பெரியவன்ங்கிறதே அவன் வந்து மறந்துட்டான். அந்த அகங்காரத்தோட என்ன செய்யறான், கைலை மலையில இருக்கக்கூடிய சிவபெருமான போய் பார்த்துட்டு வரலான்னு நினைச்சு கிளம்புறான். ஏன் பார்க்க கிளம்புறான் தெரியுமா? ஏன்னா அவன் வந்து நல்லா அழகா இருக்கானா, நல்ல ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிருக்கிறாராம், கையில வந்து இந்த வஜ்ராயுத மாதிரி பெரிய ஆயுதம் எல்லாம் வச்சிருக்காராம், தன்னை மாதிரி பெரிய எல்லாரையும் நான் தான் பயமுறுத்தி சூரியன் சந்திரன் வாயு அக்னி யமன் எல்லாம் எனக்கு வேலை அழுங்க மாதிரி இருக்காங்க, அஷ்ட திக்பாலர்களும் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க. ஆனா இந்த கைலாயத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து சும்மா வந்து புலித்தோலை உடுத்திக்கிட்டு கழுத்துல பாம்பு வச்சுக்கிட்டு மண்டை ஓட்ட வச்சுக்கிட்டு நமக்கு எந்த பொருள்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தொண்டைக்குள்ளார வந்து என்ன வச்சிருக்காரு பெருமானு, ஆலகால விஷம், ஆலகால விஷத்தை குடிச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறாரு. நமக்கு அவர் ஈடா அப்படிங்கிற ஒரு அகந்தா மனசுல வந்துடுச்சு. வந்து அப்படி ஆணவத்தோட சிவபெருமானை பாக்கலாம், அவர் இப்ப எப்படித்தான் இருக்காருன்னு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆணவத்தோட பெருமானை பாக்கறதுக்கு கைலைக்கு வராராம். இத வந்து சிவபெருமானுக்கு தெரியாதா? பெருமான் என்ன செய்யறாரு, இந்திரனுடைய ஆணவத்தை அடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, அங்க ஒரு ஒரு விளையாடல் பண்றாரு, திருவிளையாடல் பண்றாரு. என்ன தெரியுமா, என்னன்னா தான் வந்து ஒரு வாயில் காப்பாளன் மாதிரி ஒரு வாசப்படியை காக்கிறதுக்காக வேலையாட்கள் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு வாசல்ல வந்து யார் நிக்கிறா, சிவபெருமான் வந்து நிக்கிறாரு கைலாயத்தோடைய வாசல்ல. எப்பயுமே நம்ம சிவபெருமான சிவன் கோயிலுக்கு போகும்போதும் சரி, பெருமான் நினைச்சு நம்ம வணங்கும் போதும் நம்மளுடைய ஆணவத்தை வந்து ஆணவம்ங்கிற ஒரு ஒரு ஒரு மாயை வந்து நம்மள தாக்காத மாதிரி நம்ம பாத்துக்கணும். ஏன்னா அந்த ஆணவம் வந்துருச்சுனாலே நாம யாரையுமே மதிக்க மாட்டோம். அப்படி ஆயிட்டா அது வந்து சிவபெருமானை அடைய முடியாது. அதுவும் பெருமான் கிட்ட ஆணவத்தோட போனோம்னா உடனே அவர் என்ன செய்வாரு, அதை அடக்கிடுவாரு. அது வந்து அந்த ஆணவம் வந்து பெருமான் கிட்ட வந்து செல்லாது. அதனால நம்ம எப்பயுமே நம்ம ஆணவத்தை வந்து விடணும். இப்ப இந்த பெருமான் கிட்ட அன்போட போறதை விட்டுட்டு இந்திரன் என்ன பண்றான், ஆணவத்தோட போயிட்டான். பெருமானும் வாயில் காப்பாளன் மாதிரி உருமாறி வாசல்ல நிக்கிறாராம். இந்திரன் வரும் வழியில நின்னுட்டு இந்திரன் வந்து பெருமான பத்தி கேக்குறாரு, இந்த வாயில் காப்பாளன்ட்ட, உள்ள சிவபெருமான் இருக்காரா, என்ன பண்றாரு, அவரை நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஏகத்தாளமா பேசுறாராம். எவ்வளவு ஒரு ஏகத்தாளம் பாரு இல்லையா? உடனே பெருமான் என்ன செய்யறாரு, அவருக்கு பதிலே பேசாம கம்முனே இருக்காராம். உடனே இந்திரனுக்கு பயங்கர கோபம் வந்து, என்னோட வஜ்ராயத்தால உன்னை பொடி பொடி ஆக்குறேன் பாரு, உனக்கு என்ன திமிரு, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லாம நிக்கிற நீ அப்படின்னு நினைச்சிட்டு உன்னோட வஜ்ராயத்தை எடுத்தானாம். எடுத்து என்ன பண்றானா, சிவபெருமான் மேல, அதாவது அந்த காவலாளி மேல போடுறாராம். பெருமான் வந்து காவலாளி ரூபத்துல இருக்காரு இல்லையா, அவர் மேல. உடனே பெருமான் என்ன ஆகுது, அவருக்கு பயங்கர கோபம் தான். அது பெருமான் மேல போட்ட உடனே அந்த வஜ்ராயுதம் அப்படியே பொடி பொடியா ஆயிடுச்சான், தூள் தூளா. அவன் ஆணவமே இந்த வஜ்ராயுதம் இருக்குன்னு பெரிய ஆளுன்னு நினைச்சான் இல்லையா, அந்த ஆணவம் எல்லாம் என்ன ஆயிடுச்சாங்க, பொடி பொடியாயி தூள் தூளா ஆயிடுச்சு இந்த வஜ்ராயுதம் மாதிரியே. உடனே பெருமான் பயங்கர தன்னோட உண்மையான உருவத்தை காட்டி, சிவபெருமான் உருவத்தை காட்டி பயங்கர கோபத்தோட அங்க அப்படியே உக்கிர ரூபமா எழுந்தாராம். எழுந்த உடனே இந்திரன் பார்த்து பயந்துட்டானா, பயந்து அச்சுஜோ பெருமானே என்ன மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்னோட வஜ்ராயத்தையும் வேற இப்படி பொடி பொடியாக்கிறீங்க, என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பெருமான்ட பாட்டு பாடி அவரை துதிச்சு அவர் கோபத்தை குறைச்சி அவரை ரொம்ப வேண்டி இதனே பெருமான் சரி போ அப்படின்னு விட்டுட்டாராம் இந்திரனை. அவர் ரொம்ப கோபம் ஆயிட்டார்ல ஒரு நிமிஷம், அந்த கோப கனலை என்ன பண்ணிட்டாரு, அது எப்பயுமே கோபத்தை தன்கிட்ட வச்சுக்க கூடாது, அது நம்ம கிட்ட இருந்தா அது என்ன செய்யும், அந்த கோபம் வந்து தன்னையே அழிச்சிடும் அப்படிங்கறதுனால பெருமான் அந்த கோபத்தை தூக்கி கடல்ல போட்டாராம். ஒரு கோபத்தை அப்படியே திரட்டி கடல்ல போட்டாராம், கோபம்ங்கிற எண்ணத்தை அவருடைய அந்த சின்னத்தை கடல்ல போட்ட உடனே அது என்ன ஆயிடுச்சு, கைலாயத்துக்கு போயிட்டாரா அவரு கடல்ல போட்டுட்டு. கடல்ல விழுந்த அந்த கோப கனல் வந்து ஒரு குழந்தையா, ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு குழந்தையா வருதான். அது யார் மாதிரினா, அது வந்து நீரால வளர்க்கப்பட்ட குழந்தையா வருதான். அதனால அதுக்கு பேர் வந்து பிரம்மன் இருக்கார் இல்லையா, பிரம்மதேவர், அவர் வந்து அந்த குழந்தைய எடுத்து ஜலந்திரன் ஒரு பெயரிட்டாராம். பெயரிட்டு அதனை வந்து வளர்த்துட்டு இருக்கிறாராம். அவருக்கு கல்யாண வயசு ஆன உடனே அசுரத்தச்சன் மயன் இருக்காரு, அசுரத்தச்சன் மயன் இருக்காரு, அசுரர்களுடைய தச்சன் மயன்கிறவருடைய என்ன பண்றாரு, ஜலந்திரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தை இந்த ஜலந்திராசுரன் வந்து என்ன பண்றா, உண்டாக்கி காலநீமிங்கிற ஒரு அவுளனுடைய மகள் பிருந்தைய வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவரோட மனைவி பேரு பிருந்தை. கல்யாணம் பண்ணி ஜலந்திரன் வந்து நல்ல இன்பமா வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் அப்படியே இருந்திருந்தாலே பிரச்சனை இல்ல, அதோட அவன் என்ன பண்றான், தேவர்களோட சண்டை போட்டு எல்லாரையும் வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டான். நான் தான் வந்து பெரிய ஜலந்திராசுரன், என்ன மிஞ்ச யாரும் இல்ல, ஏன்னா இறைவனுடைய கோபத்துல இருந்து வந்தனால அவனை யாராலையும் மிஞ்ச முடியல. இறைவனுடைய அந்த கோபத்துல வளர்ந்தனால இறை சக்தி அவனுக்கு இருக்கு கொஞ்சம், அதனால வந்து இறைவனை தவிர வேற யாராலையும் அவனை வந்து வெல்ல முடியாதுங்கிற ஒரு கட்டமைப்ப இல்லையா, அப்படின்னு அவன் எல்லாரையும், ஏன்னா அது கோபம்ங்கிறது இப்ப இங்க என்னவா சித்தரிக்கப்படுது, அசுரனா சொல்லப்படுது. கோபம்ங்கிறது ஒரு அசுரனுக்கு ஈக்குவல் இல்லையா, அதனாலதான் அந்த கோபத்துல இருந்து வந்தனால அவன் அசுர குணத்தோட இருக்கான், எல்லாரு கூட சண்டை போடுறது, மூர்க்கத்தனமா நடந்துக்கிறது அப்படி இருக்காராம். இப்படி ஆன உடனே திருமால் உடனே எல்லாரும் போய் திருமால்கிட்ட வேண்டாங்க, ஏன்னா பிரம்மன் தானே வளர்க்கறாருன்னா பிரம்மன்ட்ட போய் கேட்கறதுல பிரயோஜனம் இல்ல, அதனால போய் திருமால்கிட்ட கேக்குறாங்க, இந்த ஜலந்தரனுடைய தொல்லை தாங்கல, எப்படியாவது நீங்க வந்து அவனோட சண்டை போட்டு அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி. சரினு திருமாலும் சரின்னு அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாலும் சண்டைக்கு போறாரு, போய் பயங்கரமா சண்டை போடுறாரு. பல யுகங்களா இந்த சண்டை நடக்குது, ஆனா இந்த ஜலந்தாசுரனை திருமாலால அழிக்க முடியல, வெற்றி யாருக்குமே இல்ல, ரெண்டு பக்கமும் இல்லாம சண்டை நடந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு முன்னாடி திருமாலுக்கு உணர்வு வந்துருது, ஓஹோ இவன் வந்து நம்ம சிவபெருமானுடைய அம்சமாச்சே, அதனால இவனை வந்து அழிக்க முடியாது, இவன்கிட்ட பேசாம நாம என்ன பண்ணும், இவனை போற்றி புகழ்ந்துட்டு இவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏ அப்பா நீ பெரிய வீரன்பா, உன்னை எல்லாம் என்னால வெல்ல முடியல, நீ வந்து பெரிய நல்ல ஒரு அசுரன் தான், நீ ஒரு பெரிய வீரன் தான் சொல்லி புகழ்ந்துட்டு அந்த இடத்த விட்டு பாராட்டிட்டு நைஸா நழுவிடுறாரு திருமாலு. எனக்கு தெரியாதுப்பா என்னை ஆள விடுங்கன்னு. உடனே திருப்பி உடனே இந்த இந்திரனுக்கு என்ன வந்துருச்சு, ஒரு பெரிய பயம் வந்துருச்சு, அடடா ஏற்கனவே இவனாலதானே அந்த அசுர கோபம் வந்து சிவபெருமானுக்கு வந்து பெரிய கோபம், அதனால இந்திரனுக்கு என்ன ஆயிடுச்சு, அடுத்து இவன் தேவர்கள்ட்டலாம் சண்டை போட்டான், அடுத்து வந்து இந்த ஜலந்தாசுரன் வந்து என்கிட்டதான் வந்து என்னோட இந்திர பதவியைதான் கேட்க போறான், என்கிட்டதான் வந்து சண்டை போட போறான், அதனால எப்பனாலும் நமக்கு ஆபத்து வரும், அதனால நம்ம திருப்பி சிவபெருமான் கிட்டே போய் சரண அடைஞ்சிடலாம், அவராலதான் இந்த அசுரன் அழிக்க முடியும்ட்டு அவனுக்கு திருப்பி உணர்வு வந்துருச்சு. திருப்பி ஓடுறான், என்னது சிவபெருமான்கிட்ட கையில மலைக்கு ஓடி போய், பெருமானே அடுத்து இந்த ஜலந்தாசுரன் என்னையதான் தாக்க வரான், என்னைய உயிர் பிச்சு கொடுங்க, என்னை காப்பாத்துங்கன்னு கைலாயத்துக்கு ஓடிட்டான். ஓடின உடனே இத வந்து சில தூதர்கள் மூலமா இந்த ஜலந்தரனுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது, ஓஹோ நான் இந்த இந்திரனை அழிக்கலான்னு நினைச்சேன், அவன் போய் நல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒளிஞ்சுக்கிற மாதிரி சிவபெருமான்ட்டே போய் ஒளிஞ்சுக்கிட்டானா, நான் இந்த கைலாயத்துக்கே போறேன், போய் அங்கேயே போய் உன்னை பிடிச்சு அழிக்கிறேன், யாராவது சிவபெருமான் என்கிட்ட என்ன தடுக்க வந்தாருன்னா அவரையும் ஒரே சீவு அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோட கோபத்தோட போறா. எப்படி பத்தியா இவனுக்கு எவ்வளவு ஆணவம் வருது கோபம் வந்தோடனே, உடனே கிளம்பிட்டு அங்க போறான். அந்த சிவபெருமானோடைய அந்த கைலைக்கு போற வழியிலயே என்ன பண்றாரு, சிவபெருமான் ஒரு சின்ன திருவிளையாடல் பண்றாரு அந்த இடத்துல. நீ பயப்படாத இந்திரா, நான் பாத்துக்கிறேன் இந்த அசுரனு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு, ஒரு சின்ன திருவிளையாடல் பண்றாரு. என்னன்னா, நரைத்த திருவுருவம், ஒரு வயசான ஒரு கழவனா அவர் வந்து ஒரு வேஷம் போட்டுட்டு வராரு. எப்படின்னா, நான் ரொம்ப நரைச்சு போய் அப்படியே முடியெல்லாம் வெள்ளையாகி அப்படியே இழைச்சி நடுங்கிற ஒரு ரூபத்தோடையும் ஊன்றிய தடியும், கையில வந்து ஒரு குச்சி, ரொம்ப வயசான ஒரு மனுஷனா கையில ஒரு குச்சியும், ஒரு முனிவர் மாதிரி கையில ஒரு கமண்டலமும், ஒரு தளர்ந்த நடையும் மெதுவா நடந்துகிட்டு ஒரு வயசான முனிவர் மாதிரி பெருமான் வருவாரு, வராரு. உடனே வரும்போது இந்த எய்தாப்புல யார் வரா, ஜலந்திரன் வரான். இந்த முனிவர் தோற்றத்துக்கு பின்னாடி வந்து இந்த இந்திரன் இந்த தேவர்கள்லாம் வராங்க. இந்த ஜலந்திரனை பார்த்த உடனே இந்த இறைவன் வந்து கையில சிவபெருமான் முதிய தோற்றத்துல இருக்க சிவபெருமான் என்ன கேக்குறாரு, நீ யாரு, எங்க போற அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் யாராவது புதுசா யாராவது போறாங்கன்னா நம்ம வீட்டுல ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, யார் நீ, என்ன இந்த ஊருக்கு புதுசா இருக்கியே, எங்க போற அப்படின்னு கேப்பாங்க தானே. அந்த மாதிரி பெருமான் சும்மா விசாரிக்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே இந்த ஜலந்திராசுரனுக்கு அப்படியே ஆணவத்தோட சொல்றான், நான் வந்து கடல் அரசன் மகன், என்னோட பேர் வந்து ஜலந்திரன், நான் வந்து சிவபெருமான்ட்ட போர் செய்யறதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆணவத்தோட சொல்றான். உடனே இந்த முதியவர் வேடத்துல இருக்க பெருமான் வந்து சிரிக்கிறாராம். சிரிச்சிட்டு, சிவபெருமானோட சண்டை போட்டேன்னா நீ ஒரு நொடி பொழுதுல உயிரை விட்டுருவ, உனக்கு உயிர் போயிடும், உயிர் மேல ஆசை இருந்தா இப்பவே திரும்பி போயிடு அப்படின்னு சொல்றாராம். உடனே அவனுக்கு பயம் இருக்கோமை, என்ன சொல்றான் ஜலந்திரன், என்னது, ஒரு நொடி பொழுது இங்க இருந்து என்னோட ஆற்றலை பாருங்க, நான் அந்த சிவபெருமானை எப்படி அழிக்கிறேன்னு அப்படின்னு சொல்றானா. எப்படி இருக்கு உடனே அதுக்கு இந்த முதியவர் ரூபத்துல இருக்கவரு, நான் வந்து சிவபெருமானுக்கு அடுத்தவன், சிவபெருமானுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய நான் ஒரு முனிவன் தான், உன்னோட வல்லமைய பாக்குறதுக்கு தான் நான் இங்க வந்தேன், உனக்கு சக்தி இருந்தா நான் இப்ப சொல்றத நீ செய் பாக்கலாம் அப்படிங்கிறாராம். எங்க சொல்லுங்க, என்ன செய்ய போடணும், செய்யணும் அப்படிங்கிறான். இந்த முதிய ரூபத்துல இருக்க இந்த சிவபெருமான் என்ன செய்யறாராம், அவரோட காலால தரையில அப்படி ஒரு கீறி கீறாராம், கீறி கீறி மண்ல அப்படியே கீறி ஒரு சக்கர மாதிரி ரெடி பண்றாராம். ரெடி பண்ணி, இந்த சக்கரத்தை நான் என் காலால வச்சிருக்கேன், இத என்ன செய்யற, இதை எடுத்து உன்னோட தலையில வச்சு கொஞ்ச நேரம் வச்சிருக்க முடியுமா, அந்த சக்தி உனக்கு இருக்கா, எங்க அப்படி நீ சக்தியானவன் இருந்தா இதை எடுத்து தலையில வைப்பாக்கலாம் அப்படின்னு சொல்றாராம். ஏன்னா அவன் கோபம் எங்க இருக்கு, இப்ப அவன் தலையில இருக்கு, அவன் ஆணவம் எங்க இருக்கு, அவன் தலை கணத்துல இருக்கு, தலை கணம் பிடிச்சிருக்கான். உடனே என்ன செய்றான், இது என்ன ஒரு பெரிய விஷயம், இந்தா இப்ப செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்றானா அந்த ஜலந்திராசுரன். பெருமானோ கால வந்து ஒரு சக்கரத்தை உண்டு பண்ணி கீறி ஒரு சக்கரம் ஆக்கிடுறாரு. அவனும் அதை அப்படியே ஆணவத்தோட எடுத்து அப்படியே தூக்கிடலான்னு முதல்ல அப்படி ஒரு விரல வச்சு அப்படி தூக்கு பாக்குறான், முடியல. அப்புறம் ஒரு கை வச்சு தூக்குறான், முடியல. ரெண்டு கை வச்சு தூக்குறான், அப்பயும் முடியல. இழுத்து தம் கட்டி தூக்கி அவனான் தலையில வச்ச உடனே என்ன ஆகுது, அப்படி லேசா அவனை தூக்குறதுக்கு பெருமான் சக்தி கொடுத்துருக்கிறாரு கொஞ்சம். அப்படி தூக்கி அப்படியே கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தூக்கி தலையில வச்சுறான். தலையில வச்ச உடனே அந்த சக்கரை என்ன ஆகுது, அப்படியே சருன்னு சுத்தி அவனோட உடம்பையே அப்படியே கிழிச்சிருச்சு, அப்படியே தலையில இருந்து உள்ள கிழிச்சு ஜலந்திராசுர அசுரன் இறந்து போயிட்டான். பெருமான் என்ன, எப்படி எவ்வளவு நேக்கா அவனவர் எப்படி பண்ணிட்டாரு பத்தி, அவனோட ஆணவத்தையும் அடக்கிட்டாரு, அவனையும் அழிச்சிட்டாரு. உடனே என்னாச்சு, அவன் அப்படியே வச்ச உடனே ரெண்டா பிளந்து அவன் உடம்புல இருந்து ரத்தம் போய் அவனோட உயிரே போயிடுச்சு. திருப்பி அந்த சக்கரப்படை இறைவன்ட்டே வந்துருச்சு, அதான் சக்கரம். ஆனா அந்த அசுரர் கூட்டத்தையே சிவபெருமான் தன்னோட அப்படியே கண் பார்வையிலே தீயா ஆக்கி பொசுக்கிட்டாராம். என் கூட வந்த மத்த அசுரர்கள் எல்லாம் சாம்பலாக்கி அவரோட உண்மை ரூபத்தை காட்டினோடனே மத்தவங்க எல்லாம் அந்த தேவர்கள் இந்திரன் இவங்க எல்லாம் சிவபெருமான போற்றி வணங்கி, பெருமானே நாங்கெல்லாம் வந்து சாதாரணமா கோபப்படுறோம் ஈஸியா எல்லாரும், ஆனா அதனுடைய பலன் எங்களுக்கு தெரியறதில்ல, அதை உணர்த்துறதுக்காக நீங்க கோபப்படுற மாதிரி எங்க மேல கோபப்பட்டு அதுல இருந்து ஒரு அசுரனை உருவாக்கி எங்களுக்கு ஒரு பாடம் கற்பிச்சிட்டீங்க, இனிமே இந்த கோபத்தை வந்து நாங்க வராம போற்றி பாதுகா முடிந்த அளவுக்கு இது பண்றோம். அப்படி இந்த கோபம் வந்து தீராம அதிகமா இருக்கிறவங்க இந்த மூர்த்தியை தான் வழிபடணும். யார தெரியுமா? ஜலந்திர வத மூர்த்தி அப்படிங்கிற பேர் வந்து இறைவனுக்கு வந்துச்சு. அந்த மூர்த்தியை வழிபட்டோம்னா நமக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோபம் அதிகமா வருது இல்லையா, அதை குறைக்கிறதுக்கு பெருமானுடைய அருள் வந்து வழிகாட்டும். நீங்க குழந்தைங்க மட்டும் இல்ல கண்ணா, பெரியவங்க கூட இப்ப உங்களை விட அதிகமா கோபப்படுறது யாரு? பெரியவங்க தான். அப்ப அப்படி இருக்க அந்த பெரியவங்க என்ன மாதிரி என்ன மாதிரி எத்தனை பேருக்கு கோபம் வந்தாலும் அவங்க எல்லாம் இந்த ஜலந்திர வத மூர்த்திய வணங்கி நம்மளுடைய கோபத்தை குறைச்சு இன்பமயமான இறைவனுடைய அருள் தரக்கூடிய ஒரு வாழ்வை வாழலாம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரியா? இந்த ஜலந்திர வத மூர்த்தியுடைய புகழ் உனக்கு தெரியுதா? இந்த இடம் நிகழ்ந்தது வந்து சொல்றது வந்து காசியில நடந்திருக்குன்னு கொஞ்சம் சொல்றாங்க, இமயமலையில நடந்ததாவும் சொல்றாங்க. ஆனா இந்த ஜலந்திர வத மூர்த்திக்கு இப்ப இங்க எங்க கோவில் இருக்குன்னா என் பெரும் வீரட்ட தலங்கள்ல ஐந்தாவதா இருக்கக்கூடிய திருவிற்குடி அப்படிங்கிற இடத்துல இவருக்கு வந்து பெருமானம் தான் அங்க இருக்காரு. இந்த ஜலந்திர வத மூர்த்தி அதாவது திருவாரூர் மாவட்டத்துல நன்னிலம்ங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கு. திருவாரூர் வந்து 8 கிலோமீட்டர் போனா இங்க இருக்கக்கூடிய இறைவன் பேர் வந்து வீரட்டேஸ்வரர், இறை வந்து குழலம்மை அப்படிங்கிற பேர்ல இறைவன் அங்க இருக்காரு. நாம அந்த இடத்துக்கு முடிஞ்சா போயிட்டு வரலாம். அதற்கு முன்னாடி அங்க இருக்க இறைவனை நினைச்சு வணங்கி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கோபத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். சரியா? அது இல்லாம நீ உன்னுடைய நண்பனுக்கு சொல்லு இந்த கதையையும் இந்த தலத்தை பத்தியும் சொல்லி இறைவனை பத்தி நினைச்சு வணங்க சொல்லி அவனுடைய கோபம் எல்லாம் குறைஞ்சு அவனுக்கும் சீக்கிரம் நல்ல பேர் கிடைக்கும். சரியா? அந்த கோபம்ங்கிற அசுரன் நம்மளை விட்டு போகணும்னா சக்கராயுதம், இறைவனுடைய சக்கராயுதம் வந்து நம்மளுடைய கோபத்தை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு இறைவனுடைய அருள் நமக்கு வேணும். ஆணவம் இந்த கோபம் வந்து நமக்கு இருக்க கூடாது. சரியா? அதுல இருந்து இதுல இருந்து இந்த கதை புரியுதா உனக்கு? உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவியா? என்ன சொல்லுவ?
2: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா and the continuous support from esteemed users like you, our shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
3: Tiruchitrambalam Thalam Thirunallaru.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: திருச்சிற்றம்பலம் தலம் திருக்கருப்பரியலூர்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திரு ஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த பாயும் ஆள்விடைமேல் ஒரு பாகனே என்ற திருப்பதிகம், பண் பழம்பஞ்சுரம், திருவியமகம், மூன்றாம் திருமுறை, திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 49வது திருப்பதிகம், திருப்படையாட்சி, தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் சீவோபாதி ஒழிதல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளிய இப்பதிகம் மோகனமாகிய பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

ஓம் நம சிவாய். எழும் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லட்சுமணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: கடியார் கணம் புல்லர்
3: ஆனந்த.

0: ॐ नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: காலத்துக்கு

ஞானவெளியில் திருக்கூத்தாடும் தில்லை சிற்றம்பல இறைவனே, கொன்றை பூமாலையை விரும்பிச் சூடியவனே, நான்மறையுள் சாமகானத்துடன் பல கீதங்களையும் பாடியவனே, சடைமேல் குளிர்பணியைச் சொரிகின்ற வெண்ணிலவை இளம்பிறையை சூடியவனே, எம் தொல்லை வினை இல்லையாம்படி திருவருள் செய்க என ஆளுடைய பிள்ளை கோயில் என போற்றப்படும் தில்லையில் பாடிப் பரவுகின்றார்.

பாண்டிய மன்னரின் வெப்புநோய் நீக்க பாண்டிமாதேவியாரும் அமைச்சர் குலச்சிறையாரும் வேண்டிக் கொள்ள திருநீற்று பதிகம் பாடி மன்னரின் பிறவி வினையையும் போக்கினார். திருப்புகழில் அவதரித்த பெருமானார். அன்று முதல் கூண்பாண்டியனாய் சமண சமதத்தை சார்ந்திருந்த பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாற நாயனாராய் உயர்ந்து விளங்கினார்.

தூங்குகின்ற பொழுதும் விழித்திருக்கின்ற பொழுதும் எந்நேரமும் நெஞ்சம் நெகிழ்ந்து திருவைந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்தால் நம் வாழ்வில் அனைத்து விதமான துயரங்களும் அழிந்து நம் பிறவி வினை நீங்கும் என அருளுகிறார் காளிப்பிள்ளையார். திருநாவுக்கரசரின் திருவிருத்தத்துடன் தொடர்கிறது.

திருவாரூர் தலைவனே, உன்னுடைய திருவடிகளை தொழுதும் முன்னின்று துதித்தும் புனிதனாயுள்ள உன்னுடைய அழகிய திருவடிகள் என்னிடத்து தங்கப் பெற்றதனால் அடியேன் இனி வேறு யாது தேவையுடையேன்? வேறொன்றுமில்லை என்கிறார் அப்பர் பெருமானார்.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு: காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

எண்ணிய பொருளாம் இனிவின் துற கண்ணுதலுடையதோர் கடித்து பண்ணவன் மலரடி படிந்து போற்றுவார் பண்ணவன் மலரடி பண்ணு அவநன்றி ஓரணுவும் அடையாது என்பவர்கள் அடையலருந்து அவநன்றி ஓரணுவும் அடையாது என்பவர்கள் அநேகருந்து புவனங்கள் கண்டதனை உண்மை என தெளிய வைப்பால் புரியில் இல்லையே அவன்பறிவனாகும் அம்பலத்தில் ஆடுகின்றான் என்று காட்டும் சவம் இவர் இருவர் செய்த செயல் உலகில் முக்கவும் சமர்த்துத்தானே சவம் இவர் இருவர் செய்த செயல் உலகில் முக்கவும் சமர்த்துத்தானே நாட்டுக்கு நன்மை செய்தோர் பல பேர் உண்டு நாட்டியத்தை தந்தவர்கள் யாரும் இல்லை வீட்டுக்கு போவதுதான் பெரிதே அல்ல விமானா திருக்கூத்து முக்காலாகும் காட்டுக்கு போவதற்கு முன்னே நீங்கள் கரகரவெற்று நடனம் கண்டுவாரியே பாட்டுக்கும் பாட்டுக்கும் ஆடுகிறான் பதஞ்சலியை புலிமுனியை பாட்டுக்கும் பாட்டுக்கும் ஆடு என்றார் பரஞ்சலியை புலிமுனியை பாடுவீரே சம்பவம் பிடியலாம் ஜல பிடியலாம் ஜல பெருங்கை மாமலரளே பிடியலாம் முஞ்சல பெருங்கை மாமலரளே.

வழிபடும் கடியுலாம்பூலில் காலப்பேரன்டியுலாம்பூலில் காலப்பேரன் அடியல அடைதரன் உடையரோ அடியரே நுண்ணிடை பேரல் உள்ரம் இல்லடி நுண்ணிடை பேரல் உள் நூரம் இல்லடி பெண்ணினல்லடையோ பாகமா பெணினார் தன்னுடை நேர்த்தியார் கருதிய காலபேர் மின்னிடை வேர்கள்

0: கோட்டகத்திலி ஒழும் காழியார் காட்டகத்தாடலால் கருதிய கலப்பேரி கோட்டகத்திலவர குதி ஒழுங்காழியகத்தோங்குஜிதும் வந்தன பாட்டக ஜீவை வல்ல கிள்ளையம் பாவமே பாட்டக ஜீவை வல்லார் கிள்ளையா பதஞ்சலி வியாக்கரபாதால் புதுவடி வாழ்க அருக்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சௌகேசருடைய புதங்கருணையினாலே என்று திருக்காலத்தி புராணத்திலே காலம் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயத்திலே 46வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய காடகத்தி இருவரும் பாம்பு யானை. பாம்பு யானையாய் இருந்து அது முன்ன பிறவியிலே செய்த தவத்தினாலே சிவனை பூஜை பண்ண அதுக்கு புத்தி வந்தது. முன்ன பிறவியிலே எதிலே தொடர்பு உள்ளதோ அது இந்த பிறவியிலே தொடர்பாக அது நினைவு போடும். அந்த நினைவானது உயிரோடு வருவது, உயிரோடு அந்த நினைவினாலே சிவனை பூஷித்தது. அந்த பிராணியினாலே எந்த அளவுக்கு எப்படி பூசிக்க முடியுமோ அப்படி பூசித்து அதை அவன் பூஜையாக ஏற்றுக்கொள்கிறான். நம்ம செய்கிற ஒரு சோழச உபசாரத்துக்கு அந்த 16 வகை உபசாரத்துல அது ஒண்ணுதான் செஞ்சது. பாம்பு என்ன பண்ண கல்லை கட்டி வச்சது, மாணிக்க கல்லை கட்டி வச்சது ஏது சிவலிங்கத்து மேல, அது பூஜையா பூஜை. நம்ம செய்கிற அந்த 16 உபசாரமும் அது ஒண்ணு கூட அரங்கி பூஜை. அதே போல யானை தண்ணீர் விட்டது தலையை பூவை ஒடிச்சு அது போட்டது. அதனாலே அந்த பிராணி அந்த அளவுக்கு செய்ததே பூசையாக அவன் ஏற்றுக்கொள்கிறான். பிராணியாக இருந்து கூட அது நன்மையில பத்தி பண்ணுதே என்று சொல்லி அளவில்லாத மகிழ்ச்சி கொண்டு அவர்களுக்கு வீடுபாட்டை தருகிறான். பூசிப்பவர்களுக்கு அவன் வீட்டை தனியா ஒதுக்கி வச்சிருக்கிறான். பூசிப்பவர்களுக்கு பூசை இல்லாதவர்களுக்கு அந்த வீடு இல்லை. பூசை பண்ணதுன்றவர்களுக்கு வீடுப்பா, பூசை பண்ணாதவ இந்த வீட்டிலே தான் சுத்தி கொடுக்கணும், அந்த வீட்டுக்கு போகணும், மறுபடி இந்த வீட்டுக்கே தான் வரணும். பூசை பண்ணினவர்களுக்கு அந்த கிடையாது. அதனாலே அந்த காடநட்டி இதுவும் இரண்டும் இது செய்வது அதுக்கு பிடிக்கல, அது செய்வது இதுக்கு பிடிக்கல, பாம்பு செய்வது யானைக்கு பிடிக்கல, யானை செய்வது பாம்பு. இங்க இந்த திருவான காக்கதையும் அது ஒண்ணுதான், சிறந்தியும் யானையும் அது பாம்பும் யானையும். எந்த பிராணியா இருந்தாலும் சரி அன்பு செய்தா அவன் அருள்கிறான். எந்த பிராணியா இருந்தாலும் அன்பு செய்தால் அந்த பிராணிகளுக்கு அருளை கொடுக்குறான். அது எறும்பு கடை யானை முதல் ஈசனை பூசித்தும் பெருந்தறி கண்டும் தேரார் பேய்கள் என்பது முதுமொழிமேல் வைப்பு என்கின்ற நூல். அதனாலே ஆரேனு அன்பு செய்யணும் அங்கே வெளிப்படுங்கான் ஆரேனு காண அறம் என்பது திருக்கடிக்க முடியாது. ஆரேனு அன்பு செய்யணும் அங்கே வெளிப்படுங்கான் ஆரேனு காண அறம். ஆரேனு அடியவருக்கு அடியான் தன்னை, அமரர்களுக்கு அறிவறிய அறையிலானை திருத்தாண்டகம், கோயில் திருத்தாண்டகம். அதனாலே ஆரேனு மனிதரா இருந்தாலும் தேவரா இருந்தாலும் மிருகங்களா இருந்தாலும் பச்சியா இருந்தாலும் ஆரேனு அன்பு செய்யணும் அங்கேயும் வெளிப்படுங்கான் ஆரேனு காண அறம் என்பது திருக்கழிக்கு முடியாது. அந்த முறையிலே இரண்டுக்கும் வந்து விரோதத்தை உண்டு பண்ணி அந்த விரோதத்தின் மூலமாக ஒன்றினாலே உண்டு இறக்கும்படியாக செய்யுது. இந்த உடலை போக்கி அதுக்கு மேல அதுக்கு சாபத்தை சிவகண வடிவத்தை கொடுத்துட்டான். இந்த உடல் போச்சு சிவகண வடிவத்தை கொடுத்துட்டான். சிவகண வடிவம் வந்த உடனே அவைகளுக்கு ஞானம் வந்து சாமியை தோற்றம் உண்டு. சிவகணங்களாக அவை இரண்டும் ஆகிவிட்டன. யானையும் பாம்பும் சிவகணங்களாகவும் ஆகிவிட்டன். அப்படி சிவகணங்களாக ஆன பிற்பாடு சாமியே தோத்திரம் பண்ணது. அது ஜய ஜய ஜய ஜய என்று முடிந்தது. அதுக்கு மேலையும் அது தோத்திரம் பண்ணது. அது தோத்திரம் எப்படின்னா ரொம்ப நல்லா பண்ணுது. அது தோத்திரம் தோத்திரம் நம்ம சைவத்திலே எல்லாத்திலையும் சிறப்புதான், சைவத்திலும் மிகச்சிறப்பு. தோத்திரம் என்ற முறை இருக்கே தோத்திரம், தோத்திரம் என்றால் புகழ்ந்து பாடுவது என்பது வடமொழியே. அது தமிழ்ல புகழ்ச்சி, தமிழ்ல புகழ்ச்சி. அப்படி புகழ்ந்து பாடுவதே அவனும் மகிழ்ந்து எடுத்துக் கொள்கிறான். புகழ்ந்து பாடுங்கிறத அவன் என்ன பண்ற, சந்தோஷமா நம்மளை பாடமாட்டாங்களான்னு இருக்க அவனும், அது சிவருமான நம்மளை பாடமாட்டாங்களா அப்படின்னு அவன் இருக்கிறான். பாட்டுக்காகத்தானே அத்தனை துண்டு செஞ்சான் அவனு, பாட்டுக்காகத்தானே அப்படி எல்லாம் சோறு கட்டிட்டு போனேன், சோறு ஓடுக்கு போய் பிச்சு எடுத்து கொடுத்தான், மண்ணு சுமந்தேன், அடிபட்டேன், தூது போனேன், எல்லாம் இருக்கு பாட்டுக்கிட்ட.
1: இவ்வளவு வேற ஒன்றும் நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. இதுக்குற அவரவுரிய சாமி இவ்வளவு கீழே இறங்கி தொண்டு செஞ்சதுன்னா பாத்துக்கிட்டேன். எப்படியும் பாட்டு ஒன்று கிடைத்தால் போதும், எப்படியும் பாட்டு ஒன்று கிடைத்தால் போதும் என்றுதான் மஞ்சு வந்தான் மாணியூர். எப்படியும் பாட்டு ஒன்று கிடைத்தால் போதும் என்றுதான் மஞ்சு வந்தான் மாணியூர். இன்னொரு பாட்டு சொல்றேன், ஆடுகின்ற கூத்தனுக்கு பாடல் தான அவசியமா வேண்டியுள்ளதாக யார். ஆடுகிற கூத்தனுக்கு பாட்டு அவசியம், கூத்தாடுறவனுக்கு பாட்டு இருந்தா ஆட்டம் நல்லா ஆட்டம். ஆடலும் பாடலும் ரெண்டும் நெருங்கியது நெருங்கியது ஆனந்தமி மாதிரி, ஆடலும் பாடல ஆனந்தமி மாதிரி அவ்வளவு நெருக்கம். ஆடல் ஆடல் பாடல் உகந்த வாட்போக்கியை வாடியத்தனம் வாட்டந்திரம் என்பது நம்ம வாட்போக்கி தேவாரம். ஆடல் பாடல் உகந்த வாட்போக்கியை வாடியத்தனம் வாட்டந்திரம். அதனாலே பாட்டுக்கு அவன் ரொம்ப ஆசைப்படுறான், ஆட தேவரமான ரொம்ப ஆசைப்படுறான். நீங்க வாத ஒரு வள்ளல் ஒன்று படிச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் நல்ல விடாது. ஆடுகின்ற கூத்தனுக்கு பாடல் தான் அவசியமா வேண்டியுள்ள ராக யாரே. பாடுகின்ற புலவனுக்கு எந்த பாடு பட்டாலும் நல்லது என்று ஒருவர் ஓடு கொண்டு சோர் இறந்து கொடுத்தான். திருக்கச்சூர்ல ஓடு கொண்டு சோர் இறந்து கொடுத்தான். நல்ல உத்தமனா வாத ஊர் புலவனுக்கு ஏடு கொண்டு எழுதினான் மனுஷு வந்தான். இப்படியும் ஓர் கடவுள் உலகிருந்தோ என்பது அந்த வாத ஊர் வள்ளல்ங்கிற நூலிலே வந்து வேற பாடு. அதனாலே பாட்டு என்பது தோத்திரம் தோத்திரம். அச்சரை வாட்டையாக அதனால் நன்மையில் நம்மை சொற்றமிழ் வாடுகின்றார் பூவரை வாடுவாயார் என்பதும் அறியப்படாது. அதனால இப்படி பாட்டு அருளாளர்களாலே பாடுகின்ற பாட்டுக்கு அவனுக்கு ஏராளமான அதுக்கு சொல்வார். என்ன காரணம் என்றால் அப்படி பாடுகின்றவர்கள் அந்த பாட்டினாலே அவர்கள் உயர்கிறார்கள். அந்த பாட்டை பின்னாலே வருகின்றவர்களா பாடுவதனால பேசுறவர்கள் பாடுகிறவர்கள் எல்லாம் உயர்கிறார்கள். பாடுகின்ற இப்ப தேவாரா திருமுறைகளை பாடுகின்ற அவர்களுக்கு திருவுருளை தந்து விட்டான். அந்த பாடல் மூலமாக பின்னாடி வருகின்ற உயிரிழக்கெல்லாம் அவர் கிடைக்கிறது. அதனாலதான் அவன் பாட்டில் ஆசைப்படுறது. அவனுக்கும் நம்பி பிள்ளைகள் எல்லாமே அந்த பாட்டை கேட்டு படித்து உருப்படி ஆகட்டுமே என்கிற எல்லத்தினாலே அவன் பாட்டுக்காக அவனு கருதுகிறான். அதனால அந்த பாட்டு தோத்திரம் என்பது அது நம்முடைய சைவத்திலே வந்து சிறப்பாக இருப்பது திருமுறை பன்னிரு திருமுறையும் தோத்திரங்களிலே. மற்ற எந்த சமயத்திலையும் அந்த அளவுக்கு தோத்திரமே கிடையாது. நம்ம சமயத்துல இருக்கிற மாதிரி தோத்திரம் கிடையவே கிடையாது. எல்லாம் ஏதோ பண்ணி வச்சிருக்கிறான், அவ வந்து தெரிஞ்சதை பண்ணி வச்சிருக்கோம். இது அது வேத சாரமாக இருப்பது, வேதாகம சாரமாக இருப்பது நம்முடைய திருமுறைகள். வேதாகம சாரமாக இருப்பது நம்முடைய திருமுறைகள். அதனாலே இந்த மாதிரியான தோத்திரம் இந்த மாதிரியான கருப்புள்ள பாட்டு வேற எதுவும் கிடையாது. அதை நிறுத்தஞ்சய வல்லவரில் சிவன் போல் உண்டோ, நிறுத்தஞ்சய வல்லவரில் சிவன் போல் உண்டோ, நின்றுதான வல்லவரில் உமை போல் உண்டோ. அவ ஆடிக்கிட்டே இருக்கிறா, அவன் நின்று பாத்துக்கிட்டே இருக்கிறாப்பா, நின்றுகிட்டே இருக்கிறா, கால் வலிக்குமோ வலிக்காது நின்றுகிட்டே இருக்கிறா பாத்துக்கிட்டே இருக்கிறா. நின்றுகான வல்லவரில் உமை போல் உண்டோ, பொருத்தி வைக்கின்ற ரெண்டு பேத்தையும் அவன் ஆட இவ பார்க்க பொருத்தி வைக்க பதஞ்சலி புதியை போல பூவுலையில் முனிவர் உண்டோ. கிடையவே கிடையாது. அவ வந்து முயற்சி உள்ள கூத்தே இல்லை. அவ வந்து முயற்சி உள்ளேன்னு வச்சுக்க ஏது அந்த கூத்து. அதனாலே அப்படி பொருத்தி வைக்க பதஞ்சலி புதியை போல பூ உலையில் முனிவர் உண்டு போற்றி செய்ய அடுத்த முறை திருமுலை போல் நூலும் உண்டு. அடுத்த முறை திருமுறை போல் நூலும் உண்டு. அரிசிக்க தில்லைவாள் அந்தனர் போல் உண்டு. கருத்துள்ள சைவம் போல் சமயம் உண்டு. பாசி நீதி எங்கேயுமே இல்லை என்பது அந்த பதஞ்சலி வியாகரமாக மறுப்போம். அதனாலே தோத்திரம் என்று சொன்னால் நம்முடைய திருமுறைகள் தான் மிக சிறப்புடையது, மிக சிறப்புடையது. அதனாலே பாடுவதற்கு நால்வர் போல் பாடுவதற்கு யாரும் செய்து கூட அந்த பதஞ்சலி வியாகரமாகும். அதனால இப்படி இந்த காடலும் அத்தியும் சாமி காட்சி தந்தார். இவர்களுக்கு சிவகண வடிவத்தை கொடுத்தாரு. சுவாமி விவகாரத்தில் உமாதேவியோடு பூலகணங்கள் உடைகூட அந்த இரண்டு பேருக்கும் காட்சி தந்தார். அந்த காட்சியை கருந்து சுவாமியை தோத்திரம் பண்ணினார்கள். நல்ல சித்தாந்த கருத்துக்கள் நிறைந்ததாகி அவனுடைய பெருமை பொதிந்ததாக இருக்கின்ற தோத்திரம். அந்த ஜய ஜெயங்கள ஒரு ரெண்டு பாட்டு மறுபடியும் சொல்றேன் பாருங்க. தூங்கீருள் அல்லவ சோதியும் அல்லவர், தூங்கீருள் அல்லவ சோதியும் அல்லவர், சாமி இருளும் அல்லவா ஒளியும் அல்லவா. சோதியனே துண்ணீருளே தோன்றா பெருமையானது மாணிக்கல்லவா. சோதியமாய் இருள் ஆகினாருக்கு துன்பமாய் இன்பமாகினாருக்கு என்பதும் சொன்னவா. இது என்ன இப்படி பாடுறாருன்னா, இருளும் அல்லவா ஒளியும் அல்லவா, உலகத்துல காணப்படுகிற இருளும் அல்ல, அப்படி உலகத்துல காணப்படுகிற இருளும் இந்த புற இருளை போல இந்த இருளும் அல்ல, இந்த ஒளியும் அல்ல, இவர்களை கடந்து தூங்கி இருள் அல்லவ சோதியும் அல்லவ ஓங்கு புறத்துடன் உள்ளிவை அல்லவ. புறத்திலையும் இல்லையா அகத்திலையும் இல்லையா, புறத்திலையும் இல்ல அகத்தில எல்லாவற்றையும் கடந்து இருக்கிற நிலையே அப்படி சொல்லுகிறார். தாங்கும் அகத்தோடு சத்த அகத்தல்லவர், அகத்தும் அல்ல சத்தும் அல்ல அகத்தும் அல்லவர். வீங்குனை அறிகுவது எவ்வகை செய, இப்படி இருக்கின்ற உன்னை எப்படி அறிய முடியும், உயிர்களாலே எப்படி அறிய முடியும், முன்மையும் அல்லவ நுவலுறு பருமையும் வன்மையும் அல்லவ நுட்பமும் அல்ல சூக்கமும் அல்ல தூலமும் அல்ல சூக்கமும் அல்ல தூலமும் அல்ல வன்மையும் அல்லவ அண்மையின் வடி ஒரு பெண்மையும் அல்லவ பேடியும் அல்லவ உண்மையை எவ்வகையை உணர்வது செயல் அதனாலே உயிர்களாலே சிவனுடைய உண்மையை இன்ன தன்மையன் என்றறியொன்னா எவ்வாறு இன்ன தன்மையன் என்றறியொன்னா எனக்கு ஒரு வார்த்தை சிவருவாரை உயிர்களினுடைய அறிவியினாலே அளவிட முடியாது கருதுவிட முடியும் அது இப்படியே இன்னரத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாலே அப்படியே அந்நிறமா அவ்வண்ணமா அவன் அருளே கண்ணாக காணினல்ல அவ்வளவுதான் அவன் அவளே கண்ணாக காணினல்ல அது இப்படியே இன்னரத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாது அதுக்கு மேல சொல்றாரு 46வது பாட்டு பாருங்க அரிய தீர்த்த யாத்திரையால் ஆகம் எழுந்து வயதெண்ணி தீர்த்த யாத்திரை தீர்த்த யாத்திரை யாகங்கள் தானங்கள் தர்மங்கள் இப்படிப்பட்டதெல்லாம் இருக்குது அல்லவா நிறைய இப்படி போறார்கள் அல்லவா தீர்த்த யாத்திரை முதலானதெல்லாம் போகிறார்கள் தர்மத்தை செய்கிறார்கள் யாகத்தை செய்கிறார்கள் அவ்வளவு வகையாகும் இதனாலையெல்லாம் உடல் வாடுவது பொருள் செலவாகிறது இவைகளெல்லாம் இருக்கும் இவைகளெல்லாம் இருக்கும் சரி அந்த தீர்த்த யாத்திரையினாலும் யாகத்தாலும் மெலிந்து பயனென்னே பெரிய யாகை இனிதடைத்து பெருதற்கரிய பேரென்னே அரிய தீர்த்த யாத்திரையால் ஆகம் மெலிந்து பயனென்னே தீர்த்த யாத்திரை என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற தீர்த்தங்கள் எல்லாம் சென்று ஆடுவது தீர்த்தம் ஆடுவது முக்கியம்தான் தீர்த்தம் ஆடுவது முக்கியம்தான் அது அப்துல் சாமி சொன்னாரு கோடி தீர்த்தம் கலந்து ஒழித்தவை கோடி தீர்த்தம் கலந்து உழித்தவை கோடி தீர்த்தத்தை ஒன்னா கலந்து ஒருத்தர் உழிச்சாலும் எவ்வளவு உண்மையப்பா பாப்பா ஆடினாலும் அறனுக்கு அன்பு இல்லையே ஓடு நீரினை சௌரவானத்துல அன்பு இல்லாதவன் கோடி தீர்த்தத்தை கலந்து உழித்தாலும் அவனுக்கு பிரயோஜனம் இல்லையன கோடி தீர்த்தம் கலந்து உழித்தவை ஆடினால அறனுக்கு அன்பு இல்லையே ஓடு நீரினை ஓட்டை குடத்தட்டி ஓடு நீரினை ஓட்டை குடத்தட்டி மூடி வைத்துட்டு மூர்க்கர் கொடுக்கும் தண்ணீரை ஓட்டை குடத்துல வச்சு மேல மூடி போட்டு மூடினது தண்ணி அப்படி இருக்கும் இல்ல காவிரி ஆடிலன் தூங்குதன் தன் குமரி துறையாடிலன் எங்கு ஈசனை நாதவருக்கு இல்லையே என்றெல்லாம் அப்பர் சாமி அதுல சொல்றாரு அது போல தீர்த்த யாத்திரை முதலானவரெல்லாம் நமக்கு உடன்பாடுதான் புறம்பல்ல ஆனாலும் சிவருமானத்திலே அன்பு உண்டாகி சிவனை பரம்புருந்தவனை பூசிக்காதவர்களுக்கு அந்த தீர்த்த யாத்திரையினாலே பலது அப்படின்னு சொல்றாரு இவர் எப்படி சொல்றாருன்னா அரிய தீர்த்த யாத்திரையால் ஆகமெலிந்து பயனென்னே பெரிய யாக இனிது எடைத்து பெருதற்கரிய பேரென்னே கரியமிடத்து வெண்ணேற்று கருணை கடலும் திருநாமம் உரிய உவப்பின் மறுத்த வல்லாருக்கு எல்லா பயனும் உளவாமார் அதனால உன்னுடைய திருநாமத்தை நன்றாக ஸ்மரணம் பண்ணுகின்றவர்களுக்கு ஜெபிக்கின்றவர்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கின்றார் திருநாமத்தை ஜெபிப்பவர்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும் தீர்த்த யாத்திரை முதலியன செய்து உன்னுடைய திருநாமத்தை என்னாதவர்களுக்கு பலன் இல்லைங்கிறார் திருநாமத்தை திருநாம அஞ்சலுத்தும் எப்பாராயில் தீவண்ணர் தரம் ஒருக்கார் பேசாராயில்வா அப்புறம் திருத்தாண்டவர் அதனாலே இப்படி உலகத்தில் இருக்கின்ற இந்த தீர்த்த யாத்திரை தானம் முதலானதை யாகம் முதலானதெல்லாம் செய்வோம் சிவனத்திலே அன்பு இல்லாமலோ சிவநாமத்தை உச்சரிக்காமலோ இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காது சிவநாமம் தெரியாதவர் எத்தனை கோவிலுக்கு போறா எத்தனை வந்து தீர்த்தமான தெரியுதா நிறைய பேர் இருக்கலாம் பத்தியா இருப்பான் இந்த உண்மை தெரியாது அதுக்கு பல கருவி வரும் ஆனதுனால பலன் இல்லாம போகாது அதுக்கு பல கருவியில கொஞ்சம் கொஞ்சமா வரும் இப்ப கங்கையில குடிச்சா கங்கையில குடிச்சா பலன் உண்டா இல்லையா தெரிஞ்சு குடிச்சாலும் தெரியாம குடிச்சாலும் உண்டு ஆனா அது எண்ணம் பல எண்ணங்கள் இருக்கு குடிச்சது வீணா போகாது குடிச்சது வீணா போகாது உரிய ஓப்பின் வலுத்தவல்லாருக்கு எல்லா பயனும் உளவாமார் அதனால உங்களுடைய நாமத்தை சொல்லுகின்றவர்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கின்றார் நாமம் மிகப்பெரியது நாமம் மிக உயர்ந்தது நாமம் ஏத்தனம் தீகனை நாசனே என்பது கூட கடம்ப பொருள் தேவார் நாமம் ஏத்தனம் தீகனை நாசனே அதனாலே நாமத்தையாலே தவறாம செழிப்பவர்களுக்கு எல்லா தீர்த்த யாத்திரை செய்த பலன் எல்லாம் கிடைக்கும் அதனாலே நாமத்தை அவ்வளவு சிறப்பா இந்த சொல்லி காட்டுகிறார் இந்த ஆசிரியர் அடுத்த பாட்டு தன்னங்கவன தவிசி முறை தலைவன் தானும் பசுந்தொழவ வண்ணங்கரிய திருமாலும் வைரப்படை வேந்தன் முதலா எண்ணும் கணித்து உயிரவையும் பசுவா பசுவுக்கு இறையவன் நீ அந்நலதனால் பசுவது என்று அறைவார் இல்லை என்று குறிச்சி உருந்திய கவலத்துமாயி தாமரையில் இருக்கிற பிரமாதம் பசுந்துளாயிய உலகி மாலை அணிந்திருக்கிற திருமாதம் வச்சனப்படையுடையவனாய இந்திரனும் இன்னும் மற்றைய அத்துண தேவர்களும் மற்றைய எல்லா ஜீவர்களும் பசுக்கள் எல்லாருமே பசுக்கள் அந்த பசுக்களுக்கு எல்லாம் தலைவனாக சிவபெருமான் இருக்கிறார் பசு வேற, பசுக்களுக்கு தலைவன் வேற, பசு வேற, பசுக்களை மேய்ப்பவன் வேற, பசு வேறு பசுக்களை மேய்ப்பவன். பசு வந்து பதியாகாது, பதி பசுவாகாது, பதி பசுவாகாது, பதி பசுவாகாது, பசு பதியாகாது. உயிர் உயிர் தான் கடவுள், கடவுள் உயிர் உயிர் தான். இவ்வளவு ஞானம் பெற்றாலும் சரி, இவ்வளவு ஞானம் பெற்றாலும் சரி, முத்தி காலத்திலையா இது சிவம் ஆனந்தத்தை கொடுக்கிறது அனுபவித்துக் கொண்டிருக்குமே தவிர உயிரானது கடவுளாக, கடவுளாக உயிர் உயிர் தான். அங்க சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டு, சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்குமே தவிர அது வந்து கடவுளாக. சிவபெருமான் நிரந்தர செயலாளர்கிற மாதிரி நிரந்தரமான கடவுள், எப்போது நிரந்தர செயலாளர்களாகுவார், அது மாதிரி நிரந்தரமான கடவுளாக இருப்பார் சிவபெருமான். ஒருவரே மற்ற எல்லாருமே உயிர்கள், பிரம்மா முதலான அத்தனை பேரும் உயிர்கள். அது திருமந்திரத்துல சொன்னார், திருமந்திரத்துல பரமன் முதலாக பசுப்பல ஓடினார், பரமன் முதலாக பசுப்பல ஓடி, பசுப்பல ஓடி பரமன் முதலாக பசுக்களை கட்டிய பாசம் உண்டு. அடுத்தவர் அது விளக்கம் சொன்னார், ஏன் பசு என்று சொல்லுவோம் பரமன் முதலானவர்களை என்றால் அவர்களையும் பாசம் கட்டியிருக்கு, அவர்களுக்கும் மதம் உண்டு. அது பரம விஷ்ணுக்களுக்கும் மதம் உண்டு, நம்மை போலவே மதம் உண்டு. அதுதான் திருவாதகத்துல சாவமன்னா தக்கன் எழுதி தகர்ந்து வந்து நஞ்ச அஞ்சு ஆவ என்றா என்று அவிதாது நம்மவர் அவர், நம்மவர் அவரை அப்படின்னு தெளிவா சொன்னார். மூவருமே பரமா விஷ்ணு உருக்கரனாகி மூவருமே பசுக்கள். அதனாலே இந்த பசுக்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன் சிவபெருமான் ஒருவரே, அவரைத்தான் பதின்னு சொல்லுவோம். அவனுக்கு தனியா பதின்னு பேரு. பசுக்களுக்கு தலைவனாக இருக்கின்ற காரணத்தான பசுபதி. சிவநாமங்களிலே பசுபதி என்பது ஒரு தனிச்சிறப்புடையது. பசுவிலே ஏறுகிறான் என்பதே அதை காட்டும். பசுவை அவன் அடிமையாக வைத்திருக்கிறான், பசு கீழே பதி மேல. அதுதான் நம்ம சாமி, யானை இருந்தாலும் சரி, குதிரை இருந்தாலும் சரி, தேர் இருந்தாலும் சரி, அதுல ஏறாமே கடகரியும் பரிமாவும் தேரும் வந்து ஏறாதே. என்ன தெளிவா சொல்றாரு மாணிக்கவாது, ரதம் இருக்குது, குதிரை இருக்கு, யானை இருக்கு, அதுல எல்லாம் ஏறது இல்லையா, இன்னும் இடமும் உகந்து ஏறினவாறு இறக்கு. கடகரியும் பரிமாவும் தேரும் வந்து ஏறாதே, இடமும் உகந்து ஏறினவாறு இறக்கறியே என்பேடி தடமடிகள் அபிமுகம் தடநெறித்து அன்னாடி ஜடபமதாய் தாங்கினாலும் திருமாதான் சாரம். அதனாலே இப்படி சிவபெருமான் பசுவிலே வருகின்ற காரணம், பசுவிலே வருகின்ற காரணம் பசுக்கள் அடிமை, பசுக்களுக்கு நான் தலைவன் என்பதை காட்டுவதை விடையில வருவது. ஒருவே சிவியன் விடையே பல பல வேடமாகும் பரநாடி வாகன் பசுவேரும் எங்கள் பரவன், பசுவேரும் இந்த ஒன்று போனாரோ. பசுவிலே சிவபெருமான் வருகிற அந்த ஒரு காட்சி போதாதோ, சிவபெருமானை பரம்பொருள் என்பதற்கு பொதுவா போதாத நல்ல உபமான எடுத்து பார்க்கணும். பசுவே வாகனமாக வைத்து அதிலே சிவன் வருகிறான். அப்ப சிவன் பதி கீழே பசு அடிமை, பசு அடிமை. சிவனுக்கு அடிமையாக இருப்பது பசு, பசுக்கள் உயிர், பசுதான் உயிர்கள். அது நம்ம திருவாரூர் நான்மணி நாள் மாலைன்னு பாடி, நான்மணி மாலைன்னு பாடியிருக்காரு போற ஒருவர், திருவாரூர் நான்மணி மாலை. அதுல சொல்றாரு, உங்க சிவபெருமான் தான் தலைவனா அப்படின்னு ஆறாவது கேட்டாராம், சிவபெருமான் தான் தலைவனா அப்படின்னு ஆறாவது படிக்காதவன் கேட்டாருனா அவரு சொல்லுவார். ஞான நூல்ல படிக்காதவன் அப்படி கேட்டான், உங்க சிவபெருமான் தான் தலைவனா அப்படின்னு ஆறாவது படிக்காதவன் கேட்டான், நீங்க அவன் ஒன்னும் பதில் வேற சொல்ல வேண்டாம், அவன் ஏறி இருக்கிற விடைய பாருதான் உனக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அவன் ஏறி இருக்கிற விடைய பாருங்க உனக்கு விடை கிடைக்கும். அவையிலே எதிர ஏறிக்கிற விடையில தானே ஏறிக்கிற, நல்லா தொழும் கமலை நாதனே நாதன் என, நல்லா தொழும் கமலை நாதனே நாதன் என தலைவன் என கல்லாதாசும் கடாவி இருக்கு, வெல்லும் விடையே விடையாது, விடையே விடையாது, மெய்யுணரார் அயுத்து இடையே மயங்கும் விடையே. அந்த ஒரே வாக்கியத்தை எப்படி பண்ணுற விடையே, அவன் கேட்ட கேள்விக்கு அவன் உணர்வுக்கு இது விடை, விடையே விடையாது. அதுக்கு அதை பாரு, அந்த பசுவை பாரு, ஏறுது வாகனத்தை பாரு, பசு அதாவது அந்த மாடாது நம்ம காட்டு இடமாதாய் தாங்கினான் திருமால் தான் சொன்ன. அப்ப திருமால் தலைவன் அல்ல, திருமால் தலைவன் அல்ல, கடவுள் அல்ல என்பதை தெரிஞ்சுக்கிட்டு. அதனாலே சிவபெருமானுக்கு பசுபதி என்ற நாமம் சிறப்பாக. பசுபதையே நமகா ஓம், பசுபதையே நமகா ஓம், உமாபதையே நமகா ஓம், அப்பிகாபதையே நமகா ஓம், சுரபதையே நமகா ஓம், யூதபதையே நமகா. இப்படி எல்லாம் நம்ம நூல்களிலே செய்த நூல்களே பதையே தலைவன் பசுக்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற காரணத்தினாலே பசுக்களுக்கு உண்டான தன்மை அவனுக்குல கிடையாது, அவனுக்கு பசுக்களுக்கு உண்டான தன்மை அவனுக்கு கிடையாது, அவனுக்கு உண்டான தன்மை பசுக்களுக்கு கிடையாது. பதிக்கு உண்டான தன்மை பசுவுக்கு வராது, வருமா வராது. அதே போல பசுவுக்கு உண்டான தன்மை பதிக்கு வராது, எந்த காலத்திலயும் இது வேற அது வேற. இதுதான் நம்மளோட சைவ சித்தாந்தத்துல மிகவும் அடிப்படையா
0: இருக்கிறது. இப்படி பரமேஸ்வரன் சிறப்புடைய திருநாமமாக பசுபதி என்கின்ற அந்த பெயராலேயே சிவபெருமான் ஒருவரையே பரவும் மற்ற தேவர்கள் அத்துறவியும் பசுக்கள் என்பதே நன்றாக திருமலர் பசுப்பல ஊடி பரமன்களாகும். பசுக்களை கட்டிய பாதம் மூன்று, எதனாலே அதுக்கு பசு என்று பேர் வந்து தெரியுமா? கட்டப்பட்டதனாலே, கட்டப்பட்டதனாலே அதைத்தான் கட்டறுத்து என ஆழ்ந்து கண்ணாரு அறம்பாவன்னு கட்டுப்பட்டிருப்பதனாலே பாசத்தினாலே கட்டி இருப்பதனாலே அதுக்கு பதில் உண்டு. அது இயல்பாகவே பாசம் இல்லாததுனால அது பதியுது. அந்த பதுக்களுக்கு இவன் ஒருவரே தலைவராக இருப்பதனால பசு பதியும். அதனால புள்ளக வந்தா பசுபதினு
2: உள்ளக பேர புள்ளக பறந்துச்சுன்னா பசுபதினு பேரு. கரூர்ல இருக்கிற சிவபெருமானுக்கு பசுபதி
1: பசுபதீச்சரம் இருக்குது. ஆவூர் பதிபூஜி பசுபதிச்சரம் இருக்குது. சுவாமி பசுபதி பசுபதி என்ற அறைவா நின்மை அறிந்தோரை கற்பமுடிவான் கடைநாடி கழுத்தில் உயிர்கள் எவற்றினையும் மர்க்கந்தவியின் உச்சையிலே ரோதிப்பிப்பாட் ஆதரினால் கையாலே கற்பம் என்பது பிரபகற்பம் விஷ்ணு கற்பம் உருகற்பம் அதற்கு மேலே மகாசங்கார காலம் சிவகற்பம் பிரமகற்பம் விஷ்ணு கற்பம் உருகற்பம் அதுக்கு மேலே உருகற்பம் முடிஞ்சிருச்சுன்னு அந்த உருக்கரனையும் சேர்த்து செங்காரம் பண்றது சிவபெருமான். பிரமா விஷ்ணு உருக்கிற எல்லாத்தையுமே சிவபெருமான் செங்காரம் பண்ணுவார். அதான் முடிவு, அதான் முடிவு. நேற்று அதுதான் வந்துச்சு அவிநாசி தரப்புறத்துல அவிநாசி தரப்புறத்துல பிரமுகத்தர்களை எல்லாம் குண்டு சாம்பலாக்கி பிரமுகத்தர்களை சுற்றி சாம்பலாக்கி அவருடைய எலும்புகளை எல்லாம் மலையாக போட்டு கொண்டு அந்த சாம்பல் எடுத்து பூஜை கொண்டு அப்படி பூஜை கொண்டு ஆடுனாங்க. ஆடுனா ஆடுனா பாக்குறதுக்கு ஆள் வேணும் இல்ல, பாக்குறதுக்கு ஆள் வேணும் இல்ல, ரசிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல, ஒருத்தருமே இல்லையா? ஒருத்தருமே இல்லாம ஆடுன நல்லிருளின் அர்த்தமும் இருந்து ஆடுனாரு. ஆடினானா அந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்காதே அவனே ரசிச்சுக்கிட்டான். பிரமாதமான பாட்டையும் பேச்சையும் ரசிக்கிறதுக்கு அதிகமா சில கூட்டங்கள் இல்ல. இந்த மாதிரி திருவானக்கா போனா இருக்கிறவங்க சில புலவர்கள் பெரியவர்கள் இருக்கிறாங்க அனுபவத்துல பல கூட்டம். இந்த மாதிரி எல்லாம் புதுசா பழக்க வேண்டிய கூட்டமா இருக்கு. இதெல்லாம் பழையடியாரு பத்துடையீரன் வடவடியும் பாங்குடையீரும் இந்த புது அடியார்களுக்கெல்லாம் இதை சொல்லி ரசிக்கிறது சாமானியமா இல்ல. அது ரசிக்க வைக்கிறேன் வைக்கிறேன், ஆனாலும் சாமானியம் அல்ல. அதை நானே ரசிச்சுக்கிறேன். நல்லா இருக்கு, ராக நல்லா இருக்கு, துது நல்லா இருக்கு. நேற்று சொன்னேன் பாரு, மூலமந்திரத்தை ஓதுகிறவர்களுக்கு மூலமலம் போகும், மூலமலம் போகும், மூலமலம் போக வேண்டுமானால் மூலமந்திரத்தை முறையாக ஜெபிக்கிறது. ஜெபத்தை உமாதேவி ஜெபிச்சாலும் ஒரு பாட்டு சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றாரு. இளையாண்டுகிறாயிரம் பாடிக்கிறார் நல்ல பூஷக்காரன் ஒரு பாடினவர் உமாதேவி வந்து பூஜை பண்றாரு. அந்த ஜெபம் பண்றதுக்கு ஒரு தனி பாட்டு பாடிக்கிறார், ரொம்ப அருமையா பாடிக்கிறாரு. அதனாலே எல்லா வியாதிகளுக்கும் காரணமாக இருப்பது ஒரே ஒரு வியாதி. ஒரு வியாதியினாலே 4448 வியாதி இருக்கு. ஒரு வியாதியினாலே 4448 வியாதி கேள்விப்படுகிறா? 4448 வியாதி. இந்த 4448 வியாதிக்கு தாயாக மூலமாக இருப்பது எது வந்து கேட்டால் மூலமலமாகி ஆனவன். அதனால அப்ப சுவாமி மூல நோய் இருக்கும் முதல் ஒன்றுண்டாயினார். அந்த நோய் தீர்ந்து போச்சுன்னா எந்த நோயும் வராது. எந்த நோய் இருந்தது? அம்மா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பா இந்த மூலமாக இருக்கின்ற அந்த மூல நோயாக இருக்கிற ஆணவ பலமாகிய நோய் தொலைஞ்சதுன்னா எல்லா நோயும் தொலைஞ்சது. அதுக்கு என்ன பண்ணுன? மூலமந்திரத்தை முறையாக ஜெபிக்கும். மூலமந்திரத்தை முறையாக ஜெபித்தால் மூல நோய் மூல நோய் பிறவியே இல்லை, பிறவி நோய் இல்லை, பிறவியும் நோய் பிறவி தீதன பேதைய தம்மோடு பழக்கும் என்பது திருவிளையாட்டு திருவையாட்டு பிறவி தீதனா பேதையர் பேதைய தம்போடு பழக்கூறு நல்லவன் ஜெய்வோர் தங்களோடு உணம் என்பது கூட அந்த 16 வரங்களிலே உண்டு. ஆகையினாலே இப்படி கடைசி காலத்திலே எல்லாரையும் கங்காரம் பண்ணுகிறான். அவருடைய இச்சையிலே எல்லா

0: யாரையும் எடுத்து நீரால் இன்னலமாய துன்பக்கடலிலே கிடக்கின்றவர்கள் எல்லாம் எடுத்து முத்திக்கரையிலே சேர்க்கின்றபடியினாலே அவருக்கு ஒரு திறன் இன்னலம் கடலுட்பட்டோர் யாரையும் எடுத்து நீரால் உன்னரும் பரமமூர்த்தி உருத்திரன் இருந்தீர் வச்சான். அன்னவன் தர வந்தோருக்கும் அன்னவன் தர வந்தோராகிய விநாயகர் முதலாக மற்ற மூர்த்திகளுக்கும் அன்னவன் தர வந்தோர் அடி அடைந்தோருக்கும் அவனுடைய திருவடி அடைந்த உயிர்களுக்கு கூட அன்னவன் தர வந்தோருக்கு அடி அடைந்தோருக்கும் தன்னூறு எய்தினோருக்கும் சார்ந்ததால வந்தனைக்கு அவனுடைய உருவத்தை பற்றி சார்பு பூங்கத்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு ஒரு தருவது நமக்கு ஒரு தருவது சிவனுடைய அடியாளருக்கு என்ன பேரு ஒட்டிட்ட பந்து இப்ப நமக்கு எல்லாம் பந்து எப்படி ஒரே பந்தா அது வேறையா இப்ப நமக்கு எல்லாம் ஒரே சேமியா ரெண்டு சேமியா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே எல்லாத்துக்கும் ஒரு தெய்வம் ஜோதுமா இருந்தா அப்படிதான் காலையில வந்துருச்சா எல்லாரும் என்ன வேலை செய்யறோம் சிவனுடைய நாம உள்ளவருக்கு அப்பாவும் உள்ளவருக்கு அதே கடைசி காலத்துல எல்லாரையும் ஒடுக்குகிறாய் அப்படி ஒடுக்கு வந்ததினாலே உனக்கு உருத்திரன் சந்தாரம் பண்ணுகின்ற காரணத்தினாலே மகா உத்தரவு
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திரு கருவூரானிலே திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறை பண் இந்தளம் ராகம் மாயாமாளவ கௌள.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: அவர் ஆணையின் வண்ணம் அவர்தம் சொல் திரம்பாதவனாகிய தத்தன் முத்தநாதனை சேதி நாட்டின் எல்லைக்கு வெளியே பத்திரமாகச் சென்று விட்டு வருகின்றான். திருநீற்று வேடத்தில் வந்தவருக்கு இவ்விதமான தீங்கும் நேரக்கூடாது என்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கின்ற மெய்ப்பொருள் நாயனார் தன்னுடைய உயிரை தாங்கிக் கொண்டு அந்த வேதனையிலும் அந்த அடியவருக்கு எந்த ஆபத்தும் இன்றி தத்தன் கொண்டு சென்று விட்டு வந்தார் என்பதை அறிவதற்காக உயிர் காத்துக் கொண்டு இருக்கின்றார். இடம் மெய்ப்பொருள் நாயனாரின் அரண்மனை.
1: தேவி, தத்தன் எங்கே? வெகு நேரமாகிவிட்டது. சிவசிவா தேவா, அந்த அடியவருக்கு உள்ளாபத்தும் நேர்ந்துவிடக் கூடாது.
2: சுவாமி, தத்தன் விரைவில் வந்து விடுவா, தத்தன் விரைவில் வந்து விடுவா. தங்களை பிரிந்து நான் வாழ மாட்டேன், நான் வாழ மாட்டேன். இறைவா, கொங்கலூர் வீட்டீஸ்வரா, என் சுவாமியை காப்பாற்றுங்கள், என் சுவாமியை காப்பாற்றுங்கள்.
3: அரசே, தங்கள் ஆணையின்படி அவரை பாதுகாப்பாக நம் நாட்டு எல்லையில் கொண்டு விட்டுவிட்டேன்.
1: நமச்சிவாய் தத்தா, என் மனம் இப்பொழுதுதான் நிம்மதியடைந்தது. திருநேற்றின் நண்பனறி விளங்கும் நம் மண்ணிலே இவ்வடியவருக்கு எத்துன்பமும் நேர்ந்துவிடக் கூடாது என்று மிகவும் அஞ்சினேன். தத்தா, இன்று நீ எனக்கு செய்த உதவி யாவர் செய்வதர்?
3: சிவசிவா அரசே, தாங்களின் ஆணை அடியேனின் பாக்கியம்.
4: நன்றி, தாங்களை இந்நிலையினா நாங்கள் காண வேண்டும். சிவசிவா,
1: விதியினாலே உரையாக போற்றி காக்கத்தக்க திருநேற்றினிடத்து வைத்து வாழும் அன்பில் எக்காலும் சோர்வு வராது. அதனை என்றும் பாதுகாத்து இவ்வுலகில் ஆட்சி செலுத்த கடவீர். சிவசிவா தேவி, வருத்தப்படாதே, எல்லாம் ஈசன் திரும்ப பொன்மஞ்சிலையும் அருட்கூத்து ஏற்றுகின்ற எம் பெருமானின் திருவடியே எனக்கு துணை, எம் பெருமானின் திருவடியே எனக்கு துணை. இறைவா, மஞ்சள் நடம்புரியின் இவ்வள்ளனே. சிவசிவா, சிவசிவா.
0: மெய்ப்பொருள் நாயனாருக்கு உமையம்மையாரின் கணவராகிய சிவபெருமான் அவர் தம்மை மனத்தகத்து எண்ணியிருந்த வடிவே வடிவாக அவர் முன்னிலையில் வெளிப்பட்டு அருளி அவரை மேலான விண்ணுலகின் கண் வாழும் தேவர்களுக்கும் எட்டாத அருள் வடிவான தம் திருவடி நிழலில் கலந்து இன்புறுமாறு அருள் செய்து அவர் தம்மை இடைவிடாது வணங்கி வாழும் பெற்றினையும் வழங்கி அருளினார். திருச்சிற்றம்பலம்.
5: செற்றிலன் சீவில்லன் செஞ்சாந்து அணியேலன்

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

ஐயன் குருநாதன் அர்த்தம். அப்பன் அம்மை ஐயன், ஐயன்னா குருநாதன் அர்த்தம். அப்பனும் நீதான், அம்மையும் நீதான், குருநாதனும் நீதான் அப்படின்னு அர்த்தம்.

0: பொன்பொருள் குழந்தை பிள்ளை. ஆமா, பிள்ளை குழந்தையும் அவன்தான் இல்லையா? ஆமா, அதனால அவனை திட்டக்கூடாது. நாம திட்டினா எங்கேயாவது ஓடி போடுவோம், பெரிய ரொம்ப வியாபாரம். பின்னால நம்மளை காப்பாத்துற ஆலமரம் அல்லவா அவன். ஆமா,
1: ஒரு குலமும் குற்றமும் ஓரூ

தாய், தந்தை, குருநாதன் இவர்கள் சொல்லுகிற சொல், அந்த சொற்படி நாம் நடந்து விட்டமேயானால் நமக்கு வாழ்க்கை முழுவதும் நலமாகவே இருக்கும். இது புராண வாயிலாகவும் அனுபவ வாயிலாகவும் நான் சொல்லுகிறேன். 7வது நூற்றாண்டுல திருத்தோணிபுரத்தில் இருக்கிற சாமி கிட்ட போய் சிவபாத ஹிருதயர், இந்த நாட்டில் பௌத்தர்களும் புத்தர்களும் சமணர்களும் சாக்கியர்களும் பெருகிவிட்டார்கள், யாரும் விபூதி பூசுறதில்லை, யாரும் சிவங்கோயிலுக்கு போறதில்லை, உத்ராசம் போடுறதில்லை, பஞ்சாட்சரம் சொல்றதில்லை, இதற்கு என்ன காரணம், இதற்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அப்படி இந்த இவர்களையெல்லாம் விரட்டி இந்த சைவ சமத்தை வாழ வைக்கக்கூடிய குழந்தை ஒன்று கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லி கேட்டார். பெரிய புராணம் அப்படித்தானே சொல்லுது. தோணிபுரத்தில் இருக்கிற சாமியை தான் கேட்டாருன்னு இருக்கு. நல்லா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆமா, அதனால நான் சீயாழி போனேன்னா தோணிபுரத்தில் இருக்கிற சாமியை தான் ரொம்ப விருப்பமா பார்ப்பேன். ஏன், அவரால் வந்தவர் தான் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர்கிட்ட தான் தேவாரம் வந்தது. இந்த தேவாரம் இந்த மடாதிபதிகளும் சைவர்களும் சரியா கேட்கவில்லை, அதை ஆதரிக்கவில்லை, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு தோணியப்பட்டு தான் சொல்லிட்டேனா சொன்னேனா, இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணும் போது இந்த மாதிரி மடாதிபதிகளும் பாக்கி இருக்கிற சைவர்களும் தேவாரத்தை ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க, இதை நீ தான் கேளுன்னு நான் அவர்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன், மனிதன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்படி திருஞான சம்பந்தருடைய தகப்பனார் சாமி கிட்ட சேர்ந்தார். அப்புறம்தான் திருஞான சம்பந்தர் பிறந்தார், இந்த சைவ சமயத்தை வாழ வைத்தார். சைவ சமயத்தை வாழ வைத்தவர்கள் 4 பேர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த 4 பேர்ல வயசுல சின்னவர் இவர் தான். யாரு, திருஞான சம்பந்தர். ஆனால் செய்கையில அவரை போல யாரும் செய்தவங்க கிடையாது. ஆமா, இந்த சைவ சமயத்தை வாழ வைக்கிறதுக்கு அவர் படாத பாடுபட்டார். அப்ப என்ன அர்த்தம், தந்தையாருடைய எண்ணம் தான் திருஞான சம்பந்தருடைய எண்ணம், சரிதானா? நல்லா நீங்க ஞாபகத்தில் வச்சுங்க. திருஞான சம்பந்தர் இந்த மாதிரியான ஒரு பிள்ளையை கொடுன்னு அவர் கேட்டு வாங்கினார். அப்படி கேட்டு வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த திருஞான சம்பந்தர் பிறந்தார், இந்த சைவ சமயத்தை வாழ வைத்தார். எனக்கு முதல்ல என் வாயில வந்த தேவாரம் எங்க அப்பா சொல்லி கொடுத்ததுதான். அப்புறம்தான் வேலாயுத ஓதுவார். எங்க குருநாதன் பேர் வேலாயுத ஓதுவார் இல்லையா? ஆமா, எங்க தாப்பனார் சொல்லி கொடுத்த தேவாரம். முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி முதிரும் ஜடைமுடி மேல் முழுவன் திங்கள் வளைத்தானே வல்ல சுரர் புறங்கள் மூன்றும் வரை சிலையா வாசியுமா நானா கோத்து துளைத்தானே சுடுதரத்தாது உடனீரா தூமுத்தவன் முருவல் உமையோடாடி திளைத்தானே தென்கூடல் திருகாலவாய் சிவனடியே சிந்தைக்கு பெற்றேன் நானே. இந்த தேவாரம் எங்க அப்பா சொல்லி கொடுத்தது எனக்கு. என்ன சொன்னார் அவர், இவன் மடத்துக்கு போறான், அங்க எல்லாரும் தேவாரம் பாடுவாங்க, இவனுக்கு தேவாரம் தெரியுமான்னா அவன் தெரியாதும்பான், அதனால இது இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்தாரு. பின்னால என்ன ஆச்சு, தேவாரம் ஓதுவதற்குன்னே நான் வந்து விட்டேன் இல்லையா. என்னுடைய தாப்பனாருடைய எண்ணம், சிவபாதகருடைய எண்ணம், திருஞான சம்பந்தர், என்னுடைய தாப்பனாருடைய எண்ணம், என்னுடைய வாழ்க்கை. தேவாரம் பாடுறதுக்குன்னே வந்துட்டேன் பாத்தீங்களாண்ணா, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால மடத்துல வேற பார்த்துக்கிட்டு இருந்தால அதுக்கு போயிருக்கலாம்ல, என்னையும் தேவாரத்துக்கு கொண்டு வந்து விட்டாங்க. காரணம் என்ன, தாப்பனாருடைய எண்ணம், தாப்பனாருடைய ஆசீர்வாதம், தாயினுடைய ஆசீர்வாதம். எங்க தாய் சொன்னா, நீங்கள்லாம் எப்படியா சம்பாதிச்சுக்குவீங்க, இந்த கடைசி பிள்ளை இருக்கான் பாரு, அவன் திறமை இல்லாதவன், உடல் சரியில்லாதவன், அதனால அவன்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான்,
நீ கல்யாணம் பண்ணிக்கல, உன்னுடைய நிலத்தை விட்டு கொடுன்னு சொல்லி எங்க அம்மா என்கிட்ட சொன்னான். எவ்வளவு நிலம்? தஞ்சாவூர் ஜில்லாவில் 4.5 ஏக்கர். 1 இன்ச் விட்டு கொடுப்பானா? 1 இன்ச் விட்டு கொடுப்பானான்னு கேட்கறேன். சொன்னது எப்ப? 1947, 1947. சரி, அவனே வச்சுக்கிட்டோம்னு சொல்லிவிட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்போ, இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் குழந்தை குட்டி கிடையாது. அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், 7 குழந்தை அவனுக்கு, 4 பொண்ணும் 3 பையனும். அவன் சொத்தெல்லாம் விற்று பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டான். அவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவன். இந்த என்னுடைய 4.5 ஏக்கரையும் அவனுக்கு விட்டு கொடுத்தேன். அவனுடைய இருந்தது பின்னால் அப்படியே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு போன மாதம்தான் ஒரு உயில் பண்ண சொல்லி, எனக்கு இந்த நிறத்துக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு பிற்காலம் இந்த நிறத்தை வந்து அனுபவிக்க வேண்டியது, கொடுத்துட்டேன். விட்டு கொடுப்பானா? விட்டு கொடுப்பானா? நீங்கள் விட்டு கொடுத்தீங்களா அண்ணன் தம்பிக்கு? கொடுத்தீங்களோ ஒன்று எனக்கு தெரியாது, சொல்கிறேன். நான் கெட்டு போகலையா? நான் சௌக்கியமாக தான் இருக்கேன். ஏன் தாயார் சொன்னபடி நடக்கிறேன். எங்கள் தாய் ஒரு தடவை சொன்னா, ₹3000 நிலம் போய் ஒரு நிலத்தை வாங்குன்னு சொன்னான். ஏம்மா அது 3000 ரூபா பெறாதம்மா, 1000 ரூபா தான் பெரும்னு சொல்கிறாங்கம்மா, நீ ஆமாம் 3000 ரூபா சொல்கிறான்னு சொல்லிட்டு அதை வாங்க சொல்றியேன்னு சொன்னேன். இல்லை இல்லை, நீ அதை வாங்கி தான் தீரணும் அப்படின்ட்டான். என்னடா அப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வாங்கிவிட்டான். வாங்கி 10 ரூபா ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பத்திரத்தை கொண்டு எங்கள் அப்பா கையில் கொடுத்தேன். நீ 1000 ரூபா நிலத்தை 3000 ரூபா வாங்க சொன்ன, இது இருக்கு பத்திரம் வச்சுக்க அப்படின்னு சொன்னேன். இங்கேவா, அதை ஏன் தெரியுமா வாங்க சொன்னேன் உனக்கு? ஏன் தெரியுமா வாங்க சொன்னேன் அவனு கேட்டான். தெரியாதுன்னு சொன்னேன். அது நம்ம பூர்வீக நிலம், உங்கள் அப்பா விற்று விட்டாரு, விற்காதீங்கன்னு சொன்னேன், கேட்கல அவரு. அந்த நிலம் போனதுலேருந்து எனக்கு மனசு சரியா இல்லை. இப்போ ஒன்றை விட்டு நான் அது வாங்கிவிட்டேன், அவ்வளோதான் வித்தியாசம். 3000 ரூபா சரி, நீ கவலைப்படாத போயிட்டு வந்துட்டது. இந்த மாதிரி தாயாரும் தந்தையாரும் குருநாதனும் சொன்னபடி நாம் நடந்து விட்டமே ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு குறைவும் கிடையாது. நான் வாழ்க்கையில் அமைதியாகத்தான் இருக்கேன், அமைதியாக இருக்கேன், கவலையே விடுறதில்லை. எவ்வளவோ கவலைகள், எவ்வளவோ தொந்தரவுகள், கவலையே படுறோம். ஏன்? எல்லாம் சீவன் செய்யும். சரி, இப்ப திருஞான சம்பந்தர் எடுத்துக்குவோம். திருஞான சம்பந்தர் பிறந்தார். எதுக்கு பிறந்தாரு? வேற்று சமயத்தவர்களை ஒழித்து கட்டி, ஒழித்து கட்டினாதானேயா அவன் வாழ முடியும் இல்லையா? நீங்க நினைக்கலாம் அப்ப அது தவறு தானே அப்படின்னு. அது எப்படி சொல்ல முடியும்? நீ என்ன கொல்ல வர்ற பசுவையும் கொல்லலாம் என்பது ஒரு சொல்லு உண்டல்லவா? ஆமா, திருஞான சம்பந்தருடைய 400 சில்லற பதிகத்துல 400 சில்லற இடத்துல பௌத்தர்களும் சமணர்களும் சாக்கியர்களும் பொல்லாதவர்களும் எழுதிச்சிருக்க. இந்த 400 சில்லற பதிகத்துல 400 இடத்துல தவறாமல் சொல்லி வச்சிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சைவ சமயத்தை வாழ வைக்கணும். இப்ப வேற ஒருத்தனை அடிச்சு நவர்த்தினாதான் இதை வாழ வைக்க முடியும். அதனால நாட்டை விட்டு அவனோட விரட்டுறதுக்கு என்ன வழி? அதை செய்து விட்டு இதை செய்து விட்டார். அப்படி என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பதிகத்திலேயும் ஒவ்வொரு இடத்திலேயும் சமணர்களும் சாக்கியர்களும் பொல்லாதவர்கள் சொல்லத்தான வேண்டிருக்கு, சொல்லத்தான வேண்டிருக்கு. இப்ப மறைமுகமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ வந்து அந்த போச்சிரி பசங்களை எல்லாம் தயார் பண்றதை விட்டா தான் உன்னோட பேச முடியும்னு சொல்லிட்டே இருக்காரு நம்ம நாட்டு பிரதமர். ஏன் சொல்லிட்டு இருக்கிறாரு? போக்கிரி பயல்கள் இருக்கிற வரைக்கும் வாழ முடியாதுன்னு தெரியும் அவருக்கு. யார சொல்றான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் சொல்லக்கூடாதுன்னு கொஞ்சம் மறைவா சொல்றேன். ஆமா, தினந்தோறும் 7 பேரையும் 8 பேரையும் சுட்டுக்கிட்டே இருக்கிறான். நிமிந்து எடுத்து விட்டுது,
பத்து நிமிஷம் சுனாமி பூந்தது, தொலைச்சு விட்டான் 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் அவுட்டு. தடுக்க முடிஞ்சதாவனால அது தெய்வத்தின் தீர்ப்பு. தெரியுமா, தெய்வத்தின் தீர்ப்பு. இவங்க என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, பஸ்ஸை விட்டு பாக்குறாங்க, ரயிலை விட்டு பாக்குறாங்க, என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஏன்னா அண்டை நாட்டுக்காரனோட விரோதம் வேண்டாம் அப்படின்னு இல்லையா. இவங்களால ஒன்னும் பண்ண முடியல, அதனால என்ன பண்ணுங்க, திருஞான சம்பந்தரை விட்டு அதை இது பண்ண சொன்னாங்க. இப்போ முதல் பதிகத்திலேயே அவர் சொல்றாரு,

மத்த யானை மருக ஊறி போர்த்ததோர் மாயம் இது என்ன? பித்தர் போலும் பிரமாபுரமே விமான் இவன் என்று முதல் பதியத்திலேயே. அதுக்கு அடுத்த பதியத்தில் மடையில் வாழையில்

வரத்தார் தன்பர்மை உணர்வறியான் உடையிலார் வெண்டரைக்கை மூர்த்தியாம் திருவுருவன் படையிலார் ஒன்றாடும் பொடி புறமுறத்திலையும் தடையிலார் வன்பறியான் தாழ்மணிவார் தக்காது பிறக்கும் தமணரும் உற்ற துவர்தோய் உருவிலரும் பெற்றமாது பிறக்கும் சமணரும் சொல்ல தவறல பாருங்க இப்படி 400 சில்ற பதியத்திலையும் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? இவருடைய நெஞ்சில் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இவனோட விரட்டினால் ஒழி அந்த சைவ சமயங்க வாழ்வதற்கு வழி கிடையாது. ஆமா, அப்படி திண்ணமா எண்ணி விட்டார். எண்ணுவதற்கு என்ன காரணம்? தந்தையாருடைய எண்ணம், தந்தையாருடைய எண்ணம். ஆமா, என்னுடைய தந்தையாருடைய எண்ணம் தான் நான் தேவாரம் பாட வந்தேன். இப்படி இருந்துகிட்டே இருந்தார். மதுரையில தான் திருஞான சம்பந்தருடைய வெற்றி உலகம் கிடைச்சது அவருக்கு. மதுரையில அரசனை தன்வயப்படுத்திக் கொண்டு அந்த சமணர்கள் கோயிலெல்லாம் இழுத்து மூடிவிட்டான். திறந்திருந்தது ரெண்டு பேருக்காக. யாருக்கு? மங்கையரக்கரசியாருக்கும் குலச்சிரையாருக்கும் தான். இவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போனாங்க. வேற ஒருத்தர் போயிருந்தா கூட மூடி இருப்பானு. மங்கை கரைச்சி போறா, மந்திரி போறாரு இல்லையா? ஆமா,

ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறாங்க, அதனால கோயில் திறந்து. ஆனா சமையல் பசங்களுடைய ஆதிக்கம் இருக்கு. மன்னவன் அந்த வழியில சேர்ந்துட்டான். பார்த்தாங்க திருஞான சம்பந்தர் திருமறை காட்டில் இருந்தார், சொல்லிவிட்டாங்க இந்த மாதிரி இங்க இருக்கு, இத நீங்க வந்து இத சரி பண்ணுங்க அப்படின்னு. இல்லையா, இது ஏற்கனவே அவர் கேள்விப்பட்டிருப்பார். ஆமா, ஏற்கனவே அவர் கேள்விப்பட்டிருப்பார். நாட்டினுடைய நடப்பு அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். நல்லா இருக்கு. திருஞான சம்பந்தருக்கா தெரியலன்னு சொல்ல முடியும்? இல்ல. வந்து சொன்னாங்க, சரி இத போலாம் அப்படின்ட்டார். கோபாலன்ட்டார் பக்கத்தில் இருந்தார் அப்பர் சுவாமிகள். சாமி அவசரப்படாதீங்க, பொல்லாதவர்கள் அவன், என்னையே யானையை விட்டு இடத்துல செய்தான், நஞ்சு கலந்த பால் சோற்றை கொடுத்தான், கல்லில் கட்டி கடலில் போட்டான், தீய சின்ன குழந்தை போக வேண்டாம் அப்படின்னு. ஆண்டவன் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறான், நான் கவலைப்பட மாட்டேன், நீர் இங்கே இருக்கும், நான் மதுரைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடரு திருப்பதியம்னு ஒண்ணு பாடினார். வேயூர் தோழி மங்கனுடன் உண்ட கண்டன் மிக நல்ல பகனை தடவி மாதவரி திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உளமையை புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்யாடனே ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு நிகழே புத்தரோட மனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மையிடமே அப்போ சொல்லிட்டார். அங்கேயே சொல்லிட்டார், இந்த புத்த சமண பசங்கள இந்த திருநீரை அழிக்கும்டான்னு சொல்லிட்டு புறப்பட்டார். வேறு தோழிபங்கள்ல இருக்கிற பாட்டு இல்லையா, கொத்தலர் உடலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேடவியனன் மத்தவும் மதியம் நாக முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் புத்தரோட அவனை பாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநூறு சம்மை திடமே அப்போ சொல்லிட்டார். எப்படி தெரியும், எப்படி தெரியும் அவருக்கு? தீர்க்க தரிசி, பின்னால வர்றது முன்னாடியே தெரியும் அவருக்கு. என் தந்தையாருக்கே தெரிஞ்சத இவன் தேவாரம் பாடுவான் அப்படின்னு இல்லையா. இப்ப சிவபாதகிருத்திற்கு எப்படி தெரியும்? ஆமா, புறப்பட்டு போயிட்டாரு மதுரைக்கு போனார். மதுரை தான் அவனு கேந்திரமா வச்சிருந்தான் இல்லையா. ஆமா, நேர அவர் கோயிலுக்கு தான் போனார். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மாணிக்க வாசகரும் ஒரு ஊருக்கு போனாங்கன்னா நேர கோயிலுக்கு தான் போவாங்க. கோயிலுக்கு போயிட்டு, சாமி நான் உன்னுடைய ஊருக்கு வந்திருக்கிறேன், இங்க கொஞ்ச நாள் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகும்போது போய் சொல்லிட்டு போவாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்த ஒருத்தன் வந்தோம்னாக்கா வாங்கன்னு நம்ம கூப்பிடணும், அவன் போறவன் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்லிவிட்டு போகணும். வர்றவன் இப்ப வீட்டுக்கு வந்தா வீட்டுக்காரன் வாங்கன்னு கூப்பிடுறதில்ல, இடிச்சுக்கிட்டு பேசாம நிக்கிறான், போறவனும் இடிச்சுக்கிட்டு பேசாம போயிடுறான். அப்படி போற வர்றவனை வாங்கன்னு கூப்பிடணும், போறவன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகணும். அப்படி சொல்லாத வீடு ஒன்னே ஒன்னு உண்டு. எது உங்களுக்கு தெரியும்? அங்க உள்ள ஒண்ணு பேசாமல் படுத்திருக்கும் இல்லையா. ஆமா, அந்த வீட்டுல தான் அப்படி வாங்கன்னு கூப்பிடுறது இல்ல, போகலையும் போறேன்னு சொல்லிட்டு போறது இல்ல. நேர கோயிலுக்கு போனார். ஆமா, நடுமத்தில இருக்கிற கோயில்கள்லாம் போனாரு. நேர போய், ஆளவாயா உனக்கு சம்மதமா, இது உனக்கு சம்மதமா, போ ஊர்லயா இந்த அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பதியும் பாடுறார். அபூர்வமான திருப்பதியும் மதுரைக்கு போனோம்னா.

பாரதியத்துல பத்தாவது பாடத்தோறும் இந்த சமணர்கள் செய்த போக்கிர்த்தனத்தை நான் அவர் சொல்ல தவறலன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஒவ்வொரு பதியத்திலையும் எட்டாவது பாட்டுல ராவணன் கைலாய மலையை தூக்கினான், அது தவறு, அவன் பாடினான், அருள் பெற்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானூறு பதியத்திலையும் ஏதேனும் ஒரு பதியம் ரெண்டு பதியம் விடுபட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஏன் ஏதாவது சொன்னாரு, இப்படி தவறு பண்ணினாலும் அவனை பாடினால் உனக்கு நன்மை கிடைக்கும் என்று எந்த குறிப்பு அதில் இருக்கிறது என்று தெய்வ சேக்கிடாரே எழுதி வைக்கிறார். ஒன்பதாவது பாடுதோறும் அந்த அந்த நானூறு பதியத்தில் இருக்கியா ஏதேனும் ஒரு பதியம் ரெண்டு பதியம் விடுபட்டிருக்கலாம் இல்லையா? ஆமா, ஒன்பதாவது பாடுதோறும் பிரம்ம விஷ்ணுக்கள் அவனை தேடி காண முடியாத கடவுள் அப்படின்னு பாடி வச்சிருக்கார். காரணம் என்ன, அவன் தான் பெரிய தெய்வம் அப்படின்னு தெரியணும் எல்லாருக்கும். ஆணவம் பிடித்தவனுக்கு காண முடியாது, அன்புனால அவனை தேடி கண்டுபிடித்து விட முடியும். அதனாலதான் தேடி கண்டுகொண்டேன் திருமாரோடு நானுகனும் தேடி தேடுனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். அவன் ஆணவத்தினால தேடினான் கிடைக்கல, ஒரு அன்புனால தேடினார் கிடைச்சது, அது சொன்னார் இல்லையா? அது ஒரு பதியத்துல ஒன்பதாவது பாட்டுதோறும் தவறாம சொல்லி வச்சிருக்காரியா. இந்த குறிக்கோள் பாருங்க, அவருக்கு சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளைன்னு சொல்ல முடியாது, தவத்தின் முதல்வர் திருஞான சம்பந்தர் சின்ன பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருக்கு சிவஞானம், சிவனடி சிந்திக்கும்னு இல்லை, சிவனடியே சிந்திக்கும், வேற ஒன்னும் சிந்தனை அவருக்கு வரலன்னு அர்த்தம் இல்லையா? பவமதனை அற மாற்றும் பாங்கியில் ஓங்கிய ஞானம், உமையிலா கலை ஞானம். நீ தேவாரத்தை நான் பிரிச்சு பார்க்கிறேன், அதில் இருக்கிற இசையும் தாளமும் மிக உயர்வாகவே இருக்கிறது. ஆமா, நல்லாவே இருக்கு. நான் இசையும் படிச்சு தேவாரமும் படிச்சேன், இசையும் படிச்சு பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. ஆனால் மடாதிபதிகளும் சைவர்களும் ஆதரிப்பு தான் குறைச்சல், மடாதிபதிகள் ஆதரிக்கிறது இல்லை. சொற்பொழிவு சொற்பொழிவு சொற்பொழிவுன்னு மண்டையில் அடிச்சுக்கிறாங்க. எப்ப பாரு தேவாரத்தை பத்தி சொற்பொழிவு தான், இசையாக வந்ததா அது, சொற்பொழிவா வந்ததா? எப்படி வந்தது அது, எப்படியா வந்தது? சிறப்பதி யாரும் இசையாக வரல, சிவக சிந்தாமணி இசையாக வரல, திருக்குறள் இசையாக வரல, தேவாரம் நாளும் இன் இசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு. அத பாட சொல்லி கேப்பியா நீ, பாட சொல்லி விட்டு இல்லாம இந்த சொற்பொழி வச்சுட்டு இந்த தேவார ஓதுவார்கள் தூக்கி எரிஞ்சிடுற, திரும்பிய பாக்கறதில்ல தேவார ஓதுவார்களை. அறுபது வருஷமா பாடசாலை நடந்தது தருமூரத்துல, இழுத்து மூடிவிட்டாரு. இத போய் இவரு இழுத்து மூடிட்டாரு, க்ளோஸ். ஆமா, 1941 வச்சாரு அப்ப இருந்த பண்டார சன்னதி. 24 25 ஒழுங்கா நடத்தினாரு, ஓரளவுக்கு ஒழுங்கா நடத்தினாரு. கிட்டத்தட்ட ஒரு 300 ஓதுவார்கள் அதுல இருந்து படிச்சு வெளியேறலாம். இப்ப 60, 41, 51, 61, 71, 92, 1 அதுல ஒரு 50, இதுல ஒரு 5, 55 வருஷமா அந்த பாடசாலை இருந்தது. 3 வேளை சாப்பாடு போடுவாங்க, வருஷத்துல 4 வேட்டி துண்டு கொடுப்பாங்க. அதுக்காக ட்ரஸ்ட் கூட பண்ணிருக்கேன்டாரு இவரு. என்கிட்ட நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், ஒரு நான் ஓதுவார் தானே, நான் பணக்காரனா, நான் கோடிக்கணக்கில் கொட்டி வச்சிருக்கேன், 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்தேன், இது தேவார பாடசாலை ஒழுங்கா நடத்திக்கிங்க அப்படின்னு. நான் 30 லட்சம் ரூபாய் அதுக்கு ட்ரஸ்ட் பண்ணியிருக்கேன், இது என்னத்துக்குன்னாரு, வச்சுங்க இதையும் அப்படின்னு. அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு போய் இழுத்து மூடிவிட்டார். இப்படியே விட்டுக்கிட்டு போனா தேவார இசையே இந்த நாட்டில் இல்லாமலே போயிடும், இப்பவே இல்லாம போயிடுத்து, இப்பவே இல்லாம போயிடுத்து. அங்கங்க தேவாரம் பாடினாங்கன்னா கொஞ்சம் ஆதரிப்பு காட்டுங்கள், ஆதரிப்பு காட்டி அதை தேவாரம் பாட சொல்லி கேளுங்கள். இல்லாட்டி போனா இன்னும் கொஞ்ச நாள் போனா தேவாரம்னா என்னன்னு தெரியாமல போயிடும் போல இருக்கு. ஆக திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போனார். அப்பவே அந்த பதியத்தில் சொன்னார்,
திருநீறு இந்த பசங்களெல்லாம் ஒழிச்சு கட்டிவிடும்.

பேர் தங்கறதுக்கு ஒரு மடம் கொடுத்தாங்க, தங்கி இருந்தார். உனக்கு தைரியம் இருந்தா நீ நேரம் அவரை வாதுக்கு கூப்பிடுக்கலாம்ல, ஏன் அவர் தங்கியிருந்த போட்டு தீய வச்சான் இந்த சமணன்கள், செய்யலாமா? இப்ப எனக்கும் ஒருத்தனுக்கும் பிடிக்கலன்னா ஹைகோர்ட்ல ஹைகோர்ட்ல கேஸ் போடணும், ஹைகோர்ட்ல தோத்துன்னா பெரிய கோர்ட்டுக்கு போகணுமே தவிர அடிதடியில இறங்கலாமா? அது எவ்வளவு பெரிய முட்டாத்தனமான செய்கை அது இல்லையா? திருஞான சம்பந்தர் தங்கியிருந்தாரு, அந்த மரத்தில் கொண்டு தீய கொண்டு வச்சான், செய்யலாமா? அப்படி செய்தான்கள் இந்த இந்த மகாபாவிகள். யாரு? சமணர்கள். ராத்திரி 12 மணிக்கு பார்த்தா மடம் பத்திட்டு எரியுது. திருஞான சம்பந்தரை எழுப்பி சொன்னாங்க, மடத்துல யாரோ தீய வச்சு விட்டான், எரியுதுன்னு. எந்திரிச்சு வெளியேன்னு வந்து பார்த்தாரு, மக்கள் இப்படி தீய வழிக்கு போவதற்கு காரணம் என்ன? மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி அல்லவா? அதனால மன்னன் தான் இதுக்கு பொறுப்பு. இந்த தீ போய் அந்த மன்னனை பிடிச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பதியம் பண்ணார், பதியம் பண்ணார். ஆமா, அடிதடியில் இறங்கல. இந்த தீக்கு காரணம் இந்த மன்னவன், இந்த கூன்பாண்டியர் அல்லவா? ஆமா, இதை போய் அவனை பிடிச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பதியம் பண்ணார்.

பொய் பசங்கன்னு எல்லாம் கிளீனா சொல்லிட்டு போறாரு. அவர் மறைமுகமாக கூட சொல்லல. பொய்யாராம் அமனர் கொழு உஞ்சுடர் பையவே சென்று

இந்த தீ போய் அந்த பாண்டியனை பிடிச்சுக்கிட்டோம், மெதுவா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாராம். அதுக்கு விளக்கம் எழுதினார் தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. மெதுவா போய் பிடிச்சுக்கிட்டோம்ன்றார், பையன்னா மெதுவான்னு அர்த்தம். ஏன் வேகமா போச்சுன்னு சொன்னா பாண்டியனுக்கு ஏதாவது வந்துடும், உயிருக்கு ஆபத்து வந்துடும். மங்கையர்க்கரசியார் மங்கள நானோட இருக்க முடியாது, அதனால அந்த பெண்ணுக்காக வேண்டி மெதுவா போய் பிடிச்சுக்கோ அப்படின்ட்டு. அப்ப இந்த பதியம் இப்படி பாண்ட உடனே இந்த தீ போய் அவனை பிடிச்சுக்கிட்டது. அப்ப இந்த பதியத்தினுடைய வெயிட் பாத்தீங்களா, இந்த பதியத்தினுடைய வெயிட் தெரியுதா? ஒரு பதியம் பூரா அப்படித்தான் சொல்றாரு அவர். தக்கன் வேள்வி தகத்தன் உள்ளவாய் தொக்கனே அஞ்சல் என்று அருள் செய்ய என்னை எக்கராம் அவனர் கொழு குஞ்சுடர் பக்கமே சென்று பாண்டியர்க்கு ஆகவே அளவாய் மேவிய அட்டமூர்த்தியனே அஞ்சல் என்று அருள் அருள் சுட்டராம் அமணர் கொழு குஞ்சுடர் பட்டுமந்தன்

அப்ப இந்த பதியம் இப்படி சொன்ன உடனே இந்த நெருப்பு போய் பிடிச்சிக்கிட்டு சொன்னா அப்ப எவ்வளவு வலிமையா இருக்கும் அந்த சொல்லுக்கு, அந்த பாட்டுக்கு எவ்வளவு வலிமையா இருக்கும், அந்த வலிமையை எண்ணலையே இந்த சைவத்தில் இருக்கிறவர்கள் இல்லையா? அது எண்ணுகிற காரணம் என்னைக்கு வரும் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். தீ பிடிச்சுக்கிட்டு ராத்திரி 12 மணிக்கு ஐயோ ஐயோ ஐயோ ஒண்ணு கிடந்து கத்துறோம்,

0: பாண்டியன் 12 மணிக்கு கத்துறான். மங்கையர்க்கரசர் எழுந்து போய் பார்த்தார். கணவன் ஏதோ தீவாய்ப்பட்டு விட்டான் போல இருக்கு, தீ எரிஞ்சது மாதிரி கத்துறான். ஆனால் திரட்டு பார்த்தா உடம்புல எல்லாம் ஒன்றும் தீ புண்ணை காணும், ஆனால் தீ மாதிரி உடம்புல எரியுது எரியுது எரியுது எரியுது எரியுது எரியுது. அங்கிருந்த வீட்டில் தீய வச்சாங்கள், அதுக்குள்ள குலச்சரியா இருக்கின்ற செய்தி போயிடுத்து. ஒரு ஒரு ஒரு பெரிய மதத்தலைவர் வந்து தங்கி இருந்த இடத்துல இவன் ஏன் தீய வச்சானுவ, பெரிய தப்பல்லவா அது. பாண்டியன் கிடந்து துடிக்கிறான். பாண்டிய நாட்டில் வைத்தியத்துக்கு என்ன குறைச்சலா, மருந்துக்கு குறைச்சலா? இப்ப நம்ம சாதாரணமா ஒருத்தன் சம்பாதிக்கணும், வீட்டுலயே 2 டாக்டர் 3 டாக்டர் வச்சுக்கிட்டு இருக்கிறானு, எங்க ஹவுஸ் டாக்டர் அவர் அப்படிங்கிறானு. அரண்மனையில எத்தனை டாக்டர் இருப்பான்? அந்த தீ எரிச்சலை ஏன் அடக்க முடியல கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கிறான்.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை, தலைப்பு 8ஆம் பாடல் முதல் 10ஆம் பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: இறைவன் எப்படிப்பட்டவன்? தீயினும் வெய்யன். இறைவன் எவ்வளவு சூடு, இறைவன் எவ்வளவு சூடு. தீ சாதாரண நெருப்பு சுடும், ஆனா ஜோதிக்குள் ஜோதி, நெருப்புக்கு நெருப்பு, நெருப்பை விட நெருப்பானவன் நெருப்புக்குள் இருக்கிறான். எப்படி சார்? இப்ப தீன்னு சொல்றோம், நெருப்புன்னு சொல்றோம், சாதாரணமாக சூடுங்கிறோம். இப்போ இந்த உலகத்தில் உள்ள சூடெல்லாம் யார் கொடுத்தது? ஆ, சூரியன். இங்கே உட்காந்துருக்கீங்க நீங்கள், இப்போ 1 மணிக்கு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. எந்த வெளி இது சூரியனுடைய வெப்பம், அது 2-3 நாளாக கடுமையான வெப்பமாக இருக்குது. எப்பப்போல்லாம் கரிநாள் வருதோ அன்னன்னைக்கெல்லாம் வெப்பம் அதிகமாக இருக்கும். என்னைக்கெல்லாம் உங்கள் கேலண்டரில் கரிநாள்னு போட்டிருக்கோ அன்னைக்கெல்லாம் வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால தான் அந்த கரிநாளாக இருக்கிறதுனால அன்னைக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும், சூடு அதிகமாக இருக்கும், பயணம் போகாதீங்கன்னு அர்த்தம், பயணத்துக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம். நம்ம அன்றைக்கி தான் கிளாஸ் வச்சுருக்கோம், வேற எங்கேயும் போகாமல் இங்கே உட்காந்துருங்கன்னு அர்த்தம். அதுதான் அந்த காலம் என்ன பண்ணுவாங்கன்னா, கரிநாள் அன்னைக்கு பயணத்தை தவிர்க்கவும். சூரியனை அந்த பூமி வந்து நெருங்குகின்ற காலங்கள் கரிநாள். அப்போ அந்த 12 மணிக்கு வெப்பம் அதிகமாக இருக்கு. யார் கொடுத்தா? சூரியன் வெப்பம் கொடுக்கிறது. சூரியனுக்கு வெப்பம் கொடுத்தது யார்? எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு, அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க. அருக்கன்னா யாரு? சூரியன். சூரியனுக்கு வெப்பம் கொடுத்தவன் யார்? 1 கோடி ரூபாய் இருக்கிறவன் தான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும். 1 கோடி ரூபாய் இருந்தால் 1 லட்சம் கடன் கொடுக்கலாம் இல்லையா? இப்போ சூரியனுக்கு கடன் கொடுக்கணும்னா அவன் சிவபெருமான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும்? வெப்பத்தில் போடி இருக்கணும். அப்போது தீயினும் வெய்யன், புனலினும் தண்ணியன். புனல்னா என்னது? தண்ணி, அதுவே குளிர்ச்சி. ஆனால் அந்த குளிர்ச்சியிலும் குளிர்ச்சியாக இருக்கிறான். சிவபெருமான போய் இவ்வளவு சூடு இவ்வளவு குளிர்ச்சியா இருந்தா எப்படி சார்? ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. சேயினும் நல்லன் அணியன், நல் அன்பருக்கு தாயினும் நல்லன் பின் தாழ் சடையானே. இவ்வளவு முக்கியமானது கேட்டுங்க, பின் தாழ் சடையான். ஏன் சடை வந்து பின்னாடி இருக்கு, பின்னால சடை இருந்தானது நம்ம அர்த்தம், முன்னால இல்லைன்னு அர்த்தம். முன்னால இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, யாரையுமே தலை வணங்கவில்லைன்னு அர்த்தம். இறைவன் சிவபெருமான் யாரையும் வணங்காதவன். சிவபெருமானுடைய கை சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை, ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்கான் அம்மானம். சேர்ந்தறியா கையான், சிவபெருமான் யாரையாவது வணங்கி பார்த்துருக்கீங்களா? அவன் கையை சேர்ந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை எல்லா கடவுளும் கை சேர்ந்துருக்கும். எல்லா தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா கை சேர்ந்துருக்கும் இல்லையா, யாரையாவது வணங்குற மாதிரி இருக்கும். சிவபெருமான் கை சேர்ந்துருக்கா? ஏன், அவன் அவனுக்கு மேல் யாரும் இல்லை, ஆனால் அவன் வேற யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் யாரையும் விழுந்து வணங்க வேண்டியது இல்லை, ஆனாலும் அவனுக்கு தலை சடை என்னாவது முன்னாடி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவனுடைய சடை பின்தாள் சடையானை பிங்ககனை, தாயினும் நல்லன். ஏன் தாயினும் நல்லன்? தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. இப்போ தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லைங்கிறீங்க, அதே ஒரு வார்த்தையை தாயில் சிறந்தவன்கிறீங்க, எப்படி இது ரெண்டும் ஒரு சொல்லுங்க. ஏதாவது அது ரெண்டும் ஏதோ ஒன்று இருக்குங்க. தாய் நல்லவங்க தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. தாய்க்கும் இறைவனுக்கும் ஒரே ஒரு நூல் வேறுபாடு, ரெண்டு பேரும் கருணை உள்ளவங்க தான். தாய்க்கும் கருணை உண்டு, இறைவனும் கருணை உண்டு. தாய்க்கு கோபம் வரும், இறைவனுக்கு கோபம் வராது. தாய்க்கு கோபம் வருதா இல்லையா? ஆ, பையன் பணம் கொடுக்கலன்னா கோபம் வரும், ஆனால் பணம் கொடுக்காட்டி இறைவன் கோபப்பட மாட்டார். அப்போ தாயினும் நல்லன் யாரங்க? அப்போ ஏதோ ஒரு சின்ன கோடு யாட்ட இருக்க, என்ன இருந்தாலும் ஆன்மா ஆன்மா தான், கடவுள் கடவுள் தான் இல்லையா? பால் இணைந்து ஊட்டும் தாயினும் சாலம் பறிந்து, நுட்பமாக கவனிங்க, கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கணும். பால் இணைந்து ஊட்டும் தாயினும் சாலம் பறிந்து, நீ பாவியேனுடைய ஓனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உழைப்பிலார் ஆனந்தமாய. இப்போ தாய் பெற்ற தாயினும் நல்லன். இப்போ தாயை விட யாரு? நல்லா கவனிக்கணும், ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். யாராவது ஒரு அடியாராவது மாற்றி பாடியிருக்கிறாங்களா? அது திருமூலராக இருக்கட்டும், அல்லது இது வந்து மாணிக்க வாசகராக இருக்கட்டும், சுந்தரராக இருக்கட்டும், யாருமே வந்து 12 திருமுறைகளிலேயோ 14 சாத்திரங்களிலேயோ ஒரு இடத்துல கூட யாருமே முன்னுக்கு பின் முரணாக பாடியிருக்க மாட்டார்கள். அதுதான் சைவம், அதுதான் சைவம். சைவத்துக்குள்ள சிறப்பு அதுதான். வேற எந்த நூல்லையும், வேற எந்த மார்க்கத்திலையும் அப்படி இருக்காது. ஒரு ஞானி சொன்னார்னா வரக்கூடிய அடுத்த சீடர் வந்து மறுத்துருவார். அலெக்சாண்டர் சொல்லி சாக்ரட்டிஸ் சொல்லியிருந்தாருன்னா பிளேட்டோ மறுப்பார், பிளேட்டோ சொல்லியிருந்தாருன்னா அரிஸ்டாட்டில் மறுப்பார், அரிஸ்டாட்டில் மறுத்தார் சொல்லியிருந்தாருன்னா அலெக்சாண்டர் மறுத்துருவார். இதெல்லாம் மறுத்து பேசக்கூடியவர்கள் தத்துவ ஞானிகள். நம்மள்ட்ட அப்படி இல்லை, எல்லா தத்துவ ஞானிகளுமே முன்னுக்கு பின் முரண் இல்லாமல் சொல்லக்கூடியவங்க. அதான் சைவம் ஜெயிக்குது. தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை. வெய்யன் தண்ணியன் கோபமாகவும் இருப்பான், அருளையும் கொடுப்பான். கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவன். கதிர்மதியம் போல் முகத்தான், என்னது கதிர்மதியம்? என்னது கதிர்ங்கிறது? சூரியன். மதிங்கிறது சந்திரன். கதிர்ங்கிறது வெப்பம், மதிங்கிறது குளிர்ச்சி. வெப்பமாகவும் இருக்கிறான், குளிர்ச்சியாகவும் இருக்கிறான். இப்போ தன்னை அடைந்தவர்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறானா இல்லையா? சிவபெருமான் புன், இந்த புன் ஒரு புன்முருவலால் முப்புறத்தை எரித்தார் இல்லை? அப்போ முப்புறம் எரிக்கின்ற பொழுது சிரிப்பும் வரும், கோபமும் வரும். நமக்கு கோபம் வந்தால் கோபம் தான் மூஞ்ச காட்டுவோம், சந்தோஷம் அடையும் பொழுது சந்தோஷமாக இருப்போம். ஆனால் சிவபெருமான் ஒரே நேரத்தில் இரண்டையும் செய்வான். அப்படி முப்புறம் எரிக்கின்ற பொழுது கண்ணு கோபமாக இருக்கும், ஆனால் முகத்தில் புன்சிரிப்பு இருக்கும். அது திருப்பாவையில் கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படிங்கிறது. நான் சொல்கிறது இப்போ முப்புறம் எரிக்கும் நிலையில் சிவபெருமானுடைய முகத்தை சொன்னேன். ஆமாம், கடவுள் ஒன்று தான், நல்லா கவனிச்சுக்கணுங்க. கடவுள் ஒன்று தான். நிறையா படித்தோம்னா ஒரு உண்மை தெரியும், நிறையா படிக்கணும், நிறையா சிந்தித்தோம்னா ஒரு ஒன்று தெரியும், எல்லாம் ஒன்றுங்கிறது தெரியணும். இவ்வளவு இருந்தும் சிவபெருமானுடைய திருவருளை யாரும் அறியவில்லை. அவன் சேயினும் நல்லன் அணியன், நல்ல அன்பருக்கு. இந்த அன்பருங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பர்னா அன்பு செலுத்துபவர்கள். அன்பர் இறைவன் காட்டிய வழியில் நடப்பவர்களுக்கு அருளை கொடுப்பான். அது புனலிலும் தண்ணியன். இறைவன் காட்டிய வழியில் நடக்காதவர்களுக்கு சூரியனை போல தீயினும் வெய்யன். அது நம்முடைய சிவஞான சித்தியாரில் வரும். அன்பர்கள் எப்படி இருப்பார்கள்? அறவழியில் நடப்பார்கள். அறம் வழி இதம் செய்வோருக்கு அனுகிரகத்தை செய்வான், அப்போ உதவி செய்வான். சம்பந்தர் தேவாரம் நிறைய சொல்றோம். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை, கண்ணடைந்த மதில் பிரம்மபுரத்துறையும் காவலனை, முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்து மொழிவல்லார், பொன்னடைந்தார் போகங்கள் பலடைந்தார் புண்ணியரே, தன்னை அடைந்தவர்களுக்கு இன்பங்கள் தருவானை. இப்ப யார் ஒருவர் வந்து இறைவனை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையே செய்வான். அந்த அணியன் அப்படின்னா பக்கத்தில் இருப்பவன். நமக்கு குளோஸா இருக்கிறது யார் இப்ப? அதெல்லாம் நான்கு வகை மார்க்கத்தில் சுந்தரருடைய மார்க்கம் ரொம்ப முக்கியமான மார்க்கம். நெருக்கம் அதிகம் தோழ மார்க்கம். இறைவனோடு பழகுகின்ற பொழுது நண்பராக பழகுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதான் சுந்தரருடைய மார்க்கம் ரொம்ப உயர்வான மார்க்கம். அப்போ இவங்க மார்க்கம்லாம் அவங்க தப்புன்னு நினைக்க சொல்லக்கூடாது. அவர்கள் ஒவ்வொரு வழியில் இறைவனை அணுகினார்கள். ஞான சம்பந்தர் இறைவனை தந்தை மகன் என்ற உறவில், அப்பர் பெருமான் தலைவர் தொண்டர் என்ற முறை, சுந்தரர் நண்பர் என்ற முறை, தோழர் என்ற முறை. அது தோழர்லையும் வந்து சுந்தரர் வந்து சிவபெருமானுக்கு தோழர் இல்லை, சிவபெருமான் சுந்தரருக்கு தோழர். அதான் தோழமை உமக்கு தந்தனம்னார். அவர் இவர்கிட்ட வந்து தோழம் பிடிச்சிக்கிட்டார் இல்லை? ரொம்ப கவனிச்சு பாருங்க, முக்கியமாக கவனிங்க. அப்போ அந்த அளவுக்கு இவர் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க. அப்புறம் மாணிக்க வாசகர், அவர் ஞானம், இறைவனை ஞானியாக பார்த்தவர். இப்படி ஒவ்வொரு அருளாளர்களும் இறைவனை ஒவ்வொரு வகையாக அணுகியிருக்காங்க. இறைவனுடைய பெயர் இறைவன் ஞானி. குருவாக இறைவனை குருவாக தான் சீடராக இருந்து இறைவனை வழிபட்ட நிலை. இறைவனுடைய பெயர் இறைவனுடைய பெருமை. பொன்னால் புரிந்திட்ட புரிச்சடை எல்லாம் இறைவனை வந்து பொண்ணாக தான் கவனிக்கிறாங்க. அதான் மூணு பாட்டு ஞாபகம் வச்சுக்கணும். பொன்னா சிவபெருமானுக்கு வந்து அவருடைய திருமேனின்னு சொல்லணும். இப்போ நம்ம சொல்லும்போது உடம்புன்னு சொல்லணும், சிவபெருமானுடைய உடம்புன்னு சொல்லக்கூடாது. பொன்னாடி மேனியன். ஆனால் இன்னமும் தெரியல, சில படங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உடம்பெல்லாம் கருப்பாக போட்டிருக்கு. கண்ணம் மட்டும்தான் கருப்பு, உடம்பெல்லாம் கருப்பு இல்லை. நம்ம ஒரே குடியாக பிடிச்சிட்டாங்க. அந்த படம்பெல்லாம் தப்பு, அப்படி செய்யக்கூடாது. பொன்னால் புரிந்திட்ட பொருசடை என்ன? அதுவும் புரிந்திட்ட அள்ளி முடியலையா? எத்தனை சடை இருக்கு இறைவனுக்கு? ஒன்பது அடை. நிறைய சொல்லியிருக்கேன். பின்னி பின்னி என்ன இருப்பார்னா ஒன்பது சடையாக போட்டிருப்பார் பின்னாடி பின்னாடி. இன்றைக்கும் அது போல் பல பேரை பார்க்குறாங்க, எல்லாம் நீட்டாக முடி வளர்க்குறாங்க. இன்றைக்கி சில பேரை பார்த்தா தோளுடைய செவிங்கன்னா சில பேர் தெரிகிறாங்க. அது தோளுடைய செவிங்கண்ணா சொன்னால் சரி, அது ஒரு காரில் மட்டும் தோடு போட்டுட்டு போகிறாங்க, அது வளையமாக வர போட்டுக்கிறாங்க. சரி, சிவபெருமான் அன்னைக்கு தோடு இசைவினா இருந்தார், எல்லாம் சைவத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு போக வேண்டியா இருக்கு. பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன? பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. அவன் பேர் என்ன? இப்போ ஒரு சந்தேகம். இப்போ நந்தின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. பிரதோஷ வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. சிவபெருமானுக்கு பேர் இங்கே நந்தின்னு வருது, அங்கே வேற நந்திக்கு வேற வழிபாடு செய்கிறீங்க. எத்தனை நந்தி இருக்குது? நந்திகள் நால்வர். அதிகார நந்தின்னு ஒன்று உண்டு, நாம் அவரை யாரும் கவனிக்கிறதே இல்லை. எங்கே பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? ஐயா ஓசோ, நீங்கள் இங்கேருந்து கைலாயத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த கைலாயம் இல்லை, இது வந்து மண்மேவும் கைலாயம். நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு அப்புறம் விண்மேவும் கைலாயம் போக போகிறீங்கள, விண்மேவும் கைலாயம். திருமந்திரம் முடிக்கும் போது திருமந்திரம் நிறைவாகும் பொழுது கைலாய காட்சி, அது வந்து விண்மேவும் கைலாயம். அது கைலாயம் போகும்போது அப்படின்னா அங்கே நந்திக்கிட்ட பர்மிஷன்கிட்ட தான் போகணும், பர்மிஷனாக உள்ள போடு ஸ்டாப் பண்ணுவேன். அழைப்பு, அழைப்போடு போன சுந்தரர் உள்ள போயிட்டார், அழைப்பு இல்லாத போன சேரமான் பெருமாள் நிப்பாட்டிட்டு விட்டார். யாரை கேட்டி அவர் தான் வந்து விவரமாக அப்புறம் சொல்லுவான். அப்போது அதிகார நந்தின்னு ஒருத்தர் உண்டு, அவர் யாருன்னா சிலாதன முனிவருடைய குமாரர். அவர் வந்து அந்த கோவிலில் கைலாயத்தில் காவல், அவர் தான் அதிகார நந்தின்னு பேர். இந்த இது நடக்கும்ல நந்தி கல்யாணம் திருமழப்பாடி, ஏன் யாருக்காவது கல்யாண பிரார்த்தனை இருந்ததுன்னா அங்கே போய் பார்த்துக்கலாம். நந்தி கல்யாணத்தை பார்த்தவங்களுக்கு முந்தி கல்யாணம் ஆகும்பாங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். திருமண தடைகள் தோஷங்கள் இருந்துன்னு வச்சிங்களேன், அப்படின்னு சொன்னாங்கண்ணா, அப்படிலாம் ஒன்றும் இருக்கு அதிகமாக இல்லை. அப்படி போனீங்கன்னா அங்கே திருமழப்பாடியில் வந்து நந்தியம் பெருமானுக்கு திருமணம், அதே அப்படியே ஊர்வலம் வர்றது, 7 ஊர் அப்படி சுற்றி வருவாங்க. அப்படி சலாதனத்து முனிவருடைய புத்திர அந்த நந்தி, அவர் அதிகார நந்தின்னு பேர். அந்த அதிகார நந்தி கோவில் வாசலில் இருப்பார், ஆனால் சிவபெருமன் போலயே இருப்பார். ஒரு பிறைசூடி இருக்கும், பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் அந்த இரண்டு கைகளும் சேர்ந்திருக்கும் சிவபெருமானுடைய வடிவத்தில், ஆனால் கை சேர்ந்திருக்கும். ஒரு கோவிலை நுழையும் பொழுது இடதுபுறத்தில் நுழைந்த உடனேயே அவர் அதிகார நந்தி இருப்பார், அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். அது ஒரு நந்தி. விடை நந்தி, மால் நந்தி, இப்படி 4 வகை நந்தி இருக்கு. சிவபெருமானுக்கு பெயர் நந்தி, நல்லா கேட்டுக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மால் நந்தின்னு ஒன்று இருக்கு, அது பின்னாடி வரும், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ விஷயங்களையும் நம்ம ஒரே நாளில் சேர்த்துக்க முடியாது. இந்த இறைவனுக்கு பெயர் நந்தி. என்னால் தொழப்படும் எம் இறை, என்னால் தொழப்படும் எம் இறை, யாரால? திருமூலர். அவர் மிகப்பெரிய யோகி, அவன் திருமூலர் தான் எல்லாத்துலேயும் ஒருவர், 18 சித்தர்லேயும் ஒருவர், யோகிலையும் ஒருவர், ஞானிலையும் ஒருவர், நாயன்மார்லையும் வர்றார். 27 திருமுறை ஆசிரியர்கள்லையும் வர்ற எல்லாத்துலேயும் வர்றவர் ஒருத்தர் தான். அவர் எப்படி வந்தார்னா, சிவபெருமானை வணங்கி இந்த நிலையை அடைந்தார். என்னால் தொழப்படும் எம் இறை, மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே, நான் அவனை வணங்குகிறேன். ஆனால் அப்படிப்பட்ட இறைவன் யார், அவன் யாரையும் வணங்காதவன், சூஸ் பண்ணணும். அது இப்போ தேர்ந்தெடுக்கும்போது அப்படி தேர்ந்தெடுக்கணும், நமக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட தான் பழகணும், நமக்கு மேலே இருக்கிற இறைவனை தான் வணங்கணும். ஏன்னா சிறு தெய்வங்கள் சைவத்திற்கு உடன்பாடு இல்லை, சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம். அப்போ நம்ம சிறு தெய்வ வழிபாடு நமக்கு உடன்பாடு இல்லை. சிறு தெய்வம் பெருந்தெய்வம்னு பிரிச்சுக்கணும் நம்ம. சிறு தெய்வங்கள் வந்து உதவி செய்யும் அவங்கவுங்க லெவலில், பெரிய லெவலில் செய்யாது. அவங்கள்ட்ட போய் முத்தி கொடுனா கொடுக்காது. இந்த கடைக்கு போகிறப்பா என்னோட சித்த வானா வரும், ஒரு உதவி செய்ய வரும், அவ்வளோட செய்யும். அத்தெய்வம் அத்தனை காணும் சித்தியா. அந்த தெய்வங்களுக்கு சக்தி இருக்குது, எல்லைக்கு உட்பட்டது, இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளவை, சிறு நன்மைகளை செய்யும், அவ்வளோட சரி. ஆனால் பெருந்தெய்வம் என்று சொல்லக்கூடிய சிவம் எல்லாமும் செய்யக்கூடியது. இறைவன் எப்படி பார்ப்போம். எல்லாம் சிவம், நீங்கள் பார்க்கின்ற எல்லா பொருள்களும் சிவமாகவே இருக்கின்றன. ஆணும் பெண்ணுமாக இருக்கிறார்கள், குணமும் குணியுமாக இருக்கிறார்கள். குணம் குணி அட மட்டும் பேசுவோம். தேன் அது ஒரு பொருள், அதில் உள்ள சுவை குணி, உண்மையானது அதுதான். மருத்துவத்தில் சொல்லும்போது சொல்கிறோம், குணமும் குணியும் போல இறைவனும் இறைவியும் இருக்கிறார்கள். நெருப்பும் சூடும் போல, இப்போ நெருப்புலேருந்து சூட்டை பிரிப்பீங்களா? இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற நெருப்பு மட்டும் சூடு இல்லையா? இல்லை அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், பிரிக்க முடியுதா? பழமும் சுவையும் போல, கொஞ்சம் மேலே வர, சூரியனும் கதிர்களும் போல. பிரிச்சு வரும், இப்போ நீங்கள் சூரியனில் உட்காந்துருக்கீங்களா, கதிர்களில் உட்காந்துருக்கீங்களா? இல்லை எனக்கு எது போகிறோம், இப்போ கதிர்கள், கதிர்கள் உங்கள் மேலே படுதா, சூரியன் உங்கள் மேலே படுதா? அப்போ உங்களுக்கு நேரடியாக பயன்படுறது சூரியனா சூரியனுடைய ஒளியா? நான் சூரியனுடைய ஒளின்னு சொன்னது சக்தி, சூரியனுங்கிறது சிவம். இப்போ சக்தி தான் உங்களுக்கு வாழ வைக்கிது. ஆனால் அந்த சக்தி எங்கே, இதில் அடங்கியிருக்கு, சிவத்தில் அடங்கியிருக்கு. அப்போ சிவத்திலிருந்து வந்த சக்தி, சிவத்திலிருந்து வந்த சக்தி நம்மளை வாழ வைக்கிறது. ஆ சக்தி எதற்குள் ஒடுக்கும், சிவத்துக்குள் ஒடுக்கும், சிவமும் சக்தியுமாக. அப்போ இறைவனுக்கும் இறைவிக்கும் பேதம் இல்லை. இருந்தாலும் அம்மன் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். படிக்கிறது சைவ சித்தாந்தம், சிவனுக்கு ஒரு அர்ச்சனை, அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை, துர்க்கைக்கு ஒரு அர்ச்சனை, பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை, முருகனுக்கு ஒரு அர்ச்சனை, அதுக்கெல்லாம் போவோம். புரியுதா? இன்னும் மாறலை, நீங்களாம் மாறிட்டீங்க. பல வருஷமாக சித்தாந்தம் படிக்கிறீங்க, எல்லாம் ஒன்று தான். இன்னும் கொஞ்சம் மேலே போக போக உங்களுடைய இந்த புற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் மாற்றிடலாம். இறைவன் கூப்பிட்டா வந்து நம்மளோட உட்காந்துருக்கணும், அந்தளவுக்கு உணர்ந்துடலாம். வா வந்து உட்காருப்போனா உட்காருவார். நாமெல்லாம் எப்படி பேசிக்கிட்டு இருக்கோமோ அது மாதிரி அவருக்கு ஒரு சேரை போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். போட்டுருவோம், உட்காந்துருப்பார். அதில் உண்மையிலேயே உட்காந்து அவரும் கேட்குறாரு. மத்தியானம் எண்ணி பார்க்கலாம், எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்கன்னு எண்ணி பாருங்க. உனக்கு எக்ஸஸாக இருக்கும், சாப்பிட்டு போவார். ஆக நம்ம இறைவனை அணுக்கமாக வச்சுக்கலாம், கவலை. ஆனால் அந்த சிவசக்திங்க மட்டும் விளக்கம் கொடுத்துருவோம். கொஞ்சம் சிவம் நிறைந்த சக்தி. சக்தி என்பது வெளிப்படுகின்ற நிலையில் சக்தி வெளிப்படும். இப்போ கரண்ட் இல்லை, இப்போ இப்போ கரண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்லை இப்போ கரண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சக்தியும் சிவமும் சேர்ந்து தான் இருக்காங்க. இப்போ சிவமாக இருக்குது, இப்போ கரண்ட்டு இல்லாதனால சக்தி வெளிப்படலை. அப்போது அந்த சுற்றக்கூடிய ஃபேன் சுற்றக்கூடிய சக்தி அந்த ஃபேனுக்குள் அடங்கியிருக்கா இல்லையா? அடங்கியிருக்கு. அடங்கி இருக்கின்ற நிலையில் சக்தி வெளிப்படு, அடங்கி இருக்கின்ற நிலையில் சிவம் வெளிப்படுகின்ற நிலையில் சக்தி. இப்போ சிவமும் சக்தியுமாக இருக்கிறார். தானே இருநிலம், இந்த பெரிய நிலம் இறைவன் நிலம். மலையாக இருந்தாலும் அதான், தரையாக இருந்தாலும் தானே இருநிலம். தாங்கி விண்ணாய் நிற்கும் ஆகாயம், பஞ்சபூதங்கள் இருக்கா, நிலம், நீர், நெருப்பு, காற்று. இந்த பஞ்சபூதங்களில் எது பெருசு? ஆகாயம் தான் பெருசு, ஏன்னா எல்லாத்தையும் அது அடைக்கும். அது அடைஞ்சது. எல்லாம் ஊடுருவிடும். தானே இருநீலன் தாங்கி விண்ணாய் நிற்கும் வானாகி, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. இறைவன் நிலத்துக்குள் நீருக்குள் நெருப்புக்குள் காற்றுக்குள் ஆகாயத்துக்குள் இறைவன் இருக்கிறான். தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும் அங்கி, அங்கின்ன அங்கே நெருப்பு, ஞாயிறும் திங்களும் சூரியனும் சந்திரனும். அப்ப சூரியன் சந்திரன்ங்கிறது வந்து அது வந்து சூரியன் வந்து பிளானட்டா ஸ்டாரா, த பிக்கெஸ்ட் ஸ்டார் சன். ஆனால் நம்ம பிளானட்ல வச்சிருக்கோம் அதை. சூரியனை மேலேயும் பார்ப்பீங்க, கோவிலில் உருவத்திலையும் பார்ப்பீங்க. எது ஒரிஜினலு? மேலே தான் சூரியனை பார்க்குறீங்க, ஆனால் அதே நேரத்தில் அது இன்னமும் இடிக்குது எங்கேயோ, புரியுதா? மேலே தான் சூரியனை பார்க்குறீங்கல்ல. அப்புறம் புதுசாக என்ன நவகிரகத்தில் ஒரு சூரியனை வச்சுருக்கீங்க? நேரத்தை பட்டு போகிறோம். ஏதோ கொஞ்சம் எங்கேயோ கொஞ்சம் வழிபாட்டில் குழப்பம் வருது. அதெல்லாம் திருமந்திரம் படிக்கும்போது சரி பண்ணிடலாம். சூரியன் ஒரு பிளானட் அப்படின்னு நம்ம அஸ்டாஜில் பேசுகிறோம், ஆனால் உண்மையிலேயே அது ஒரு ஸ்டார், இன்னிமேஸ் ஜடம். சந்திரன் ஜடம், அது சந்திரனை கோள்னு வச்சுருக்கோம், ஆனால் அது உபக்கோள்னு சொல்லணும், துணைக்கோள், துணைக்கோளில் வச்சுக்கணும், துணைக்கோளில் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ நம்ம நவக்கிரக நவக்கோள்களில் ஒரு கோளாக வச்சுருக்கோமே ஒழிய உண்மையிலேயே அது பூமியை சுற்றி வருகின்ற பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணைக்கோளை தான் நாங்கள் அஸ்ட்ரானமியில் பேசுகிறது. அந்த ஜடப்பொருள்களையும் இறைவனை இயக்குகிறான். நாளும் ஞாபகம் வச்சுக்கணும், நவக்கிரகங்களையெல்லாம் இயக்குபவன் இறைவன். எனவே இறை வழிபாட்டின் மூலம்தான் நம்முடைய விதியை வெல்ல முடியும். அதுதான் நம்முடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வந்து இறைவன் தான் நமக்கு உதவி செய்ய முடியுமே அன்றி வேற எதுவும் நமக்கு உதவி செய்யாது. தானே இருநிலம் தாங்கி விண்ணாயிருக்கும் தானே சுடும் அங்கி தானே ஞாயிறு தானே திங்கள். அப்ப திங்களுக்குள் இறைவன், ஞாயிறுக்குள் இறைவன், சூட்டுக்குள் இறைவன், விண்ணுக்குள் இறைவன், கோபிக்குள் இறைவன், எல்லாமே இறைவன் தான். தானே மழை பொழி, மழை இறைவன் தான். நல்லா மழை பெஞ்சதுன்னா இறைவன் அருள் இருக்குன்னு அர்த்தம். ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவில் ஆழியில் பூக்கு முகந்து கொடு. அப்போ ஆழி மழைக்கண்ணான்னு திருப்பாவையில் பாடுவாங்க. நாம் என்ன என்ன மழையாய், மழையை நம்ம கருணையாக பாடுறோம். இதே திருக்குறள் வான் சிறப்புன்னு பாடுறோம். வான் சிறப்பு எத்தனை அதிகாரம்? முதல் அதிகாரம் சிவம், இரண்டாவது அதிகாரம் சக்தி. திருக்குறள் முதல் அதிகாரம் எது? சிவம். அது சிவங்கிற வார்த்தை வராது. இறைவனுடைய எட்டு குணங்களும் சொல்லுவாங்க இதில். இறைவனுடைய எட்டு குணங்களும் திருக்குறள் இருக்கு. எப்படி இருக்கு? கடவுள் வாழ்த்துல இருக்கு. இறைவனுடைய எட்டு குணங்களில் முதல்ல ஒரு அதிகாரம் இருக்கு இல்லைங்களா? முதல் அதிகாரம் இருந்த திருக்குறளில் கடவுள் வாழ்த்து. இந்த கடவுள் வாழ்த்து ஃபுல்லாக சிவம். அடுத்தபடி ரெண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு. இந்த வான் சிறப்புங்கிறது சக்தியை குறிக்குது. அடுத்தது நீத்தார் பெருமைங்கிறது அடியாரை குறிக்குது. நீத்தார் பெருமைங்கிறது சிவனடியாரை குறிக்குது. முதல் பாடல் என்னங்க திருக்குறளில்? ஆதி பகவன். அது தன்மயம் உடைமை. இறைவனுக்கு எட்டு குணங்கள் இல்லையா? இறைவனுக்கு எட்டு குணங்களில் ஆதி பகவன் என்பது தன்மயம் உடைமை. வாழறிவன், வாழறிவன் எல்லாம் தெரிஞ்சவன் அவன் தான். நமக்கெல்லாம் வாழறிவே கிடையாது. இயற்கை உணர்வு உடையமை, அதான் வாழறிவு. மலர்மிசை ஏகினான், தூய உடம்பு, அருள் திரும்பின்னு சொன்ன இல்லையா, அதுதான் மலர்மிசை ஏகுது. வேண்டுதல் வேண்டாமை இலான், வரம்பில் இன்பம் உடைமை, இருப்பும் வெறுப்பும் இல்லைன்னா மலர்தலும் கோம்பலும் இல்லாத நிலை. யாராவது எல்லாரும் அப்படிதான் வாழணும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இப்படியே இருக்கணும், எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் இப்படியே இருக்கணும். அதை முதல்ல கத்துங்க. அதுதான் எலிஜிபிள், திருமந்திரம் படிக்கிறதுக்கு அதுதான் எலிஜிபிள். அப்படிதான் சேர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இறைவன், இறைவன் என்ற வார்த்தை, முற்றுணர்வு உடையவன், முற்றுணர்வு எல்லாம் தெரிந்தவன். பொறிவாயில் ஐந்தவித்தான், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன். அவனுக்கு பாசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் தான் பாசமாம் பற்று அறுத்து நம்மையெல்லாம் பாரிக்கக்கூடிய இறைவன். அவனுக்கு பாசம் கிடையாது. தனக்கு ஓமை இல்லாதவன், முடிவில்லாத ஆற்றல் உடையவன். அற ஆழி அந்தன், பேரறி உடையவன். எட்டு குணங்களும் முதல்ல எட்டு பாட்டில் உண்டு. ஒன்பதாவது பாடல், கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத தலை. தாளை வணங்காத தலை, இறைவனுடைய தாளை வணங்காத தலை இருந்தும் வெஸ்ட். திருக்குறளை எல்லாம் எப்படி அணுகணும்னு சொல்லித்தரேன். இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு, அது சக்தி. சிவத்தையும் சக்தியையும் வழிபட்டவர்கள் நீத்தார் பெருமை, சிவனடியார்களுடைய பெருமை. இப்படியெல்லாம் திருக்குறளை பார்க்கணும். நாம் அப்படி பார்க்கல இது வரைக்கும். திருமந்திர வகுப்பு வந்ததுக்கு அப்புறம் இப்படித்தான் பார்க்க போறீங்க. தானே மழை பொழி தையலுமாய் இருக்கும். தையல்னா யாரு? தையல் நாயகின்னு ஒரு அம்மா இருக்காங்க. யாரு? வைத்தீஸ்வரன் கோயிலா? தையல் நாயகி. தையல்னா பெண்ணுன்னு அர்த்தம். தையல்னா பெண், தமிழில் வந்து தையல்னா பெண். அந்த அம்மா தையல் நாயகி, பெண்ணுக்கெல்லாம் தலைவி. நான் அப்படி சொல்கிறது இல்லை. இங்கே சிவபெருமான் எம்டி, இந்த அம்மா எம்எஸ். தையல் போடுறது யாரு? ஆப்ரேஷன் பண்ணுறது யாரு? அறிவு அம்மா, அறிவு வந்து சிவபெருமானு தான், செயல்பாடு வந்து சக்தி. எப்படியோ அவர் தான் பேராயிரம் வரை வானவரத்து மெம்மானை பெருவிழா அடியாருக்கு என்னும் வாராசலம் அறிவிப்பானே, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோ திருத்தருள வல்லாந்தன்னை திரிபுரங்கள் திரிபுரங்கள் தீயட தின் சிலை கை கொண்ட போறானே புள்ளிருக்கு வேலூரானே போற்றாதே ஆட்டனால் போக்கினு சொல்லி மந்திரமும் மருந்தும் தந்திரமுமாக எம்டியா இருக்காரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க? எம்எஸ் இந்த அம்மா பேரு. அவர் வைத்தியநாதர், இந்த அம்மா தையல் நாயகி. அப்பா அந்த கோயிலுக்கு போனா எப்படி எப்படி தீராத நோயெல்லாம் திருக்குமா இல்லையா? அதை விட்டுட்டு நம்ம எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். தானே மழை ஓழி தையலுமாய் இருக்கும், தானே தடவரை தன் கடலாமே. தன் கடல் வரைனா பெருசு, தடம் பெரிய, தன் கடல் கடல். கடலுங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சின்னதா இல்லை, சின்ன கடலுங்கிறது. இந்த வார்த்தை பின்னாடி பயன்படும் உங்களுக்கு. இந்த கடலுங்கிறது தண்ணீர் இருக்கக்கூடிய பரப்பு மட்டும் கடல் அல்ல, அந்த அந்த நீர்பரப்புக்கு மேலே உள்ள பகுதியும் கடல்னு தான் பேரு. அந்த நீர்பரப்புக்கு கீழே பூமிக்குள்ள இருக்கிறதுக்கு பேரும் கடல்னு தான் பேர். ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஒரு ஏரோப்ளைன் வந்து பறக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு 5000 கிலோமீட்டருக்கு மேலே பறக்கும் பொழுது அது திருச்சின்னு தான் பேரு. திருச்சியில பறக்கும் போது திருச்சின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? பூமிக்குள்ள போகும்போது அந்த இடத்துக்கு என்ன பேரு? ஒரு 500 கிலோமீட்டருக்கு, ஒரு 100 கிலோமீட்டர் கீழே பூமியை தோண்டி போகிறாங்கன்னா அதுக்கும் திருச்சின்னு தான் பேர். அதேபோல் கடல்ங்கிறது எல்லா இடத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை. ஆனால் தண்ணிக்குள்ளே தான் கடல் இருக்கும். கடலுக்குள்ளே தான் தண்ணி, கடலுங்கிறது தண்ணி. கடலுக்குள் தண்ணி, தண்ணிக்குள் உப்பு. அது பின்னாடியே பயன்படும் இந்த வார்த்தை. அதான் நம்முடைய திருவம்பாவையில் முன் இக்கடலை சுருக்கி முன் அல்ல முன்னி கடல்னு போட்டிருக்கோம். நான் பிரித்து படிக்க தெரியாது நமக்கெல்லாம். நம்மளாம் முன்னி கடல் முன்னி கடலையும் படிப்போம். முன் இக்கடலை சுருக்கின்னு வரணும். அப்படி படிக்கணும். அதெல்லாம் அப்படியே படிச்சிருக்கோம். இது வரைக்கும் நம்ம இப்படி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், இப்படி எல்லா இடங்களிலும் எல்லா இடத்திலும் இறைவனே சிவமே நிறைந்து இருக்கிறது. ஞாபகம் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அடுத்த மாசத்துக்குள்ள எப்படியாவது பெரிய புராணத்தை பார்த்து எங்கெங்கே தங்கினார்கள், வழிபட்டு சென்றார்கள் என்ற இடத்தை விட்டுருங்க. எங்கே இனிதமர்ந்து அல்லது இருந்து என்று இருக்கோ அதை மட்டும் குறித்து கொடுங்களேன். உங்க திருவடிகளுக்கு வணக்கம். அது நீங்க என்ன பண்ண, ஒருவர் இருந்து பயன் இல்ல. கொஞ்சம் சோர்வு தட்டம் அப்படியே தூக்கம் வரும். ஒரு மூணு பேர் நாலு பேர் செலுத்து வச்சுங்க, என்ன தூக்கம் வரதா இருக்கிறார் இல்லையே அப்படிங்கும், இல்லைன்னா தூங்கிடும். அதனால் பார்ப்போம். அப்படி இருந்தா பெண்பாலா செய்து கொடுங்க. என்ன மங்கையர்கட்சி யார் பாத்தீங்களா இருக்கலையா? அதனால உண்டு. எனவே இனி திறந்த நாளில் அதனால மனைவியர் குறிப்பு எனக்கு கூட ரொம்ப நாளா மனைவியர் குடி போய் சென்று நல்ல கோவில் இருக்குன்னு அங்க ஒரு ரெண்டு நாளாவது இருந்துட்டு வந்தா தேவையான்னு சொல்லி அறந்தாங்க. போன போது எப்படியா மனைவியர் குடி போகணும், போய் ரெண்டு நாள் தங்கி இருக்கும் போது இந்த நினைவோடவே இருக்கணும். நீங்க போயிட்டு அங்க இருக்கிறது என்னைக்கு எங்க எங்க வந்து அல்வா நல்லா இருக்கு, எங்க இது இருக்கு ஜீவ ஜீவ, அதுதான் எங்கேயும் நல்லா இருக்குது. இங்க என்ன வந்துருக்கு, அங்க இருந்த இடம் அவங்க எங்க அந்த நினைவோடவே இருந்தா நல்லது. எனவே மனைவியர் குடியில இருந்தாலும் இருந்து கொங்கு புனல் காவிரி நாடதனில் மீண்டு போதுதற்கு திருவுள்ளம் திருவுள்ளமாக யாருக்கு ஞான சம்பந்தருக்கு. சரி, இனி நாம் சோழ நாட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைப்பு வந்துட்டீங்க. அப்படி நினைப்பு வந்த உடனே மங்கையரு கரசியார் தாமும் தென்னர் மன்னவனும் மந்திரியார் தாமும் கூட அங்கவர்தம் திருப்பாதம் பிரியலாத்தாது உடன் போக ஒரு படும வளவு நோக்கி. என்ன பண்ணாங்கன்னா பேசிட்டு இருக்கார், நாளை காலை சரிய விடியற் காலத்துல 5:30 இங்க இருந்து புறப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஓஹோ புறப்படுவோம் புறப்படுவோம் என்று சொன்ன உடனே மூணு பேர் என்ன பண்ணிருக்காங்க, அவரவர்லாம் தான் கொஞ்சம் பெட்டிட்டு என்ன இவங்க அரசர் அமைச்சருமா இருப்பதுனால அவருக்கு போட்டியது வேணும்னு இருக்காது பெட்டிருந்திருக்கோம். அதனால நாம மூணு பேரும் அவரோடவே போயிடுவோம். ஆமா ஆமா, என்ன பாண்டி நாடு பாத்து அமைச்சர் அறியேனும் அப்படிங்கிற பாண்டி மன்னன் இவர் மூணு பேரும். அதனால எல்லாம் என்னன்னா எடுத்து எடுத்து கட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, மறுநாள் 5:30 போறதுக்குன்னா அவரோட சோழ நாடு போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கு. இது தெரிந்தது அவருக்கு. நம்ம ஞானசம்பந்தம் இருக்கு. உடனே என்ன செய்தார், அங்கவர்தம் திருப்பாதம் பிரியலாற்றாது உடன் போக ஒரு படும வளவு நோக்கி இங்கு நான் முடிந்ததனுக்கு இசைந்தீராயில் ஈச சிவ நெறி போற்றி இருப்பீர் என்று ஞானசம்பந்தர் அரியன் சொல்றத நீங்க எல்லாம் கேட்பீங்கல்ல அப்படின்னு. அதுக்கு எங்களுக்கு அதான் எங்களுக்கு வேத வாக்கு. அரியன் சொல்வது வேத வாக்கா இருந்தால் நீங்கள் மூவரும் இங்கிருந்து பாண்டி நாட்டை அமைதியோடு காக்கணும், நாட்டு மக்களுக்கெல்லாம் அவங்க பொறுப்பு இருக்குல்ல, நீங்க தானே தலைவர் என்று சொன்னார். அப்ப என்னுடைய சொல்லை போட்டுவீர்கள் ஆனால் இங்குதான் இருக்க வேண்டும். வரும்போது அந்த சொல் கொஞ்சம் கடுமையா வந்து இப்ப கூட வந்தா இவர் சொல்ல போட்டுலன்னு அர்த்தம். அதனால என் சொல்லை போற்றுவதாயும் நீங்க பாவம். அதனால என்ன செய்தார், தார் அணிக தளர்வாரி என்ன பண்ணுச்சு, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் இல்லை, அதனால தேம்பி தேம்பி அழுது மூணு பேர் அழுதா. தளராவண்ணம் தகுவனமற்றவர் கருணி. என்ன நீங்க அரசர்கள் நினைச்சா நீங்க சீகாரி வரல, என்ன இங்க இருந்து அல்லது அடிய நினைச்ச ஒன்றே வந்துட்டு போறேன். இதெல்லாம் நம்ம பேசிக்கிறது நம்ம பேசிக்கிறது அதே மாதிரிதான். என்னப்பது இப்ப நம்ம பெண்ணெல்லாம் பிறந்து திருமணம் ஆகி ரெண்டு மூணு தரம் அடைச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பும் போது இதெல்லாம் அனுபவிச்சிருப்போமே, எல்லோரும் அனுபவிச்சிருப்போம், பெண் மக்கள் பெற்றோர்கள் பூரா அனுபவிச்சிருப்பாங்க. என்ன போறையும் போது தேம்பி ஆடும், ஏமா எதுக்குமா வருத்தப்படுறமா, நல்ல மாப்பிள்ளமா, மாப்பிள்ள நல்லவரா இருந்தா கவலைப்படாதீங்க மாமி, கவலைப்படாதீங்க மாமா, நான் வந்து என் நேரம் அழைச்சிட்டு வரேன் மாமா, நீ வா அப்படின்னு சொல்லணும். இல்லன்னா அது பாட்டு மக்கு மாதிரி உட்காந்து வச்சுக்க என்ன பண்றது, நம்ம தலையில வச்சு பேசாம இருக்க வேண்டியது. என்ன செய்யணும், மாப்பிள்ளையா இருக்கவங்க ஏன் மாமா வருத்தப்படுறீங்க, ஏன் மாமி வருத்தப்படுறீங்க, என்ன ஒரு கடிதம் போடுங்க, ஒரு போன் பண்ணுங்க, நான் அழைச்சிட்டு வரேன். என்ன நம்ம தூரமா இருக்கா என்ன இருக்கு, அது நீங்க அடிக்கடி வாங்க அப்படின்னு சொல்லணும் ஆறுதல். ஏன்னா உனக்கு ஒரு பெண் பிறந்த பின்னால 20 ஆண்டுகளுக்கு பின் அது நினைப்பா கும்புனா மூஞ்சி மாதிரி இருக்க கூடாது. இங்க யாரையும் குறிப்பினல்ல கற்பனையே. அதனால தேம்பி தேம்பி அழுகணும், நமக்கு அழுக வரும். ஏன்னா வயசாலாம் வரைக்கும் வளர்ந்துட்டாலும் தானே, கவலைப்படாதமா. மாமியும் ரொம்ப நல்லவங்க, மாமாவும் நல்லாதுங்க, அன்புடைய மாமனும் மாமியும் இருப்பாங்க, கவலைப்படாதுன்னு சொல்லி இருந்தாலும் நமக்கு தண்ணி வரும். அதுக்கு இருந்துட்டு அப்படியே அது மாதிரி அனுபவிச்சு என்ன பண்றது, நம்ம அனுபவங்கள் எல்லாம் இங்கே நினைவுக்கு வரலாம். எனவே இப்படி அங்கிருந்து ஆலையிடம் உண்டவரை அடிகள் போற்ற அந்நாட்டை அகன்று மீண்டு அணைய செல்வார். இங்க யோகியதையா நம்ம படிச்சோம்னா என்ன பண்ணும் கேட்டா, ராமாயணத்துல குகன் தானுடன் வர்றீங்கிறான், இங்க ராமபிரானோடு இருக்க செய்தார். அதெல்லாம் ஒப்புனு ஒப்புனும் ஜீவ ஜீவ. அப்ப குகனும் கூட வர்றாங்க, நானும் வர்றேன், ராமபிரான் தான் அப்பா. நல்ல நல்ல பாட்டு அதெல்லாம். அங்குல கிளை காவற்கு அமைதியின் முலன் உந்தி. ஏ ராஜா, நம்ம அயோத்தியில இருக்கிற சுற்றத்தார் எல்லாம் காக்கிறதுக்காக அப்பாதான் இறந்துட்டாரு. அங்க யார் இருக்கா, உன் தம்பி இருக்கிறான், யாரு, பரதன். இங்குல கிளை காவற்கு யார் உலர் இசையாயி. இந்த வேட்டுவ குளம் நம்ம குளம்தான்ப்பா. இங்குல கிளை காவற்கு யார் உலர் இசையாயி. இந்த வேட்டுவ குளம் நம்ம குளம்தான்ப்பா. அயோத்தியம் நம்மளுதானப்பா. அங்க ஒரு தம்பி இருந்தான், இங்க ஒரு தம்பி இருந்தா தானே நடக்கும். என்ன ராஜா அம்பர் கொற்றார், இங்குல கிளைகாவற்கு யாருடைய ஜியான், உன் கீழை எனதன்றோ. இங்க வேட்டூர் குளத்தில் இருக்கவங்கலாம் யாருப்பா, அயோத்தியில் இருக்கவங்களுக்கு எப்படி எனக்கு உறவோ அது போலதான உறவு. உருதுயர் உரலாமோ இப்படி சொன்ன உடனே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான். என்ன செய்யறாரு, எங்களை இது காணி நான் சொல்றேன், நீ கண்டிப்பா கேட்கணும், சரிதா. அண்ணன் சொல்ற தம்பி கேட்கப்படாத கொஞ்சம் கொஞ்சம் கடுமை, நீ இரு. ஏவலின் இனிதான் அப்படி சொல்லிட்டு அப்படியே புறப்படும் போது இங்கேயும் தண்ணீர் வர, அவனும் தண்ணீர் வர, குகனும் இப்படி வாழ்ந்தார்கள் என்று அங்கு சிவ சிவ. இது மனமேற்குடி, அது எந்த இடம், பஞ்சவடி. ஆனால் அவர் கம்பர், இவர் சேர்க்கிறார். இப்படியாக அங்கிருந்து புறப்பட்டாரலாம். இப்ப மூவரையும் வைத்து விட்டு பொன்னித் வளர்ந்திருநா தருநாடு புகுந்து போந்து மிக்க பொறிவில் சீர்தொண்டர் குழாத்தினுடன் பன்னகப்பூன் அணிந்தவர் தம் கோயில் தோறும் பத்தருடன் பதியலோர் போற்றச் சென்று கன்னி முதல் திருக்கலரும் திருக்கலர் வணங்கினாராம். பாதாளிச்சுரம் அங்கே வணங்கினாராம். பதிபிரவும் பணிந்து முள்ளிவாய்க்கரை அணிந்தார் முன்னூல் மார்பர். முள்ளிவாய்க்கரை கொஞ்சம் அங்க அன்னைக்கு ஆறு நிறைய தண்ணி. ஓடக்காரம் பார்த்தான். அந்த ஓடக்காரன் என்ன பண்ணு கேட்டா, ஓடத்தை எல்லாம் இழுத்து கட்டிவிட்டு, ஏன்னா இந்த வெள்ளத்துல யாரும் போக முடியாது, போனால் படகு போயிடும், ஏத்தனை ஆளும் போடுவாங்கன்னு சொல்லிட்டு கட்டிட்டு போட்டான். இப்ப இந்த கரையில் நிக்கிறார், முள்ளிவாய்க்கரையில அடிவரோடு கூட. ஆனா எதிர்காலதான் திருக்கொள்ளும் போது அப்படியே கடந்து ஆறு கடந்து போகணும், என்ன பண்றது. அதனால என்ன, தேவர்பிரான் அமர்ந்த திருக்கொள்ளம் போதோர் எதிர் தோன்ற திரு உள்ளம் பணியச் சென்று மேவுதலால் ஓடங்கள் விடுவார் என்று ஒடிந்திரம். ஓடக்காரை யாரும் இல்ல, எல்லாம் இழுத்து கட்டிட்டு போட்டான் கரையில. மிக்கதோர் விரைவால் தன்பை காவலனார் ஓடத்தின் ஓடத்தின் கட்ட விழுத்து பாருங்க. இது வந்து பிறந்த குளம் என்னது, பிராமண புள்ள. இது வந்து அப்படியே தான் உண்டு, திருநீர் உண்டு, அப்படிதான் தாளம் உண்டு. இது மூணுதான் தெரியும், தாளம் இருக்குது தந்துட்டாங்க, திருநீர் இருக்குது, பத்து கொடுத்துருக்கும், தானியிட்டு தாளம் இருக்கு, இதோட தான் தெரியுது. இந்த கையில அருமையா ஓடத்தை அவிழ்த்துதான், ஓடத்தை அவிழ்த்தான். அவிழ்த்தால் அது அவிழ்த்தாலே அந்த ஓடம் அந்த ஆற்று வெள்ளத்துல இழுக்குது. அப்படி இருந்தும் கூட அதை அவிழ்த்து, ஆமா, மேவுதலால் ஓடங்கள் விடுவார் என்று ஒடிந்திருமிக்கதோர் விரைவாசன்பை காவலனார் ஓடத்தின் கட்டவிழ்த்து கண்ணுதலான் திருத்தொன்ற தம்மையேற்றி நாவலமே கோலாக அதன் மேல் நின்று நம்பர் தமை கொட்டமென நவின்று பாரே. அருமை. இதுக்கு என்ன ஓடமெல்லாம் ஓட தெரியுமா, குமன் மாதிரி எல்லாம் தெரியாது. நாவலமே கோல்வலமா, தன்னுடைய நாவில் வருகின்ற அந்த வளமே அது கோலாக செலுத்து. ஏன்னா குச்சியெல்லாம் பிடிச்சிருந்த அந்த பிள்ளைங்க கொடுத்த தெரியும், தெரியுமா, பழக்கமும் இல்ல வர முடியும். அதனால தான் வாயினாலேயே கொல்லம் போதுங்கிற பதியத்தை ரொம்ப அருமையாக பாருகிறார். கொட்டமே கமடும் அந்த பதியத்திற்கு திருப்பனந்தாள்ல தான் அடைந்து போன சுவாமிகள் அவர்கள் இந்த பதியத்தை நினைந்து இந்த விழா எப்போ நடக்குதுன்னு கேட்டா ஐப்பசியில தான் நடக்குது. நல்ல மழை தொண தொண தொண பெய்யற நாளில தான் நடக்குது. அதுல அந்த திருவிழா நடக்கிற அன்னைக்கு இந்த ஓடத்தை அவிழ்த்து சாத்தியில் பெருமான் வந்த பிறகு ஓதுவார்கள் ரெண்டு மூணு பேர் இருந்து துணை கருவியோடு கூட கொட்டமே கமழும் கொள்ளம் போது என்ற அருமையா பாடி அந்த ஓடத்துல வந்து மீண்டு வரணும்னு ஒரு எண்டோ மீண்டு வச்சிருக்கீங்க. ஆமா அறக்கட்டளை வச்சிருக்கீங்க. ஆண்டுதோறும் நடந்துகிட்டு இருக்கணும். ஆண்டுதோறும் அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப இருந்த போது என்ன தம்பிரான்னு நீங்க போயிட்டு வாங்கலையேங்க ரொம்ப நன்மையானு போவோம். அந்த புண்ணியம் எல்லாம் தான் மடங்கள் இருந்ததுனால கிடைக்கும். அது போல மதுரையில சிவன்ராத்திரி அன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா ஓதாமூர்த்திகளோட அப்படியே வந்தோம்னா ஆடி வீதி மறுநாள் காலை 6 மணிக்கு தான் வரும். பல்லக்கு போகுது, நீர கடவுர்ல இருந்து போகிற பல்லக்கு இவற்றையெல்லாம் கடந்து மே நீ இனித இனித மருந்திரஞ்சி விருப்புரிமை தொண்டரோடு நாவரசர் உழைச்சன்பை நாவரசர் நண்ணுவார் நேர இப்பொழுது எங்கே சென்று செல்லுதுன்னா திருப்பூந்தூரத்தினுடைய அந்த எல்லைக்கு வந்திருக்கிறது. ஆமா எங்க திருக்கடவுள்ல இருந்து ஒரே பாட்டுல வருமானம் வருது. அவரு வந்தார் வந்தார் வந்தன சூடாமணியார் பூந்துருத்தி கணித்தாக வந்தருளும் பெருவார்த்தை வாகீசர் கேட்டருளி. இதற்குள்ள இவர் வருகிறார் பல்லக்கில் என்று சொல்லும் போது அங்கிருந்து அடிவழி யாரோ சில பேர் யார் பல்லக்குன்னா ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் அவரு ரெண்டு பேரும் இணையாத நட்பல்ல அங்க பார்க்க வர்றாரு சொல்லிட்டு இங்க இருந்து நேரா அந்த மடத்துக்கு போனவங்க சுவாமி ஞானசம்பந்தர் பல்லக்கு வருது இவ ஜீவ என்ற எடுத்த வரட்டும்னு உட்கார்ந்து இருக்கல. ஏன்னா பெரியவங்க வருகின்ற பொழுது எதிர்கொண்டு அழைக்கணுமே தவிர வீட்டுல இருந்த மாதிரி இருந்ததனே இருந்தபடி இருந்து காட்டக்கூடாது. அது இருந்ததனே இருந்து காட்டுவது குருமூர்த்திக்கு பொருந்தும். நாமெல்லாம் மாணாக்கனுக்கு போகணும். அதனால உடனே பொருத்தார் எங்கே பல்லக்கு இங்கே வருகிறது அந்த திருப்பூந்துருத்தி அணுகிறது சொன்ன உடனே இவருக்கு ஆமா நந்தமையாருடைய அவரை நாம் எதிர்த்து நிறைஞ்ச முந்தைவனை பயன் என்று முதல்வரக மலர்வார் மிக மகிழ்ச்சியோடு அவர் வர்றார் வந்தால் எதிர்த்தென்று பணிவன் என எழுகின்ற பெருவிருப்பால் எல்லாரும் கூட இருக்க அறிவுகள் என்ன தெரியுதா ஓஹோ எதிர்கொண்டு அடைக்க போறாராட்டுக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஞாபகம் உள்ளத்துல போகணும் பல்லக்கில வரணும் நாம தான் முதல்ல வணங்கணும் அவரை வணங்கி ஆகணும் அவர் வணங்குவதற்கு முன்னே நாம வணங்கிக்கணும் என்று சொல்லி இவருடைய எண்ணம் இருக்கு மனசுக்குள்ள. ஆனா அது அறிவுகளுக்கெல்லாம் சொல்லல. நேர போகின்றவர் நதி தங்கு சடைமுடியான அற்பதங்கள் தொழுதந்த பதினெண்டும் புறப்பட்டு பரசமயம் சேர்த்தவர்பால் முதிர்கின்ற பெருந்தவத்தோர் முன்னெய்த வந்தனைந்தார். இதோ இப்பொழுது பல்லக்கும் வருகிறது அந்த நம்முடைய நாவுக்கரசரும் வருகிறார் இல்லைங்களா. ஒலியும் ஒலியும் இல்லைங்களா. அதான் சொல்ல இந்த ஒலியும் ஒலியும் பாத்தீங்கன்னா அதை மூடி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த ஒலியும் ஒலியும் திறக்கிற வரைக்கும் நாடு நாம எல்லாம் நல்லா வாழும். அந்த ஒலியும் ஒலியும் திறக்கிற வரைக்கும் நாடு சாகும் சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. எனவே இப்பொழுது அப்படி இந்த பல்லக்கு வந்து கொண்டிருக்கிறது. இவரும் அந்த திருப்பந்தூரத்திலிருந்து அப்படி வருகிறார் நாவுக்கரசர் வருகின்ற பொழுது திருச்சின்னம் பணிமாற கேட்ட நாட்டிசையுள்ளோர் பெருக்கின்ற ஆர்வத்தால் பிள்ளையார் தன்னை சூழ்ந்து நெருக்கு நடை பார்த்தா ஊர்ல இந்த ரெண்டு பேர் வர்றது பார்க்கும்போது ஆங்காங்க இருக்கிற பக்கத்தூர்காரங்க அதுக்குறாருங்க கூட்டம் சேர்ந்தது. ஞான சம்பந்தரா அவர் போய் பாண்டி நாள்லாம் சேர்ந்து சமன் சமயத்தை நீத்து சைவ சமயத்தை நாட்டி வரானார். இந்த குளத்துல வந்து இருந்து கதனே ஞானம் உண்டாரு அந்த அதே ஞான சம்பந்தரியா அப்படின்னாரு. ஏய் வாங்க ஐயா அப்படின்னாரு. பார்த்தா அக்கம் பக்கம் இருக்கிற கிராமம் பூரா வந்துடும். வந்தா ஞான சம்பந்தர் பல்லக்கு போகுது. முன்னையும் நினையும் பார்த்தா மக்கள் வெள்ளம் பெரும்வெள்ளமா இருக்கு பெருவெள்ளமா இருக்கு. இந்த பெருவெள்ளத்துல அவரு வந்து கொண்டிருக்கார் நாவுக்கரசர். அதனால கூட்டம் பெருசா இருப்பதனால யாருக்கு அதிகமா கண்டுபிடிச்சுக்க முடியல. இவர் பல்லக்கில் இருப்பதனால எல்லாருக்கும் படிச்சுன்னு தெரியுது. நாவுக்கரசர் எல்லாரும் போல் நடந்து வர்றதுனால படிச்சுன்னு தெரியல ஏன்னா கூட்டம் வேற இருப்பதனால. இதுதான் சந்தர்ப்பம் தெரிஞ்சுக்கிட்டார் நாவுக்கரசர். பலர் தன்னை பாராமல் இருந்தது நல்லது. என்ன பண்ணாரு வந்தணிந்த வாகீசர் வன் புகழி வாழ்வேந்தர் சந்தமணி திருமுத்தின் திரிகினை தாங்கியே. இது பெரிய அமைப்பு எப்படியே இருக்காங்கல்ல. நீங்க அவர் தலையை நிமித்தா தானே ஐயா திருநாவுக்கரசன் தெரியும். அப்படியே தலையை குஞ்சிட்டு ஐயா கொஞ்சம் ஐயா கொஞ்சம் ஐயா கொஞ்சம் ஐயா கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் வழி விலகுன்னு அர்த்தம். மீண்டும் இப்படி விழுந்து இப்படி விழுந்து இப்படி வந்து வந்தவன பக்குன பல்லக்கு இருந்தல்ல அந்த பல்லக்கில தோல் கொடுத்தது யாரு நாவுக்கரசர். இதுக்குதான் வந்தது யாருக்கும் தெரியாம இத்தனை பேரையும் ஏமாற்றி வந்திருக்காரு. யாராவது ஐயா நாவுக்கரசர் வாங்குவாங்கன்னு சொல்றதுக்கு இல்லாம இவர் மூத்த காட்டினாதானே மூத்த காட்டினாதானே ஐயா இப்படி கொஞ்சம் வேணும் கொஞ்சம் வயசான திருமேனியா. அந்த காலத்துல வயசான திருமேனியா மதிப்பு கொடுத்த காலம் அந்த காலம் அல்லவா. இதுல பெண் அந்த கடமைலாம் ஏன் வீட்டை விட்டு வெளியில வருதுன்னு சொல்லுவான். அதனால அப்ப அப்படி சொல்றது இல்ல. வேற வயசானவங்க ரியா ஒரு என்னமோ பாவம் எங்கேயோ தேடிட்டு போறாரியா விட்டான் விட்டா அங்க நுழைஞ்சு இங்க நுழைஞ்சு இப்படி நுழைஞ்சு இந்த பல்லக்கு இருந்தது இல்ல அந்த பல்லகல் அப்படின்னு சொல்லுவான். தோல் கொடுத்தாரு யாருக்கும் தெரியாது. அப்படி தோல் கொடுத்த உடனே இவருக்கு ஞான சம்பந்தருக்கு இளைஞர் இது முதியவர் இது அநியமா வயசு என்ன தெரியுமா யாருக்கு இப்ப இப்பொழுது திருப்பந்துருத்தியில் பல்லக்கை தூக்குகிற நிலையில் நாவுக்கரசருக்கு உரிய வயது என்ன என்று கேட்டா என்ன சார் நாங்க என்ன ஏழாம் நூற்றாண்டான்னு கேட்கக்கூடாது. சேக்கிராரோடு இருப்பதனால் வயது சொல்லலாம். இனிமேல் ஒரே ஒரு பயணம் இவருக்கு எது பாண்டி நாட்டு பயணம் தான் இருக்குது. யாருக்கு நாவுக்கரசருக்கு. இந்த பாண்டி நாட்டு பயணத்தை முடிக்கும் போ முடித்த உடனே நேரா எங்க போக போறார் திருப்பூலூர் போறார். திருப்பூலூர் போய் கைலாயம் அடைகிறார். திருப்பூலூர் கைலாயம் அடைகின்ற வயது அவருக்கு 81. இப்ப என்ன ஒரு பாண்டி நாட்டு யாத்திரை தான் பாக்கி இருக்குது என்றால் என்ன இருக்கலாம் 79-80 தான். ஆமா இப்ப வயது என்னன்னு கேட்டா அவருக்கு 79 வயது. இப்ப ஞான சம்பந்தருக்கு வயது என்ன 16 அவர் வந்து போய் இதாக போறார். ஆமா அவருக்கு இன்னும் ஒரே ஒரு தலையாத்திரை தான் இருக்குது. எது தொண்டை நாட்டு தலையாத்திரை பாக்கி இருக்கு. தீகாளி போறார் பொண்ணு தொண்டை நாட்டு யாத்திரை இருக்கு. அது கொஞ்சம் அடிக்கடி பிபி அது பாயிண்ட் டு பாயிண்ட். ஆமா இது வரைக்கும் வந்ததெல்லாம் ஆன்னடி மெஜுரா பார்சல் பேசஞ்சர் அந்த காலத்துல இருந்தது. மெஜுரா பார்சல் பேசஞ்சர்னா நிக்காத ஸ்டேஷனே இருக்காது. ஏன்னா இப்ப லாரி தான் கிடையாது கூட்டம் கிடையாது. அதனால அவங்கவுங்களும் எதுன்னு வந்து வெத்தலக்க வழியே மற்றது வாழைக்கான்னா இந்த ஸ்டேஷன்ல போட்டு அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி வித்துட்டு போவாங்க. ரயில் தான் உதவி செஞ்சது. அதான் மெஜுரா பார்சல் பேசஞ்சர். ஆமா ஓடுறவன் கும்பகோணத்துல இறங்கிட்டு திருநாயச்சுரத்துல ஓடி பிடிச்சுக்கலாம் அந்த பழைய ட்ரெயின். அப்படி அதெல்லாம் மனதினுடைய வசதிக்காக இருந்தது. அப்புறம் இன்னொன்னு பாசஞ்சர் அது அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் சொன்னானே அது மாதிரி இருந்தது. அப்புறம் மெயில் 3 முறையில் அந்த காலத்துல ரயில் ஓடிச்சு. இப்ப எல்லாம் பஸ் அப்ப ரயில் தானே எல்லா பயணம். இந்த பாஸ் மெஜரா பார்சல் பாஞ்சருங்கிறது பார்சலுக்காகவே அவன் பாவம் எங்க தூக்கிருப்பான் வாழைக்காய் எங்களுக்கு கொண்டு விற்கணும்னு சொன்னா இதுல போட்டுட்டு ஒரு அண்ணா கொடுத்து அடுத்த ஊர்ல கொண்டு விட்டுருவான். அடுத்த ஊர்ல கொண்டு போய் வித்துட்டு பாவம் இப்படி வந்து. அதனால இப்பொழுது நம்ம ஞான சம்பந்தர் புறப்படுவது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா தொண்டை நாட்டு யாத்திரை மட்டும் பிபி பாயிண்ட் டு பாயிண்ட் சரிங்களா. அது பின்னால பாக்க போறோம் எப்படி பாயிண்ட். எனவே இன்னும் ஒரு யாத்திரை தான் இருக்கு. போறாரு போனவுடனே அங்க இருக்கவங்க எல்லாம் தம்பிக்கு 16 வயசு ஆச்சு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுன்னு சொல்லி உடனே கல்யாணம் ஆகுது. 16 வயசுல அவர் வீடு பேரஞ்சார். எனவே அப்ப அவருக்கு என்ன வயசு 14 இருக்கலாம். ஆமா 14 அது முடியற கட்டமா இருக்கும். 15 தொடங்குற கட்டமா 14 முடியற கட்டமா இருக்கும். அப்ப 14 முடியற கட்டம் அங்கே இங்கே 79 வயது நிறைய பெறுகிற காலம். இப்படிப்பட்ட காலம் பாத்தீங்களா. வயது சொல்றோம் 7வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெருமகனுக்கு நாம வந்து 20வது நூற்றாண்டில் இருக்கிற தப்பானை கூடாது. அவங்க நினைக்க நாம எல்லாம் ஒண்ணும் தெரியாம தான் ஒண்ணும் தெரியாத நாம வயது இப்ப சொல்றோம். எதனால் சேக்கிழாரால் இல்லன்னு யார் சொல்ல முடியும் சொல்ல முடியுமா. இவருக்கு இன்னும் ஒரு தலையாத்திரை தான் இருக்குது. அவருக்கு இன்னும் ஒரு தலையாத்திரை தான் இருக்குன்னு நம்ம பெரிய நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி ஞான சம்பந்தரும் நாவுக்கு கிட்ட கடிதம் போட்ட மாதிரி நம்ம சொல்றோமே எதனால சொல்றோம் சேர்க்கிறார். எனவேதான் எப்படியான இப்ப 79 வயதுல இந்த பெரியவர் அந்த பல்லக்கு தூக்குவரத்துக்கு அவர் என்ன பண்ணிருக்கார் இந்த பல்லக்க நாம சுமக்கணும்னு நினைச்சிருக்கார். அதை வெளியில சொன்னா ஒத்துவாங்களா இவ நீங்க சொன்னவர் இவர் பெரியவர் அவருக்கு என்ன இருந்தாலும் வயதுல கம்மியானவர் சரிங்களா அப்படி சொல்லணும். ஆனால் அதனால என்னன்னு கேட்டா எப்படியோ அத்தனை பேரையும் விலகி கிளி அப்படியே மூஞ்சி தெரியாம போய் பக்குன்னு தாங்கி ஞான சம்பந்தர் இவர் தொலைவில் வர்றாருங்கிறது இங்கே மேல அவருக்கு நல்ல இளமையான கண்ணல்ல இங்கோடைய பார்த்தது தெரிஞ்சது. அது பார்த்தது தெரிஞ்சது காணவே காணா அவருக்கு என்ன சந்தேகம் என்ன பார்த்தேன் காணா என்று இவர் பல்லக்கில் இருந்தவாறு அப்பர் எங்குற்றார் அப்படின்னு கேட்கிறார். எப்பா அப்பர் வந்தாரு எங்கப்பா அப்படின்னு கேட்டாரு. இது எங்க இருக்குது தோல் விடுது அடியேன் உன் ஸ்ரீதாங்கும் பேரு பெற்று இங்குற்றேன் சிவசிவ பொத்துன்னு குஞ்சு பல்லக்கில் சென்ற ஞான சம்பந்தர் இயல்பாக இறங்காது குதித்தது எங்கே என்று கேட்டார். சத்தியம் இங்கதான் குதித்தார். இதெல்லாம் நாவுக்கு சேர்க்கலாம் தெரியுது. ஆமா இந்த அப்பர் எப்பவும் ஸ்ரீதாங்கும் பேரு பெற்று இங்குற்றேன்னு சொன்ன உடனே சரி குவித்து வட்டும்னா நினைப்பாரு. அப்படிதான் அவர் ஞான சம்பந்தர் ஆவாரா நம்ம தூர பொத்து அப்படி கே குதிச்சு ஏன்னா சின்ன பிள்ளை பரவாயில்ல அப்படி குதிச்ச உடனே இது வேணுங்க அவர் அந்த தோலை விட்டு இது வேணுங்க அப்படின்ட்டு எல்லாம் என்ன நீங்க இப்படி செய்யறது அப்படின்னாரு. இந்த ஞான சம்பந்தருக்கு அடியன் வேற என்ன செய்யறது என்று சொல்லு. யாரு என்ன இப்படி அப்படின்னு ஞான சம்பந்தர் கேட்டா, அடியன் ஞான சம்பந்தருக்கு வேற அடியன் என்ன செய்யறது? இதுதானே செய்யலாம். அப்புறம் சிவியல ஏறுமா? ஏறு. ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கும் கண்ணில்? அப்படியே தண்ணீர் தாரதாரையா வந்திருக்கு. மகிழ்ச்சி கண்ணீர், ரெண்டு விதமான கண்ணீர் அந்த காலத்து சொன்னோம். உவகை கண்ணீர், அழுகை கண்ணீர்.

0: என்னாரு, இவர் பால் அவருக்கு அன்பு இருக்கு, அவர் பால் இவருக்கு அன்பு இருக்குன்னு சொன்னா இந்த அன்பை அடக்கி வைக்க முடியாது. ஏன் என்னாரு, அந்த மாதிரி அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க பேசும் போதே கண்ணில தண்ணி வந்துடும். எனவே இவருக்கு அவர் பால் அன்பு உண்டு, அவருக்கு இவர் பால் அன்பு உண்டுங்கிறது எது தரும், இந்த கண்ணீரே வெளிப்படுத்தும். அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தான் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் திருவள்ளுவர். ஆதலால் இந்த ரெண்டு பேருடைய கண்கள் அப்படியே தண்ணீர் தாரதாரையா அவர் பிடிச்சுக்கிட்டாங்க. போனா மற்றவங்க எல்லாம் அறிவுள்ளான் தனி பேர் இருப்பாங்க. ஞான சம்பந்தர் திருவடி வாழ்க, நாவுக்கரசர் திருவடி வாழ்க, சைவ சமயம் மேன்மேல் சிறக்க, இதெல்லாம் அப்படியாக எங்கே திருப்பூந்துருத்தி போகிறார்கள்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
2: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
3: இப்படியாக பிரமோஷனுக்களால காண முடியாதவனாய், வேதத்துக்கு எட்டாதவனாய், ஆதி எந்தமில்லாத சோதியாயிருந்தது, அளவில்லாத கருணையினால் குருவாக ஒழுங்கு. இப்படி எனக்கு பக்கத்தில் உட்கார வைத்து கண்ணீரை துடைத்து திருநீர் பூசி திருவடியை வைத்து திருக்கரத்தை வைத்து புத்திவிஞ்ஞாக்கரத்தை உபதேசம் பண்ணி அதற்கு மேலே எனக்கு இப்படி ஞானோபதேசம் பதிவு சுவாச உபதேசங்களையும் செய்த பெருமானே, அறிவில்லாத எனக்கு இவ்வளவு செய்தாயே என்று சொல்லி அளவில்லாத அந்த வெள்ளத்திலே மூழ்கி அழுதாறு தொழுதாறு திருவடியிலே விழுந்தார். வினையிலே கிடந்தேனை பூந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணைய நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரானாய்க்கு இரும்பின்பாவை அணைய நான் பாடேன் என்று ஆடேன் என்றோ அளவு அலரிடேன் உலரிடேன் ஆவிசோரேன் முனைவனே முறையோனான் ஆனவாறு முடிவரியேன் முதலந்தம் ஆகினான் ஆயனான் மறையவனும் நீயே அதில் அறிந்து யான் யாவரினும் கடையனாயன் நாயினேன் அதனை நோக்கிக் கொண்டு நாதனே நான் உனக்கு ஒரு அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய். எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. நானா என்ன சொல்லிட்டேன்னா நான் சிவனுக்கு அடியவன் சிவபெருமானுக்கு அடியவன் சொல்லிட்டேன்யா, அதை வச்சு நீ ஆண்டு கொண்டாய், எந்த தகுதி எனக்கு கிடையாது. ஆய நான் மறையவன நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினேன் ஆதலை நோக்கிக் கொண்டு நாதனே நான் உனக்கு ஒரு அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய். அடியாரதாம் இல்லையே அன்றி மற்றும் பேயனேன் இதுதான் நின் பெருமை என்றே எம்பெருமான் என்று சொல்லி பேசுவேன் என்று அவன் செய்த அந்த அருளை நினைந்து நினைந்து அழுதாறு தொழுதாறு விழுந்தாறு எழுந்தாள். அத்தானார் திரு வாய்மதனந்தருடன் அமலவாசகம் கேட்டு அகமகளும் பத்தானார் நமக்கு எழுபிறப்பருக்கும் பாதமீதுர பணிந்தெதிர் எழுந்து தன்னுடைய பிறப்பை அறுப்பதாயிருக்கிற திருவடி கமலத்தில் விழுந்து எழுந்து பித்தனான என் பழுதனக்கிறங்கு பிஞ்சகா மிக பேதமையுடையேன் முத்தனாக மெய் காட்டின எனவே முடிந்து அழிந்து கை முடிவு செய்து விட்டார். அதனால் அறிவில்லாதவனாய் தகுதி இல்லாதவனாய் இருக்கிற எனக்கு இப்படிப்பட்ட உபகாரத்தை பண்ணி இவ்வளவு உபதேசத்தை பண்ணி இவ்வளவு கருணையை செய்தா என்று அளவில்லாத ஆனந்த வெள்ளத்திலே மூழ்கி அழுதார். அது திருவாசகத்திலே நிறைய இடங்கள்ல வரும், நிறைய இடங்கள்ல வரும். ஓய்விலாதன ஓமனிலிருந்தன உண்மலர் தாழ் வந்து நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்றிகள் பட்டு புரியுதா. ஓய்விலாதன ஓமனிலிருந்தன உண்மலர் தாழ் வந்து நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்னறி காட்டி தாயிலாகிய இன்னருள் உரிந்த என் தலைவனை நனிகான தீயில் விழுகிறேன் தென்வரை உருளில் செடுங்கடல் புகுவேனே. அதனாலே பரமஞானிகளெல்லாம் நிற்க அடியேனுக்கு இப்படி எல்லாம் அருளை பண்ணினாய் என்று சொல்லி அளவில்லாத மகிழ்ச்சியினாலே உருகினார் அழுதார் தோழி.

என்னவாகவும் நனைந்துள்ள பொருளும் இல்லதாகிய உடலவு. இவர் சொல்லுகிறார் மாணிக்க வாசகர், என்னுடையது என்று நினைந்து கொண்டிருந்த பொருள், என்னுடையது யான் என்கின்ற பற்று பெறும், புறப்பற்று அகப்பற்று பெறும், யான் எனது என்கின்ற புறப்பற்று அகம். யான் என்பது தன் மீது வைத்திருக்கிற பற்று, எனது என்பது பொருளில் வைத்திருக்கிற பற்று. யான் எனது, என்னது, எனது, எனது, எனது. பரமஞானிகளுக்கு அந்த யான் எனது என்று அற்றுப்போகும். பரமஞானிகளுக்கு தன் மீது வைத்திருக்கிற பற்றும் இருக்காது, தன் பொருளில் இருக்கிற பற்று. அஞ்ஞானிக்கு இந்த ரெண்டுலேயும் பற்று இருக்கு. நமக்கு ரெண்டு வகையா இருக்குது, இருக்குது இல்லாம இருக்கு. இங்கேயும் பற்று இருக்குது, அங்கேயும். யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானூர்க்கு உயர்ந்த உலகம். யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானூர்க்கு உயர்ந்த உலகம். யான் தான் என்னும் சொல் இரண்டும் கெட்டா என்று யாவருக்கும் தோன்றாது என்பது கந்தர்ரங்க. அதனாலே தன் தன் மீது வைத்திருக்கிற பற்று பொருள் மீது வைத்திருக்கிற பற்று, அது அகப்பற்று புறப்பற்று. இரண்டு பற்றும் தொலைஞ்சாத்தான் பிறவி தொலையும். அதனாலே என்னவாக நினைந்துள்ள பொருளும் இல்லதாகிய உடலமும் யாரும் நின்னவாக நின் அருளோடு நினைந்தி தேவரீருடையதாக கொடுத்து விட்டேன். அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமை எல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிருந்தோம். அன்றே என்றன், அன்றே திருப்பரந்துரையிலே நான் கொண்ட பொழுது, அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமை எல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலை இன்று ஒரு இடையூறு எனக்குண்டோ என்று ஒரு முக்கன் இம்மானே அன்றே செய்வாய் படை செய்வாய் நாமுவதற்கு நாயகன். இது அப்படியே தாய்மானவர் சொல்றார். வந்தன் உடல் பொருளாவி மூன்றும் தன்கை. அவருக்கு மௌன குரு வந்து உபதேசம் பண்ணினார் தாய்மானவருக்கு. வந்தன் உடல் பொருளாவி மூன்றும் தன்கை வசமெனவே அத்துவா மார்க்க நோக்கி ஐந்து புலன் ஐம்பூதம் கரணமாதி அடுத்த உண அத்தனையா அல்ல எல்லை இந்த உடல் அறிவறி ஆமையுனி எல்லை யாதொன்று பற்றினதன் இயல்வாய் நின்று பந்தமரும் பளிங்கணைய சித்து நீயும் பக்குவங்கள் அறிவிக்கும் பான்மையேயாம் என்பது தாய்மான ஒரு பாட்டு. அதனாலே ஆச்சாரியுடைய கையிலே உடல் பொருளாக மூன்றையும் சொத்தம் பண்ணி விடுவோம். அது எல்லாரும் அப்படி பண்ண முடியுமா? இப்ப நம்ம பொருள் எல்லாம் ஆச்சாரிட்ட கொடுத்துருவோமா? எண்ணி பார்த்துதான் கொடுக்குறோம். கொடுக்கறதே அந்த ஆச்சாரியனுடைய தன்மையும் அந்த சீடனுடைய தன்மையும் வேறு, இந்த ஆச்சாரியனும் இந்த சீடனுடைய தன்மை வேறு. இல்ல விளங்குதா? அந்த ஆச்சாரியனை போல ஆச்சாரியன் கிடையாது, இந்த சீடனை போல சீடன் கிடையாது. என்னவாக முன் நினைந்துள்ள பொருளும் இல்லதாகிய உடலும் யாரும் நின்னவாக நன் அருள்வோடு நினைந்து தேவரீருடையதாக தேவரீருடைய அருளினாலே நான் உணர்ந்தேன். நின்மாலாவன நின்று நின்று உருகா மண்ணு தானகம் மேலணி கலன்கள் மதுரை மீனவன் வான்பொருள் இறையோன் முன்னதாக வைத்திறஞ்சினர் அரஞ்சீர் முதல்வனார் முகம் அலர் கொண்டிருந்தார். அதனாலே தான் கொண்டு வந்த குதிரை வாங்க வந்த பணமும் தான் போற்றிருந்த ஆரணாதிகளும் மற்றைய பொருள்களும் எல்லாவற்றையும் சுவாமியுடைய திருவடியிலே வச்சிருந்தார். அதான் பெருந்துறையில் பெருந்துறை வந்திருந்தான். நல்ல பிரியமுள வாத ஊர் அமைச்சனும் தான். குறுந்தடியில் குறுவடிவாய் இருந்த ஓரம் கண்டவுடன் அழுது செம்போன் அடியில் வைத்தான். அதனாலே பொருள் எல்லாம் திருவடியிலே வச்சு தான் குதிரை வாங்க வந்தமே அரசனுடைய பொருளே அப்படிங்கிற நினைவெல்லாம் இல்லை, நினைவு இல்லை, நினைவை மாத்தி விட்டார். நினைவே மாத்தி விட்டார். அப்படி இப்பொழுது இவர் நினைப்பதெல்லாமே பேசுவது நினைப்பது செய்வது எல்லாமே சிவன் செயலாக மாறிவிடும். எனதுரை தனதுரையாக என்றார். ஞானிகள் பேசுவதெல்லாம் சிவன் பேச்சு, ஞானிகள் செய்வதெல்லாம் சிவன் செய்தலே, நினைப்பதெல்லாம் கூறுனாவே முதலாக கூறும் கரணம் எல்லாரி. அவர்கள் உள்ளத்திலே சிவன் எழுந்தருளி தன்னை சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டபடியினாலே அவர்கள் செயல் நினைவு
பேச்சு எல்லாமே சிவனுடையதாக ஆகிவிடும். அதனால இப்படி பொருளை எல்லாம் திருவடியில் வச்சிட்டார். இப்பொழுது சிவஞானியாக சிவத்தை தவிர வேற ஒன்றும் தெரியவில்லை, வேற ஒன்றும் தெரியவில்லை. ஊரு சுற்றம் பதவி வந்த காரியம் கூட வந்தவர் யாரும் தெரியல. கண்ணப்பர் அதே மாதிரி காலத்திப்பரை கண்டாரு, ஒன்றும் தெரியல. அத காலத்திப்பற தவிர வேற ஒன்றும் தெரியல. அப்படி பொருளை வைத்த உடனே பரமாச்சாரியராகிய சௌர்வான் பெருந்துறை உடையவர் அன்பு பெருந்திரு அடியராகி இருந்தவர் தம்மின் மேன்மை எய்தினர் முகத்தை நாடி. அடியவர்களாக இருக்கிற அந்த கூட்டத்திலே சிறப்புடையவராகிய வாதவுரடி கிடைப்பார். அப்படி வந்திருக்கிறதா சிவகணங்கள் கைதாய் திருந்து வந்திருக்க சிவகணங்கள் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வேற பேர் இந்த உண்மையெல்லாம் யாரு எந்த ஆடுகளும் எழுதல. அந்த கைலாயத்திற்கு வந்திருக்க சிவகணங்களை விட இவர் உயர்ந்தவரம் யாரு வாதம். கைலாயத்தில் வந்திருக்க சிவகணங்களும் அடியராய் இருந்தவர் தம்மில் மேன்மை எய்தினர் முகத்தை நோக்கி வாதவுரடிகளை பார்த்து திருந்திய பொருள் இதெல்லாம் அன்பனின் இந்த பொருளெல்லாம் வைத்திருக்கிறாய் அல்லவா, இதெல்லாம் பாண்டியன் அரிவர்த்தன பாண்டியன் நல்ல வழியிலே சம்பாதித்த பொருள், தர்ம வழியிலே சம்பாதித்த பொருள். நல்ல வழியிலே சம்பாதித்த பொருள் நல்ல வழிக்கே ஆகட்டும். நல்லா புரியுதா? நல்ல வழியில வந்த பொருள் நல்ல வழிக்கே ஆகும், கெட்ட வழியில வந்த பொருள் கெட்ட வழிக்கே ஆகும். சம்பாதிக்கணும். தேடி சிவதர்மம் செய்யும். செல்வ நிலை இல்லாதது, தேக நிலை இல்லாதது, இளமை நிலை இல்லாதது. நல்லா தெரியுது இல்ல? இப்ப இளமையில இப்படி இருந்தா இப்ப இப்படி இருக்கிற அப்படிங்கறதும் தெரியுது. அப்புறம் பல பேர் பணக்காரனா இருந்தா அப்புறம் ஏழை அப்படின்ற அதுவும் பாக்குறோம். அப்புறம் தேகத்தையும் பாக்குறோம். செல்வம் நிலையா இளமையும் இல்லா தேகமும் இல்லாது, செல்வம் நிலையா இளமையும் இல்லா தேகமும் இல்லாது, சேர்ந்தோர் அனைவரும் நிச்சயம் பிரிவார் சேர்வது சுடுகாடு. செல்வம் சிவ தர்மம் தேகம் சிவப்பணி. நல்லா புரியுது பாட்டு. செல்வம் சிவ தர்மம் தேகம் சிவப்பணி, செய்து சிவனாரை சேர்ந்துய வேண்டும் அறிவுடையோரே தேகம் விழும் அல்லர் பிறவி அகன்றிட சிவனை அருச்சனை செய்வீரே. அடியவர் பாதம் பணியும் அருவினை அகன்று அருளை பெறுவீரே. வல்ல புலி முனி பதஞ்சலியாரை வணங்கி மகிழ்வீரே. மாணிக்க மலையை நாடோறும் போற்றி வாழ்வை பெறுவீரே என்பது மாணிக்க மலையை போற்றி பாமால். மாணிக்க மலை போற்றி பாமாலேன்னு 310 பாட்டு பாடிவிடும். அது அச்சுல கொடுத்துருக்கேன். அது அச்சு போட்டு வெளியில ஐயர் மலையிலேயே வெளியிடும். 310 பாட்டு அற்புதமான பாடம். பொருள் எந்த வழியிலே வந்ததோ அந்த வழியில தான் போ. அதனால் தீய வழியில பொருள் சம்பாதிக்க கூடாது. சம்பாதித்த பொருளையும் நல்ல வழியிலே இருக்கும் போதே இருக்கும் போதே தேக நிலை இல்லாத நேற்றுள்ளார் இன்றிருக்க நிச்சயமோ ஆதலினால் நினைந்த போதே ஊற்றுள்ள பொருள் உதவி அறந்தேடி வைப்பது அறிவுடைமை என்று கூற்றுள்ள உலக வரும் தண்டலையாரே சொன்னேன். குடபால் வீசம் காற்றுள்ள போதே எவரும் தூற்றிக் கொள்வது நல்ல தர்மம் தான். காற்று உள்ள போதே தூற்றிக்கொள், காற்று உள்ள போதே
எவரும் தூற்றி கொள்வது நல்ல கர்மந்தான் என்பது தண்டலையா சதகம் என்கின்ற ஒரு குரு. அதனாலே பெருந்துறை உறைவார் என்று பெருந்துரு வடிகராகி இருந்தவர் தம்மின் மேன்மை எய்தினர் முகத்தை நாடி திருந்திய பொருள் இதெல்லாம் திருப்பணிக்கடி. திருப்பணி என்பது சிவாலய அருந்தவர்க்கு உதவும். ஏயாலே சிவாலய திருப்பணிக்கு செலவு ஒண்ணும் கோயிலை கட்டு அதுக்கு மேல அருந்தம் அதையால தவம் செய்கின்ற சிவனடியார்களுக்கு அதுக்கு மேல இல்லாத ஏழைகளுக்கும் உதவுவார். திருப்பணி கழியும் மேல அருந்தவர்க்கு உதவும் இல்லாத அருந்தவர்க்கு அருளும். திருவடியில வச்சார் இல்லையே பொருளை, அந்த பொருளை எடுத்துட்டு போகல சிவரும் எல்லாமே சிவப்படிக்கும் சிவன் அடியாருக்குமாக. இப்ப பொருள் யாருடையது? பாண்டியன். அதை குதிரை வாங்க வாதருடைய கொண்டு வந்தார். அதை சிவன் திருவடியில வச்சார். அதை சிவன் திருப்பணியை செய்ய சொல்லிட்டார். இப்ப திருப்பணிக்கு அவனுடைய பொருள் போறதுனால அவனுக்கு திருவருள் நிறைய சேரும். அந்த பொருள் மூலம் அது கொண்டு வந்தவர் மாணிக்க வாசகர், வாங்கினவர் சிவபெருமான், அதை செய்ய வைத்தது சிவபணி. அதனால அவனுக்கு திருவருள் நிறைய சேரும். அது இடிந்த மாந்தர்கை பொருளும் எகவரத்தாசை கடிந்த யோகியர்கை பணியும் தூயவாய் கலங்க ஒளிந்த வாறு போல் உவரி உண்டு ஓர்கெடுத்து பொழிந்த நீர் அமுதாயின குவிக்கும் மாணவர்க்கு என்பது திருவிளையாடன் புராணம். அதனாலே பொருளை வந்து அயாலே சிவனடியாருக்கு தந்துவமானால் நமக்கு சிவகதி தானாகும். அது சிவனான செயலுடைய கையில் தானம் திளமளவே செய்திடும். நிலமலை போட்டு சிவஞான செயலுடைய கையில் தானம் திளமளவே செய்திடும். நிலமலை போட்டு கண்டு பவமாய கடலில் அழுந்து ஆத வகை எடுத்து பரவோகந்து பாதத்தை அறுக்க தவமாறும் பரப்பொன்றில் சாரப்பண்ணி சரியகிரியாயோன் தண்ணி நெஞ்சாராமே நவமாகும் தத்துவ ஞானத்தினின் ஆதரடி கமலங்கள் அனுபவிக்கும் தானே என்பது சிவஞான சித்தியார். அதனாலே சிவாலயம் சிவன் அடியார்களுக்கு செய்கின்ற தானம் தரும சிவஞானத்தை குரு. அதனாலே இப்படி மாணிக்க வாசகருக்கு உத்தரவிட்டார். அதே போல அங்க இருக்கிற சிற்பிகளை கூப்பிட்டாரு, அடியார்களை கூப்பிட்டாரு, முக்கியமான ஆள்கிட்ட பொருளை கொடுத்து அல்ல நீ கோயிலை கட்டு நீ அடியார்களை கொடுன்னு பிரிச்சு கொடுத்துட்டாரு. இப்படி தொடலை போ பொருளை யாரு வாணிக்க கொடுத்துட்டாரு. இப்ப எப்படி இருக்கிறாருன்னா இப்ப மாணிக்க ஒண்ணும் இல்லை, சனமும் இல்லை பணமும் இல்லை. தம்பரும் முதல்வர் சொல்லும் தகுமொழி படியே உள்ள செம்பொருள் யாவும் அன்பிந்திரத்துளார் தொலைத்தவர். இந்த பொருளை எல்லாம் அன்புடையவர்களுக்கும் ஆலயத்துக்கும் கொடுத்திருந்தார். இவர் கட்டடத்தை அப்படி கட்டுது இப்படி கட்டுது நின்றுகிட்டு இல்லை, ஒரு கட்டட கலைஞர் எஞ்சின் கிட்ட விட்டுட்டார். இவர் அம்பரன் அளித்த ஞான மருந்தினை அருந்தி அம்பரன் ஆகிய சிவபெருமான் கொடுத்த ஞானமாகிய மருந்தை ஞானமாகிய மருந்தை பாச வெம்பினி அகற்றும் இந்த வித்தகர் உத்தரார். பாசமாகிய வியாதியை போக்கி சிவபெருமான் கொடுத்த ஞானமாகிய மருந்தை சாப்பிட்டு அது மூலமாக பாசமாகிய வியாதியை போக்கி விட்டு இப்பொழுது எப்படி இருக்கிறாரு? முத்தராயிட்டார். சீவன் முத்தராக இருக்கார். சீவன் முத்தராக அந்த நல்ல உங்களுக்கு புரிஞ்சும் புரியாமே இருக்கும், புரிஞ்சும் புரியும் சீவன் முத்தராக இருக்கு. சிவத்தை தவிர ஒன்றும் தெரியாது. திருத்துகள் கவிகை கீழும் வெண்கொற்ற கொடை கீழே முத்துப்பல்லக்கு மேலே முத்துப்பல்லக்கிலே வெண்கொற்ற கூட மேலே யானை குதிரை சேனைகள் எல்லாம் சூழ வந்தவர். சூழ அரசனை போல வந்தார், பல்லக்கில் வந்தார். திருத்திகள் கவிகை கீழும் சிறந்த ஒரு சிவிகை மேலும் வரத்திரு மேவுதானை மன்னவன் என்ன வந்தார் ராஜா போல வந்தார். இப்பொழுது உரு தெரியாத நீரும் உரு தெரியாத நீர்
முழுவதும் வெந்நீர், முழுவதும் வெந்நீர். திருநேற்று கோபம், கோபன ஆடை கௌவியம், குஞ்சி விரித்துள்ள சரம் முடியை விரித்து, தூணீர் மிக பொலி விழியும் ஆனார். பல்லக்கில் வந்தாரு, மன்னனை போல வந்தாரு. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? உடல் முழுவதும் திருநீர், உருத்திராட்சம், கௌவீனம், விரித்த குஞ்சி, கண்ணிலிருந்து தண்ணீர் ஒழிவு. அன்புடன் நோக்கி நிற்பது ஆச்சாரியன பார்ப்பாரு. அழுவர், கை தொழுவர், வீழ்வர், இன்புற எழுவர், பின்பால் ஏகுவர், இறங்கி மீழ்வர், நண்பகல் கங்கூல் காணார், பகல் இரவு தெரியாது. என நான் நண்பதறியேன், பகல் இரவாவதும் அறியும். மனவாசகம் கடந்தோர் என்னை மத்தோர் மத்தனாக்கி, என நான் நண்பதறியேன். தன்னை பற்றி தெரியாது, ஆனால் தன் மீது பற்று கிடையாது. மற்றும் தொடர்பாடு இவங்கள் பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை, பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பு மிகை. பகல் தெரியாது, இரவு தெரியாது, உறவும் இல்லை பகையும் இல்லை. ஆறு உறவனக்குங்கு ஆறையல் உள்ளார் ஆனந்தமாக்கும் என்று ஞான நல்ல அறிவியே கண்டு ஐயால சிவஞானமே முழுவதன் நிறைந்து கொன்புனை தித்தல் பால பிசாசரதம் கொள்ளையான. இது ஞானிகள், பாலரை போல இருப்பார்கள், உம்மத்தரை போல இருப்பார்கள், சாசரை போல இருப்பார்கள். அதனாலே ஒருகால் பித்தர் குணம் ஒருகால் செய்தல் ஒருகால் ஒளிதற்கும், பாலர் குணம் அற ஒளிதற்கும், பிசாதர் குணம் செயலிலிருந்து செய்திருக்கும் ஓமாயாய் வந்தார். பாலர் உண்மத்தர் விசாரில் எனவும் உறங்கி நோன்கை விரும்பாக்கனவும் தானே தவிராதானால். அதனாலே இப்படி தன்வசம் இழந்து பரவசமாகி சிவமயமாகி ஜீவன் முத்தராக ஆகிவிட்டார். இந்த நிலை சாதாரண மக்களுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. எல்லாம் மறந்து போச்சு, எல்லாமே மறந்து, தன்னை மறந்தாள், தன் நாமம் கட்டாள், தலைப்பட்டாள், நங்கை தலைவந்தாள். இவ்வளவு காரியம் நடந்து இவர் இப்படி ஜீவன் முத்தராக ஆகி இருந்த இந்த நிலை வரையிலும் தூரத்தில் இந்த கூட வந்த படையெல்லாம் கூட வந்து செல்லா சேனைகள் அதெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டு வச்சு, பக்கத்தில் அதுகளுக்கு வர்றதுக்கு பயம். அதனால தூரத்திலே இருந்து பார்த்து கொண்டிருந்து இதெல்லாம் முடிந்து ஓரளவு இருக்கும்போது அந்த சேனைகள் நெருங்கி வந்தது. மண்ணுமின் நிலைமையுற்றார் வன்படை சுற்றமாகி துண்ணினர் எல்லாம் வந்து தோன்றலை தொழுது நோக்கி வாதவரடிகளை அந்த சேனைகள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டது. இவருடைய வடிவமா மந்திரியா இருந்தவர் இப்படி ஆகிட்டாரே, சாமியார் ஆகிட்டாரே, இப்படி ஆவார் நமக்கு தெரியாம போச்சு, பொருளை எல்லாம் இங்க வச்சுட்டாரு அப்படின்னு அந்த சேனைகளுக்கு திகைப்புண்டாகி போச்சு. தென்னவன் முனியா முன்னம், தென்னவனாகிய பாண்டியன் கோபிப்பதற்கு முந்தியே, பாண்டியன் கோபமடைவதற்கு முந்தியே, செழும்பறி திரள் கொண்டேக என்னும் என்னும் அது ஒன்றும் தேர இது வழுதென்றி, பாண்டியன் கோபப்படுவதற்கு முந்தியே நம்ம குதிரையை கொண்டு போய் சேர்க்க வேணுமே. இவர் இப்படி ஆகிட்டாரே, நம்ம என்ன செய்ய என்று அவர்கள் அச்சத்தோடும் அதிசயத்தோடும் வருத்தத்தோடும் என்னமா இருக்கும் அந்த கூட வந்த சேனைகள். முதலமைச்சர் இப்படி ஆகிட்டாரு, அவருடைய கோலத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், அதிசயப்படுகிறார்கள், செயலை பார்த்து அச்சகம் அடைகிறார்கள், பாண்டியனை நினைச்சு பயப்படுகிறார்கள். சேனைகள் கலங்கி போச்சு.
பக்கத்திலே மெல்ல தைய வந்து போய் மாணிக்க வாசகர்கிட்ட பேசினாங்க, ஐயர் நீர் வருதல் வேண்டும் என்று அவர் அழைத்த போதில். அதனாலே நீங்க வர வேணும், நம்ம வந்த காரியத்தை பார்க்கணும், குதிரை வாங்கணும்னு மெல்ல அப்படி சொன்னாங்க. இதெல்லாம் அவருக்கு என்னன்னு தெரியாது, குதிரையெல்லாம் மறந்து மறந்து மறந்து போச்சு. அதான் அவர் வந்து பரி வாங்க வந்தார். பரி பரினா குதிரை. சிவபெருமான் என்ன பண்ணாரு, பக்குவம் அல்லாதவன், மல பரிபாகம் அல்லாதவன், ஆணவ மல பரிபாகம் இல்லாதவன், ஞானம் இல்லாதவன் குதிரைய வாங்குவான், யானைய வாங்குவான், எஸ்டேட்டை வாங்குவான், பஸ்ஸு வாங்குவான். உனக்கு பக்குவம் இருக்குது, பரிபாகம் இருக்குது, அதனால நீ பரி வாங்க வேண்டாம், பதியாக என்ன வாங்கி கொள். பரிபாகம் இல்லாதார் பரிபாகம் இல்லாதார் பரியை வாங்குவார். பரிபாகம் உடைய நீ பரியை வாங்கன. குருவாயி வந்தரும் கொடுக்க பெற்றவன், திருவாத ஊரன் திருவடி போற்றுவான் என்பது ஒரு கருப்பத்தூர் சிம்மபுரீஸ்வரர் போற்றி பாமாலையில பாடியிருக்கும். மல பரிபாகம் வராதவனுக்கு என்னமா இருக்கும், உலக பொருளிலே பொற்று. பரிபாகம் வந்தவனுக்கு சுரணத்திலே பொற்று. அதனாலே நீங்கள் வர வேணும் என்று அந்த சேரர்கள் சொன்னபோது செய்வனீர் அணிவார் தானை திறத்தினர் தம்மை நோக்கி அந்த சேனைகளை பார்த்து சொன்னார். மையலா உணரின் மிக்கீர் யாவர் நீர் மாயாவேத பொய்யலா உரைத்தல் வேண்டாம் போவினி அகல வென்றார். அதனால நீங்க மயக்கமான வார்த்தையை பேசுகிறீர்கள், பொய் வார்த்தையை பேசுகிறீர்கள், அதனால நீங்க தூரத்துல போய் விடுங்கள் என்று சொன்னார். தூரத்துல போய் விடுங்கள். அப்ப அந்த சேனைகளுக்கு என்னமா இருக்கும், என்ன பண்றது, எண்ணிவர் புகழ்வதென்று என்ன இப்படி சொல்றாரு, நாம அங்க போய் என்ன சொல்றது, இங்கே அரசனிடத்தில என்ன சொல்றது. யாவரும் நின்று இறங்கி துண்ணுன தானை வீரர் தம்முடைய துயரம்பி பண்ணுனம் மொழியும் கேளார். நம்ம சொல்ற வார்த்தையை வாங்கி கொள்ள மாட்டேன். நானும் சொன்னேன், காடன் சொன்னேன், நானும் சொன்னா உங்க அப்பா அம்மா தேடுவாங்கடா, அடுத்து என்ன உங்க அப்பா அம்மா தேடுவாங்கடா, ஊருக்கு போடுற நேரம் ஆச்சுடா, அதுல காதுக்கே வாங்கி அப்ப சொன்னதெல்லாம் காதுல கேட்க. பண்ணன மொழியும் கேடார் பரிவில இருந்து நீங்கி தென்னவருக்கு இன்னவாறு செப்புவோம். அதுக்கு மேலே விட்டு ஒன்னும் சொல்ல முடியல, சொல்லி என்ன பண்ண முடியும். அதனாலே நாம் போய் அரசனிடத்திலே சொல்லுவோம். சென்றவர் வைகநாடன் திருந்தவை முன்னரேதி, வைகநாடனாகிய பாண்டியனுக்கு முன்னாரே சென்று ரொம்ப கலக்கத்தை அடைந்து சொல்ல முடியாமையும் சொல்லாமல் இருக்க முடியாமையும் பெரிய வேதனையில அந்த சேனைகள் தலைவரும் வந்திரன் மன்ன போற்றி மாமதுர் எச போற்றி என்றுவன் வாதபூர தெய்திய செய்தியெல்லாம் ஒன்றிய கவர்ச்சி ஊரும் உளத்தூரும் அரசனிடத்திலே அந்த சேனைகள் சொன்னார். நின்பயர் புனைந்தோராகி தென்னவன் பரமராயன் என்கின்ற பெயரை கொடுத்திருந்தான். தென்னவன் பரமராயன் பாண்டியன் பெயர், அது முதலமைச்சருக்கு தந்து நின்னடும் கருமம் செய்வார் என்பவர் செய்கதம்மை எங்கனும் அங்கள் சொல்வோம். உன்னுடைய காரியத்தை செய்பவருக்கு உரியவராய் செய்தற்குரியவராய் முதலமைச்சராக இருந்தவர் சென்றதும் அங்கே நடந்த நிகழ்ச்சியை நாங்கள் என்ன சொல்வோம். பொன்புலி மௌலியாயினன் புடைவிடை கொண்டு போந்து மண்பெரும் துறையானந்த வளநகர் ஊந்திருந்தார். தங்கள் திரவியங்களை எல்லாம் கொண்டு போய் கொண்டு போனோம். அப்படி போகும்போது பெருந்துறையிலே குருந்த மரம் இருந்தது, அதிலே ஏராளமான சாமியார் கூட்டம், அப்படித்தானே சொல்லியிருப்பான், ஏராளமான சாமியார் கூட்டங்கள். அதுல ஒரு சாமியாரு தலைமை சாமியாரு இப்படி உட்கார்ந்து இருந்தாரு.
திருநீர் நிறைய பூசி உத்துராக்க நிறைய போட்டுக்கிட்டு உட்கார்ந்து அவரை பார்த்த உடனே நம்ம முதலமைச்சரானவர் பக்கத்துல போனாரு, அழுதாரு, விழுந்தாரு, இழுந்தாரு. அந்த சாமியாரு, அந்த வந்திருந்த சாமியாரு நம்ம முதலமைச்சருக்கு கண்ணீரை துடைச்சி விட்டாரு, திருநீரை பூசி விட்டாரு, உத்தராட்சத்தை போட்டு விட்டாரு, உட்கார வச்சாரு, மந்திரத்தை சொன்னாரு. உடனே அந்த மந்திரி கோலம் எல்லாம் விட்டுட்டாரு. உத்தராட்சம் திருநீர் கௌகணத்தோடு பொருளை எல்லாம் அந்த சாமியாரு திருவடியில வச்சுட்டாரு. மன்னிய அங்கு ஒருவர் மேலா மாதவ வேடம் கொண்டு முன்னுரை இருத்தல் கண்டு முடிவிலா மகிழ்ச்சி உண்டு. அங்கவர் தாமும் தாமும் அன்போடு சொலக கூறி ரெண்டு பேருமா பேசிக்கிட்டாங்க. அந்த சாமியாரும் நம்ம முதலமைச்சரும் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசினாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி பேசின உடனே இவர் வந்து சாமியார் கோலம் ஆயிட்டாரு, முதலமைச்சர் சாமியார் ஆயிட்டார். சங்கர சிவனை போற்றி என்றவர் தாயில் வீழ்ந்து சங்கரன் குவித்து சென்னி சேர்த்து வைத்தான தனைகள் செய்து சேர்த்து வத்தனைகள் வந்தனைகள் செய்து பூங்கொழி மணி பூநாடை பொருளதாக வந்து நல்கி. இப்படி மந்திரி கோலத்தோடு சென்றவராகிய தங்கள் முதலமைச்சர் இப்படி அந்த திருப்பெருந்துறையில குருந்த மரத்தடியிலே வந்திருந்தார். சாமியார் அவரை கண்ட உடனே அழுதாரு, ஊழாரு, பொருள் எல்லாம் வச்சுட்டார். சாமியார் கோலமாக இருக்கிறார் என்று இந்த சேனைகள் மன்னனிடத்திலே சொல்லியது. அதன் பிறகு அந்த மன்னன் என்ன செய்கிறான், இவருடைய மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, பெரிய அதிசயமானதும் ஆச்சரியமானதும் பெரிய திருவிளையாடல். இப்படி மாணிக்க வாசகருடைய வரலாற்றிலே இது பெரிய ஒரு அதிசயமான உச்சகட்டமான, வேற எந்த அருளாளர்களுக்கு இது மாதிரி சாமி செய்யவில்லை, யாருக்கும் சாமி இப்படி செய்யவில்லை. இவருக்கு இப்படி செய்து இவர் மூலமாக திருவாசகத்தை பாட வச்சு அதன் மூலமாக உயிரோடு உள்ள அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. மற்ற நிகழ்ச்சியில திருவருளாளர்களை சந்திப்போம், சிந்திப்போம். சிவ சிவ ரகர தேவான சிவ சிவ சிவ

శివ శివ శంభో శివ శివ శంభో శివ శివ శంభో శివ శివ శంభో వాను ఇల్ వడాదు వేగమలి వడంజురక్க மன்னன் போன்முறை அரசு இயக்குறையில் ஆது இருள் வாழ நான் மறையரங்கடோங்க நற்றவம் வீட்டில் நல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாம்